அன்பான நேயர்களுக்கு அற்புதமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 என்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 4 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம்

ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை, நேரம் 5:56. 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

பட்டுணி வீசி புதிதாய் பிறக்கிறது இன்றைய காலை, எண்ணியவை அனைத்தும் ஈடேற பண்பலை வாழ்த்தி சூட்டுகிறது மலர் மாலை. நேர்கள் கேட்கலாம் குரலோசை. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுணர பாற்று என்ற வான் சிறப்பு அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும். நேரம் 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் இன்று நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இன்றைய நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாச்சியார்கோவில் நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் மொபைல்ஸ். இதனைத் தொடர்ந்து வரவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் 6:05, 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் மதுரை ரா நடராஜன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேக டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். 7:00 திரையிசை.

0: 7:35 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 காலை காம்போ, 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளைய அம்மையார், அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர் உரை வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள். 8:00 துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும், நாச்சர்கோயில் நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் மொபைல்ஸுடன் இணைந்து வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 நாகப்பட்டினம் சாமி டிரைவிங் ஸ்கூல், நாகப்பட்டினம் ஜின்னு மொபைல்ஸ், நாகப்பட்டினம் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய கோவில் நிர்வாகத்தினர் வழங்கும் ஆலய உலா, நாகப்பட்டினம் தெற்கு பால்பண்ணைச்சேரி அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியம் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் எம் கே அன்பழகன் அவர்கள். 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, இதில் குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ் காரைக்கால் செல்லூர் அன்புமகால் இசி வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் எக்ஷிதா ராட்டி அவர்கள். 9:40 திரை இசை, 9:45 12வது சர்வதேச யோகா தினம் யோகா மற்றும் மெனோபாஸ் படைப்பு ஆகாஷ்வாணி கோடைக்கானல். 10:00 சிந்தனை அரங்கம், இதில் வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா என்ற தலைப்பில் நேயர்கள் பேசலாம். 11:00 வணக்கம் தோழி, இதில் நாளும் நலம் தரும் யோகா முதுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை யோகா, நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் யோகா பயிற்றுனர் எஸ் கங்காதேவி அவர்கள். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுமி கே கீர்த்தனா அவர்கள், 12:55 பன்னிசை, 1:00 கடலோடியர் தினத்தையொட்டி மீன்பிடி தொழில் செய்து வரும் காரைக்கால் மண்டபத்தூர் வி ஜோதிமணி அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், முதலில் நாமக்கல் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள், திருவாரூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் பி தமிழரசன் அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. அறிவிக்கப்பட்டவை இன்று நமது நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றியது.
1: Good morning. This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi chaired the 52nd meeting of Pragati, the ICT-enabled multimodal platform for proactive governance and timely implementation at Seva Teerth in New Delhi yesterday. During the meeting, Mr. Modi reviewed 4 major infrastructure projects in the road, power, industrial corridor and metro rail sectors across 4 states involving an investment of around 30,000 crore rupees. The Prime Minister stressed that delays in infrastructure projects lead to cost escalation and deprive citizens and industries of timely benefits. He directed the concerned ministries and state governments to resolve bottlenecks in a mission mode and ensure close monitoring of project implementation. Mr. Modi underlined the need for clear accountability, faster response mechanisms, and stronger coordination among law enforcement agencies, banks, and digital platforms. House-to-house enumeration of Special Intensive Revision or SIR of electoral rolls is set to start in Delhi from the 30th of this month. In this regard, the Chief Electoral Officer or CEO of Delhi chaired a meeting with the representatives of political parties regarding SIR in New Delhi yesterday. The CEO office said representatives of various political parties including

0: பாரதிய ஜனதா பார்ட்டி, ஆம் ஆத்மி பார்ட்டி அண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அட்டெண்டட் தி மீட்டிங். தி சிஇஓ இன்ஃபார்ம்ட் தெம் அபவுட் தி மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் எஸ்ஐஆர். No eligible citizen is left out, while no ineligible person is included in the electoral roll. Samvidhan Hatya Divas is being observed today. It serves as a reminder of what happened when the Constitution of India was trampled over on 25th June 1975. It is also a day to pay homage to each and every person who suffered due to the excesses of the emergency. On this day in 1975, the emergency was declared amid growing political unrest and judicial developments that had undermined the legitimacy of the government led by the then Prime Minister Indira Gandhi. Following the proclamation, several constitutional safeguards were suspended. The Ministry of Culture is organizing the closing ceremony of year-long programs in New Delhi today, marking the completion of 50 years since the imposition of the emergency. The Department of Rural Development will organize a national workshop on leveraging AI in rural development in New Delhi today. The Ministry of Rural Development said that the day-long event will serve as a collaborative platform to align cutting-edge technological innovations with grassroots developmental needs of rural India. Key stakeholders like Niti Aayog, the India AI Mission, leading industry consultancies, technology startups, academia, and knowledge partners will deliberate on the transformative potential of artificial intelligence in accelerating rural development outcomes. Prime Minister Narendra Modi has congratulated Armenia's Prime Minister Nikol Pashinyan and his party on their victory in the recently held parliamentary elections. Mr. Modi received a call from his Armenian counterpart yesterday. Prime Minister Modi thanked him for facilitating the evacuation of Indian nationals stranded in Iran following the recent developments in West Asia. In a social media post, Prime Minister Modi said they reaffirmed the shared commitment to further strengthen the warm and multifaceted partnership between India and Armenia across key sectors. In men's cricket, a two-match multi-day series between India A and Sri Lanka A will begin at the Galle International Stadium in Sri Lanka this morning. The match will begin at 10 a.m. Both four-day test matches of the series will be played at the same venue. Dhruv Jurail leads the India A side. In the ICC Women's T20 World Cup, India will take on Bangladesh in the Group A clash at the Emirates Old Trafford in Manchester today. The match is scheduled to begin at 7 p.m. Indian time. Harmanpreet Kaur-led women in blue are currently placed second in the group, while Bangladesh are placed fourth due to lower net run rate. And Hockey India has announced the 24-member Indian Junior Women's Squad for the Exposure Tour of the United Kingdom from 5th to 14th of next month. Under its new coach Tim White, the team will play 7 matches across Scotland and England as part of its preparations for the upcoming international competitions, including the Junior Asia Cup. The young squad will be led by captain Khaidam Shelema Janu. During the 9-day exposure tour, Indian team will play 2 matches against Scotland senior women's team and matches against junior sides from US, England and Belgium. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: இன்று நம்முடைய உணவு வகைகளும் தின்பண்டங்களும் முற்றிலும் உலகமயமாகிவிட்டன. வாழ்க்கை வாழ்வதற்கே விதவிதமான உணவு வகைகளை ருசி பார்ப்பது வாழ்க்கைக்கு தேவைதான். அப்போதுதான் வாழ்க்கை வண்ணமயமாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கே உரிய பாரம்பரிய உணவுகளை குறை கூறுதலும் அவற்றை தவிர்ப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். காலச்சக்கரத்தினை சற்றே பின்னோக்கி சுழலவிட்டால் தமிழ்நாட்டு உணவு வகைகளில் பிற மாநில உணவு வகைகள் வந்து சேர்ந்ததும் இந்திய உணவு வகைகளில் பிற நாட்டு உணவு வகைகள் வந்து சேர்ந்ததற்கும் நெடிய வரலாறு இருக்கிறது. பூந்த் என்ற ஹிந்தி மொழி சொல்லுக்கு துளி என்று அர்த்தம். கடலை மாவு துளி துளியாக விழுந்து உருவானதால் பூந்தி எனப்பட்டது. பூந்தியை உருண்டையாக பிடித்து லட்டு உருவாக்கினர். தமிழில் சொல்லுக்கு முதலில் ல வராது என்பது தமிழ் இலக்கணத்தின் அடிப்படை விதி. எனவே லட்டும் தமிழ்கூறு நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. முன்பெல்லாம்

0: காதணி விழா முடிந்தவுடன் தொன்னையிலே காப்பரிசி வைத்து தருவர். பச்சரிசி, வெல்லம் அல்லது கருப்பட்டி கலந்து காப்பரிசி செய்யப்படும். காப்பரிசி கடையில் வர்த்தக ரீதியாக விற்பனைக்கு கிடைக்காது. காப்பரிசி வேண்டுமென்றால் இல்லங்களில் மெனக்கட்டு செய்தாகத்தான் வேண்டும். இன்றைய காதணி விழாக்களில் காப்பரிசி கொடுக்கப்படுவதில்லை. வணிக ரீதியாக வாங்கப்பட்ட பூந்தியும் சாக்லேட்டுகளும் தான் கொடுக்கப்படுகின்றன. பூந்தியும் சாக்லேட்டுகளும் கொடுப்பதில் எந்தவித தவறுமில்லை. ஆனால் நாம் பாரம்பரியமாக கொடுத்து வந்த காப்பரிசியை விட்டதுதான் தவறு. கலாச்சாரம், பண்பாடு என்பன தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டியன. சின்ன சின்ன விஷயங்கள்தான் நம் அடிப்படை மனநிலையை காட்டுகின்றன. தமிழர்களின் பாரம்பரிய இனிப்பு வகைகளில் பச்சரிசியும் கருப்பட்டியும் வெல்லமும் பாசிப்பருப்பும் நெய்யும் நல்லெண்ணெய்யும் இடம்பெறும். வட மாநில பாரம்பரிய இனிப்பு வகைகளில் கடலை மாவும் ஜீனியும் கோதுமை மாவும் ரவையும் பாலும் கட்டாயம் இடம்பெறும். இதனை அளவுகோலாக கொண்டு நாம் நமது பாரம்பரிய இனிப்பு வகைகளையும் தின்பண்ட வகைகளையும் கண்டறியலாம். அமர்ந்து சாப்பிடுவதுதான் இந்திய பண்பாடு. உட்கார வைத்து பரிமாறுவதுதான் இந்திய விருந்தோம்பல். தண்ணீரை கூட அமர்ந்துதான் குடிக்க வேண்டும் என்கிறது இயற்கை மருத்துவம். ஆனால் இன்று மேற்கத்திய நாகரிகத்தின் தாக்கத்தினால் திருமண வரவேற்புகளில் பஃபே சிஸ்டமும் நின்று கொண்டே பரிமாறுவதும் நின்று கொண்டே சாப்பிடுவதும் புதிய கலாச்சாரமாகிவிட்டது. இரவு உணவு எளிமையாக இருக்க வேண்டும் என்ற இயற்கை வாழ்வியலின் விதி இரவு நேர திருமண வரவேற்புகளில் தகர்த்து எறியப்படுகிறது. எதை உண்பது, எதை விடுவது என விதவிதமான உணவு வகைகள் ஆசைப்பட்டு வாங்கி வீணாக்கும் உணவு வகைகள்தான் எத்தனை எத்தனை. மேற்கு நாடுகளில் பத்திரிகைகளில் RSVP என்பது கட்டாயம். இந்த RSVP என்பது பிரெஞ்சு வாக்கியத்தின் சுருக்கமாகும். RSVP என்பது ரெஸ்பாண்டஸ் இல் வேஸ் பிளேட் என்பதாகும். இதற்கு தயவு செய்து பதிலளிக்கவும் என்பது பொருளாகும். இதன் மூலம் உணவு இருக்கைகள் மற்றும் இதர ஏற்பாடுகளை வீணாகாமல் துல்லியமாக திட்டமிட முடியும் என்பதால் மேற்கு நாட்டவர் RSVPக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றனர். மேற்கு நாடுகளில் குறிப்பிட்ட விசேஷங்கள் அல்லது நிகழ்ச்சிகளுக்கு வர முடியுமா அல்லது முடியாதா என்பதை அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதிக்குள் பொறுப்பாளர்களுக்கு தெரிவித்து விடுவர். எந்த ஒரு உணவும் பொருளும் சேவையும் பயன்படுத்துவதற்குத்தானே தவிர வீணாக்குவதற்கு அல்ல.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.

நேரம் 6:15. இனிய காலையில் இந்த இதமான வேளையில் இருகரம் கூப்பி இறைவனை அழைக்க வான்மணி வலம் வருகிறது பக்தி மாலை. பக்தி மாலையில் முதலாவதாக மகாநதி சோபனா பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: பத்திமாலையில் நிறைவாக ஏடி ஷெரீப் பாடிய பாடல்.

0: இதுவரை நேர்கள் நெஞ்சில் பக்தி மாலையை சுட்டியது. நேர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் ஷேக டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஷேக டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்ப ஓஎன்ஜிசி நல்லதா கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவு பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு ஆணி மாதம் வியாழக்கிழமை 25ஆம் நாள்.
6: உழவர்களுக்கு
7: என்ன பொங்கடி, ஊருக்குலாம் போயிட்டு வந்தாச்சா?
8: அட சுபாக்கா, உள்ள வாங்க சுபாக்கா. நான் வந்து 2 நாளா ஆகுது, நீங்க தான் இந்த பக்கம் ஆளே காணோம். இந்தாங்க புடிங்க.
7: அதானே நான் தேடிட்டு வந்தாதான், நீ எல்லாம் எங்க வீட்டு பக்கமே வரமாட்ட, அப்படிதானே?
8: அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா,

0: ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க.
1: அப்படி என்னென்ன பொங்கடி வாங்கிட்டு வந்திருக்க?
0: உங்களுக்கு பிடிச்ச முறுக்கு, தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், ஏன் ஜவ்வு மிட்டாய் கூட வாங்கிட்டு வந்திருக்க.
1: எங்க காட்டு? ஆனா இதெல்லாம் இங்க வாங்கின மாதிரி தெரியலையே. நம்ம தெரு முனக்கடையில வாங்கின மாதிரில இருக்கு. சரி, ஏதோ வாங்கிட்டு வந்திருக்க.
0: அக்கா நல்லா பாருங்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்த கட்டப்பையில இருந்தானே இந்த தின்பண்டத்தெல்லாம் எடுத்தேன்.
1: சரி பொங்கடி, அன்னைக்கு பசந்தீவனத்தை பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இந்த அசோலா வளர்ப்ப பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்லவே இல்ல.
0: அதான் இப்ப வந்துட்டீங்கல்ல, அந்த முறுக்கு பிரிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே கேளுங்களா. நான் சொல்றேன் அக்கா, முதல்ல ஆழம் இல்லாத ஒரு நீர் குட்டை தேவைப்படுது. அதுல நெல் வயலாவோ இல்ல சிமெண்ட் தொட்டியாவோ கூட இருக்கலாம். நம்ம நெல் வயல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சென்ட் நிலம் இருக்குன்னா ஒரு கிலோ விகிதத்துல சுமார் 5 சென்டிமீட்டர் அளவுல நீர் தேங்க விட்டோம்னா 2 வாரம் கழிச்சு அது முழுசா பரவிடும்.
1: ஓ அப்படியா? அதுவே சிமெண்ட் தொட்டியா இருந்தா?
0: உதாரணமா நம்ம கட்ட போற சிமெண்ட் தொட்டி 10 அடி நீளம், 2 அடி அகலம், 1 அடி ஆழம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 25 லிருந்து 30 கிலோ மண்ணை நல்லா பரப்பி அதுல 5 கிலோ மக்குன சாணத்தை கலந்து அதோட கிணத்து மண்ண 100 கிராம் கலக்கணுமா. முக்கியமா அப்பப்போ நீரோட அளவு 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பாத்துக்கணுமா.
1: எல்லாம் சரி பொங்கடி, இதுல எவ்வளவு அசலவ நம்ம முதல்ல போடணும்?
0: அக்கா 5 கிலோ அசலவ போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வாரத்துல சுமார் 35 லிருந்து 40 கிலோ அசலா உற்பத்தி பண்ணலாம்க்கா.
1: இதோட விட்டுலாமா இல்ல இடையில எதுவும் உரங்கரம் குடுக்கணுமா பொங்கடி?
0: உரம் கொடுத்து தானக்கா ஆகணும். 10 நாளைக்கு ஒரு முறை சாணத்தை கரைச்சு அந்த தொட்டியில ஊத்தணும். இதுதான் அதுக்கான உரம்க்கா.
1: ஓஹோ, இப்படி வளர்க்கிற இந்த அசோலாவ கால்நடைகளுக்கு எந்த அளவு பொங்கடி குடுக்கலாம்?
0: கால்நடைகளுக்கு தானே, அரு தீவனம் ஒரு பங்குனா அசோலா தீவனம் ஒரு பங்கு, இத மாதிரி கலந்து குடுக்கணும்.
1: அப்படியா? ஒரு நாளைக்குன்னு பார்த்தா எவ்வளவு பொங்கடி குடுக்கலாம்?
0: 1 லிருந்து 1.5 கிலோ வரைக்கும் கறவ மாடுக்கு கொடுக்கலாம்க்கா. இதுவே ஆட்டுக்கு 1.5 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம்.
1: அப்ப கோழிக்கு?
0: 1 நாளைக்கு 30 கிராம் கொடுக்கலாம்க்கா. முயலுக்கு 100 கிராமு, வெண்பன்றிக்கு 1.5 கிலோ. சுருக்கமா சொல்ல போனா செலவே இல்லாம இந்த அசோலா தீவனமா நம்ம உற்பத்தி பண்ணிடலாம்.
1: பொங்கடி நல்ல யோசனையதான் கொண்டு வந்திருக்க. பசந்தி இவனத்தை எப்படி வளர்க்கலான்னு சொன்ன, அசோலா உற்பத்தியை பத்தியும் சொல்லிருக்க. இந்த ரெண்டுத்துல நம்ம என்ன பண்றது?
0: சுபாக்கா நீங்க இந்த அசோலா வளர்ப்பு தானே நீங்க தேர்ந்தெடுப்பீங்க?
1: எப்படி பொங்கடி கரெக்டா சொன்ன?
0: ஏன்னா முதலீடே இல்லாம அதுலதான் லாபம் கிடைக்குதுனா நீங்க அததான் வளர்ப்பீங்கன்னு யோசிச்சேன்.
1: உன் யோசனை சரியானதுதான் பொங்கடி. நீ முதலீடு செஞ்சு பசந்தி இவனை வளர்த்துரு.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் நியூ சேகர் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ ஷேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
6: கார்த்திக் இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 1.3.
8: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: நேயர்கள் இனி கேட்கலாம், மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
9: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
10: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
10: BSc பயோடெக்னாலஜி,
9: BSc விஷுவல் கம்யூனிகேஷன், BSc ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
10: போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
11: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
12: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
13: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை

0: தமிழகத்தின் நாட்டு சர்க்கரை.
1: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
1: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: மேலும் இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைப்பது. பூமெக்ஸ்
3: எங்கும் என்றும் நம்பர் ஒன். பூமெக்ஸ் தரத்தில் என்றும் நம்பர் ஒன். பூமெக்ஸ் எங்கும் என்றும் நம்பர் ஒன்.
4: பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: பூமெக்ஸ்
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி என்று ஒன்று உள்ளது. அது மிகவும் பழமையான மொழி, பண்பட்ட மொழி, தகுதியான மொழி என்பதை மேலை நாட்டினர் அறிந்தது திருக்குறளால்தான் என்றால் அது மிக இல்லை. அள்ளி பருகினும் ஆசை தீராதது திருக்குறள். தமிழுக்கும் தமிழனுக்கும் தனிப்புகழ் தருவதில் வள்ளுவம் தலைசிறந்து விளங்குகிறது. திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்று மூன்று பிரிவுகளை உடையது. அதிகாரத்திற்கு 10 குறள் வீதம், 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள் அமைந்துள்ளது. ஆ என்ற எழுத்தில் தொடங்கி இன் என்ற எழுத்தில் முடிகிறது. அகரம் முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்கி ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப்பெறின் என்று இன் என்ற இடத்திலே முடிகின்றது. அறத்துப்பாலில் திருவள்ளுவர் அறவுரை கூறும் வகையிலே அமைந்துள்ளது. பொருட்பாலில் தேர்ந்த ஒரு அரசியல் அறிஞரை போன்று அவருடைய கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இன்பத்துப்பாலில் கற்பனை செல்வம் மிகுந்த ஒரு கவிஞராக விளங்கி காதலனையும் காதலியையும் பேசச் செய்கின்றார். நீதி நூல்களில் சிறந்தது திருக்குறள். 1.25 அடியில் உலகையே அளந்தது திருக்குறள். தமிழில் உள்ள இலக்கியங்களில் திருக்குறள் தான் அதிகமான மொழிபெயர்ப்புகளை கொண்டுள்ளது. இது நீதி நூல், அறநூல் மட்டுமன்று இது ஒரு வாழ்வியல் சார்ந்த நூலாகும். சாதி சமய வேறுபாடுகள் இல்லாமல் அனைவருக்கும் பொதுவான கருத்துக்களை கூறுவதால் இந்நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று கூறியிருப்பது திருக்குறளின் தனி சிறப்பாகும். வாழ்விற்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த ஞானத்தை புகட்டும் செம்மொழியின் தொகுப்பு இதுபோல் உலக இலக்கியத்தில் வேறு எங்கும் இல்லை என்று போற்றியிருக்கின்றார். பண்புடன் வாழ வேண்டும் என்பது வள்ளுவம். நன்றி.
5: வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1977 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்ட போது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அத்துடன் அவசர நிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. உள்நாட்டு கலவரங்களை காரணம் காட்டி அரசியல் சாசனத்தின் 352 பிரிவின் கீழ் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக மாநில அதிகாரத்தின் மீது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்தியது.

இதனால் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் ஆகிய உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 50 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமை தாங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ், திரு வினோத் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது நேரடி நெல் கொள்முதல், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது, நெல் மூட்டைகள் மழை நீரால் பாதிக்கப்பட்ட

0: குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது, நெல் மூட்டைகள் மழை நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியாருக்கு நிகராக கைத்தறித்துறையில் 100% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இதில் உள்ள குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஜய் பாலாஜி குறிப்பிட்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேற்று முன்தினம் 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக தலையிட்டு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கூறி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படவுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 10 வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்ட தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வழி தடத்தை திறக்க உள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கன அடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தலைக்கவசம் அணியாமலும் வாகனங்களுக்கு காப்பீடு இல்லாமலும் இயக்கிய 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி கோயிலில் ஆனித்திருவிழாவின் ஒரு பகுதியாக சேஷ வாகனத்தில் பரமபதநாதனாக பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில்

0: மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின் போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர், அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெரு நாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனானின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 6-4, 4-6, 10-6 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் இசாரோ, பெருவின் மெரினோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர், அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலின் 100.3. நேயர்கள் கேட்ட இன்சொல் அமுதனை வழங்கியோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தீன் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
3: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது. பூமெக்ஸ்
5: எங்கும் என்றும் நம்பர் 1, பூமெக்ஸ் தரத்தில் என்றும் நம்பர் 1, பூமெக்ஸ் எங்கும் என்றும் நம்பர் 1,
6: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்.
5: பூமெக்ஸ்.
7: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 6:56.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
9: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர்.
10: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் டிரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ்
1: மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்,
11: கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ.

0: அண்ட் லேசர் கலர் லேப், போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் பாப்பா.
3: வணக்கம் அக்கா.
2: உங்க பேர் என்ன?
3: கே கீர்த்தனா.
2: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: அரசு தொடக்கப்பள்ளி சிறுமா விலங்கை 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
2: சரிம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
3: பாட்டு பாட போறேன்.
2: எதை பத்தின பாட்டு பாடுறதா இருக்கீங்க?
3: தமிழின் இனிமை.
2: எங்க பாடுங்களே?
3: கனிட ஏறிய சுளையும், முற்றல் கைட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காற்றும் பாகிட ஏறிய சுளையும், நனிப்பசு பொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிரின நீரும், இனியனை என்பன் எழிலும், தமிழை என்னுயிர் என்பே கண்டே புரட்சி கவிஞர் பாரதிதாசன்.
2: சூப்பரா பாட்டு பாடினீங்க. தமிழ் இனிமை பத்தி சொன்னீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? பாரதிதாசன் யாருன்னு தெரியுங்களா?
3: கவிஞர். நான் அடுத்த பாரதிதாசனோட குறிப்பு சொல்ல போறேன். பாவேந்திர பாரதிதாசன் 20ஆம் நூற்றாண்டு தலை சிறந்த தமிழ் கவிஞரும் புரட்சியாளரும் ஆவார். சுப்பிரமணிய பாரதியார் பற்றினார் தன்னுடைய இயற்பெயரான கனக சுப்ரத்தினம் என்பதை மாற்றிக்கொண்டார். இவரது எழுத்துக்கள் தமிழ்நாட்டின் சுயமரியாத இயக்கத்துக்கும் திராவிட இயக்க கருத்துக்களுக்கும் பெரும் தூண்டுகோலாக அமைந்தனர். இவர் சிறப்பு பெயர்கள் பாவேந்தர், புரட்சி கவிஞர், பகுத்தறிஞ கவிஞர், புதுவ குழல். இவரின் படிப்புகள் பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, அழகின் சிறப்பு, 2 வேங்கு, தமிழ்ச்சி, கத்தி.
2: சூப்பரா சொன்னீங்களே. இப்ப நீங்க குட்டியா இருக்கீங்களே பாப்பா, படிச்சு பெரியவளா பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்க.
3: நன்றி.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் இணைந்தோம்.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ், கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலையில் வழங்கிய பசுந்தளிர். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு? சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: மனம் வீசும் காற்றலை மகிழ்வளிக்கும் காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இனி கேட்கலாம் மகிழலாம் திரையிசை. திரையிசையில் முதலாவதாக மகேஷ், சரண்யா மற்றும் பலர், திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஒலித்தந்த பாடலின் குரல் ஹரிச்சரண் ரீட்டா உடையது. ஒலிக்கவிருப்பது ஜி பிரகாஷ் குமார், யுகபாரதி வரிகளில், அமரன் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. 4 மாநிலங்களில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் சாலை, மின்சாரம், தொழில்துறை வழித்தடங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். பிராந்திய போக்குவரத்து இணைப்பு, தொழில்துறை வளர்ச்சி, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை உரிய தருணத்திற்குள் நிறைவு செய்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திட்டப்பணிகளை தாமதமின்றி விரைவுபடுத்துமாறு அப்போது அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து காசநோ இல்லாத இந்தியா இயக்கத்தின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இதற்கான பணிகளில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன மின்னணு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். விழிப்புணர்வு பணிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்கள், மை பாரத் தன்னார்வலர்களையும் பயன்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். இணையவழி குற்றங்கள் தொடர்பான புகார்கள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மின்னணு தளங்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர், வங்கிகள், மின்னணு தளங்கள் உள்ளிட்டவை ஒருங்கிணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். அங்கு அவர் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு பீட்டர் கெயில் உடன் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கான முந்தைய பணிகள்

0: குறித்து அவர் விவாதிக்க உள்ளார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக உலகளாவிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் அவர் உரையாட உள்ளார். இந்தியா இங்கிலாந்து வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள வர்த்தகம் தொடர்பான அமர்விலும் திரு பியூஷ் கோயல் பங்கேற்க உள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 $100 பில்லியன் எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் தற்போது $60 பில்லியன் அளவிற்கு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உலகின் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றும் கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் கூறினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்து மிஷன் மருத்துவமனை நிறுவனர் திரு டி கே சீனிவாசனை அவரது இல்லத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசின் 12 சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ள தொகுப்பை தாம் வழங்கியதாக கூறியுள்ளார். மருத்துவ சேவையை தன்னலமற்ற சமூக பணியாக கொண்டு எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் திரு டி கே ஸ்ரீனிவாசன் விதைத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் மனிதநேய பணிகளும் பாராட்டத்தக்கவை என்றும் திரு எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கேந்திரிய வித்யாலயா கல்வி நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்ற தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு இன்று பரிசு வழங்கப்படுகிறது. புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் பரிசு வழங்குகிறார். மண்டல ரீதியிலான போட்டிகளில் முதலிடம் பெற்ற தமிழகத்தில் மதுரையில் உள்ள PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கு பரிசு வழங்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் அண்மையில் நிலவிய சூழ்நிலையின் போது ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கு உதவி செய்ததற்காக அர்மேனிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். இந்தியா அர்மேனியா இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாங்கள் உறுதி பூண்டதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1.5 பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் 545 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 10 தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டு மேலும் 10 சேவை மையங்கள் திறக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சிப் பொருத்தப்பட்ட 1,47,00,000 பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் அதற்கேற்ப வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு சத்தீஸ்கட் வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நெல்லுக்கு பதில் பருப்பு வகைகளையும் எண்ணெய் வித்துகளையும் பயிரிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இவற்றை பயிரிடும் குறைந்த நீர் வசதி கொண்ட வேளாண் நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ₹15,000 ஊக்கத்தொகை வழங்க சத்தீஸ்கட் அரசு முடிவு செய்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள யார்கை மாகாணத்தின் யுமாரே நகரில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானது. முன்னதாக சான் பிலிப் நகரில் 7.2 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உண்டானது. இந்த நிலநடுக்கத்தால் அந்நகரங்களில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஜப்பானிலும் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவானது. டோக்கியோவிலும் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:00 PM தொடங்கும்.

0: உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், தன்வி ஷர்மா, சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்வி ஷர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் யூவோ லீயை வென்றார். சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெருநாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. மற்ற ஆட்டங்களில் மொரோக்கோ 4-2 என்ற கோல் கணக்கில் ஹெய்தி அணியையும், பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தையும் வென்றன. மாநிலங்களுக்கு இடையேயான தடகள சாம்பியன் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தேவ்குமார் மீனா புதிய தேசிய சாதனை படைத்தார். புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.46 மீட்டர் உயரம் தாண்டி இச்சாதனையை படைத்தார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனாவின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: எழுந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நாச்சர்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோல், நேரம் 7:25.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
5: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
7: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: நேயர்கள் இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டது சைபால்.
4: சரியா சைபால்.

0: கேட்டு புன்னா
1: சைபால்.
2: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
3: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கும்பகோணம் உங்கள் கடை.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: நந்திவர்மன் காலத்துல நடந்த சம்பவம் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. அது எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறீங்களா? கல்வெட்டுல இருக்கு. நந்தி கலம்பகத்தினால புகழ் பெற்றவன் மூன்றாம் நந்திவர்மன். அவன் ஆண்ட இடம் தெள்ளாறு, தெள்ளாறு எறிந்த நந்திவர்மன் அப்படின்னு அவனை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அந்த ஊரில் ஒரு தேர்தல் நடந்தது, ஊராட்சி தேர்தல். அந்த தேர்தலில் அந்த ஊருக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு பெண்மணி. அந்த பொண்ணுக்கு பெருங்கருணை அப்படின்னு பேர். அந்த பொண்ணு தான் ஊராட்சி மன்ற தலைவி. ஒரு நாள் சாயந்தரம் அந்த ஊரில் சில பெண்கள் வந்து குளத்துக்கு போய் குடிநீர் மூண்டு எடுத்துக்கிட்டு குடத்தை எழுப்பில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வழியில் ஒரு ஆள் குடிச்சுட்டு அவங்கக்கிட்ட வம்பு பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பெண்களை பற்றி அவதூறான வார்த்தைகளை பேசியிருக்கான். உடனே அந்த பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவிகிட்ட போய் இதை பற்றி புகார் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தலைவி, அதுதான் அந்த பெருங்கருணை, உடனே வம்பு பண்ண அந்த ஆசாமி யாருன்னு விசாரித்து பார்த்தாங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, தன்னோட கணவன் தானுங்கிறது புரிஞ்சுது. தவறு பண்ணினது தன்னுடைய கணவன், அதனால் நீதி தவற முடியுமா? மறுநாள் ஊர் கூட்டம் நடந்தது. கிராம மன்றத்தில் அந்த குற்றவாளி விசாரிக்கப்படுறான். விசாரிக்கிறது மனைவி, பதில் சொல்கிறது கணவன். இருந்தாலும் தீர்ப்பு என்ன தெரியுமா? இந்த ஊரில் உள்ள திருமூலட்டானேஸ்வரர் கோவிலுக்கு சில பசுக்களை தானமாக கொடுக்கணும், இன்னும் சில பொருள்களையும் தானமாக கொடுக்கணும். ஒரு மண்டலம் வரைக்கும், அதாவது 48 நாள் வரைக்கும் தினமும் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போய் அந்த முன்புறத்தை சுத்தப்படுத்தணும், மெழுகணும், பூமாலை கட்டணும், அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கணும். இதுதான் தீர்ப்பு. ஊர் கூட்டம் கலைஞ்சிது. மறுநாள் காலை பொழுது விடியறதுக்கு முன்னாடி அந்த கோயில் பக்கம் என்ன நடந்துக்கிட்டு இருந்தது தெரியுமா? தீர்ப்பு வழங்கின அந்த கிராமத்து தலைவி பெருங்கருணை அம்மையாரே கோயிலுக்கு முன்பக்கம் மெழுகி சுத்தப்படுத்தி பூமாலை கட்டி அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தினமும் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஊர் ஜனங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தான். சில பேர் நேரிலேயே கேட்டுவிட்டாங்க, ஏம்மா தண்டனை அடைஞ்சது உன்னோட கணவன், அவன் செய்ய வேண்டிய வேலையை தீர்ப்பு வழங்கின நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே, இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லியிருக்கிறாங்க, குற்றம் பண்ணினவருக்கு குற்றத்துக்கு உரிய தண்டனையை கொடுத்தேன், இது ஊருக்கு தலைவிங்கிற முறையில் அதை செஞ்சேன். இப்போ மனைவிங்கிற முறையில் அவருடைய துன்பத்தில் பங்கேற்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, அந்த கடமையை தான் இப்போ நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. தன்னுடைய கணவனே ஆனாலும் குடிமயக்கத்தில் ஊர் பெண்களை துன்புறுத்தினத்துக்காக உரிய தண்டனையை கொடுத்த செயலுக்காக அந்த பெருங்கருணை அம்மையாரை வந்து அந்த ஊர் மக்கள் குடிக்குறை துடைத்த நாச்சியார் அப்படின்னு கல்வெட்டில் பொறிச்சு வச்சுருக்கிறாங்க. இப்போவும் இருக்குது அந்த கல்வெட்டு. ஆனால் இந்த காலத்தில் அது மாதிரி சில பேர் உண்டு. இந்த காலத்து இல்லை, தலைவி ஒருத்தவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரித்தோம். என்னுடைய கணவன் என்ன தப்பு பண்ணாலும் உடனே தண்டனை கொடுத்துருவேன், கொடுத்ததுக்கப்புறம் அந்த தண்டனையை அனுபவிக்க போகிறவர் என் கணவர் ஆச்சே அப்படின்னு நினச்சி கவலைப்படுவேன்னாங்க. என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்டேன். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, அவர் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு வேளை சாப்பாடு கிடையாது, அவ்வளவு தான். இப்போ கூட அந்த தண்டனை தான் கொடுத்துட்டு வர்றேன், அதுதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. இதுக்காகவா இவ்வளவு சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் சாப்பிட்டு என்னையோட 25 நாள் ஆகுதுங்க, அதுதான் கவலையாக இருக்குது அப்படின்னாங்க.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். நிகழ்ச்சி நமது ஒளிக்கலஞ்சத்திலிருந்து ஒளியிறது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் வருவார் சைபால், சரியா திரங்கோ சைபால்.
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
9: பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ், காரைக்கால்.
3: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்

0: உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: இதுதான்

0: உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
4: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.

பட்டுளி வீசி படரும் பொன் மொழியில் சிட்டனவுன் செருக்கான சிறகுகளை விரித்திடு. நல்லதாய் நான்கு நற்காரியம் செய்திட விழுந்திடு. நாளும் இதன் வழி பயணித்திடு. நல்லதொரு காலம் உண்டு, இதை உணர்ந்திடு. இது காலை காம்போ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
5: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.

உற்சாகம் ஊற்றெடுக்கும் கற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. காலை காம்போவில் தொடர்வது கண்டின் காதலை. திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவிப்பு இது. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்தில் செலுத்த வேண்டிய வீட்டு வரி, குடிநீர் வரி மற்றும் தொழில் உரிமம் கட்டணம் நிலுவைத் தொகையிலை 2026-27 வரை செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ளுமாறு 2 ஆண்டுகளுக்கு மேல் குடிநீர் வரி நிலுவை வைத்திருப்போர் கட்டணம் செலுத்த தவறும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என்பதனையும் அறியவும். சேவை செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பால்பண்ணைச்சேரி அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் இன்று காலை 8:15 மகா பூர்ணகூதி தீபாரதனை நடைபெறும். திருநாங்கூர் திருவன் புருஷோத்தமன் பெருமாள் சந்நிதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திருமாமகள் நாயகி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இன்று தெப்போற்சவம். கேட்டது சேவை செய்திகள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
6: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.

உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. வாழ்க்கை என்பது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு புதிர் அல்ல, அது அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு ரகசியம். ஓஷோ.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார். அருள்மிகு அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் டிவிஎஸ் ஐக்யூப் விற்பனை திருவிழா.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வாங்கலாம்.
2: லைஃப் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 180 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநள்ளா ரோ காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி.
3: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
4: அன்பு மகால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்
3: அன்பு மகால், விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
4: கான்டாக்ட் 9788588141.
5: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடர் கேட்கலாம். வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.
6: தமிழ்ஞான சம்பந்தர் இறைவனை இசையானவன் என்று போற்றுகிறார். அப்பரோ ஓசை ஒளியலாம் ஆனாயினியே என்று பரமனை துதிக்கின்றார். சுந்தரர் தமிழிசையாய் இசைப்பயனாய் இறைவன் இருக்கிறார்.

என்று பாடுகிறார். நினைத்து பார்த்தால் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அவர்களை தொடர்ந்து வாழையடி வழியாக வந்த அருளாளர் அனைவரும் பரம்பொருளை பண்ணோடு பாடித்தான் பழிந்திருக்கின்றார்கள். சைவ சமய உலகில் இறைவன் தன்னை பாடும் வரத்தை முதன் முதலில் காரைக்கல் அம்மையாருக்கே அருளினான் என்பது உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மையாகும். திருத்தொண்டர் புராணம் சொல்ல வந்த சேக்கிழாரும் கீதம் முன்பாடும் அம்மை என்றே காரைக்கால் அம்மையாரின் இசைப்புலமையை வியந்து போற்றுகிறார். மூத்த திருப்பதிகங்களை தமிழிசையால் பாடிய அம்மையாரது செயலே சம்பந்தர் சுந்தரருக்கு மட்டுமல்லாமல் அப்பர் மணிவாசகர் என தொடர்ந்து வந்த சிவஞானியருக்கும் திருமுறைகளை தமிழிசையால் பாடும் வழிகாட்டியாய் அமைந்துவிட்டது என்பதே வரலாறு. கொங்கை திறங்கி என தொடங்கும் முதற்பதிகத்தை நைவளப்பண்ணில் அம்மையார் பாடியிருக்கிறார். இந்த பண்ணை தான் அப்படியே போற்றி சம்பந்தர் பெருமான் தம் முதற்பதிக பண்ணாக அமைத்து கொண்டார் என்பது அரிய செய்தி. சங்க காலத்தில் நைவளம் என்று அழைக்கப்பட்ட பண்ணே பின்னாளில் நட்டபாடை என்றும் இந்நாளில் கம்பீர நாட்டு என்றும் குறிக்கப்படுகிறது. பண் என்பது இன்று ராகம் என்று வழங்கப்படுகிறது. இசை நிகழ்ச்சிகளை மங்களகரமாக தொடங்குவதற்கு கம்பீர நாட்டையே பொருத்தமான முதல் ராகம் என்று இசைக்கலைஞர்கள் இன்று கடைபிடித்து வருகிறார்கள். கோயில் விழாக்களில் சுவாமி புறப்பாட்டின் போது நாதசுரத்தில் மல்லாரி இசைப்பது உண்டு. மல்லாரி என்பது கம்பீரை நாட்டை என்னும் நட்டபாடை பண்ணே. எனவே இசை நிகழ்ச்சி, நாட்டிய நிகழ்ச்சி, கோயில் நிகழ்ச்சி ஆகியவற்றில் நட்டபாடை என்னும் கம்பீர நாட்டையே இன்றளவும் முதன்மையாக போற்றப்பட்டு வருகிறது. அம்மையாரது இரண்டாவது மூத்த திருப்பதிகம் எட்டி இளவம் ஈகை என தொடங்குகிறது. இப்பதிகத்தை அவர் இந்தலப்பண்ணில் இசைத்திருக்கிறார். இந்தலப்பண்ணையே சுந்தர பெருமார் தாம் பாடிய முதற் பதிகத்தின் பண்ணாக அமைத்து கொண்டார் என்பதும் இங்கு நாம் அறிந்து மகிழத்தக்கது. காரைக்கால் அம்மையார் பாடிய இந்தலப்பண்ணை பற்றி முனைவர் ஞானாம்பிகை குலேந்தரன் என்கிற இசைவாணர் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். அம்மையார் எடுத்துக்கொண்ட இந்தலப்பண்ணாகிய மாயா மாலவ கவுளை ராகம் தென்னிந்திய இசை வரலாற்றில் இன்றளவு மிகச்சிறந்த இடத்தை வகித்து வருகிறது. கர்நாடக இயலிசை மேதைகள் பலருக்கு தம் முதல் பாடலை இசைப்பதற்கு ஒரு தெய்வீக தூண்டுகோளாய் மாயா மாலவகவளை இருந்திருக்கிறது என்கிறார் அந்த அம்மையார். கர்நாடக சங்கீத பிதாமகர் என போற்றப்பெறும் புரந்தரதாசர் கர்நாடக இசையை முதன் முதலில் பயிலும் இளம் பாடகர்களுக்கு மாயா மாலவ கவளை ராகத்தில்தான் இசைப்பாடல்களை உருவாக்கி கொடுத்துள்ளார் என்பதொன்றே இந்த ராகத்தின் தனி சிறப்பை எடுத்துக்காட்டும். அன்றியும் இன்றும் கர்நாடக இசை பயிலும் மாணவ மாணவியர் தம் பயிற்சி பாடல்களை பாடி பயிற்சி பெறுவதும் இந்த ராகத்தில்தான். இதனால் அம்மையார் பயன்படுத்தி இந்தலப்பன் என்னும் மாயா மாலவ கவுளை ராகத்தின் அருமையையும் பெருமையையும் நாம் நன்கூறலாம். பரந்துபட்ட இசைப்பரப்பில் அம்மையார் ஆற்றலை, இசை புலமையை எண்ணி பார்க்கும்போது நமக்கு வியப்பே ஏற்படுகின்றது. எனவே 17-18 நூற்றாண்டுகளில் தமிழகத்தில் வாழ்ந்த ஆதி மும்மூர்த்திகளாம் முத்துத்தாண்டவர், மாரிமுத்தாப்பிள்ளை, அருணாசல கவிராயர், 18-19 நூற்றாண்டுகளிலே இருந்த சங்கீத மும்மூர்த்திகளாம் சியாமா சாஸ்திரிகள், தியாகையர், முத்துசாமி தீட்சிதர் இவர்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தமிழகத்தில் வாழ்ந்து கர்நாடக இசை என்று போற்றப்படும் தமிழிசைக்கு வழிகாட்டியாக விளங்கியவர் காரைக்கால் அம்மையார் என்பது சத்தியம். இதனால்தான் ஆண்டவனே அம்மையார் பாடிய பதிய பாடலின் இசையில் திளைத்து மகிழ்ந்து பூரித்தான் போலும். அதனால் அவன் அர்ச்சனை பாட்டேயாகும். அதனால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்று சுந்தரரை பார்த்து சொல்லியிருக்கிறார். இதை பெரிய புராணத்தில் சேக்கிழார் பதிவும் செய்திருக்கிறார். எனவே நம்மையும் அறியாமல் அம்மையாருடைய இசைப்பிழைவை எண்ணி பார்க்கின்ற பொழுது அவரே தமிழிசையின் முன்னோடியாக விளங்கியிருக்கிறார் என்று நினைத்து நாம் பெரிதும் பெருமிதம் அடையலாம்.

அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடரினை கேட்டீர்கள். வழங்கினார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.

0: இதுவரை கேட்டது காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கிய அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார். அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் செல்லூர் அன்புமகால்.
2: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.

0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலையின் 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நம்பிக்கை தான் எல்லாமே வாழ்க்கையில. நம்பிக்கை இல்ல அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஒரு ஏழை ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச வருமானம், அதுல குடும்பத்தை நடத்திட்டு வர்றாரு. ஒரு நாள் தெருவுல அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு பழங்கால காசு ஒண்ணு அவரு கையில கிடைக்குது. அது எப்பயுமே போற ரூட்ல போகாம ஒரு புது ரூட்ல போகும்பொழுது ஒரு காசு அவருக்கு கிடைச்சது. அந்த காசோட நடுப்ப பாத்தீங்கன்னா அந்த நடுவுல வந்து ஒரு தொலை இருந்தது. அப்ப வந்து அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொலையிட்ட காசு ஒண்ணு கிடைச்சது அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம எப்படியும் வந்து ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடுவோம் நினைச்சுக்கிட்டு அவர் காசை வந்து அவருடைய சட்டை பையில போட்டு வச்சிருக்காரு. அப்பப்ப எடுத்து எடுத்து அந்த காசை பாத்துட்டே இருந்தாரு. கொஞ்ச நாள் ஆனவுடனே அந்த காயினை தொட்டு பாப்பாரு, தவிர எடுத்து பார்க்க மாட்டாரு. இது இப்படியே போயிட்டு இருக்கு. அதனால அவருக்கு தொழில் நல்லா வருமானம் வந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா காசு வந்துகிட்டே இருக்கு. அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தொலைகிட்ட காசு நமக்கு கிடைச்சிருக்கிறதாலதான் அந்த அதிர்ஷ்டம் நமக்கு கொட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை பாத்துட்டே இருக்கும்பொழுது சில ஆண்டுகள் ஆச்சு. அவருக்கு நிறைய பணம், பதவி, உயர்வு எல்லாமே வந்துருச்சு. ஆனா அந்த சட்டையை மட்டும் அந்த இடத்துல இருந்து நவுத்தவே இல்லை. அந்த சட்டை அங்கேயேதான் இருக்கு, அந்த காயின் அதுலதான் இருக்கு. ஒரு நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹோல் உள்ள அந்த காயினை வந்து எல்லாத்தையும் காட்டணும் ஆசைப்படுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த சட்டை பையில இருந்து காயின் எடுத்து பாக்குறாரு. காயின் இருக்கு, அதுல அந்த ஓட்டை இல்ல. அவருக்கு ஒரே ஷாக்கு, என்னது சொல்லிட்ட காயின் எங்க போச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போய் ஒய்ஃப்ட்ட கேக்குறாரு, என்னாச்சு இந்த காயின் அதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த சட்டையை மாட்டிருந்தீங்க, அதுல காயின் இருந்தது, அதை துவைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து உதறன, அந்த காயின் எங்க போய் விழுந்துருச்சு, அது எங்க விழுந்ததுன்னு தெரியல. சரி, அதே மாதிரி ஒரு நார்மல் காயின் எடுத்து உங்க பையில போட்டு வச்சுட்டேன், எப்ப நீ உதறனு கேக்குறாரு. அது வந்து அந்த காயின் எப்ப நீங்க வச்சீங்களோ அதுல இருந்து ஒரு ஒரு 20 நாளுக்குள்ள நான் உதறி இருப்பேன். அப்ப இத்தனை வருஷமா அந்த காயின் இருக்குன்னு நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேனா அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா ரொம்ப அழகா பதில் சொன்னாங்க, ஏங்க அது வந்து தொலையிட்ட நாணயமோ அல்லது சாதாரண நாணயமோ இருந்தா கூட நீங்க மனசுக்குள்ள வைக்கிற நம்பிக்கை மட்டும்தாங்க உங்களை எவ்வளவு நாள் ஜெயிக்க வச்சிருக்கு. நாணயம் ஜெயிக்க வச்சுதான் என்னன்னு தெரியாது. நாணயமா நம்ம வந்து

0: தொழில இறங்கும் பொழுது அதுதான் நம்மளை ஜெயிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, ஆஹா இத்தனை நாள் நான் வந்து ஏதோ ஒரு சிந்தனையில் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கையில தான் இருக்கு. நம்ம எப்பயுமே உற்சாகத்தோட ஒரு பணியை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்பிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம மத்தவங்க மனசுக்குள்ள போய் நம்ம ஒரு நல்ல தொழில் பண்றோம், நேர்மையா இருக்கிறோம் அப்படிங்கறது புரிஞ்சாலும், அதே மாதிரி நம்ம நம்பிக்கையோட அந்த தொழிலை செய்யறோங்கிற அந்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த தொழில் வந்து நல்லா மேன்மை அடைஞ்சிட்டே வரும். சோ நம்ம செய்யக்கூடிய விதத்துல தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு. சோ உங்க மேல நம்பிக்கை வைங்க, உங்க தொழில் மேல நம்பிக்கை வைங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க மேல நம்பிக்கை வைங்க, வேலை பார்க்கறவங்க மேல நம்பிக்கை வைங்க. இந்த நம்பிக்கை என்னைக்கும் குறையாம இருந்தது அப்படின்னா நீங்க எந்த தொழில் செஞ்சாலுமே சரி அந்த தொழில நம்பர் ஒன்னா வருவீங்க. நம்பர் ஒன்னா வந்ததுக்கு காரணம் யாரு அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்கிறத நம்பிக்கையோட நீங்க கொண்டு போகும்பொழுது வாழ்க்கையில எது தொட்டாலும் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. சோ நம்பிக்கை தான் வந்து நம்மள வாழ வச்சுக்கிட்டே இருக்கு. நம்பிக்கை அவநம்பிக்கையாவோ இல்ல நம்ம மேல நம்பிக்கை இல்லாம போகும்பொழுதோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் வரும். உங்களை நீங்க நம்புங்க, அப்ப நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல மிகப்பெரிய சாதனைகள் நீங்க படைக்கலாம். ரொம்ப அழகா கிராமத்துல சொல்லுவாங்க, யானைக்கு தும்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா மனுஷன் நம்பிக்கை இல்லாம இருக்க கூடாதுன்னு. அந்த நம்பிக்கையோட செயல்படுங்க, வாழ்க்கையில வெற்றி அடையுங்க. நன்றி, வணக்கம்.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: காரைக்கால் பண்பலையின் 1.3 இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 8 மணி 5 நிமிடம்.

0: காரைப்பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். நாச்சியார் கோவில் நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் மற்றும் மொபைல்ஸ், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நேர்களை துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில பங்கெடுக்க அழைக்கலாம். 0436 8 இணைப்பு எண்ணுடன், 2311 2391 2994 8092 9958 அலைபேசி எண் 9566 4272 2311. நிகழ்ச்சினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் மற்றும் மொபைல்ஸ், நாச்சியார் கோவில்
1: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரிக் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா. நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரிக் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
2: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: நீ அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

தொழிலும்பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலியினுடைய முகநூல் பக்கத்தில் நம்ம ஒரு போஸ்டர் பதிவிட்டிருக்கோம் இல்லையா, ஒரு கேள்வியோட. நூலிலிருந்து துணி தயாரிக்க பயன்படும் இரண்டு முக்கிய செயல்முறைகள் எவை அப்படிங்கிற கேள்வியினுடைய போஸ்டருங்க. இதற்கான விடையை வந்து நேயர்கள் காரைக்கால் எஃப்எம் முகநூல் பக்கத்தில் வந்து பதிவிடலாம். துணியிலிருந்து நூல் தயாரிக்க பயன்படும் இரண்டு முக்கிய செயல்முறைகள். இணைந்திருக்கிறோம் துள்ளி வரும் பாட்டு.

0: தொழிவரும் பாட்டு காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம இணைத்திருக்கிறது. நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இருக்கக்கூடிய முதல் நேயர் இங்கிருந்து பேசுறாங்க. வருக வணக்கம்.
1: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: பேப்பர் மாநகர் சரவணா கமலேஷ்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் சார்?
1: அரண்மனை 4 படத்துல இருந்து, அதாவது அம்மன் பாடல்.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றிம்மா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
4: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நாச்சியார் கோவில் நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் மொபைல்ஸ் மற்றும் வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு. மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர் நேரம் 8:15. தேவர் டிம்பர் டிப்போவின் ஒரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்களை வாங்க ஆவணி பர்னிச்சர் பிள்ளை விளையாட்டு மைதானம் அருகில் மன்னார்குடி.

0: அபிப்பேரிச்சை நேரம் 8:20. அபிப்பேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரிச்சை. நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன் சொல்ல அமுது. நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சில வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ், காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் சிறப்பு தொடர்.

0: பிரம்மாண்டமான திருமண மண்டபம், அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
1: நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ஏர்ஸ் நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் புறமும் விளம்பரதார நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
0: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
3: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
4: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
1: மாட்டிக்கிட்டீங்க,
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தோம். அது கூடவே ஒரு கேள்வியும் கேட்டு அந்த பதிவு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா. நூலில் இருந்து துணி தயாரிக்கப்படும் பயன்படும் இரண்டு முக்கிய செயல்முறைகள் எவை அப்படின்னு கேட்டிருந்தோம்.

நம்ம கேட்டதற்கான கேள்விக்கு வந்து சரியான விடை யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சிக்காக கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், பூவப்பாளையம் ஆனந்தம் முருகன், காட்டுமன்னார் கோவில் மீனாட்சி குளஞ்சியப்பன், இந்த நேயர்கள் வந்து ரொம்ப சரியாக இதற்கு விடை அனுப்பியிருக்காங்கங்க. அதாவது நெசவு, வீவிங் மற்றும் பின்னல். இந்த நெசவு அப்படியாவது வீவிங் அப்படிங்கிறது ஒரு செங்குத்தான நூல் தொகுதி. இதை வச்சு வந்து ஒரே நூல் தொகுதியை வச்சு நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்று குறுக்காக கோத்து துணியாக மாற்றுற ஒரு செயல்முறை. இதை வந்து நம்ம மனிதர்களை வச்சும் செய்யலாம், இயந்திரத்தை வச்சும் செய்யலாம். அடுத்ததாக வந்து பின்னல். இந்த பின்னல் வந்து ஒரே நூலிலை ஒரு நூல் கண்டை வச்சு, ஒரு நூல் கட்டியை மட்டும் வச்சு நம்ம வந்து உடை, அதாவது துணி தயாரிக்கிற முறை. இதே நெசவு, வீவிங் அப்படிங்கிறது இரண்டு நூல்களை வச்சு நம்ம வந்து ஒரு துணியை தயாரிக்கிறது. அதாவது முன்னாடி தறியில் வந்து துணி ஓட்டுறது, துணி நெய்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தறி நெசவு, இதை தான் வந்து வீவிங்னு சொல்லுவாங்க. இந்த தறி நெசவில் வந்து இரண்டு நூல்களை சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு துணி உருவாக்குற முறை. இதையும் வந்து மனிதர்களை வச்சும் செய்யலாம். அதே போல்

இயந்திரத்தை வச்சும் நம்ம செய்யலாம். அடுத்ததாக பின்னலுங்கிறது ஒரு நூல்கண்டு நூல் கட்டையை மட்டும் வச்சு ஆடை தயாரிக்கிற முறை. இதை வந்து இயந்திரத்தை வச்சும் செய்யலாம், அதே போல் மனிதர்களை வச்சும் செய்யலாங்க. நூலிலிருந்து துணி தயாரிக்கப்படும் இரண்டு முக்கிய செயல்முறைகள் அப்படின்னா, ஒன்று வந்து நெசவு, இன்னொன்று வந்து பின்னல்.

0: காரைக்குண்பலை 100.3 இணைந்து கேட்டு ரசித்தது நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் மொபைல்ஸ் நாச்சர் கோவில் மற்றும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் மொபைல்ஸ் நாச்சர் கோவில்.
1: நாச்சியக்கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரிக் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா. நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரிக் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
2: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் அரசமர திருநாச்சியார் கோவில்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30. 9 months கேடிஎம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர்.

0: பட்டினம் ஜின்னு மொபைல்ஸ், நாகப்பட்டினம் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் கோவில் நிர்வாகத்தினர் வழங்கும் ஆலய உலா. நாகப்பட்டினம் தெற்கு பால் பண்ணைச்சேரி அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் சாமி டிரைவிங் ஸ்கூல்.
1: அனைத்து வகையான வாகனங்களுக்கும் ஓட்டுநர் உரிமம் சிறந்த முறையில் பெற்றுத் தரப்படும் சாமி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் தெற்கு பால் பண்ணைச்சேரி பிள்ளையார் கோவில் தெரு ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேகம் கண்டு பாலமுருகனின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றார்கள் சாமி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி தெற்கு பால் பண்ணைச்சேரி நாகப்பட்டினம். 20 வருட சிறந்த அனுபவத்தோடு அனைத்து வகையான வாகனங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பயிற்சியோடு கூடிய ஓட்டுநர் உரிமம் சிறந்த முறையில் பெற்றுத் தரப்படும் சாமி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி இலக்கம் 7 யானை கட்டி தெரு வேதாரண்யம் மற்றும் சாமி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி தெற்கு பால் பண்ணைச்சேரி நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் ஜின்னு மொபைல்ஸ்.
2: நாகப்பட்டினம் ஜின்னு மொபைல்ஸ், அனைத்து மொபைல் போன்களுக்கும் தரமான உதிரி பாகங்கள் கிடைக்கும்.
1: நாகப்பட்டினம் பால் பண்ணைச்சேரி பிள்ளையார் கோவில் திரு ஸ்ரீ பாலசுப்ரமணியர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்திற்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம்.
2: நாகப்பட்டினம் ஜின்னு மொபைல்ஸ், அனைத்து மொபைல் போன்களுக்கும் தரமான உதிரி பாகங்கள் கிடைக்கும். ஏர்பஸ், நெக் பேண்ட், டெம்பர் கிளாஸ், பேக் கவர், கேபிள்ஸ், கம்பெனி மொபைல்களும் பழுது நீக்கி தரப்படும். டிஸ்பிளே சேஞ்ச், பேட்டரி சேஞ்ச், சார்ஜிங் ப்ராப்ளம், சாப்ட்வேர் தொடர்பான பிரச்சனைகளும் அனைத்து கம்பெனி புதிய மொபைல் போன்களும் ஜின்னு மொபைல்ஸ் கடை தெரு நாகப்பட்டினம். 9976456456.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் கோவில் நிர்வாகத்தினர்.
1: ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் கோவில் நிர்வாகத்தினர். நாகப்பட்டினம் பால் பண்ணைச்சேரி பிள்ளையார் கோவில் திரு அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலய புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம் சித்ரா பௌர்ணமி தோறும் சுமார் 5 தலைமுறைகளுக்கு மேலாக 127 ஆண்டுகளாக பூக்களால் மட்டுமே நிர்மாணிக்கப்பட்ட புஷ்பரத காவடியை நாகை மாவட்டம் எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லும் நாகப்பட்டினம் பால் பண்ணைச்சேரி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றார்கள் கோவில் நிர்வாகத்தினர். ஸ்ரீ பாலசுப்ரமணியர் திருக்கோவில் பிள்ளையார் கோவில் திரு பால் பண்ணைச்சேரி நாகப்பட்டினம்.

நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் சாமி டிரைவிங் ஸ்கூல் நாக

0: நேயர்கள் இப்போது கேட்கலாம் ஆலய உலா. நாகப்பட்டினம் தெற்கு பால் பண்ணைச்சேரி அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் எம்கே அன்பழகன் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, தெற்கு பால் பண்ணைச்சேரிக்கு செல்வோம்.
1: ஒரு

கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருள்வாய் குகனே அருள்வாய் குகனே. ஆன்மீக அன்பர்களுக்கும் காரைக்கால் பம்பலை நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். பாக்கு தரித்து விளையாடும் பாலகர்க்கும் நாக்கு தமிழ் மணக்கும் நன்றாக என்று புகழ் பெற்ற நல்லிணக்க மாவட்டமாய் நடுநாயகமாய் திகழும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தலைநகரில் அமைந்து வேண்டுவோருக்கு வேண்டும் மரம் தந்து நாளும் நலம் தந்து காத்தருளும் தெற்கு பால்பண்ணை சேரி பிள்ளையார் கோவில் தெருவில் அமர்ந்து அருளாசி தந்து கொண்டிருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணிய திருக்கோயில் திருக்குறமுழைக்கு விழாவின் காட்சி வர்ணனையை காற்றலையில் தந்து இல்லத்தின் வானொலி வழியை செவில் சேர்த்திட காத்திருக்கும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். ஆறுமுகனாய் பன்னிரு விழிகளும் கொண்டு சகல வடிவமாகவும் குணம் குறி நாம மற்ற அகலமாகவும் உண்டு என்பாருக்கு உள்பொருளாகவும் இல்லை என்பாருக்கு இல்பொருளாகவும் மலராயும் மலரின் மனமாகவும் மாணிக்கமாகவும் ஒளியாகவும் உருத்தோன்றி சகல உயிர்களுக்கும் ஆன்மாவாகவும் உயிர்களின் விளைப்பயனாய் திகழும் கந்தக்கடவுளே நீயே

உணர்வாக, நீயே என் உயிராக, நீயே என் உணர்வாக என்னை வந்து ஆட்கொள்வாய். அருகர சிவனின் ஆன்மீக புத்திரனாய் அவதரித்த அழகன் மருகன் முருகன் இங்கு தெற்கு பால்பண்ணை சேரியில் ஸ்ரீ பாலசுப்பிரமணியராய் வீற்றிருக்கும் அப்பன் முருகனுக்கு இன்னும் சற்று நேரத்தில் திருக்குறுமுழக்க விழா இனிதே நிகழ்ந்தேற காத்திருக்கிற காட்சியை இப்பொழுது நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். இப்பொழுது யாகசாலையில் இருந்து திருக்கடம் புறப்பட்டு திருக்கும்பத்தின் அருகிலே வந்து சிவாச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாக்கியங்கள் முழங்க இந்த கருட பகவானுடைய வருகைக்காக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிற இந்த அற்புதமான காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். கருட பகவான் வருகை தந்து ஆசீர்வதித்த பிறகு இதோ திருக்குடமுழக்கு விழா இன்னும் சற்று நேரத்திலே மிக சிறப்பாக நிகழ்ந்திருக்கிறது. மங்கள வாக்கியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் பக்தர்களுடைய கூட்டம் இதோ கடலா கடல் அலையா தலையா என்கிற அளவிற்கு எதையுமே கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு மெய்யம்பர்களுடைய கூட்டம், அடையாளர்களுடைய கூட்டம், பக்தர்களுடைய கூட்டம் இதோ மெய்மறந்து ஊனூருக மெய்யூருக நின்று கொண்டிருக்கிற அற்புதமான காட்சியை நாம் இங்கே கண்டுகொண்டிருக்கிறோம். சிவாச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்களை ஓதி திருக்குடத்தில் கடவுளரை ஆவாகனம் செய்து கொண்டிருக்க யாகசாலை பூஜையிலிருந்து திருக்கடம் புறப்பட ஆவர்த்தனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அற்புத காட்சியை நாம் இங்கே கண்டுகொண்டிருக்கிறேன். செங்கதிர் வாய்த்திய காலை வெண்கதிர் வீசும் நற்காலை பொழுதில் நாகப்பட்டினம் தலைநகரின் தெற்கு பால்பண்ணைச்சேரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய திருக்கோயிலின் திருக்குடமுழக்கு விழாவை காண நான்கு திசைகளில் இருந்தும் நல்லோர் சூழ்ந்திருக்க எப்பொழுது தென்னின திருநன்னீர் ஊற்றப்படும் என்கிற செய்தியை எமக்கு சொல்வாய் என அலையை அனுப்பி கரையில் விடை தேட இன்னும் சில நிமிடங்களில் திருநன்னீர் ஊற்றப்படவிருக்கும் அந்த அற்புத காட்சியை, அழகு காட்சியை, ஆனந்த காட்சியை, ஆன்மீக காட்சியை காண பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இதோ நெய்யம்பர்களுடைய கூட்டம் பெருகி கூடியிருப்பதை காண முடிகிறது. வங்க கடல் அன்னை தன் அலைமகளை அனுப்பி இந்த திருநன்னீர் ஊற்றப்படுகிற காட்சியை எமக்கும் சொல்வாய் என்று தாளாட்டி கொண்டிருக்கிற அழகான காட்சியை நாம் இங்கே கண்டுகொண்டிருக்கிறோம். நாகை தலைநகரின் தெற்கு பால்பண்ணைச்சேரி கிராமமே விழா கோலம் பூண்டிருக்கிற ஆனந்த காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த அருள்மிகு பாலசுப்பிரமணிய திருக்கோயிலானது முழுவதும் செங்கல் சிற்பங்களால் வடிவமைக்கப்பட்ட சுண்ணாம்பில் கட்டப்பட்ட அற்புதமான திருக்கோயிலாக இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பழங்கால கோயிலாக காட்சியளித்த கோயிலை புனரமைத்து வர்ண கலாபரணம் செய்யப்பட்டு வானுயர் ராஜ கோபுரம் புதிதாய் நிர்மாணிக்கப்பட்டு முன்மண்டபம் அழகாய் உருவாக்கப்பட்டு இதோ ஒரு புதிய ஒளிவோடு முருகப்பெருமான் ஒளிமயமாய் காட்சியளித்துக் கொண்டிருக்கிற அழகு காட்சியை நாம் இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். இதோ கிட்டத்தட்ட 127 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆலயத்தில் இருந்து காவடி புறப்பட்டு ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்றும் மலர்களால் மட்டுமே உருவாக்கப்பட்ட புஷ்ப காவடியை தூக்கி பார்ப்போர் வியக்கும் வண்ணம், கேட்போர் பார்க்கும் வண்ணம் மிக பிரமாண்டமாக எட்டுக்குடி முருகன் ஆலயத்தை நோக்கி செல்கிற வழக்கத்தால் இந்த ஆலயம் மேலும் சிறப்பு பெற்று விளங்குவதாக இங்குள்ள மெய்யம்பர்கள் சொல்ல நாம் கேள்வியிட்டு இருக்கிறோம். அப்படி புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் விநாயக பெருமானும் மகாலட்சுமியும் நவகிரகங்களும் காட்சியளிக்க புதிதாக பைரவர், துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, இடும்பன், ஆஞ்சநேயர், நாகநாத சுவாமி போன்ற தெய்வங்களை புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற காட்சியை நாம் இங்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒளிவு பெற்று மிளிர்ந்து கொண்டிருக்கிற தெற்கு பால்பண்ணைச்சேரி அருள்மிகு பாலசுப்பிரமணியர் ஆலயத்தினுடைய திருக்குடமுழக்கு விழா இதோ இன்னும் சில மணித்துளிகளில் நிகழ்ந்தேற காத்திருக்கிற அந்த அற்புதமான காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். சிவாச்சாரிய பெருமக்கள் இதோ இந்த ராஜகோபுரத்தில் திருநன்னீர் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அழகான காட்சியை நாம் இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். கதிர்வேலா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, வெற்றிவேல், வீரவேல், அரோகரா, அரகரோகரா என்று ஊனுருக மெய்யுருக தன்னுடம்பு தானுருக இங்கே மெய்யன்பர்கள் மெய் துளித்து ஊனுதிர்த்து நின்று கொண்டிருக்கிற அழகான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இதோ திருநன்னீர் ஊற்றப்படவிருக்கிற அந்த காட்சியை நாம் இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். அன்றைக்கினிய பத்து கோடி மெய்யன்பர்களே, சிவாச்சாரிய பெருமக்கள் ஒளிர்ந்து கொண்டிருக்கிற விழுந்து கொண்டிருக்கிற அந்த திருக்கும்பத்தின் மீது திருநன்னீர் ஊற்றப்படவிருக்கிற அழகான காட்சியை இதோ நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று கண்ணிய பாவம் தொலைக்க செல்வோரெல்லாம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் காண வேண்டும் என சொன்ன மெய்யார் வாக்கிற்கிணங்க கும்பத்தில் வைக்கப்பட்ட புனித நீரில் இறை சக்திகளை ஆவாகனம் செய்து யாகத்தின் மூல மந்திர உச்சாரணம் செய்யப்பட்டு கும்பத்திற்கு வைக்கப்பட்ட திருநன்னீரில் வடவழிக்கப்பட்ட சக்தியை கடவுளர்களின் சிலைகளை ஆவாகனம் செய்து கோபுர கலசங்களில் நிலையாக இருக்கும்படி செய்து அபிஷேக ஆராதனைகள், யாகசால பூஜைகள் மூலம் நிலைநிறுத்தி திருக்குறமுழைக்கு விழா இப்பொழுது நடைபெற காத்திருக்கிற இந்த கதிரவன் ஒளியில் ஒளிர்ந்து தகதகத்துக் கொண்டிருக்கிற திருக்கும்பத்தின் மீது திருநன்னீர் ஊற்றப்படவிருக்கிற அந்த அழகான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம்.

0: இப்பொழுது திருநெல்லூர் ஊட்டப்படவிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை காண்பதற்கு வருகை தந்திருக்கிற பத்துகோடி மெய்யன்பர்கள் எல்லாம் தெற்கு பால் பண்ணைச்சேரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய திருக்கோயிலில் இன்னொரு சிறப்பினையும் நாம் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கருவறையில் மூலவராக காட்சியளிக்கும் பாலசுப்பிரமணியர் கடவுளுக்கு லிங்க உருவத்தில் சிவபெருமான் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் இப்படி ஒரு அதிசயம் என நாம் இயந்த போது பிரணவ மந்திரத்தை மறந்த பிரம்மனை சிறுவனாக இருந்தும் தவறு தவறுதான் என்று சுட்டிக்காட்டி பிரம்மனை சிறையில் அடைக்க அங்கே தமிழ் கடவுளான தமிழ்ச்சங்கத்தின் தலைமகனான சித்தர்களின் தலைவனான முருகப்பெருமானிடம் நின்று கொண்டிருக்கிற அழகான காட்சியை நாம் இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது திருக்கும்பத்தின் மீது திருநன்னீர் திருநன்னீர் திருநன்னீர் ஊற்றப்பட்டு முருகா முருகா அரோகரா அரோகரா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த வேல் முருகனை வணங்கி அரோகரா அப்பா முருகா என் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் தா என்று கண்மூடி ஊனுருகி தியானித்துக் கொண்டிருக்கிற அழகான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது திருக்கும்பத்திற்கு கற்பூர தீபாராதனை அற்புதமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சிவாச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்களை ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க இதோ ஆகாயத்தை நோக்கி கற்பூர தீபாராதனை சூரிய பகவானுக்கு காட்டி அப்படியே அந்த ஒளியில் திருமுருகன் எழுந்த ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகப்பட்டினம் சாமி டிரைவிங் ஸ்கூல், நாகப்பட்டினம் ஜின்னு மொபைல்ஸ், நாகப்பட்டினம் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் கோவில் நிர்வாகத்தினரின், நாகப்பட்டினம் தெற்கு பால் பண்ணைச்சேரி அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.
2: நாகப்பட்டினம் தெற்கு பால் பண்ணைச்சேரி பிள்ளையார் கோவில் தெரு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேகம் கண்டு பாலமுருகனின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றார்கள் சாமி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி தெற்கு பால் பண்ணைச்சேரி நாகப்பட்டினம். 20 வருட சிறந்த அனுபவத்தோடு அனைத்து வகையான வாகனங்களுக்கும் ஆண் பெண் இருவாளருக்கும் பயிற்சியோடு கூடிய ஓட்டுநர் உரிமம் சிறந்த முறையில் பெற்று தரப்படும். சாமி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி இலக்கம் 7 யானை கட்டி தெரு வேதாரண்யம் மற்றும் சாமி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி தெற்கு பால் பண்ணைச்சேரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் பால் பண்ணைச்சேரி பிள்ளையார் கோவில் திரு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்திற்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம்.
3: நாகப்பட்டினம் ஜின்னு மொபைல்ஸ், அனைத்து மொபைல் போன்களுக்கும் தரமான உதிரி பாகங்கள் கிடைக்கும். ஏர்பஸ், நெக் பேண்ட், டெம்பர் கிளாஸ், பேக் கவர், கேபிள்ஸ், கம்பெனி மொபைல்களும் பழுது நீக்கி தரப்படும். டிஸ்பிளே சேஞ்ச், பேட்டரி சேஞ்ச், சார்ஜிங் ப்ராப்ளம், சாப்ட்வேர் தொடர்பான பிரச்சனைகளும் அனைத்து கம்பெனி புதிய மொபைல் போன்களும் ஜின்னு மொபைல்ஸ் கடை தெரு நாகப்பட்டினம். 9976456456.
2: நாகப்பட்டினம் பால் பண்ணைச்சேரி பிள்ளையார் கோவில் திரு அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம். சித்ரா பௌர்ணமி தோறும் சுமார் 5 தலைமுறைகளுக்கு மேலாக 127 ஆண்டுகளாக பூக்களால் மட்டுமே நிர்மாணிக்கப்பட்ட புஷ்ப ரத காவடியை நாகை மாவட்டம் எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லும் நாகப்பட்டினம் பால் பண்ணைச்சேரி ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றார்கள். கோவில் நிர்வாகத்தினர் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் பிள்ளையார் கோவில் திரு பால் பண்ணைச்சேரி நாகப்பட்டினம்.
1: இன்றைய ஆலய விழாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது நாகப்பட்டினம் தெற்கு பால் பண்ணைச்சேரி அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் தெற்கு பால் பண்ணைச்சேரிக்கு செல்வோம்.
0: நேயர்களே, இந்த பூமியில் முதலில் தோன்றியது மலை. மலையும் மலை சார்ந்த பகுதியையும் குறிஞ்சி நிலம் என நம்முடைய தமிழர் மரபு. அந்த குறிஞ்சி நிலத்துக்கு உரிய கடவுள் முருகப் பெருமாள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழுக்கு முதல்வன் சிவன். அந்த சிவபெருமான் முதலில் ஞானத்தை போதித்தது முருகனுக்கு என்கிறது கந்தரனுபூதி. அப்படி ஞானம் பெற்ற முருகனிடம் கண்களை இறுக மூடுங்கள், நெஞ்சத்தில் முருகனை வார்த்தெடுங்கள், மனமுழுதும் பக்தியை கண்ணீர் கசிய அவன் முன் அமர்ந்து அழுது கேளுங்கள். அத்தனையும் அள்ளித்தரும் சக்தி படைத்தவன், சக்தியை வேறாக உடையவன் முருகன் வாழ்வளிப்பான். அழுத பிள்ளை பால்

அழைக்கும் அல்லவா. அதே போல ஆறுமுகனிடம் அழுது கேட்டால் அருள் கொடுப்பான். அரோகரா அரோகரா அரக ரோகரா என்று நித்தமும் நெஞ்சத்தில் ஏற்றுங்கள். யாம் இருக்க பயமே நின்று பாலசுப்பிரமணியர் அருள் தருவார். மெய்யன்பர்களே, ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடி ஆறுகள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குந்துருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வளைத்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே என்று அருணகிரிநாதர் திருப்புகழில் நின்று இறைவன் முருகனை இதயத்தில் இருத்தினால் இசையாய் பாடி அவனின் அருளை பெறலாமே என்பர்களே. இசையில் தமிழாய் தமிழில் இசையாய் இருக்கும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் நாகப்பட்டினத்தின் தெற்கு பால்பண்ணை சேரியில் பால சுப்பிரமணியராய் அருள்பாடித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இந்தியாவில் சிவனை வழிபடும் சைவமும், சக்தியை வழிபடும் சாக்தமும், கணபதியை வழிபடும் காணபத்தியமும், திருமாலை வழிபடும் வைணவமும், சூரியனை வழிபடும் கௌரவமும், முருகனை வழிபடும் கௌமாரமும் என ஆறு வகையான சமயங்கள் இருப்பதாக பக்தி இலக்கிய

அறுபாடித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இந்தியாவில் சிவனை வழிபடும் சைவமும், சக்தியை வழிபடும் சாக்தமும், கணபதியை வழிபடும் காணபத்தியமும், திருமாலை வழிபடும் வைணவமும், சூரியனை வழிபடும் கௌரவமும், முருகனை வழிபடும் கௌமாரமும் என ஆறு வகையான சமயங்கள் இருப்பதாக பக்தி இலக்கியங்கள் சொல்கின்றன. கௌமாரம் என்ற முருகப்பெருமான் வழிபாடு அன்பர்கள் தங்கள் பிறவி பெருங்கடலை கடந்து முருகனுடன் களத்திலே முக்தியாகும் என்கிறது. முருகப்பெருமான் வழிபாடு என்பது தென் தமிழ் நாட்டில் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது, இன்றும் இருந்து வருகிறது. குந்தனிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக இங்கே கந்தனுக்கு வேர்வேல், முருகனுக்கு வேர்வேல், கடம்பனுக்கு வேர்வேல், கதிர்வேலனுக்கு வேர்வேல் என்று இங்கே தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இதோ தெற்கு பால்பனை சேரியில் பால சுப்பிரமணியராக வீற்றிருக்கிறார். அன்பர்களே, சிக்கலிலே சிக்கல் மத நல்லிணக்கத்தின் மாவட்டமான நாகப்பட்டினத்தில் சிக்கல் எட்டுக்குடி என்கன் இந்த மூன்று கோவில்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கிறது. சிற்பி ஒருவர் அழகான முருகன் சிலையை வடிக்க அந்த முருகன் சிலை மிக அழகாக இருக்கிறது என்று சோழ மன்னன் இனிமேல் இன்னொரு சிலையை வடித்து விடக் கூடாது என்பதற்காக சிற்பியின் கட்டை விரலை வெட்டிவிட அதே சிற்பியானவர் இன்னொரு முருகப்பெருமான் சிலையை வடிக்க வேண்டும் என்று எட்டுக்குடியில் அழகிய இன்னொரு சிலையை வடிக்க அதே போன்ற சிலையா என்று சோழ மன்னன் கோபமுற்று சிற்பியினுடைய கண்களை பிடுங்க கண்ணும் கையும் இல்லாத சிற்பி இதோ போன்ற இன்னொரு சிலை உருவாக்க வேண்டும் என்று திருவாரூர் மாவட்டத்தின் என்கண் பகுதிக்கு சென்று அங்கு ஒரு சிறுமியின் உதவியோடு முருகப்பெருமானை சிலை வடிக்க சிற்பி சொல்ல சொல்ல சிவனுடைய அருளால், முருகனுடைய அருளால் திருப்பி சொல்ல சொல்ல அந்த திரும்பி ஒளிகொண்டு தெருக்க இந்த மூன்று சிலைகளும் ஒரே மாதிரியாக இருக்க இப்பொழுது அந்த சிலைக்கு அந்த முருகப்பெருமானுக்கு கந்த கடவுளுக்கு கதிர்வேலனுக்கு கண் திறக்கும் அந்த நேரத்தில் திரும்பியினுடைய கையில் ஒளிபட்டு ரத்தம் பீரிட்டு வர அந்த ரத்தம் சிற்பியின் கண்களில் பட்டு சிற்பிக்கு கண் கிடைத்ததாகவும் ஆகா என் கண் கிடைத்து விட்டதே என்று என் கண் என்று சொன்னதால் அது என் கண் என்று அந்த ஆலயம் சொன்னதாகவும் நீங்கள் பார்த்தீர்களானால் மெய்யன்பர்களே, சிக்கலில் இருக்கிற முருகனும் எட்டுக்குழி முருகனின் கருவறையில் இருக்கக்கூடிய சிலையும் என் கண் கருவறையில் இருக்கக்கூடிய சிலையும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பது மிக சிறப்பு மிக்கல். ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜதம், ஆதோ முகமாகிய ஆறு முகங்களுடன் சக்தியை சேர்த்து பார்வதி தேவியானவர் அந்த ஆறு முகத்தை ஒரே முகமாக மாற்றி அழகன் முருகனாக ஆக்கி தந்தார் என்கிறது பக்தி இலக்கியங்கள். முருகு என்றால் அழகு என்று பொருள். அதன் அடிப்படையில் பார்த்தால் முருகன் அழகனாகிறான். தமிழின் நெல்லினம், இடையினம், வள்ளினம் என்று ஒன்று சேர்ந்த ஒரு ஒரே சேர்ந்த இணைந்த பெயராக என் அப்பன் முருகனின் பெயர் அழகே உருவாக அமைந்திருப்பதை சொல்ல சொல்ல இனிக்கிறதா முருகா. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக முருகனின் திருநாமத்தை சொல்வோருக்கு முக்தி தந்து ஏற்றுக்கொள்ளும் கடவுளாக முருகப்பெருமான் திகழ்கிறார். இந்த முருகன் கோவில் வழிபாடுகள் சைவத்தில் இருந்தாலும் ஒரு காலத்தில் சிலைமாவும் ஆட்டிரத்தமும் படைக்கப்பட்டிருப்பதாக திருமுகாட்சி படையில் விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. அன்பர்களை, கந்த புராணத்தில் சொல்லப்படுகிற கந்தன் முருகன் அழகனே உருவான அந்த அழகனே உருவான முருகப்பெருமானுக்கு இப்பொழுது கருவறை இருக்கக்கூடிய மூலவராக காட்சியளித்துக் கொண்டிருக்கிற திருமுருக பெருமானுக்கு இதோ அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மூல ஸ்தானத்திலே இப்பொழுது கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மூலஸ்தானத்திலே கருவறை வீற்றிருக்கக்கூடிய அனைத்து சிலையாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான் முருகனுக்கு இதோ மூலஸ்தான அபிஷேகமும் மூலஸ்தான கும்பாபிஷேகமும் இந்த மகா தீபாராதனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அற்புதமான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த காட்சியை காண்பதற்கு இதோ பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்வேறு பக்தபோடி மெய்யன்பர்கள் மெய்யன்பர்களாக இங்கு கூடியிருக்கிற அற்புதமான காட்சியை நாம் அழகாக கண்டு கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்கினிய பக்தபோடி மெய்யன்பர்களே, மெய்யன்பர்களே, நம்முடைய பக்தி இலக்கியங்களிலே இந்தியாவில் சிவனை வழிபடும் சைவம், சக்தியை வழிபடும் சாட்டமும், கணபதியை வழிபடும் காணாபாத்தியமும், திருமாலை வழிபடும் வைணவமும், சூரியனை வழிபடும் சௌரவமும், முருகனை வழிபடும் கௌமாரமும் என்ற ஆறு வகையான சமயங்களில் கௌமாரம் என்கிற முருகப்பெருமான் வழிபாடு மலைகளிலே தோன்றியதால் அந்த
மலைகள் சார்ந்திருக்கிற அந்த முருகப்பெருமான் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக தென் தமிழ் நாடு முழுக்க இதோ காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அவரை வணங்கி நம்முடைய முட்டியை அடைய ஒவ்வொரு நாளும் முருகா முருகா முருகா வெற்றிவேல் முருகா.

கண்டவேல் முருகா, கந்தா கடம்பா கதிர்வேலா, எனக்கருவாய் முருகா, என் ஊழ்வினை பயனை நீக்கி என்னுடைய தலைமுறையை அடுத்து வரும் தலைமுறையை நன்றாக சேவிக்க நீதான் அருள் புரிய வேண்டும் முருகா என்று அந்த முருக பெருமானை வணங்கி ஊனுருக மெய்யுருக காட்சியளித்துக் கொண்டிருக்கிற அழகான காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். இதோ இந்த முருக பெருமானை உருவாக்கிய அந்த ஒரு மிகப்பெரிய பக்தி இலக்கியம் சொல்கிற காட்சி என்னவென்றால், சிவபெருமானை உருவாக்குவதற்காக சூர பத்மன் என்கிற அசுரனுடைய அந்த அட்டகாசம் தாங்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் திருமாலிடமும் பிரம்மனிடமும் முறையிட சூரபத்மனுக்கு வரத்தை கொடுத்தவன் சிவபெருமான் என்பதால் அவர்தான் இதற்கு முடிவு சொல்ல வேண்டும் என்று எல்லோரும் கைவிரிக்க, தேவலோகமும் பூலோகமும் இருந்து கிடக்க இங்கே அத்தூகியங்களும் அத பத்மசூரனால் மிகப்பெரிய மிகப்பெரிய அவல நிலைகளும் ஏற்பட்டிருக்கிற அந்த சூழலில் பத்மசூரனை அழிப்பதற்காக திருமுருக பெருமான் அவதரிக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் வேண்ட தியானத்தில் இருந்த சிவபெருமான் பார்வதி தேவியாரை அணுகி அவரிடமிருந்து கலந்து அங்கிருந்து உருவான அந்த முருக பெருமானுக்கு ஞான வேலை கொடுத்து பத்மாசுரனை அழித்தார் என்பது வரலாறு. அதனால்தான் சிக்க சிங்கார வேலவர் ஆலயத்திலே வேல் வாங்கி திருச்செந்தூரிலே சூர சம்ஹாரம் செய்த அந்த அற்புத காட்சி இங்கே சிக்கலிலிருந்து தான் தொடங்குகிறது. அப்படி ஒரு பெருமை பெற்ற நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பால்பனை சேரியில் பால சுப்ர பெருமானாராக அவதரித்து இன்றைக்கு திருக்குடமுழுக்கிழாக கண்டிருக்கிற இந்த முருக பெருமானுடைய இந்த காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். இப்பொழுது மகா தீபாரணை மிக அற்புதமாக நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிறது. சாச்சாரிய பெருமக்கள் அழகாக அந்த மகா தீபாரதனையை பத்தகோடி மெய்யன்பர்களின் கண்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒளிர்ந்து கொண்டிருக்கிற மகா தீபாரணையில் எழுந்து நிற்கிற ஜோதி வடிவத்தில் இளவு முருக பெருமான் ஜோதியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் ஆகா ஆகா, இந்த மகா தீபாரதனை காண்பதற்கே இந்த ஜென்மம் எடுத்த பிரதியை போன்று பத்தகோடி மெய்யன்பர்கள் எல்லாம் ஊனுருக மெய்யுருக மெய் செலுத்து தன்னுடைய ஊன் விதிர் விதிர்த்து இங்கு நிற்கிற அற்புதமான காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். திருக்குறமுழுக்கு விழா கண்டிருக்கிற தெற்கு பால்பண்ணைச்சேரி அருள்மிகு பாலசுப்பிரமணியர் ஆலயத்தினுடைய இந்த புகழ் உலகங்கள்லாம் பரவ வேண்டும் என்று சொல்லி ஓம் சரவண பவ, ஓம் சமுகாய நமக, ஓம் முருகன நமக, தேலவா தேலவா, ஓம் குமாராய நமகா, ஓம் கந்தாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் வேலாயுதாய நமக, ஓம் சுவாமி நாதாய நமக, ஓம் சரவண பவ, ஸ்ரீ முருகனே நமக, கந்தா கடம்பா கதிர்வா, வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கதிர்வேல் முருகனுக்கு கதிர்வேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா என்று சொல்லி முருகப்பெருமானை வணங்கி சிறப்போடும் சீரார்ந்த பொழிவோடும் நடைபெற்ற நாகப்பட்டினம் தெற்கு பால்பண்ணைச்சேரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய திருக்கோயில் திருக்குடமுழுக்க விழாவின் காட்சி வர்ணனையை நேரலையில் தந்த மகிழ்வோடு நிலையம் திரும்புகிறோம் நேர்களே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் சாமி டிரைவிங் ஸ்கூல், நாகப்பட்டினம் ஜின்னு மொபைல்ஸ், நாகப்பட்டினம் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் கோவில் நிர்வாகத்தினரின் ஆலய உலா, நாகப்பட்டினம் தெற்கு பால் பண்ணைச்சேரி அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் சாமி டிரைவிங் ஸ்கூல்.
1: அனைத்து வகையான வாகனங்களுக்கும் ஓட்டுநர் உரிமம் சிறந்த முறையில் பெற்று தரப்படும் சாமி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் தெற்கு பால்பண்ணைச்சேரி பிள்ளையார் கோவில் தெரு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேகம் கண்டு பாலமுருகனின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றார்கள் சாமி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி தெற்கு பால்பண்ணைச்சேரி நாகப்பட்டினம். 20 வருட சிறந்த அனுபவத்தோடு அனைத்து வகையான வாகனங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பயிற்சியோடு கூடிய ஓட்டுநர் உரிமம் சிறந்த முறையில் பெற்று தரப்படும் சாமி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி, இலக்கம் 7 யானை கட்டி தெரு வேதாரண்யம், மற்றும் சாமி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி தெற்கு பால்பண்ணைச்சேரி நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் ஜின்னு மொபைல்ஸ்.
2: நாகப்பட்டினம் ஜின்னு மொபைல்ஸ் அனைத்து மொபைல் போன்களுக்கும்

0: தரமான உதிரி பாகங்கள் கிடைக்கும்.
1: நாகப்பட்டினம் பால் பண்ணைச்சேரி பிள்ளையார் கோவில் திரு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்திற்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம்.
0: நாகப்பட்டினம் ஜின்னு மொபைல்ஸ், அனைத்து மொபைல் போன்களுக்கும் தரமான உதிரி பாகங்கள் கிடைக்கும். ஏர்பஸ், நெக் பேண்ட், டெம்பர் கிளாஸ், பேக் கவர், கேபிள்ஸ், கம்பெனி மொபைல்களும் பழுது நீக்கி தரப்படும். டிஸ்பிளே சேஞ்ச், பேட்டரி சேஞ்ச், சார்ஜிங் ப்ராப்ளம், சாப்ட்வேர் தொடர்பான பிரச்சனைகளும் அனைத்து கம்பெனி புதிய மொபைல் போன்களும் ஜின்னு மொபைல்ஸ் கடைத்தரு நாகப்பட்டினம். 9976456456.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கிய நாகப்பட்டினம் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் கோவில் நிர்வாகத்தினர்.
1: ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் கோவில் நிர்வாகத்தினர். நாகப்பட்டினம் பால் பண்ணைச்சேரி பிள்ளையார் கோவில் திரு அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம். சித்ரா பௌர்ணமி தோறும் சுமார் 5 தலைமுறைகளுக்கு மேலாக 127 ஆண்டுகளாக பூக்களால் மட்டுமே நிர்மாணிக்கப்பட்ட புஷ்ப ரத காவடியை நாகை மாவட்டம் எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லும் நாகப்பட்டினம் பால் பண்ணைச்சேரி ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றார்கள் கோவில் நிர்வாகத்தினர். ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் பிள்ளையார் கோவில் திரு பால் பண்ணைச்சேரி நாகப்பட்டினம்.
2: நிகழ்ச்சி வர்ணனையாளர் எம் கே அன்பழகன் அவர்கள். படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம்.

0: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 9:01.
1: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
2: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
1: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
3: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
4: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
3: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
5: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
6: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
5: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
6: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
7: என்னமா அங்க சத்தம்?
6: சமைச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா.
5: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
3: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
2: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
3: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
2: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
3: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
4: Point to point.

0: பாயிண்ட் டு பாயிண்டில் முதலாவதாக காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்.
1: ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
4: அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
5: கடதா தார்பாய் நாத்துபாய் நெல் சாக்கு பேக்கரி ஃபாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ் எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
6: நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள்.
7: எல்கேஜி யூகேஜியில் டீச்சர்ஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பெஞ்சில் உட்கார வைக்கிறது, சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்கறது, ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்க மாட்டான் சார் அப்படின்னா நீங்கள் பிரேக் விடுங்க. ஸ்கூல் பேக் சைடில், கிளாஸோட பேக் சைடில் டாய்ஸ் வச்சுருந்தா
8: அந்த விளையாடிட்டு வருவாங்க,
7: விளையாடிட்டு வரட்டும். அந்த மனப்பான்மை டீச்சருக்கு இருக்கணும். ஸோ அது வந்து தி பேரண்ட் வந்து அப்பாவோ அம்மாவோ டீச்சர்கிட்ட பேசணும். அவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா டாக்டர் கூட பேசலாம். நான் ஆஃபர் பண்ண இது வரைக்கும் நான் நிறைய டீச்சர்ஸை பேசினது இல்லை, எக்ஸப்ட் அஸ் அ கிளாஸ் நான் சொல்லுவேன் அப்பா அம்மாட்ட, உங்களுக்கு பேசி அவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியலனா சொல்லுங்க, நான் கூட பேசுறேன் அப்படின்னு சொல்லு. அது வந்து டாக்டருடைய கடமை கூட.
8: அந்த மாதிரி செய்யறது மூலமா அந்த குழந்தைங்களை மாற்ற முடியுமா டாக்டர்?
7: கண்டிப்பா மாற்ற முடியும். அண்ட் 6 வயசுக்கு அப்புறம் மெடிசன்ஸ் வந்து வெரி எஃபெக்டிவ். 6 வயசுக்கு அப்புறம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஏன்னா இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் எஃபெக்ட் ஆகும். கவனம் குறைவு அப்படின்னா நோட்ஸ் எழுத மாட்டாங்க, கரெக்டாக சொல்கிறது காதில் விழாது, ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். டிஸ்ட்ராக்டடாக இருப்பாங்க, கிளாஸில் வெளியில் நடக்கிறது, அங்கே யாரும் நடந்துட்டு இருக்காங்க, இந்த டிஸ்ட்ராக்ஷன் போயிட்டே இருக்கும். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, பர்ஃபார்மன்ஸ் எஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் நான் வந்து கண்டிப்பாக மெடிசன்ஸ், சேஃபான மெடிசன்ஸ் இருக்குது விச் கேன் பி யூஸ்டு.
8: டாக்டர், இந்த டிஸ்லெக்ஸியா அப்படின்னு சொல்லப்படுற கற்றல் திறன் குறைபாடு, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
7: ஸோ இது என்னென்னா ஒரு ரொம்ப இதாக சொல்லணும்னா வேர்ட் பிளைண்ட்னஸ், அதானது அவங்களுக்கு வந்து மூளைத்திறனுக்கு பிரச்சனை இருக்காது, நார்மலாக இருக்கும். ஆனால் வந்து ரிட்டன் வேர்டு, ஒரு எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை வந்து அவங்களால படிக்கிறது கஷ்டப்படுவாங்க, இல்லை படிப்பாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் அப்படின்னு நம்ம எல்லாமே ஆப்பிள்னு படிக்கிறோம், இவங்க அப்படி படிக்க மாட்டாங்க, APPLE அப்படின்னு படிப்பாங்க. தமிழ்லாம் ஆ பா பா இல்லை அப்படின்னு படிப்பாங்க, அதை சேர்த்து படிக்க மாட்டாங்க. அதை சேர்த்து படித்தா அதுக்கு மீனிங் வரும். இதே வந்து நீ ஆப்பிள் தான் அவனுக்கு புரியும், இது ஆப்பிள் அப்படின்னு புரியும். ஆனால் வந்து இந்த எழுதி சும்மா ஃபோட்டோஸ் இல்லாமல் இல்லை ஆப்பிளோட படத்தை இல்லாமல் சும்மா கொடுத்தோம் அப்படின்னா, ஓவியம் இல்லாமல் கொடுத்தா அப்படியே படிச்சுட்டே இருப்பாங்க, ஒன்று ஒன்றா படிச்சுட்டு இருப்பாங்க, என்ன பொருள்னே புரியாது. இது சிவியர் ஃபார்ம் சொல்கிறேன். இது வந்து வேர்ட் பிளைண்ட்னஸ், ஹியரிங் கரெக்டாக இருக்குது, விஷன் கரெக்டாக இருக்குது, மூளை திறன் இருக்குது, ஆனால் இந்த ரிட்டன் வேர்டை படிக்க முடியாது, எழுதவும் முடியாது. அது எழுத முடியாத குழந்தைங்க இருக்காங்க, படிக்க முடியாத குழந்தைங்க இருக்காங்க, ரெண்டும் பண்ண முடியாத குழந்தைங்க இருக்காங்க, இது ரெண்டும் இருக்கும் ஆனால் கணக்கு போட முடியாது. ஸோ 15+5 அப்படின்னா ஒரு 3ஆம் கிளாஸ் பையன் செய்வான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், இவரால் செய்ய முடியாது. டிஸ்கால்குலியான்னு சொல்கிறோம், இது எல்லாமே வந்து அவங்க சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் இதை வந்து நம்ம நிறைய ரெமடியேஷன்ஸ் இருக்குது, இது எப்படி வந்து நம்ம இந்த சரி பண்ணலான்னு இருக்குது. பண்ணால் வந்து அவங்க கரெக்டாக நார்மலாக ஸ்கோர் பண்ண முடியும். எப்போ சில டைமில் பிரச்சனை வரும்னா நிறைய மூளைத்திறன் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வந்து அவங்க இது ஒரு சில டெக்னிக்ஸ் வச்சுட்டு இதை வந்து கடந்து போவாங்க. அவங்களால பை ஹார்ட் படிக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குழந்தை சமீபத்தில் படிக்க வச்சா கரெக்டாக படிக்கணும் ஆப்பிள்னு, ஆனால் ஆப்பிள் பார்த்து தான் சொல்கிறான், அவன் ஐபிபிஎல்இ படிக்கலை, அவனுக்கு தெரியாத ஒரு இந்த படிக்க முடியாது. அது கடந்து போற குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா அவங்களுக்கு என்ன ஐக்கியூ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் கிடைக்காது. அதாவது இப்போ 95 கிடைக்கிற குழந்தைக்கு 80 தான் கிடைக்கும், ஆனால் நம்மளை பொறுத்தவரைக்கும் 80 கிடைச்சா ஓகே தான், ஆனால் அவனுக்கு 90 கிடைக்கிறதுக்கான
8: வாய்ப்புகள்,
7: ஆமாம் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வந்து இந்த மாதிரி பின்தங்கி இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க, டீச்சர்ஸ் தான் முதல்ல கண்டுபிடிக்க முடியும்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை

0: காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சோலை மற்றும் விதை நிறுவனத்திற்கான தார்பைகள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. பாயிண்ட் டு பாயிண்ட் இனி நேயர்கள் கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
3: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
2: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
3: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் இணைந்து கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
8: பாயிண்ட் டு பாயிண்ட்.
0: இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில என்ன தலைப்புல நம்ம பேச போறோம்?
8: அதாவது நம்ம வந்து முன் அனுபவம் இல்லாமல்
0: சிக்கிய தருணம்.
8: சிக்கிய தருணம்,
0: அப்படி ஏதாவது சிக்கியிருக்கீங்களா சுகப்பிரியா?
8: சில இடத்துல சிக்கியிருக்கேங்க, இந்த அனுபவம் எனக்கும் இருக்கு. நம்ம பிளானே பண்ணியிருக்க மாட்டோம், சரி கொஞ்சம் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துருக்கலான் இருப்போம். அந்த நேரிய நேரத்தில் கூட சிக்கியிருக்கிற வாய்ப்பெல்லாம் நிறைய நடந்திருக்குது.
0: கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கூலில் அடியெடுத்த நாள்லேருந்து சைக்கிள் கற்றுக்கிட்ட விஷயத்துலேருந்து எல்லாமே முன் அனுபவம் இல்லாமல் சிக்கின தருணம் அப்படிங்கிறது ஏகப்பட்டதாக இருக்கும் இல்லையா?
8: ஆமாம், சிலருக்கு வந்து அது ஒரு சுவாரஸ்யமான நகைச்சுவையாக இருக்கும், சிலருக்கு வந்து அது கொஞ்சம் சிரமமாகவும் மாறி இருக்கலாம்.
0: அடி ஒடுதை இதெல்லாம் கூட ஏற்பட்டிருக்கும் இல்லையா?
8: கண்டிப்பா, அதாவது வீட்டில் சொல்லாம நம்ம போயிட்டு வந்துடலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட நினைப்போம், வரப்பா அம்மாட்ட சிக்கிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான்.
0: சிக்கிய தர்ம அடி வாங்கின சம்பவம் இருக்கும் போல இருக்கு சுகப்பிரியாக்கு.
8: நிறைய இருக்கு, அதெல்லாம் பின் பக்கங்கள், ஒவ்வொரு பக்கமா மூடி வச்சுட்டு
0: அதை கொஞ்சம் ரகசியமா வச்சுப்போம். இப்ப வந்து நம்ம நேயர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாத்துடலாம்.
8: பார்க்கலாம்,
0: பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சாங்கையும் கேட்டுடலாம்.

0: காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 9:16.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
1: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
4: நாச்சியார் கோவில் 100% கடலெண்ணெய்.
3: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
1: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
0: கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில நாம முன்னனுபவம் இல்லாம சிக்கிய தருணம் அப்படின்னு ஒரு போஸ்டரை நம்ம போட்டிருந்தோம் எப்பில.
5: ஆமா,
0: நேயர்களும் அதுக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா?
5: சொல்லுங்க.

0: நிறைய பேர் சிக்கிருக்காங்கன்னு தானே அர்த்தம்.
1: ஆமா,
0: அந்த வகையில முதல் நேயர் யாரு, அப்ப எப்படிலாம் சிக்கினாங்க அப்படின்றத படிச்சிருவோமா?
1: படிச்சிடலாமே. முதல் நேயர் அனுப்பியிருக்காங்க மயிலாடுதுறை சேந்தங்குடியிலேருந்து ரத்தின ஜவஹர். காலை வணக்கங்க ரெண்டு பேருக்கும். 1993 முதன் முதலாக சென்னைக்கு போனேன். தாம்பரம் ரயில் நிலையத்திலேருந்து எக்மோர் நிலையத்துக்கு எலக்ட்ரிக்கல் ட்ரெயினில் சென்ற போது முதல் வகுப்பு பெட்டி அப்படின்னு தெரியாமல் ஏறி பயணம் செஞ்சு எக்மோரில் டிடி அட்டை மாட்டிக்கிட்டு தவிச்சது இன்றைக்கும் நினைவில் இருக்குங்க.
0: நல்ல ஒரு மாட்டின தருணத்தை.
1: ஆக அவங்க இறங்க வேண்டிய வரைக்கும் இடம் வரைக்கும் வந்துட்டாங்க. இறங்குறப்ப தான் மாட்டிட்டாங்க.
0: இடையில இறங்கியிருந்தா என்ன இருக்கும்ல, இறக்கி விட்டுருந்தா. சரி, நன்னிலம் சுப்பிரமணியன் நினைச்சிருக்காங்க பாருங்க. முன்னனுபம் இல்லாமல் பல தருணங்களை சிக்கியிருக்கிறேன். ஆனா ஒவ்வொரு முறையும் கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடன் அணுகியதால் அந்த சிக்கல்களே அனுபவமாக மாறின.
1: திருமலஸ்தானம், வீரசுந்தரி இவங்களும் அந்த மாதிரி திரும்ப கத்துக்கிட்டாங்கன்றதுதான் விஷயம். முதன் முதல்ல தனியா சமைக்கும் போது அளவு தெரியாம உப்பையோ காரத்தையோ கூட்டுவதுதாங்க நான் தெரியாம மாட்டிக்கிட்டு முழிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம் வணக்கத்தை மட்டும் தாங்க சொல்லுவோம், அனுபவத்தெல்லாம் எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு வணக்கத்தை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெகபர் சாதிக்கு, முன்னனுபவம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன், எதையும் கற்றுக்கொண்டுதான் செய்வேன். ரொம்ப உஷாரான பாட்டி போல இருக்கு இவங்க. நாகூர்லேருந்து இதை சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததா வந்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க, முன் அனுபவம் இல்லாமல் நிறைய நடந்திருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த டூ வீலர் ஓட்டும் போது அனுபவம் இல்லாமல் கீழே விழுந்திருக்கேங்க. அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இது நம்ம சம்பவம் எல்லாருக்குமே நடந்திருக்கும் கிட்டத்தட்ட.
1: நிச்சயமா, அதெல்லாம் ஒரு வீரத்தலம்.
0: நிச்சயமா. பூங்குண்டன் காலாக்குடி 1-2 நிறைய இருக்குங்க. இருசக்கர வாகனத்துல அனுபவம் இல்லாம
1: ஓட்டின நெய்விளக்கு MS தூயமணி, சுமார் 30 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில போய் போன் வசதி இல்லாத காலங்க. ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டேன் சென்னை பாடி அருகே கொரட்டூர்ல. அப்புறம் நண்பரோட நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு தேடி தேடி அழுத்துட்டேன். அந்த தருணம் தான் ஆனா கடைசியா கண்டுபிடிச்சிட்டங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: கும்பகோணத்துல இருந்து செந்தில் நாதன் சொல்லிருக்காங்க, இளம் வயதில் முன்னுபவம் இல்லாமல் தனியாக சைக்கிள் ஓட்டி பழகியது, விளைவு கீழே விழுந்து அடிபட்டு கை காலில் ரத்த காயம் ஏற்பட்டது அப்படின்னு. இந்த வீரத்தளம்பு எல்லாருக்கும் இருந்திருக்கும்.
1: சைக்கிள் ஓட்டின அனுபவம் தானே. அதே போல அடுத்து ஒருத்தவங்க சைக்கிள் ஓட்டி இருக்காங்க. இதுல வந்து சைக்கிள் ஓட்டுன நான் கத்துக்கிட்ட போது ரேஷன் கடை வாசல்ல மண்ணனை ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் நேராக போய் அதில் மோதி என்னை கீழே ஊற்றி பெரிய கலாட்டா. எங்க அப்பாட்டையும் சேம திட்டு போங்க.
0: நல்ல வேலை சைக்கிளை ஓட்டினாங்க. லாரி பஸ்ன்னு ஓட்டியிருந்தா நிலைமை என்ன இருக்கும்,
1: கலாட்டா பெருசா இருக்கும். இந்த கமெண்ட் வந்து ஜோதி அனுப்பம்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க.
0: காட்டுமன்னார் கோயில் டி மணப்புரம் தோப்பு திரு வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, முன் அனுபவம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டேன், இருந்தாலும் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு ஒரு செயலை செய்ய முடியாது. குழுக்கள் சீட்டு 20 நபர்களை கொண்டது, குழுக்கள் வாங்குதல், பணத்தை எடுத்துக்கொண்டு கட்டாமல் சண்டை மேல் சண்டை, சிக்கலில் தவித்த நாட்கள் நினைவில். இதுவும் வந்து பல குடும்பங்கள்ல ஏற்பட்டிருக்கும் இல்லையா.
1: முன்ன
0: இவங்க நம்ம நல்லவங்க தான் அப்படின்னு நம்பி பணத்தை போட்டு நமக்கு வந்து பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருப்பாங்க.
1: ஆமா. அதே போல அடுத்ததான் நல்லம்பல் சேக்கலாவதுன்னு சொல்லியிருக்காங்க, 1990 உத்தரப்பிரதேசம் லக்னோவில் பாஷை தெரியாமல் தவிச்சது உண்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: வாங்க பாட்டு கேட்போம்.
1: கேட்கலாம்.

0: நம்ம நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நமக்கு இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் குறைவான நேரம் இல்லையா, அதனால இருக்கிற கமெண்ட்ஸ் படிக்கலாமே பாட்டு அப்படியே நம்ம எடுத்துட்டோம்.
1: அடுத்த கமெண்ட் வந்து ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்துலேருந்து அனுப்பியிருக்கக்கூடிய கமெண்ட் வந்து, ஒரு டாடா ஏசி லோடு பஸ்ஸு இதெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு பெரிய லாரி ஓட்டுவதற்கு அதில் அனுபவமே கிடையாது, வண்டியை திருப்புறத்துக்கு கொல்மாங்குடியிலேருந்து பேரலாம் வரைக்கும் வந்திருக்கேன், அப்போ கீர் எப்படி போடுறதுன்னு தெரியாது, வெயிட் பிரிட்ஜில் வந்து திரும்பிட்டு வந்தேன். அதுக்கு தான் சொல்கிறது, எப்படி இருந்தாலும் ஒரு அனுபவம் உள்ள டிரைவரோட ஓட்ட கற்றுக்கிட்டா தான் நமக்கு நல்ல அதில் விஷயங்கள்லாம் தெரியப்படும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: அதுக்கு பாருங்கள் நெய்விலுக்கு தூயமணி சுமார்
1: அந்த செய்தி படித்தாச்சு.
0: முன்னனுபவம் இல்லாமல் எந்த தவறான செயலில் ஈடுபட மாட்டேன், விவரம் தெரிந்தவர்களிடம் தெரிந்து கொண்டுதான் ஈடுபடுவேன் அப்படின்னு குவாகம் இளங்கோவன் சொல்லியிருக்காங்க.
1: அது போல அகரக்கொந்தகை கார்த்திகேசன் சொல்லியிருக்காங்க, 30 வருடத்திற்கு முன்பு காரைக்காலில் மிதிவண்டியில் ஒரு வழிப்பாதையில் தவறாக சென்று போக்குவரத்து காவலரிடமே வழி கேட்டு மாட்டிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது பாத்தீங்கன்னா திருவாளப்பத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி, முன்னனுபம் இல்லாமல் சிக்கிய தருணம் உண்டு, அதாங்க கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு நாட்களில் தவித்தது உண்டு.
1: அடுத்ததான் வந்து
0: இந்த ஒத்திகை வந்து யாருக்குமே நடந்திருக்காது தானே.
1: ஆமாம், நிச்சயமாக. அதே போல் பாரிவெல்லில் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து சென்னையில் ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு என்ன சமைக்க சொல்லிட்டாங்க, எனக்கு தான் சமைக்க தெரியாதே, நான் பேந்த முடிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: உங்கள் ட்ரீட்மெண்ட்டால் என் உயிரை காப்பாற்றிட்டீங்க, நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
5: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்,
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண்எஸ் வழங்கும் நலமாய் வாழ.
8: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
9: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
8: ஜிஎல் மருத்துவமனை
9: காரைக்கால்.
0: செங்கல்சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பைகள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
10: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
11: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
10: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமன் அகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
12: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
13: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
14: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமன் அகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:35 காரைக்கால் ஷேக டெக்ஸ்டைல் நியூ ஷேகஸ் வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர்.
15: உபயோக பொருட்கள்
16: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது.
17: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
18: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாச்சியார் கோயில் நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் மொபைல்ஸ்,
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரிக் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
0: கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம்.
1: அதே போல அடுத்ததான் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்ல வந்து யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திட்டச்சேரி நிஷான் ஹலீம், முதல் முதல்ல சவுதி நாட்டில் இருந்த போது வீடியோலாம் பார்த்து ஈஸியாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லி முன் அனுபவமே இல்லாமல் சமையல் அறையில் பூந்து கடைசியில் உப்பு காரம் கூடி போய் தீஞ்சு போன பாத்திரத்தோட பசியோட நின்று அந்த தருணம் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து முன் அனுபவம் இல்லாமல் எந்த வேலை செய்தாலும் கடினம் தான், எனக்கு நிறைய அந்த மாதிரி ஆகியிருக்கு, அதே போல் சமையல் தையல் மிஷினில் வந்து விரலை விட்டு ஊசி குத்துன அனுபவம் இப்படி நிறைய இருக்குது அப்படின்னு சுகுமார் சுதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட் அப்படி அனுப்பியிருக்காங்க, முன் அனுபவம் இல்லாமல் சிக்கிய தருணம் எதுனா, ரேங்க் கார்டு அட்டையில் நானே கையெழுத்து போட்டு பிறகு வாத்தியார போது எங்கள் அப்பாவை பார்த்து ரேங்க் கார்டை கொடுத்தனா என்று கேட்டார், நான் அப்போ மாட்டிக்கிட்டேங்க. அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் சங்கர் சொல்லியிருக்க கமெண்ட். அடுத்த

0: அது கலாவதி ராஜ்மோகன் இவங்க அனுப்பியிருக்கக்கூடிய கமெண்ட் வந்து, நான் சென்னையில் உள்ள பச்சை பாஸ் கல்லூரியில் வந்து செமினார் கிளாஸ் அட்டன் பண்ண போயிருந்தேன். திரும்பி எங்கள் உறவினர் வீட்டுக்கு முகப்பேர் வருவதற்கு பதிலாக இடத்த மாதிரி ரொம்ப நேரம் ஒரே தெருவில் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் கழித்து தான் வீட்டை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அனுப்பியிருக்காங்க நளினி சங்கர். நான் வந்து டிஆர் பட்டணத்துல அனுப்பியிருக்காங்க. எனக்கு வந்து நிறைய தோழிகள் நிறைய இருக்கு. இருந்தாலும் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டது, அதுக்கப்புறம் அந்த சைக்கிள்லேருந்து டூ வீலர் ஓட்டி பழகினது, இதெல்லாம் மறக்கவே முடியாத அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நேர்லே நாளை காலை 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
2: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
3: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
1: இத்துடன் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு.
0: ஆமா,
1: நிறைவா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுங்க.
0: நிறைவாவா? சரி. புவனகிரி சுமதி பாபு இவங்களுடைய கமெண்ட் பாத்தீங்கன்னா, ஏடிஎம் மிஷின்ல அந்த கார்டை பயன்படுத்தி பணம் எடுக்க முடியாம சிக்கி தனது அந்த அனுபவம் இருக்குங்க. இந்த நேரத்துல ஒரு டென்ஷன் வரும் பாருங்க, இப்ப நல்லா கத்துக்கிட்டேன் அப்படின் இருக்காங்க.
1: இந்த செய்தியோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். இது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகே, ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.

நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பந்தலை 100.3 நேரம் 9:31. நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, ஊசியில்லா, வழி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
1: ஊசியில்லா, வழி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
1: பிபிஎன் கண் மருத்துவமனை.
0: நிகழ்ச்சினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் செய்தியும், இன்று ஜூன் மாதம் 25 நாள். வரலாற்றில் நடைபெற்ற இன்றைய நிகழ்வுகளின் திருப்புதல். 1989 முதல் 1990 வரை

0: இந்தியாவின் பிரதமராக பணியாற்றிய விஸ்வநாத் பிரதாப் சிங் வி பி சிங் அவர்களின் பிறந்த தினம் என்று 1931 பாதுகாப்பு, வெளியுறவு, நிதி போன்ற முக்கிய அமைச்சக பதவிகளை வகித்தவர்.
1: சர்வதேச மாலுமிகள் தினம் என்று உலகளாவிய வர்த்தகத்திலும் பொருளாதாரத்திலும் மாலுமிகள் ஆற்றும் மகத்துவத்தை பறைசாற்றும் வகையில் சர்வதேச கடல்சார் அமைப்பால் ஆண்டுதோறும் June 25 கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாள்.
0: அமெரிக்க உயிர் வேதியியலாளர் வில்லியம் ஹோவர்ட்ஸ்டெயின் அவரின் பிறந்த தினம் என்று 1911. ரீபோ நியூக்ளியஸ் வரிசையை நிர்ணயிப்பதிலும் அதன் அமைப்பு வினையூக்க செயல்பாட்டுக்கான தொடர்பு என இப்பங்களிப்பிற்காக 1972 வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். தானியங்கி அமினோ அமில பகுப்பாய்வின் கண்டுபிடிப்பின் நிறைப்பிருகையில் இது ஒரு முன்னேற்றமாகும். திரவ நிறப்பிருகை, வாயு நிறப்பிருகை உள்ளிட்ட நவீன நிறப்பிருகைகளுக்கு வழிவகுத்தது.
1: உலக விட்டிரிகோ தினம். வெண்படை தோல் நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக சமூக பாகுபாடான கருத்துக்களை மாற்றவும், உலக அளவில் இதை மேற்கொள்ளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நாள்.
0: ஸ்பெயின் நாட்டின் கட்டிட கலைஞர் வடிவமைப்பாளரான அன்டோனி கவுடி அவரின் பிறந்த தினம் என்று 1852. நவீனத்துவத்தின் மிகச்சிறந்த பிரதிநிதியாக அறியப்படுகிறார். தற்பொழுது June 10 திறக்கப்பட்டுள்ள சாக்ரடா ஃபேமிலியா உள்ளிட்ட 1984 முதல் 2005 இடைப்பட்ட காலத்தில் அவரது 7 படைப்புகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களாக அறியப்பட்டுள்ளது. இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: விபிஎன் கண் மருத்துவமனை
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி, தேதி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ ஷேகர்ஸ், காரைக்கால், செல்லூர், அன்புமகால் ஏசி வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள்.
6: இந்த சம்மரில் அசம்பலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்கள் காரைக்கால் ஷேகர்ஸ், நியூ ஷேகர்ஸ், காரைக்கால், செல்லூர், அன்புமகால் ஏசி.
7: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமகால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
8: அன்புமகால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
7: அன்புமகால், விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
8: கான்டாக்ட் 9788588141.
9: தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஈசன் மேல் முதல் பக்தி இலக்கியங்கள் பாடிய பெருமையர் காரைக்கால் அம்மையார். திருமுறைகள் அருளிய 27 ஞானியருள் ஒரே பெஞ்ஞானி காரைக்கால் அம்மையார். இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட அதிசய தாய் காரைக்கால் அம்மையார். இம்மாதம் 29 காரைக்காலில் நடைபெறும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி அவர்கள்.
10: ஐ எம் இஷிதா ராட்டி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், காரைக்கால். த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் காரைக்கால் இன் கோஆர்டினேஷன் வித் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிந்து ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், லோக்கல் பாடிஸ் அண்ட் ஆல் த லைன் டிபார்ட்மெண்ட்ஸ்

0: peaceful and orderly conduct of this grand religious festival. The government of Puducherry remains committed to preserving and promoting the rich spiritual and cultural tradition of Karaikal while ensuring safety, comfort and welfare of all the devotees and visitors. Thank you.
1: மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து செய்திகள் வழங்கினார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஷேகஸ் நியூ ஷேகஸ், காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கிய அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள். வழங்கினார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் எக்ஷிதா ராட்டி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் ஷேகர் நியூ ஷேகர்ஸ்.
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி.
2: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
7: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.

0: இளைஞர்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. யோகா என்பது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஒரு பழமையான பயிற்சி முறையாகும். தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியாக வைத்திருக்கும் ஒரு பயிற்சியாகும். யோகா மற்றும் தியானம் நம் உடலையும் மனதையும் மேம்படுத்த எவ்வாறு உதவுகிறது என்பதை குறித்து விளக்கம் தருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மருத்துவர் தேவராஜ் அவர்கள். யோகா அப்படின்றதும் தியானம் அப்படின்றதும் ரெண்டும் வந்து வித்தியாசமானதா இல்ல ரெண்டும் ஒன்றுதானா?
2: யோகான்றதும் தியானம்ன்றதும் ரெண்டும் ஒரே விஷயத்துல இருந்து வர்றதுதான். யோகா அப்படின்றது நம்மளுடைய வாழ்வியல் முறை. பொதுவா வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா இருக்குது. தியான யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகம்,

அது மாதிரி யோகா அப்படின்றதே மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். உடலும் மனசும் ஒருங்கிணைந்து நமக்கு ஒரு சுகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடியது யோகா. இதுல அஷ்டாங்க யோகம் அப்படின்ட்டு இருக்கு. இந்த அஷ்டாங்க யோகத்துல பாத்தீங்கன்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், சத்தியாகாரம், தாரணம், தியானம், சமாதி, இந்த எட்டு நிலைகளை கொண்டதுதான் யோகா அப்படின்னு சொல்றோம். அப்ப தியானம்ன்றதும் யோகாசனம்ன்றதும் அதுக்குள்ளே ஒரு பகுதியா வந்து

0: சமாதி, இந்த எட்டு நிலைகளை கொண்டதுதான் யோகா அப்படின்னு சொல்றோம். அப்ப தியானம்ன்றதும் யோகாசனம்ன்றதும் அதுக்குள்ளே ஒரு பகுதியா வந்துருது. வாழ்வியல் முறையை குறிக்கக்கூடிய எட்டு நிலைகள் அது, பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் மனிதனுடைய வாழ்வியல் வழிவகுக்கக்கூடிய எட்டு நிலைகள்.
1: சரிங்க டாக்டர், இப்ப யோகால வந்து நிறைய முறைகள் இருக்கு, வகைகள் இருக்கு, அதே மாதிரி தியானத்திலயும் இருக்கு. இப்ப எளிய தியான முறை இல்லாட்டி யோக முறை, தினசரி வீட்டில இருந்தே நம்ம வந்து செய்யக்கூடிய யோகா முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: பொதுவா நான் இப்ப சொன்ன எட்டு நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா, இயமம் நியமம்ன்றது ஒழுக்க நிலைகளை குறிக்கக்கூடியது. என்ன நல்ல விஷயங்கள் செய்யணும், இதெல்லாம் நன்மைகள், எதை செய்யக்கூடாது அப்படின்ற நன்மைகளை சொல்லக்கூடியது இந்த இயமம் நியமம். முதல்ல மனிதனுக்கு அந்த ஒழுக்கம் வரணும். அந்த ஒழுக்கத்துக்கு அடுத்து நம்ம ஒரு பக்குவமான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசன பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆசனங்கள்ன்றது ஒரு ஆசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியத புரிதலோட செய்யக்கூடியதா இருக்கணும். யோகான்றது உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கக்கூடியது ஒரு எளிய முறை பயிற்சி. உடற்பயிற்சின்றது நிறைய பேர் செய்யறாங்க, ஆனா உடற்பயிற்சிகள்லேயே சிறந்த பயிற்சி எதுன்னா யோகா பயிற்சி. ஒரு கவனத்தோட செய்யக்கூடியது. மற்ற பயிற்சிகள் செய்யும்போது உடல்ல சக்திகள் விரயமாகும். யோகா பயிற்சி செய்யும்போது அமைதியா பொறுமையா நிதானமா செய்யறதுனால நமக்கு சக்திகள் சேகரிக்கப்படும். இது வந்து பேட்டரிய சார்ஜ் பண்ற மாதிரி ரொம்ப எளிமையான பயிற்சி அப்படின்றது யோகா பயிற்சி தான். உடலுக்கும் மனதுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் ஒரு அமைதியையும் சமநிலையும் அளிக்கக்கூடிய பயிற்சி இது.
1: யோகா அப்படின்றது எப்பெல்லாம் பண்ணலாம், அதுக்கான சரியான நேரம் எது, எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஒரு காலை நேரத்துல அமைதியான சூழல்ல பிரம்ம முகூர்த்தத்துல செய்யும் பொழுது நமக்கு முழுமையான சக்தி கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் விரிச்சு ரிலாக்ஸா செய்யணும். ஒரு தூய்மையான இடத்துல காற்றோட்டமான வெட்ட வெளியில வெளிச்சமான இடத்துல செஞ்சா ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றுல செய்யணும், சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. நம்ம அதிகாலை நேரம்ன்றப்ப நம்ம எதுவும் சாப்பிட மாட்டோம், இருந்தாலும் நம்ம வெறும் வயிற்றுல செய்யறது நல்லது. தண்ணி மட்டும் வேணா குடிச்சுக்கலாம்.
1: சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரெல்லாம் இந்த யோகா செய்யலாம்,
0: அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா வயதினருமே யோகா செய்யலாம். நம்ம சொல்றத புரிஞ்சுக்க கூடிய பக்குவம் வந்துட்டாலே யோகா செய்யலாம். இப்போ நம்ம பெரியவங்க செய்யும் போது வீட்டுல இருக்க சின்ன குழந்தைங்க வந்து அவங்களும் நம்மள செய்யறத அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. அப்ப விளையாட்டுத்தனமா செய்வாங்க, அந்த ஆர்வம் அப்பவே ஆரம்பிக்கும். அது அவங்களுடைய ஆள் மனதுல பதியும். பதியும் பொழுது அவங்களுக்கு ஒரு 10 வயது வரும்போது அதை முழுமையான பக்குவத்தோட செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இறுதி நிலை வரைக்குமே நம்ம யோகா பயிற்சிகள் செய்யலாம். ரொம்ப வயதான நிலை வரும் பொழுது அதற்கான எளிமையான பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கணும். மூச்சு பயிற்சிகள், எளிமையான தியான பயிற்சிகள், அந்த மாதிரி செய்யலாம்.
1: இப்ப வந்து கவன சிதறல் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும்.
0: நிச்சயமா
1: அந்த செயல்பாட்டுல கவன சிதறல் இருக்கு. இந்த யோகாவும் தியானமும் எந்த அளவுக்கு இந்த கவன திறனை அதிகரிக்குது?
0: அதாவது நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு மன அழுத்தம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இந்த கவன சிதறல் அப்படின்றது ஸ்ட்ரெஸ்னால வர்றதுதான். நமக்கு இருக்கக்கூடிய அதிகமான வேலைப்பளு, நமக்கு ஒரு முறையான வாழ்க்கை முறை வச்சுக்கிறது இல்ல, ரிலாக்ஸான வாழ்க்கை முறை வச்சுக்கிறது இல்ல, நிறைய கமிட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதனாலதான் நமக்கு இந்த கவனச்சிதறல்கள் வந்து அதிகம் வருது. குழந்தைகள் படிக்கும் பருவத்திலேயே பாத்தீங்கன்னா படிக்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதுனாலதான் அந்த கவனச்சிதறல் வருது. அப்போ ஒரு வேலையை செய்யும் பொழுது அதுல முழு கவனம் செலுத்தணும். அததான் வந்து இந்த எட்டு நிலைகள்ல வந்து தாரணம் அப்படின்னு சொல்றோம், ஒருநிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். பிரத்யாகாரம் தாரணம், பிரத்யாகாரம்னா தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து தாரண நிலைக்கு போறோம், மனசை ஒருநிலைப்படுத்துறோம். அப்படிங்கும் பொழுது இந்த யோகா வந்து முழுமையாக கவனத்தை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கு. அந்த பயிற்சி 1 மணி நேரம் அதையே முழுமையான கவனத்தோட செய்யும் பொழுது அதே பக்குவ நிலைக்கு இந்த உடலும் மனதும் பக்குவப்படுது. அப்ப உங்களுக்கு அந்த பொறுமையும் கிடைக்கும், கவனமும் வந்து ஒருநிலைப்படும்.
1: யோகா மற்றும் தியானம் இது வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல மனநலனையும் மேம்படுத்தும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப சிறப்பா, ரொம்ப எளிமையா, அழகா நேயர்களுக்கு புரியும் வண்ணத்துல சொல்லியிருக்கீங்க. மிக மகிழ்ச்சியா உங்களை சந்திச்சதுல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
0: அனைத்து வயதினருமே வந்து எளிமையான யோகா பயிற்சிகள், அந்தந்த வயதுக்கு தகுந்த யோகா பயிற்சிகள் தினசரி ஒரு 1/2 மணி நேரமாவது செஞ்சா நம்ம உடல்ல எந்த நோயும் இல்லாம, எந்த மருத்துவர்களையும் நாடாம நம்ம இறுதி காலம் வரைக்கும் மகிழ்ச்சியா, ஆரோக்கியமா, ஒரு பீஸ்ஃபுல்லா, அமைதியான சூழல்ல இருக்கலாம்ன்றதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. மாதவிடாய் நிற்றல் அல்லது நிறைவு, மெனோபாஸ் அப்படின்றது ஒரு பெண்ணின் மாதவிடாய் நிரந்தரமாக நின்று

0: இனப்பெருக்க காலம் முடிவடையும் இயற்கையான ஒரு நிகழ்வாகும். இந்நிலையில் பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை எவ்வாறு யோகா முறையில் பராமரித்துக் கொள்ளலாம் என்பது பற்றி விளக்கம் தருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அம்சலட்சுமி அவர்கள். இந்த மாதவிடாய் அப்படின்றது பெண்களுக்கு இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. மாதவிடாய் நிறைவும் அதே மாதிரிதான். இது எந்த வயதுல இருந்து ஏற்படக்கூடியது மேம்?
1: பொதுவா 45 to 55 வயதுக்குள்ள, இந்த 10 வருடத்துக்குள்ள நம்ம அந்த மாதப்போக்கு நிற்கக்கூடிய பருவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே 40 வயதுலயே பெரிய மெனோபாசல் ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்துடும். அப்போ 40 வயசுலயே மாதப்போக்கு நிறுத்தத்துக்கான உடல்ல பருவ மாற்றங்கள் வந்து நிகழ ஆரம்பிக்கும்.
0: என்னென்ன அறிகுறிகள்லாம் நமக்கு தெரியும் அந்த மாதவிடாய் நிறைவு வரப்போகுது அப்படின்றத எப்படி நம்ம உணரலாம்?
1: அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னாக்க, கருமுட்டை உற்பத்தி ஆகிறது, அது வெளியேறது குறைய ஆரம்பிக்கும். அதனால அவங்களுக்கு வந்து மாதப்போக்கு வந்து சீரற்ற முறையில நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அதிகமான அந்த எரிச்சல், கோபம், உடல் வெப்பம் அடைகிறது, அதிகமான வியர்வை, இரவுல தூக்கம் வந்து விடுறது, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் உடல்ல ஏற்படும். உணர்ச்சிகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு வந்து அதிகமான எரிச்சல், சீக்கிரத்துல அவங்க வந்து கோபம் அடைகிறது, இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நிகழும்.
0: சரிங்க மேம், இப்போ நிறைய மாற்றங்கள் வருது, உடல் சோர்வு, தூக்கமின்மை, எரிச்சல், கோபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மாதவிடாய் நிறைவு வருது அப்படின்னா அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். இதை வந்து எப்படி யோகா மற்றும் தியான முறையில சரி செஞ்சுக்க முடியுமா?
1: நிச்சயமா, நம்ம வந்து யோகா தியானம் கூடவே நம்மளுடைய உணவு முறைகள்லயும் நம்ம மாற்றங்கள் கண்டிப்பா செய்து கொள்ளணும். யோகா அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய அளவுல உதவி செய்யுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான கோபம் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு இந்த யோகால என்ன மாதிரியான பயிற்சிகள் செய்யலாம்னா, யோகாசனங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. இவங்க வந்து இந்த மெனோபாசல் சிண்ட்ரோம்ல இருக்கிறவங்க பொறுமையா செய்யக்கூடிய யோகா பயிற்சிகள், அதாவது சுவாச உடற்பயிற்சி, பிராணாயாமம், இந்த மாதிரி எளிமையான பயிற்சிகள். அதுக்கப்புறம் மாதப்போக்கு சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாயிண்ட் மொபிலிட்டி வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விட்டமின் டி வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால்சியம் அதிகமா இருக்கிற உணவும், விட்டமின் டிக்காக வந்து நம்ம சூரிய ஒளியில வந்து எக்ஸ்போஸ் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு, கூடவே வந்து சின்ன சின்ன அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லுவோம், கழுத்து ஜாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய கணுக்கால் மூட்டு வரைக்கும் ஒரு ஒரு மூட்டுகளுக்கும் சின்ன சின்ன பயிற்சிகள். அதை வேகமா செய்யாம மெதுவா அந்த பயிற்சிகளை மேற்கொண்டோம் அப்படின்னா இந்த மெனோபாசல் ஸ்டேஜ வந்து சுலபமா அவங்க வந்து கடக்க முடியும். கூடவே அவங்களுக்கு வந்து தியானம், தினமும் ஒரு காலையில ஒரு 10 நிமிடம் வந்து ஒரு தியானம், அதே மாதிரி மாலையில அல்லது 20 முன்னாடி ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி முதல்ல சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களையும் கூட நம்ம அந்த மாதிரி கவனிச்சுட்டே வரோம் அப்படின்னா மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கும். அந்த ஹார்மோன்கள்னால ஏற்படக்கூடிய அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இது உதவி செய்யும்.
0: இப்போ இந்த மாதவிடாய் நிறைவு அப்படின்னும் போது பெண்கள் தங்களோட ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறதுக்காக என்னென்னலாம் உணவு முறைகள் எடுத்துக்கலாம், எப்படிலாம் அவங்களை பராமரிச்சுக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இப்ப பாத்தீங்கன்னா உணவு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும் அப்படின்னாக்க, அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் ஈ கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அப்போ எண்ணெய் வித்துக்கள் மாதிரி நிலக்கடலை, இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் முந்திரி, பாதாம், இந்த மாதிரியான நட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த விட்டமின் ஈ வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை காய்கறிகள், அதுக்கப்புறம் கீரைகள் சமைச்சு சாப்பிடுறது, முளைக்கட்டிய பயறு வகைகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல உதவி செய்யும். பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ், எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் சீசனல் ஃப்ரூட்ஸும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். முடிந்த வரைக்கும் இரவு உணவு வந்து நேரமா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு தூக்கம் வந்து முழுமையா இருந்துச்சுன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு உதவி செய்யும். லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா பண்ணிக்கணும். இரவு உணவு அருந்திட்டு நேரமா படுக்கிறதும், காலையில நேரமா எழுந்திருக்கிறதும், சுவாச பயிற்சிகள் செய்ய

0: அவங்களுக்கு நல்ல முறையில உதவி செய்யும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரிகர்ஸ், அதாவது நம்மளுடைய ஹார்மோன்களை வந்து பாதிக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்க்கிறது, அந்த காஃபி டீ இது வந்து அதிக அளவுல பெரும்பாலும் நம்மளுடைய பெண்கள் எடுத்துக்கிறாங்க, நம்ம நாட்டுல அதிகமா இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். அதை வந்து அவங்க குறைச்சிட்டு அவங்க வந்து சூப்பு வகைகள், இயற்கையான பழச்சாறுகள், அந்த மாதிரி கருவேப்பிலைச்சாறு, அந்த மாதிரி வெஜிடபிள் ஜூசஸ் அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இத வந்து ஈஸியாவே மேனேஜ் பண்ணிக்கலாம்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம். அதாவது இந்த மாதவிடாய் நிறைவு மெனோபாஸ் அப்படின்ற இந்த ஒரு நிகழ்வு வந்து இயற்கையான ஒன்று, ஆனா யோகா மற்றும் தியானம் இது போன்ற எளிய பொறுமையான உடற்பயிற்சி தியானங்கள் பயிற்சி மூலமா நம்ம ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் அப்படின்றத ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். நன்றிங்க மேம்.
0: நன்றிங்க.
2: உடலுக்கு யோகா, மனதுக்கு தியானம், இரண்டும் இணைந்தால் வாழ்க்கை நிம்மதியாகும். இதுவரை வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு அகில இந்திய வானொலி நிலையம், கொடைக்கானல்.

0: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
1: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
2: மனதோறும் எழு மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா? சிந்தனை அரங்கம்.

வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா. உலக வெண்புள்ளி தினத்தை முன்னிட்டு வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா இன்றைய சிந்தனை அரங்கம் தலைப்பு. சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கு பெற உங்களது கருத்துக்களை பதிவிட 0436 8 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2311 2311 என்ற எண்ணிலோ, 2994 8 0 என்ற எண்ணிலோ, 2999 5 8 0 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். உங்களது கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். அலைபேசி எண்ணான 9566 4 2 7 2 3 1 என்ற எண்ணிலும் அழைத்து உங்களது கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். இது சிந்தனை அரங்கம்.

0: வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா? நேர்களோடு இணையலாம் நேர்களே. ஹலோ, வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: அம்மாவுக்கு காலை வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க.
1: நேர்மறையான எண்ணங்கள் இருக்கிறவங்களுடைய வந்து எல்லா குணங்கள் இருக்கும். நேர்மறையான எண்ணங்கள் எந்த மனங்கள் இருக்கோ அந்த மனங்கள்ல எல்லா குணங்கள் இருக்கும். இரக்கத்தன்மை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், அன்பு இருக்கும்.
0: நிச்சயமா
1: அந்த அன்பு ஒன்று இருந்துச்சுன்னா எந்த ஒரு நேர்மறையான எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கக்குள்ள வண்ணங்கள் பெரிய செல்லமா. கருப்பா சிகப்பா மனித பிறப்ப கூட கருப்பா தான் பிறப்போம். தாவலில் நம்முடைய எண்ணங்கள் வெள்ளையா இருந்த அகம் புறம் என்று எதுக்கு சொல்லுகிறோம்? அகம் எப்படி அம்மாவும் இருந்துட்டு போகுது, புறம் வந்து தூய்மையா இருக்கணும். தூய்மைங்கிறது அந்த கருணை உள்ளம், அந்த கருணை உள்ள சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்குற எண்ணம், நல்ல ஒரு நேர்முறையான சிந்தனைகள். இப்படி இருந்தாலும் மனிதம் குணம் வாழும், மனித குணமும் வாழும், மற்ற உயிரினங்களும் வாழும். நீங்க வெண்புள்ளிங்கன்னு சொன்னீங்க, வெண்புள்ளிங்க எப்ப வருது? ஏதோ ஒரு நோயினால் வரக்கூடியது. அதை வந்து ஒரு பெரிதாக நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு வரலாம், எனக்கு வரலாம், எல்லாருக்கும் வரலாம். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நேர்முறையான எண்ணங்களாக இருக்கணும். அப்படியே வந்தா கூட அவங்களை வந்து நம்ம அனுசரிச்சு, அவர்களும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள், நம்மளுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற நம்ம அனுசரிப்பு கூட அன்பு இருந்துன்னு வச்சுங்க மனசுல. அந்த அன்புங்கிற ஒரு சகிப்புத்தன்மையும் இருந்துச்சுன்னா அது ஒன்று இருந்தனாவே நம்ம எல்லாத்தையும் எல்லாரும் இல்ல கொடுக்கும். அந்த வண்ணங்கள் பெரிய விஷயமே கிடையாது. நம்மளுடைய எண்ணங்கள் அழகாக, அப்போ நம்மளுடைய அகத்தை விட புறம் தூய்மையாக இருக்கணும். தூய்மையாக இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் என்பது என்னுடைய கருத்துமா.
0: ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. முதல் நேயராகவே வந்து அழகான கருத்துக்களை பதிவிட்டிருக்கீங்க. உலக வெண்புள்ளி தினத்தை முன்னிட்டு தான் நம்ம வந்து இந்த வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெண்புள்ளி வர்றதுக்கு தோலின் நிறத்தை கொடுக்கும் மெலனின் செல்கள் பாதிக்கப்படுவதால் தான் இந்த வெண்புள்ளி நோய் வருது. இது வந்து ஒரு தொற்று நோய் கிடையாது அப்படின்றத நம்ம முதல்ல உணரணும். உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் அதாவது தடை செய்கிற இந்த நிறமிகளை தடை செஞ்சிருது. அந்த செல்களை தாக்கி அழிக்கிறதுனால தான் இந்த நிற மாற்றமே ஏற்படுது. இதை பற்றின நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம நேயர்களை தொடர்பு கொள்வோம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கேட்போம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: பேசுங்க, உங்களுடைய சந்தேகம்னா அதாவது உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்க.
2: அதாவது வண்ணங்கள் எண்ணங்களை மாற்றுமானாக்கா கண்டிப்பாக மாற்றும். என்ன நம்ம ஒரு ஒரு ரூம் படுக்கிற ரூமுக்கே நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நீல விளக்கை போட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப அமைதியா இருக்கும், நல்லாவும் தூக்கம் வரும். அதே மாதிரி நம்ம வந்து சுதந்திர தின விழா கொண்டாடுறோம்ல, அப்ப வந்து நம்ம இந்த கொடிய பார்க்கும் போது நம்ம எண்ணங்கள் வந்து ஒரு வீரத்துக்கு போகும். இது மாதிரி வந்து நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க, நான் அதுக்கு ஒரு சல்யூட்டே வைக்கிறேன் இல்லையா. அந்த கொடியை பார்த்துட்டு அந்த மூணு வர்ணங்களையும் பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு ஒரு வீரத்தை கொண்டு வரும். அந்த மாதிரி மாத்துறதுக்கு ஒரு இது இருக்கு. அதே மாதிரி மனிதர்களையும் அப்படித்தான். இந்த மாதிரி வந்து கருப்பா இருக்கிறவங்களை பார்த்தா ஒரு மாதிரியா பாக்குறது, சிவப்பா இருக்கிறவங்களை பார்த்தாக்கா ஒரு மாதிரியா பாக்குறது, இப்படி எண்ணங்கள் மாறுறது கண்டிப்பா உண்டு, எல்லாத்துலயுமே உண்டு. அது மாதிரி வந்து கலர் கலரா நம்ம வந்து கடையில ஏதோ வாங்குற பொருள்கள் வாங்குறோம்னா அந்த அந்த இந்த கலர் நல்லா இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம எண்ணத்தை வந்து மாற்றும். நம்மளுக்கு பிடிக்காத கலரை வாங்க மாட்டோம், பிடிச்ச கலரை தான், அந்த வண்ணம் தான் நம்ம மனச கலரும். அதனாலதான்
0: இந்த சரிதான் சொல்றீங்களா?
2: அது வந்து சரிதான், நம்ம வண்ணங்கள் வந்து எண்ணத்தை மாத்துறது கரெக்டு தான் நான் சொல்றேன். கருத்து
0: மற்ற விஷயங்கள்ல வந்து நம்ம எண்ணங்கள் வந்து ஒரு கலரை பார்த்தோன்னு ஒரு அட்ராக்ட் ஆகும், அதாவது

0: ஈர்ப்பாகிறதுன்றது வழக்கமான ஒரு விஷயந்தான். ஆனால் எந்த விதமான வண்ணத்துக்கு அதை முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிற நம்ம எண்ணம் ரொம்ப முக்கியம். சரி, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம். வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா?
1: அன்பான சூரிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி.
0: சொல்லுங்க,
1: எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு.
0: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள், வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை டைட்டில் வைக்கும் பொழுது மகிழ்வா இருக்கு. சிந்திக்க வைக்கிறீங்க, ஆழ்ந்து சிந்திக்க வைக்கிறாரு.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான கருத்துக்களை நாங்க வரவேற்கிறோம். சொல்லுங்க.
1: கண்டிப்பா இந்த தருணங்களும் நன்றி வழிகண்டி சௌரி. நான் தலைப்புக்கு வந்துறேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. அதான் நம்மையே உணர்ந்த நிலையில் இருக்கிறது. எண்ணங்கள் வந்து மாறலாம், ஆனா அதாவது வண்ணங்கள் மாறலாம். எண்ணங்களை வந்து ஒரு பாசிட்டிவான நிகழ்வு, நேர்மறையான சிந்தனைகள் எப்பவும் வந்து மாறவே கூடாது. ஆழ்ந்து சிந்திக்கிட்டா இருக்கணும். அதாவது ஜஸ்ட் ஒன் செகண்ட் நம்மளே நம்ம புடமிட்டு பார்க்கணும். நம்ம செஞ்சது சரிதானா, இதெல்லாம் செய்யலாமா, அப்படி செய்யலாம். ஜஸ்ட் ஒரு கலந்து ஒரு 13 பேர் 4 பேர் கலந்து ஆராய்ப்பதை விட நம்ம உணர்ந்த நம்மையே உணர்ந்த நிலையில் இருக்கணும். அதான் அழகா பாண்டிச்சேரி மதர் ஸ்ரீ என்னை அழகா கோடிட்டு காமிச்சாங்க. நீ உன்னையே உணர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். நீ உன்னையே உணர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். ஒரு இயந்திரத்தை அக்கிவேறு ஆணிவராக பிரித்து பார்ப்பதோல் எப்படி இந்த பழுதடைந்த இயந்திரத்தை அக்கிவேறு ஆணிவராக பிரித்து பயிர்த்து அதுல என்ன குறைகள் இருக்குது, என்ன ஒரு இது இருக்குன்னு சொல்லி ஒரு குறைகளை கண்டுபிடித்து ஆராய்ந்து அதை நல்ல சரி அந்த இயந்திரத்தை சரி பார்க்கிறோமோ அதன்படி நம்ம மனதையே வைத்துக்கிறணும். பிரித்து பார்ப்பு உன் ஒரு இயந்திரத்தை அக்குவீர ஆணிவராக பிரித்து பார்ப்பது உன் ஜீவனை முழுவதுமாக ஆராய்ந்து பாருங்கிறாங்க. நம்மளுடைய ஜீவன் அப்பப்ப புடமிட்டு பார்க்கணும். எண்ணங்களை வந்து செயல்படுத்தி பார்க்கணும். எண்ணங்கள் சீராக இருக்கணும். ஒரு உந்துதல் சக்தி இருக்கணும். ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. கண்டிப்பா எதுலயுமே ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. அப்ப அது ஜஸ்ட் ஒரு முழுமையான ஒரு ரீசன் கிடைக்கும் நமக்கு. அதனால ஒரு பாசிட்டிவான நிகழ்ச்சிகளுக்கு நினைச்சிட்டு போங்க. இன்றைக்கு விடுத்தலுங்க. இன்றைக்கு நடந்தது போற நினைச்சிட்டு நாளைக்கு பாரு கட்டிக்கலாம். இன்னைக்கு அதான் ஒரு திருவிழித்தர வேர்டு இருக்கும் சரி. ஒரு அழகா ஒரு காட்டுப்புல் வந்து இன்னைக்கு மலர்ந்து இருக்கிறது, நாளைக்கு எரிய போயிருது. அது எப்படி ஒரு மகிழ்ச்சியை தருது? அப்ப வந்து இறைவன் ஒரு காட்டுப்புள்ளைக்கு ஒரு அணி செய்கிறார் என்றால் மனிதர்களை எப்படி அணி செய்ய மாட்டேங்கிறார் இறைவன்? ஒரு பாசிட்டிவான நிகழ்ச்சியில நம்ம மனதில் ஆழ்ந்து பயித்து எவ்வளே நடை வீர நடை போயிட்டுக்கிட்டே இருக்கணும் சார். இருந்தோறும் வாய்ப்புக்கு நன்றி வரி விடைபெறு. தேங்க்யூ.
0: ரொம்ப அழகான ஒரு நீண்ட விளக்கம் இருந்தாலும் ரொம்ப அழகான விளக்கத்தை அந்த நேயர் கொடுத்தாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க, வண்ணம் மாறினால் என்ன மாறுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். யார் நலம் விசாரிக்கிறது?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபராஜபாத்தில இருந்து முகமது இக்பால்
0: பேசுங்க.
2: வண்ணங்கள் எண்ணங்கள் மாற்றுமான்னு கேட்டுறீங்க. கண்டிப்பா மாற்றோம். வந்து சில பேர் கம்பெனில வேலை பாக்குறாங்க, வருஷம் ஃபுல்லா வேலை பாக்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது சுற்றுலா போகணும்னு எல்லாரும் சொல்றாங்க. மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கா? அங்க போய் சுற்றுலாத்துல வந்து நிறைய இயற்கை காட்சிகள், மலர்கள் எல்லாம் வண்ண கலர், விதவிதமான கலர்கள் எல்லாம் இருக்கு. அத பாக்குறதால மைண்டுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது. வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் கண்டிப்பா வெளிநாட்டுல இருந்து பத்த நார்ல எல்லாம் சுத்தி பாக்குறாங்க. அவங்க ஒரு வாடிக்கையாவே வச்சிருக்காங்க வெளிநாட்டுக்காரங்க. ஆனா நம்ம தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லாதனால ரொம்ப பேர் வெளிநாட்டு சுற்றுலா போறது இல்ல. சுற்றுலா போறதுனால நம்ம இயற்கை காட்சியை பார்த்து மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதுங்க. அதுதான் என்னது கருத்து.
0: சரி, அதாவது வந்து இந்த நேயர் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய மலர்களை பார்க்கும்போது, பல விதமான வண்ணங்களை பார்க்கும்போது நமக்கு மனசு மாறதான் செய்யுது, எண்ணங்கள் மாறதான் செய்யுது அப்படிங்கிற அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. நம்ம வந்து மனசுக்குள்ளேயே ஊன்றி போன சில குறிப்பிட்ட கலர்கள் மேல வந்து நம்ம ஒரு பெரிய ஈர்ப்பு வச்சிருக்கோம் இல்லையா, அதை தவிர்க்கிறத பத்தி தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். சரியா? சரி, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை கேட்போம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார்.
0: சொல்லுங்க.
3: நலமா இருக்கீங்களா மேடம்?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்க மேடம்.
0: சொல்லுங்க, உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க.
3: அதாவது பாத்தீங்கன்னா, வண்ணங்கள் வந்து நிச்சயமாக எண்ணத்தை வந்து மாற்றும். நாம வந்து எந்த என்ன வண்ணங்களை பார்க்கிற போது, அந்த வானவில் வருது இல்ல மழை காலத்துல, அந்த வானவில்லை பார்க்கின்ற போது நம்மளுடைய மனசு எப்படி சந்தோஷமாக இருக்கிறது. அந்த வானவில் கலரை நம்ம வந்து பார்க்கிற போது ஒவ்வொரு வண்ணங்களும் ஒவ்வொரு விதத்துல இருக்கு. அதையெல்லாம் பார்க்கிற போது நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா, வயல் வழிகளில நாம் போகின்ற போது அந்த பயிர்கள் எல்லாம் பச்சை பசேர்னு இருக்கின்ற போது அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அதே போல இந்த மரங்கள், இந்த குளத்துல கிடைக்கக்கூடிய அந்த பாசிகள், இதையெல்லாம் பார்க்கிற போது நம்மளுடைய மனம் வந்து

0: மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு உற்சாகத்தை தருகிறது. அதே போல நம்ம வீட்டுல வந்து வண்ண வண்ண கலர் அடிச்சு நல்லா பூச்செல்லாம் பூசி நல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருப்போம்.
1: சரி,
0: அதெல்லாம் வந்து மின் விளக்குகள்ல பார்க்கிற போது நம்முடைய மனசுக்கு ஒரு சந்தோஷம் தருகிறது, ஒரு ஒரு எண்ணத்தை வந்து மாற்றுகிறது மேடம். ஆமா, ஒரு ஒரு டென்ஷனா இருந்தா கூட அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரு வண்ணங்களை பார்த்தோம்னா அந்த மனசு மாதிரி வேற சிந்தனைக்கு நம்ம போயிடுறோம்.
1: ஆமா,
0: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: மனதோறும் எழுமகிழ்வலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சிந்தனை அரங்கத்தில் வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
4: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.

0: நேர்லி நாளை மாலை 5:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத அந்தாதி அருளிய அம்மையார். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை மாலை 6:45 கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட் காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர். நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன் சொல்லாமது தார்பாகல் கிரீனேஸ் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா? உலக வெண்புள்ளி தினத்தையொட்டிய சிந்தனை அரங்கம். இந்த நிறத்தை கொடுக்கிற மெலனின் செல்கள் வந்து பாதிக்கப்படுறதுனால தான் இந்த நோய் வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது மட்டுமே காரணமும் கிடையாது. மரபியல் மற்றும் நரம்பு மண்டல பாதிப்புகள் இதற்கு காரணமாக இருக்குது. இதை ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இயல்பு நிலையிலேயே நம்மளால் வாழ முடியும். இதை நம்ம இந்த வெண்புள்ளி நோய் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம ஒரு மனசில் ஒரு தயக்கமோ பயமோ ஏற்பட வேண்டாம், இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்காக தான் வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா அப்படிங்கிற தலைப்பை நம்ம கொடுத்துருக்கோம். நேர்களோட கருத்துக்களை மீண்டும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரிங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல மீராஜன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்.
0: நல்லா இருக்கேங்க, சொல்லுங்க.
1: வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா என்ற ஒரு அழகான தலைப்பு. அதான் மேடம், வண்ணம் மாறினால் தோற்றம் மாறலாம் மேடம், ஆனால் எண்ணம் மாறக்கூடாது சரிங்களா? ஆனா வந்து உடைய நிறம் வேண்டாம் மாறலாம், ஆனா சூரிய நிறம் எப்பவும் மாறக்கூடாது நமக்கு. ஹலோ,
0: சொல்லுங்க, கேக்குறோம்.
1: மாறக்கூடாது. ஆனா மரம் மனிதன் அவருடைய பண்பு அறிவு அனுபவம் ஆகியவையெல்லாம் வந்து எண்ணங்களை உருவாக்கும். அந்த எண்ணம் நம்மள வந்து உருவாக்கிய எண்ணத்தால் உயர்ந்தம் தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் சரிங்களா? அதாவது மனதின் தரம் தான் மனிதனை அடையாளப்படுத்தும் தவிர வண்ணங்கள் அடையாளப்படுத்த கிடையாது. வண்ணங்கள் கண்களை கவரும், நல்ல எண்ணங்கள் இதயத்தை கவரும். நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகா கருத்துக்களை பதிவு இருக்காங்க. நம்ம ஒரு ஒரு யாராவது

0: ஒருத்தவங்க விண்புள்ளி நோயால் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், கருமை நிறம் உடையவங்களாக இருக்கட்டும், இவங்களாம் பார்த்தா நம்ம ஒரு நிமிடம் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த இடத்துல நம்ம இருந்தால் நம்ம எப்படி யோசிப்போம்? நம்மளை நாமே தாழ்த்திப்போமா? நம்மளை நாமே வெறுத்துப்போமா? நம்மளை நாமே ஒதுக்கி வைப்போமா? இல்லை இல்லை, அந்த ஒரு எண்ணம் இருந்தால் போதும், இந்த மாதிரியான நிற மாற்றங்களை நம்ம வந்து சரி செஞ்சிடலாம் மனசளவில்.
1: வணக்கம்,
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: விலமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேம்மா.
0: பேசுங்கம்மா.
1: வண்ணங்கள் மாறும்போது மனிதர்களின் மனமும் அதாவது எண்ணங்களும் மாறும். இதை வண்ண உளவியல்னு சொல்றோம். நீலம் பச்சை போன்ற நிறங்கள் குளிர்ச்சியையும் மன அழுத்தமின்றி அமைதியான எண்ணத்தையும் தெளிவான சிந்தனையையும் தருகின்றன.
0: உங்களோட அதாவது உங்களோட அலைபேசி பக்கத்துல வந்து பயங்கர காத்தடிக்குதோ?
1: மஞ்சள் வந்து மகிழ்ச்சி, அறிவு மற்றும் நேர்மறை எண்ணங்களை தரும். கடலின் நீலம் வந்து மரங்களின் கடலின் நீலம், மரங்களின் பச்சை, வயல்வெளிகளின் பொன்னிறம் அனைத்தும் நமக்கு புத்துணர்ச்சியை தருகின்றன. நிறங்கள் இல்லாவிட்டால் உலகம் வந்து உயிரற்றதாக தோன்றும். நமது உடைகளின் நிறங்கள் நம்மை அறியாமலேயே நமக்கு புத்துணர்ச்சியை தரும். வானவில்லை பார்க்கும் போது ஊதா, கருநீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு நிறங்கள் மனதிற்கு நமக்கு சுகத்தை தரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் நமக்கு மகிழ்ச்சியை தந்து நம்மை உற்சாகப்படுத்தும். நேர்மறை ஆற்றலை தக்க வைத்துக் கொள்வதும் எதிர்மறை ஆற்றலை குறைத்துக் கொள்வதும் வண்ணத்தின் சூட்சுமம். இந்த ஒளியின் உட்பொருளான நிறம் இல்லை என்றால் வேறுபாடு இல்லை, அனைத்தும் ஒன்றோடு ஒன்று கலந்துள்ளது. நம்ம இந்த நிறத்தை திறம்பட பயன்படுத்தி எதிர்மறை ஆற்றலை நேர்மறை ஆற்றலாக நம்ம மாற்றுவோம், நல்வழிப்படுத்துவோம். வாய்ப்புக்கு நன்றிமா, வாழ்க வளமுடன்.
0: நன்றி நன்றி, அழகான கருத்துக்களை பதிவிட்டீங்க. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், சொல்றீங்க?
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்துல இருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுறேன்.
0: பேசுங்க.
2: வண்ணங்கள் மாறலாம், எண்ணங்கள் மாறுமா? தலைப்புங்க, வண்ணங்கள் வந்து மாறலாம்னா இது எப்படி வந்ததுன்னா, இப்ப கூட சொன்னீங்க உடல் நிறத்தை வச்சு எனக்கு கணக்கு போட முடியாதுங்க. வண்ணங்கள்னா இப்போ ஒரு மனிதர் இருக்குங்களா, இன்னைக்கு ஒரு கலர் டிரெஸ் போற, நாளைக்கு ஒரு டிரெஸ் போற, நாளைக்கு ஒரு டிரெஸ் போற, ஆனா அந்த எண்ணங்கள் ஒரே மாதிரிதான் இருக்குங்க. அது மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா உதவி செய்யற மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னா சாம்பார் சொல்றேங்க, சின்ன விபத்தாயி போச்சுங்க, எல்லாம் உட்கார்ந்து இருக்கானா யாரும் ஒன்னும் உதவி மாட்டேங்கிறாங்க. நாம என்னன்னு பாக்கும்போது ஒன்னு சரி ஆம்புலன்ஸ் போன் பண்ணீங்களா அப்படின்னா, சரி போன் பண்ணா வந்து எல்லாம் இருந்தவங்களும் போயிட்டாங்க, நாங்க ஒரு அஞ்சு பேர் இருந்தோம். எண்ணங்கள் வந்து சில நிறம், அத நிறம் சொல்றேன், இன்னைக்கு ஒரு கலர் நாளைக்கு ஒரு கலர், ஆள் மனிதர்களையும் பாத்தீங்கன்னா கருப்பா சிவப்பா மாநிறம் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. இப்ப நோய் கூட சொல்றீங்களா, நோய் கூட சில பேர் தவிர்க்கிறாங்க, நிறம் வந்து அந்த இதா இருக்கும் போது தவிர்த்து கடந்து போயிடுறாங்க. ஆனா சில நல்லா இப்ப அனைத்து அரசா எடுத்துங்க, தொழில்நோய்கள் வந்து அரவணைச்சு கொண்டு போனாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு பெயர் சொல்லுதுங்க இல்லைங்களா. அதனால நிறங்கள் வந்து நம்மளுக்கு எது இதாகுது, நிறங்கள் மாறல, ஆனா வந்து எண்ணங்கள் தூய்மையான எண்ணம் இருக்கு. சில பேர் வந்து நடத்தனமா இருப்பாங்க, அந்த அப்படியே சொன்னீங்க சில, அதாவது வந்து நீங்க நிறங்கள்ல இந்த மாதிரி கருப்பா சிவப்பா வெண்மொழி வரவங்களா இருக்காங்களா, அவங்க முகத்தை சுழிச்சு போறவங்களா இருப்பாங்க, ஆனா வந்து அரவணிச்சு போறவங்க இருக்காங்க. அந்த எண்ணங்கள் மாறாது, சில பேர் கடந்து போயிருவாங்க, சில பேர் வந்து அதை அரவணிச்சு பார்ப்பாங்க.
0: நன்றி நன்றி நன்றி, நல்ல கருத்தை சொன்னீங்க. அடுத்து வரும் நீர், ஹலோ வணக்கம்.
3: அம்மா வணக்கம். வணக்கம், காரை ஜெயபால் பேசுறேம்மா.
0: பேசுங்க.
3: ஆடை அணிந்து போற ரோட்ல போறவங்க எதுவும் புடவைன்னு ஒண்ணு போனா யாரும் திரும்பி பார்க்காதவங்க யாரும் இருக்க முடியாது, ஒரு அறிவு தான் அது திரும்பி பார்க்காதவங்க. அப்படி போகும்போது அத அமைதியான ஒரு அடக்கமான உரையில போகும்போது அந்த கண்கள் போன கண்கள் திரும்ப நமக்கு வந்துடும். ஆனால் அதே ஒரு அனாவரியமா ஒரு திட்டம் ஒரு உடை அணிந்து போகும்போது அந்த கண்கள் திரும்பவும் பார்க்கத்தான் சொல்லு.
0: பக்கத்துல கணவன் மனைவி இருக்கும் பொழுதும் வீட்டுல சாப்பாடு கிடைக்குமா?
3: கிடைக்கும். அதாவது அவங்க
0: ரொம்ப தைரியம் தான் அவங்களுக்கு, சொல்லுங்க.
3: அடக்க வடக்கமான ஆடைகள் சொல்லும், அப்ப வந்து அந்த கண்கள் கண்களாவே இருக்கும். நன்றிமா.
0: சரி சரி, நம்ம ஒரு கருத்துக்காக கொடுத்தோம், ஆனா இங்க வந்து கலர் கலரா புடவை வகையெல்லாம் போயிட்டு இருக்கு. சரி, நேயர்களோட கருத்துக்களை பதிவிடலாம். வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நாகை மாவட்டம் கீழூர் வட்டத்துல இருந்து காரப்படாகில.

0: எழிலரசன் பேசுகிறோம்.
1: எழிலரசன் பேசுங்க.
0: வண்ணங்கள் மாறினால் எண்ணங்கள் மாறலாம்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி நல்ல எந்த உயிரினத்துக்கும் தீங்கு செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திட்டாலே வந்து எண்ணங்கள் நல்லா இருக்கும் மேடம். எப்போதுமே
1: கண்டிப்பாக சிம்பிளாக சொல்லிட்டீங்க. குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் இணையும் போது நமக்கு ஒரு பெருமிதம் மகிழ்ச்சி ஏற்படுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி தான் ஏற்படுது. இந்த ஒரு நேயர் நல்ல ஒரு கருத்தை சொன்னாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா யாரையும் புண்படுத்த கூடாது அப்படின்ற எண்ணம் இருந்தாலே வண்ணங்கள் என்னங்க வண்ணங்கள் எண்ணங்கள் வந்து மாறவே மாறாது அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்லிட்டாங்க. அடுத்து வரும் நேயர். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர். நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா.
1: சொல்லுங்க.
2: வண்ணங்கள் மாறினாலுமா எண்ணங்கள் மாறாதுமா? கண்டிப்பா மாறாது. எப்படின்றமா, நம்ம நடந்துகிறத பொருத்தமா இருக்கு. மாறுறதும் மாறாது, நம்ம நடந்துகிறத பொருத்தமா இருக்கு. நம்ம வந்து ஒரு மனிதருக்கு அன்பாக இருந்தோம்னா அந்த எண்ணங்கள் வந்து கண்டிப்பா மாறும். ஏன்னா நம்ம வந்து எந்த நேரமும் தடுக்கிறது ஒரு மன வெறுப்பா இருந்தோம்னு வச்சுக்கோமா, அந்த எண்ணங்கள் மாறுறதே ரொம்ப கஷ்டமா. அதாவது நம்ம எல்லாத்தையுமே அன்பான முறையில் பேசணும், அன்பான முறையில் வார்த்தைகளை விடணும், அன்பான எண்ணங்கள்ல நம்ம நடந்துக்கணும். அதே மாதிரி நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்கிறத பாரு, அவங்க வாயிலிருந்து என்ன வருதுன்னு
1: என்னங்க ஆமான்னு சொல்வீங்க நிலையில இருக்கீங்க, இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வரும் நீங்க. ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்.
1: யாருங்க?
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துல கணேசன் பேசுறேங்க.
1: கணேசன், உங்களோட மொழி வளமே ரொம்ப அழகா இருக்கு, சொல்லுங்க.
3: நன்றிங்க, நன்றிங்க. அதாவதுங்க எண்ணங்களும் மாறலாம் வண்ணங்களும் மாறலாம், அதுல ஒண்ணும் தவறு கிடையாது. ஆனா நம்மளோட எண்ணம் எதுக்காக மாறுங்கிறது நம்ம முதல்ல யோசிக்கணும். கெட்டதுக்கு பாரிக்கிது அவசியம் அவசரப்பட கூடாதுல்ல.
1: எந்த எண்ணத்துக்காக மாறுது அப்படின்றத பாக்கணும்ல.
3: ஆமாங்க, நம்மளோட எண்ணம் வந்து நாலு பேர் பாராட்டுற மாதிரி இருக்கும் பொழுது நாலு பேர் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்க கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்துக்கு. நன்றி, வணக்கம்ங்க.
1: அழகா சுருக்கமா அழகான மொழியில மொழிபெயர்த்து போயிட்டாங்க. ஹலோ வணக்கம். வணக்கம்.
4: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேம்மா.
1: பேசுங்க ஐயா.
4: அதாவது உலகத்தினுடைய உயிர் நாடி வந்து இயற்கை தான். இயற்கையை நம்ம பச்சை வடிவத்துல நம்ம பார்க்கிறோம். என்ன அதை பார்க்கும் போதுதான் அந்த அந்த மனசுக்கு அந்த குளிர்ச்சியை கொடுக்கும் சொல்ல போனா. ஒரு கவிஞனுடைய கற்பனையோ ரசனையோ இந்த கலர்களை வச்சுதான் வருது. ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளுமே சில சில சில மாற்றங்களையும் நம்ம வந்து அந்த கலர்களை உணரும். இதத்தான் நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம பாக்குறோம். என்ன கேட்டா இன்னைக்கு காந்திய உளுத்தின கதராடை பியூர் ஒயிட், அப்ப அதனுடைய தூய்மையை ஒரு வெளிப்படுத்தணும் இல்லையா? அது மாதிரிதான் கலர் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஜீவாதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
1: வணக்கம், நன்றி, நன்றி, நன்றி.
5: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
6: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், இந்த ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வண்ணம் மாறினால் என்ன மாறுமா? உலக வெண்புள்ளி தினத்தை விழிப்புணர்வு கொண்டு வர இந்த தலைப்பு. நம்ம நேயர்கள் பலவிதமான கருத்துக்களை, தங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டே இருக்கிறாங்க. சில விரும்புகிறாங்க வண்ணங்களை, சில விரும்புறதில்லை. அதாவது விரும்புறதில்லை அப்படின்னா தேவைப்படுற இடத்துல விரும்புகிறோம்.

0: தேவையில்லாத இடத்துல அந்த வண்ணங்கள் தேவையில்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து வரும் நேயர் யாரு? ஹலோ, வணக்கம். வணக்கம். ஸ்லோவா பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கண்ணூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் முள்ளங்குடியில் இருந்து மகாதேவன் பேசுறேன்.
0: பேரே பெருசா இருக்கு, சொல்லுங்க.
1: என்ன மேடம் தலை
0: பாத்தீங்களா? இப்ப என்னோட எண்ணம் மாறுதுங்க. வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கேட்டிருந்தோம். தலைப்பே கேட்காம ரேடியோவும் கேட்காம அப்படியே வந்துட வேண்டியதா?
1: அப்படி இல்ல மேடம், வண்ணம் மாறினா எண்ணம் மாறும் மேடம். அனுபவத்துல அதை அனுபவிச்சிருக்கேன். மன சோர்வா இருக்கும் போது அப்படியே அல்லது ஒரு இசை கேட்டாலும் எனக்கு அந்த எண்ணம் மாறும் மேடம்.
0: நன்றி. அடுத்து வரும் நேயர், வணக்கம், பேசலாம், லைன்ல இருக்கீங்க?
2: வணக்கம். வணக்கம்மா,
0: யாரு இவ்வளவு தாமதமா?
2: ஆலத்தம்பாடியில இருந்து ஏபிஎஸ் பன்னீர்செல்வம்
0: பன்னீர்செல்வம். சொல்லுங்கய்யா.
2: வண்ணங்கள் மாறணும்னா எண்ணங்கள் மாறும். எண்ணங்கள் மாறினாங்க வண்ணங்கள் மாறாது. நான் சொல்றது புரியுதா?
0: எனக்கு புரியுற மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. நேயர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன்.
2: உங்களுக்கு புரிஞ்சுனாக்க எல்லாருக்கும் புரியும்.
0: எனக்கு புரிஞ்சிச்சு, சொல்லுங்க.
2: வண்ணங்கள் மாறினாலும் எண்ணங்கள் மாறாது, எண்ணங்கள் மாறினாலும் வண்ணங்கள் மாறாது.
0: சரி,
2: புரியுதா?
0: புரிஞ்சிச்சுங்க. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து வரும் நேயர், ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கங்க, யாருங்க இங்க பேசுறீங்க?
3: மேலாங்குளத்து எம் கே முருகேசன் பேசுறேம்மா.
0: பேசுங்க.
3: சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் மாறுமா?
0: அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு.
3: அதாவதுமா, நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு போவோம், அந்த போன அந்த இடத்துக்கு போன உடனே செம்ம இதுதான் நம்ம பேசணும்னு போவோம். அங்கே உள்ள சூழ்நிலை என்னன்னு சொன்னா வந்து அதை மாத்தி பேசுற மாதிரியே இல்ல வந்து அதை எப்படி பேசணுங்கிறது மே சமயத்துல இதுல ஆயிடும்.
0: இப்ப பேசணும் பாருங்க, அது மாதிரி. தலைப்பு பாத்தீங்கன்னா உலக வெண்புள்ளி தினத்தை ஒட்டிய தலைப்பு, வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா அப்படின்றத பத்தி.
3: இல்ல, வண்ணங்கள் மாறும்போது எண்ணங்கள் சில நேரங்களில் மாறத்தமா செய்யும்,
0: மாறதா செய்யுது இல்ல? ஆனா மாறாம பாத்துக்கணும் இல்ல?
3: ஆமா, மாறாம பாத்துக்கணும். அது அவங்க அவங்க கையில இருக்குமா?
0: நன்றி, நன்றி. அடுத்து வரும் நேயர்,
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: கும்பகோணம் டிஎஸ் பாலு.
0: பேசுங்க.
4: ஒரு 50 வயசு வரைக்கும் எனக்கு சகப்பு கலர் தான் பிடிக்கும்.
0: ஏன்னா
4: நான் வந்து ஒரு நற்பணி அமைப்புல வந்து பொறுப்புல இருந்து ரலட்சியாவதான் இருக்கேன். அதனால எங்களுக்கு அந்த பொதுப்பணி எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எம்பளம் வந்து அந்த அமைப்புக்கு வந்து எம்பளம் வந்து சகப்பு கலர்ல தான் இருக்கும். இப்ப வந்து ஆப்ஷன் நிட்டோ எல்லாம் கிடையாது. அப்புறம் அந்த ரத்தனாளம் பண்றது, இந்த ஊர்கள் கொஞ்சம் பள்ளிக்கூடம் சுத்தம் பண்றது போறது வர்றது. நம்மளுக்கு வந்து வானம் வந்து நீளம் தான், கடல் நீளம் தான், நிரந்தரமானது இல்லைங்களா? பெருமாளுக்கும் நீல நிறம் தான், சிவபெருமான் திருநீலகண்டனுக்கும் நீல நிறம் தான். அதனால இப்ப நீளம் ரொம்ப புடிச்சு போயிட்டு எண்ணங்கள் மாறி போயிட்டு வேற ஒண்ணுல. ஏன்னா நாங்க அன்னைக்கு செஞ்ச காரியம் வந்து அரசாங்கத்தை எதிர்பார்க்காம செஞ்சோம்.
0: எனக்கு நீளம் தான் பிடிக்கும் சொல்றாங்க. கொஞ்சம் மாறுபட்ட கருத்தா இருக்கு, இருந்தாலும் அது அவங்களுடைய எண்ணம், சரியா? அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கீங்க, யார் பேசுறீங்க? பேசுங்க.
2: எண்ணங்கள் மாறினால் வண்ணங்கள் மாறினால் எண்ணம் மாறுமான்னு கேட்டிருக்கீங்க.
0: ஒரு டாபிக் போய் எடுத்து பாத்துட்டு வரீங்க அப்படிதானே?
2: இல்ல இல்ல மேடம்,
0: சொல்லுங்க.
2: அதாவது மேடம், வண்ணங்களுக்கும் எண்ணங்களுக்கும் தொடர்புடையது. நாங்க வண்ணங்களால எண்ணங்கள் மாறாது, நமக்குள்ள எண்ணங்கள் நம்மள்கிட்ட இருக்கும். ஆனா சில வண்ணங்களுக்குரிய எண்ணங்கள் தோன்றும். இப்ப ரூம்னா ஒரு கலரை தூக்கம் வரணும்னு ஒரு மாதிரி ஒரு நல்ல கலரை அடிப்பாங்க. பால்ல காலில் பளிச்சுன்னு அடிப்பாங்க. வெளியில வெளியில பாத்தீங்கன்னா கலர் பளிச்சுன்னு அடிப்பாங்க. கேட்டீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்வைக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கடல் கருப்பு நிறம்னா அது வந்து வெயில்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும், அதே மாதிரி ஒரு தன்மை உள்ளது. ஆனா எண்ணங்கள்ங்கிறது மாறாது மேடம்.
0: சரி, சரி, நன்றி. வண்ணங்கள் மாறினால் எண்ணங்கள் மாறுமான்றதுக்கு பதிலா வண்ணங்களோட குணாதிசயங்களை பத்தி இன்னைக்கு தலைப்பு வச்சிருந்திருக்கலாமோ.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மனதோறும் எழு மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா? நம்ம இதே நிகழ்ச்சி குறித்து எஃபிலையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம், அதுலேயும் கருத்துக்கள் நேயர்கள் பகிர்ந்துருக்கிறாங்க. என்ன கருத்துக்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அதையும் நம்ம நேயர்களுக்காக படிச்சிருவோம். பூத்துறை செல்வகுமார் வணக்கம் சொல்லிட்டு, கண்டிப்பாக உண்மைதான் மேடம், வண்ணங்களை பார்த்தால் எண்ணங்கள் மாறும், எடுத்துக்காட்டாக வெண்மை நிறத்தை பார்த்தால் மன அமைதி தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அதாவது கலர் அந்த இதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. வண்ணம் மாறினால் எண்ணம் மாறாது, மாறவும் கூடாது. பிறப்பால் வரும் நிறமாக இருந்தால் மேடையில் மாறும் நிறமாக இருந்தாலும் அது ஒரு மனிதனின் தனித்துவத்தை மதிப்பிட்டு அதை குறைத்து மதிப்பிடாது. அழகு என்பது முகத்திலோ தோளிலோ இல்லை, நாம் பிறரிடம் காட்டும் அன்பிலும் நம்முடைய எண்ணத்திலும் தான் இருக்கிறது. இந்த நல்ல சிந்தனையை விதைக்கும் காரைக்கால் எஃப்எம்ற்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ராஜா திரு குரு, இவங்க தான் சரியாக புரிஞ்சிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது மாதிரியான கருத்துக்களை நம்ம வரவேற்கிறோம். அதுக்காக மற்ற கருத்துக்களை வரவேற்கலையா அப்படின்னு கேட்டுறாதீங்க. இருந்தாலும் சரியாக அந்த உள்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த பாராட்டுக்களை நம்ம சொல்கிறோம். டிஆர் பட்டினம் நளினி சங்கர், வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா? கண்டிப்பாக மாறாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடி தான் நாம் நடப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஐயாவுடைய அசோக்ராஜ் கனிமொழி, காலை வணக்கத்தை சொல்லிவிட்டு பச்சை நிறங்களை பார்த்தாலே அன்றைய பொழுது எண்ணங்கள் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச பச்சை நிறத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு பாரிவல்லன் சொல்லியிருக்காங்க அமிர்தராயன் கோட்டையிலேருந்து. மீனாட்சி காட்டுமன்னார் கோயில் நிச்சயமாக நிச்சயமாக மாறும். நம்மை சுற்றியுள்ள வண்ணங்கள் நமது மனநிலை, உணர்வுகள் மற்றும் சிந்தனைகளை ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. வண்ணங்களில் உளவியல் தாக்கம், இது அமைதி கவனம், அதாவது வந்து எந்த கலருக்கு எந்த இது அப்படின்றத ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. வணக்கம், நன்றி. காரைக்கால் நளினி, வண்ணத்தில் என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லைங்க. எண்ணங்கள் நல்லா இருந்தால் செயல்கள் நல்லா இருக்கும், கருப்பாக இருந்தாலும் கவலையாக இருக்கும்னு தான் இருக்குமான்னு தான் பார்க்கணும். சூப்பருங்க, நல்ல மனக்குள் தான் இருக்கிறோம். அனைத்துமே மனசு சுத்தமாக இருந்தால் எல்லாமே சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மனசு சுத்தமாக இருந்தால் எல்லாமே சுத்தமாக இருக்குங்க. ரொம்ப கவலையாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அழகாக சொல்லியிருக்காங்க. கொடைக்கல்பாளையம் ஜான் ஹாஜா நஜம் தினம், வண்ணம் மாறினால் என்ன மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம இவங்களுடைய கருத்துக்களை நம்ம ஃபோன்லேயே கேட்டுட்டோம் இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா திருமூலஸ்தானம் வீர சுந்தரி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனைவியுடன் காரில் செல்லும்போது சிக்னலில் பச்சை விழுந்தால் கணவனுக்கு அப்பாடா வண்டி கிளம்பிருச்சு என்று மகிழ்ச்சியான எண்ணம். மஞ்சள் நிறம், மஞ்சள் விழுந்ததும் வேகமாக போயிடலாம் அப்படின்ற எண்ணம். சிவப்பு நிறம், சிக்னல் சிவப்பாக இருக்கிறது, மனைவியின் முகம் கோபத்தில் சிவப்பதை பார்த்து இன்றைக்கு என்ன சாப்பாடு கிடைக்காது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியான எண்ணம், கணவனின் எண்ணம் பயமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கற்பனையில் செமையாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானத்துலேருந்து வீர சுந்தரி, வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா என்பது நம்மை சுற்றியுள்ள நிறங்கள் மாறுவதால் என்ன பெரிய மாற்றம் ஏற்பட்டுவிட போகிறது என்ற கேள்வி எழுப்புகிறது. ஆனால் உண்மையில் இயற்கை அறிவியல் மற்றும் உளவியல் ரீதியாக நிறங்கள் மாற்றம் என்பது மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு நக்கம்பாடி சுதா இதை சொல்லியிருக்கிறாங்க. வண்ணம் மாறினால் எண்ணங்கள் கண்டிப்பாக மாறும், மற்றவர்களுக்காக அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்வார்கள். யாருமே அழகாக உருவத்தையோ பொருளையோ விரும்புவார்கள், அழகு இல்லாத உருவத்தையோ பொருளையோ மனம் நாடாது. குவாகம் இளங்கோவன், அதாவது வந்து எல்லாருக்கும் இது கரெக்டான விஷயந்தான், இது கரெக்டான அவங்க இப்படி தான் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மனப்பான்மை அப்படிங்கிறது மாறுபட்டது. மற்றவங்களுக்காக சொல்கிறது அப்படின்னு ஒரு சிலர் சொல்வாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி, ஆனால் எல்லாருமே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அந்த உள்வாங்கி அந்த எண்ணத்தை ஏற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இது உண்மையான விஷயம். வண்ணம் மட்டும் ஒருவனின் எண்ணத்தை முழுமையாக மாற்றிவிடாது. மனிதனின் எண்ணங்கள் அவனது கல்வி, அனுபவம், சூழல், பழக்கம் மற்றும் பண்பாடு போன்ற காரணிகளை உருவாகின்றன. வண்ணங்கள் அந்த எண்ணங்களின் சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தினால் ஆனால் அடிப்படை சிந்தனையை மாற்றும் சக்தி இவற்றுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜன் கரும்பாயிரம் கோடிச்சிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து என்ன வண்ணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது தான். இது அப்படியே மாறிடுச்சுன்னா உடனே மாறிடுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு இயல்பில் ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்றைக்குமே மாறாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எண்ணம் மாறும்போது, வண்ணம் மாறும்போது எண்ணம் சில

0: மனிதர்களின் மனம் மாறுகிறது. அழகு என்பது தோளில் உள்ள வெண்மை நிறம் இல்லை, நம் அழகான உள்ளத்தில் உள்ளது. இப்போதும் பள்ளிகளில் நிறம் பார்த்து பழகும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று என் மகள் என்னிடம் சொல்லும்போது வருத்தமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நன்றியும் சொல்லியிருக்கிறாங்க அண்ணம்பேட்டையிலேருந்து ஜோதி. ஆனால் இந்த எண்ணத்தை நம்ம கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். அதாவது அந்த குழந்தைகளோட அப்பா அம்மாவை கூப்பிட்டும் அந்த விஷயத்தை நம்ம சொல்லணும். அதாவது வண்ணங்களை வச்சு குழந்தைகளை நம்ம வந்து வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறதோ அவங்கள வந்து கொஞ்சம் ஒதுக்கிற மாதிரியான சிந்தனைகளை ஏற்படுத்துறதும் மாற்றிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். அதே மாதிரி நம்ம குழந்தைகள் யார் என்ன நினைச்சாலும் நம்மளோட தன்னம்பிக்கையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்ககிட்ட கண்டிப்பாக புரிய வைக்கணும். வானவெளியின் வண்ணம் மாறலாம், வானத்தில் உள்ள மேகம் மாறலாம், இயற்கையின் நிறங்கள் மாறலாம், ஆனால் அவை மாறும்போது அழகு கூடும், மனிதனின் எண்ணமாகிய அன்பு மாறினால் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு இரவஞ்சரி கலாபதி ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா எல்லாமே மாறுதாங்க செய்யும். ஆனால் அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்ணம் என்னங்க வண்ணம், எல்லாமே நமக்கு வெள்ளையாக தான் தெரியும். அதாவது வெண் நிறமாக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன், சரிங்களா? புறக்கண்களால் நாம் பார்க்கும் வண்ணங்கள் அகக்கண்ணாகிய நமது மனம் நிச்சயம் மாறும். மருத்துவமனையில் வெண்மை நிறம் நோயாளிகளுடைய பதற்றத்தையும் பயத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்கும் அற்புத சக்தியாக இருக்கிறது. அதுபோல் பசுமையான இயற்கை காட்சிகளை பச்சை நிறமுடைய மரங்களையும் செடி கொடிகளையும் பார்க்கும்போது மனம் அவ்வளவாக சோகமாக இருந்தாலும் உடனே சுறுசுறுப்பு அடைகிறது அப்படிங்கிற மாதிரி பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்க. நிறைய நேயர்கள் இருக்கிறதுனால நான் உங்களோட முழுமையாக படிக்க முடியல, மன்னிக்கவும். மும்பை நடராஜன், நிச்சயமாக வண்ணம் மாறினால் எண்ணம் மாறும். நம்மை சுற்றியுள்ள நிறங்கள் ஆழ்மனதின் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம உணர்வுகளையும் சிந்தனைகளையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம நிறைய நேர்களோட கமெண்ட்ஸே பார்த்துட்டே இருக்கோம். இப்போ லைனில் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க, அவங்களையும் நம்ம கேட்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: பொன்னிரை தியாகேசன்.
0: சொல்லுங்க.
1: அதாவது வண்ணங்கள் மாறினால் எண்ணங்கள் மாறுமான்னு கேட்டீங்க. இது வந்து இயல்பாக பார்த்தாக்கா வண்ணங்கள் மாறினா எண்ணங்கள் மாறுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து அது கண் பார்வையை பொறுத்தது வண்ணங்கள். இது வந்து எண்ணங்கள் வந்து மனதை பொறுத்தது. ஆகவே இதுல இருந்து அது மாறுங்கிற அவசியம் இல்லை. சிலருக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, இந்த வண்ணம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வானவில்ல பத்தி நம்ம பேசும்போது விவ்யார்னு சொல்லுவாங்க, அது வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு,
0: ரெட்டுன்னு.
1: இது எல்லாத்தையும் ஒரு வட்டத்தகட்டில் வந்து சரியான பாகையில் வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதை வேகமாக சுழற்றும் போது எல்லாருடைய கலவை சேர்ந்து வெள்ளையாக தான் தெரியும். ஆக கருத்து வேறுபாடுகள், எண்ண வேறுபாடுகள் எல்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் ஒருமைப்படும் போது அங்கே வெள்ளைங்கிற அந்த ஒற்றுமை அல்ல தூய்மை ஏற்படுதுங்கிறது என்னுடைய கருத்து.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றி. அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், உடையார் பாளையம் மஜின்.
0: சொல்லுங்க.
2: வண்ணம் மாறினால் எண்ணங்கள் மாறுமா? ஒருபோதும் மாறாது.
0: தெளிவா இருக்கும். அதுல
2: காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே?
0: கண்டிப்பா.
2: பின்ன குயில் இருக்கு, அது கருப்பு, அது கூவும் போது நமக்கு இனிமையா இருக்குல்ல. எண்ணங்கள் அழகானால்தான் மேடம் வானம் கூட நம்ம கிட்ட வசப்படும்.
0: சூப்பருங்க.
2: ஒருபோதும் வண்ணங்கள், வண்ணங்கள் என்னங்க பெரிய வண்ணங்கள், அது நம்மளா பார்த்து உருவாக்குனது. ஆனா என்ன இருக்க, அது ஆழ் மனதில இருந்து வரக்கூடியது. அந்த எண்ணத்துக்கு உயிர் உண்டு, அது நீண்ட தூரம் செல்லக்கூடியதுன்னு விவேகானந்தர் சொல்றாரு. எண்ணங்களின் பிரதிபலிப்பை எந்த வண்ணத்தாலும் மாற்ற இயலாது. நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. வண்ணம் என்னங்க வண்ணம், நம்ம எண்ணத்துல கொஞ்சம் கலர் அடிச்சா வண்ணமா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை பரிமாறிட்டு போயிருக்காங்க அந்த நேயர். ஹலோ, வணக்கம். அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேங்க. நீங்க சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: இன்னிசை தமிழ் பாடம், காரைக்கால் மண்மொழிக்கு அன்புள்ள கொண்ட அறிப்பாளருக்கு அன்பு வணக்கம். எண்ணங்கள் எண்ணங்கள் மாறலாம், வண்ணங்களையும் வண்ணங்களும் மாறும். அப்படி வண்ணங்கள் வந்து மாறி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா எண்ணங்கள் இருக்கு பாருங்க, நம்ம எண்ணங்கள் நல்ல செயலுக்கு நல்லதுக்கு மாறலாம், என்றும் கெட்ட செயலுக்கு மாறலாம். அது நல்லா இருக்காது. அதுதான் என்னுடைய பணிவான கருத்து. அன்பு கலந்த நன்றி, வணக்கம். போது தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சுவாமிநாதன்.
0: நன்றி, வணக்கம். ஏன் இந்த அமைதி? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
4: ஆழித்தேரோடும் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர்லேருந்து தைகள் கிளைஞன் சிட்டிமங்கிற தியாகராஜன்.
0: சொல்லுங்க.
4: இன்னைக்கு லட்டா மேடம் சாப்பிட்டேன், பிரதம மேடம்
0: சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டீங்க?
4: காலை சாப்பாடு பிரதம மேடம் சாப்பிட்டாங்களா? யூனிஃபார்ம் டைம் முடியல, இன்னும் ஒரு மாதம்

0: சரி, ஆரோக்கியம்
1: சொன்ன தலைப்பு வந்து
0: ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், அதையும் கவனிச்சுக்கோங்க சொல்லுங்க.
1: தொழிலுக்கும் எங்க தொழில தீபாவளி பாத்தீங்கன்னா அவ்வளவு வண்ணங்கள் இருக்கும், வண்ணங்கள்லாம் ட்ரெஸ். ஆனா எண்ணங்கள் பூரா என்னன்னா எல்லாருக்கும் தச்சு கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் ஒன்று. ஆனா வண்ணங்கள் பாத்தீங்கன்னா 100 இருக்கும். நீங்க சொன்ன தலைப்பு யாருக்கு வருது இல்லையோ எங்க தொழிலுக்கும் கொஞ்சம் கலந்து வந்திருக்கு, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்ல.
0: அதாவது
1: எண்ணங்கள் ஒண்ணா இருந்தாலும் வண்ணங்கள் நிறைய அதிகம். ஆனா இன்னைக்கு உலக வெண்புலி தினம் சொல்றாங்க, உலக நேரம் எல்லாம் கேக்குறாங்க, எங்களுக்கு உலக தைலர்களுக்கு ஒரு தினம் கொண்டு வரணும்னு என்னோட தாழ்மையான வண்ணம் மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமே அது நிறைவேறும், நிறைவேற நாங்களும் வாழ்த்துக்களோட வரவேற்க காத்திருக்கிறோம். அடுத்து வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
2: முடிக்கநல்லூர் வாசி முத்துக்குமரன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
2: என்னதான் மயில அழகா தொகையை விரிச்சிட்டு கலர் கலரா வச்சுட்டு ஆடினாலும் அதை நம்ம ரசிப்போமே தவிர அதுக்கு விருந்து படைக்கிறது என்னவோ நம்ம கருப்பா இருக்கிற காகத்துக்கு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுகிட்ட ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கும் பாருங்க. எல்லாத்தையும் ஒரு சாப்பாடு போடுற

0: பேசுறீங்க?
1: முடிகண்டலூர் வாசிகை முத்துக்குமரன் பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க.
1: என்னதான் மயில் அழகா தொகையை விரிச்சிட்டு கலர் கலரா வச்சுட்டு ஆடினாலும் அதை நம்ம ரசிப்போமே தவிர அதுக்கு விருந்து படைக்கிறது என்னவோ நம்ம கருப்பா இருக்கிற காகத்துக்கு தான்.
0: ஏன்னு
1: கேட்டீங்கன்னா அதுகிட்ட ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கும் பாருங்க. எல்லாத்தையும் ஒரு சாப்பாடு போட்டோம்னா அது பகிர்ந்து சாப்பிடத்தான் நிற்கும் கூட்டமா. அதனால அது என்ன தானே முக்கியமா இருக்குது. நான் உடுத்துற உடையில இல்ல அழகு, நான் எவ்வளவு அழகா வேணாலும் உடைய உடுத்தலாம், கண்ணுக்கே தெரியாத என்ன ஒண்ணு உள்ளார இருக்கு பாருங்க, அது அழகா இருக்கணும் இல்ல?
0: கண்டிப்பா.
1: நம்ம நல்ல எண்ணெயை கொண்டு சமையல் செஞ்சோம்னா சமையல் ருசியா இருக்கும். நல்ல எண்ணத்தோட நம்ம ஒரு செயல் செஞ்சோம்னா அந்த செயல்கள் நல்லா இருக்கும்.
0: நன்றி நன்றி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நம்ம போஸ்ட் பண்ண கருத்துக்களையும் கொஞ்சம் பார்த்துடலாம், ஏன்னா நேரம் ரொம்ப அப்படியே குறுகிட்டே போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மண்ணம் பந்தல் ரா ரஞ்சிதா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எண்ணம் மறுநாள் வண்ணம் மாறியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது சொல்லியிருக்காங்க. வழங்கமான் ஆட்டோ துறை, இயற்கையில் அமைவது வண்ணம், மனத்துக்குள் தோன்றுவது எண்ணம், காலப்போக்கில் மாறக்கூடியது வண்ணம், என்றும் மாறாமல் இருக்கக்கூடியது எண்ணம். வண்ணம் வேறு, எண்ணம் வேறு, இரண்டையும் வேறு வேறாக பார்ப்பதுதான் திண்ணம். இவன் வணங்கை மான் ஆட்டோ துரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை மழையை பொழிஞ்சிட்டு போயிருக்கிறாங்க. சரி, அடுத்த நேயர், ஒவ்வொரு வண்ணமும் ஒரு விதமான ஆற்றலை கொண்டுள்ளது. சுருக்கமாக, ஒன்று நீல நிறம் மன அமைதி தரும், சிந்தனையை தெளிவுபடுத்தி கோபத்தை குறைக்கும் ஆற்றல் கொண்டது. தூக்கம் வராமல் அவதிப்படுவர்கள் நீலம் நிறை அறையில் பெரிதும் உதவும், அதாவது நீல நிற அறை வந்து அவங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணி இதை வந்து செய்தியாக அவங்க கொடுத்து போயிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நந்தகுமார் இவங்க சொல்லியிருக்கிறாங்க மனவெளியிலிருந்து. எண்ணங்கள் மாறும் வண்ணங்கள் நிறம், வானம் நீலம் பச்சை மஞ்சள் கடல் நீர், இயற்கை மரங்கள் பச்சை மனம் மாறும் மாறும் இருக்கு என்னவோ ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியலை, உங்களுக்கு புரிஞ்சால் கொஞ்சம் நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலூர் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, வண்ணம் மாறினால் குணம் மாறாது என்பதுதான் பழமொழி. ஒருவரின் வெளிப்புற தோற்றம் என்பது சூழ்நிலைகள் மாறினாலும் அவருடைய உண்மையான அடிப்படை குணம் அல்லது இயல்பு எப்போதும் மாறாது என்பதை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இங்கே நேயர்கள் காத்திருக்கிறாங்க, அவங்கள இணையலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: ஐயா இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க.
2: போனாமா ஒரு புடவை வாங்குறோன்னு வச்சுக்கோங்க.
0: சரி,
2: இதோட கலரை பார்த்து நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்கணும். ஆனா நாளாவா நாளாவா துவைக்க துவைக்க கலர் எல்லாம் மாறி போகுது மேடம். ஆனா இயற்கை வண்ணம் அப்படி கிடையாது. இலை இலைய வந்து பச்சை கலர்னா பச்சை கலர் இந்த மாதிரிதான் இருக்கும். இயற்கை வண்ணம் தான் மாத்தவே எப்பவுமே முடியாது மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம். நான் சிவபுரியன் சோமசுந்தரம் பேசுறேன்.
0: பேசுங்க.
3: அதாவது வண்ணங்கள் மாறினால் எண்ணங்கள் மாறும்னு கேட்டிருக்கீங்க. ஆமா, ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குங்க. இப்ப வந்து வெண்மை வெண்மைனா தூய்மையான ஒரு இதுன்னு சொல்றாங்க. மஞ்சள்னா வந்து அதுக்கு வந்து ஒரு மங்களகரமான நிகழ்வுன்னு சொல்றாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிகப்பும் தான் வந்து அது நல்ல நிறம் தான், ஆனா அது வந்து டேஞ்சர் அபாயம் அப்படின்றதுக்கு பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அது மாதிரி இப்ப நவகிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப செவ்வாய்னா சிகப்பு, சனினா கருப்பு, இந்த மாதிரி குரு மஞ்சள், இந்த மாதிரி பலவிதமான அதை எல்லாத்தையும் சேர்த்துதான் ஒருத்தர் வந்து மோதிரமா பண்ணி போடுறாங்க. இந்த நவரத்ன மோதிரம்னு எல்லா கலரும் வந்து அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி.
0: இப்ப என்ன சொல்ல வரீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா?
3: இல்ல, எல்லா நேரமுமே நல்ல நேரம் தான். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு, இப்ப பச்சைய பார்த்தா பசுமையா, வயல பார்த்தாக்கா ஒரு மாதிரி, நமக்கு மலைகள் இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி.
0: வண்ணம் மாறினா என்ன மாறுமா மாறாது, அவ்வளவுதாங்க.
3: ஆமா,
0: மாறுது.
3: ஒவ்வொரு நிறங்களும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து மன அமைதியை தரும்.
0: சரி சரி, நன்றி நன்றி நன்றி உங்கள் கருத்துக்கு.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பொதுவாகவே நமது எண்ணங்களுக்கு என்ற ஒரு நிறம் அவசியமே இல்லாதது. இந்தியர்களின் நிறமான கருமை நிறத்தை குறைவாக மதிப்பிட்டு அயலவர்களின் எண்ணமாக அதாவது வெண்மையான நிறத்தை வியப்புடன் பார்க்கும் அதே எண்ணம்தான் நம் உடலில் ஆங்காங்கே வெண்புள்ளிகளாக அது தென்படும் போது நாம் வெறுப்பை கொட்டுகிறோம். அது தேவையற்ற எண்ணம். அந்த வண்ணமும் நமக்கு தேவையில்லாத ஒன்று. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நாச்சார் கோயில் நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் மொபைல்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரிக் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
0: இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பாக வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா, இந்த தலைப்புக்கேற்ப நம்ம நிறைய நேயர்களை சந்திச்சு பேசிட்டே இருக்கோம். நிறைவா வரும் நேயரை கேட்டுடலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம்.
4: கருத்து செய்யும் காரை பண்பலையின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பான அறிவிப்பாளரை வணங்குது. பெங்களூர்ல இருந்து தெலாங்கனி சொப்பலிங்கம்.
0: சொல்லுங்க.
4: அதாவது வண்ணங்கள் எண்ணங்களை மாற்றமான்னு கேட்டிருக்கீங்க. வண்ணங்கள் வந்து நிச்சயமா மாற்றம். அதாவது நம்ம ஆடை அணிகிறோம்ல, அதுல வந்து வெள்ளை நிற ஆடையை அணிஞ்சிட்டு போனாலே தூய்மையாக உள்ள தூய்மையை எடுத்து காட்டும், சமாதானமாக மக்களிடம் நல்ல நண்பர்களிடம் நல்ல பழக வாய்ப்பை தரும். அது மாதிரி மஞ்சள் வண்ணம் மங்களத்தை தரும். சிவப்பு மண்ணம், சிவப்பு வண்ணம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆரோக்கியத்தை சரிப்படுத்தக்கூடிய எண்ணம் வண்ணம்.
0: நன்றி.
4: வண்ணங்கள் எண்ணங்களை தகுந்த மாதிரி நாம் மாற்றிக்கொள்வது நல்லது. நன்றி.
0: சரி, ரொம்ப அழகா அவங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. இதுவரைக்கும் நேயர்கள் வந்து நிறைய நேயர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய எண்ணம் எதுவா இருந்தது அப்படிங்கிறத நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எபி போஸ்ட்ல நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், வண்ணம் மாறினால் எண்ணம் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு உலக வெண்புள்ளி தினத்தை நம்ம முன்னிட்டு இந்த தலைப்பை நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி பல நேயர்கள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த கருத்துக்கள் வந்து ரொம்ப சிறப்பானதாகவும் இருந்தது. சிலருடைய கருத்துக்கள், பலருடைய கருத்துக்கள் நிதானமான ஒரு சிந்தனைகளை நமக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சிந்தனைகளாக இருந்துச்சு. பங்கு பெற்ற அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. கருத்துக்களை சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. ஐபி பக்கத்தில் உங்களோட கருத்துக்கள் பதிவிட்ட நேயர்களுக்கும் நன்றி. முயற்சி செய்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சி சிந்தனை.

திசையெங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3 அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா. நேரம் காலை 11 மணி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
3: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
4: இது வணக்கம் தோழி. வணக்கம் தொழி நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நலம் தரும் யோகா, முதுமை நலவாழ்விற்கு மனவளக்கலை யோகா. நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் யோக பயிற்றுனர் எஸ் கங்காதேவி அவர்கள். நேயர்கள் எல்லாம் நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெற ரெடி ஆயிட்டீங்களா? வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பயணம்ங்க. அந்த பயணத்தில் குழந்தை பருவம், இளமை பருவம், குடும்ப வாழ்க்கை, இப்படி பல படிகளை கடந்து நாம் அடைகிற அழகான பருவம் தான் முதுமை. அந்த முதுமை பருவம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் மனநிறைவுடனும் இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல உடல் நலத்தோடவும் மனநலத்தோடவும் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். முதுமையான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக, மனநிறைவோடு வாழ்கிறது எப்படிங்க? இந்த வேகமான வாழ்க்கையில் வயசு அதிகரிக்க அதிகரிக்க மன அழுத்தம், உடல் சோர்வு, இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் சமாளிக்கிறது எப்படிங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் எனக்கும் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்படி உங்களுக்கு இருக்க சந்தேகங்களை கேட்டு தெளிந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04368. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580. 9566-427-231 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கம் கொடுக்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க காரைக்கால் யோக பயிற்றுனர் எஸ் கங்காதேவி அவர்கள். இப்போ அவங்க கிட்ட பேசலாம். நேயர்களே, வணக்கம் மேடம்.
5: வணக்கம்.
4: உங்களை பத்தி சொல்லுங்க மேடம்.
5: என் பேர் கங்காதேவி. நான் டிப்ளமோ யோகாவில் டிப்ளமோ பண்ணியிருக்கேன். 2014 என்னோடய ஜேர்னி ஆரம்பித்தது. 12 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், மனவளக்கலை யோகாவில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன்.
4: ஓகே மேடம், இப்போ நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் முதுமை நலவாழ்விற்கு யோகா, இந்த மனவளக்கலை யோகா வந்து எப்படி பயன்படுது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி மனவளக்கலை யோகா அப்படின்னா என்ன மேடம்?
5: மனவளக்கலை யோகா அப்படிங்கிறது மனிதனை முழுமையான மனிதனாக ஆக்கிறது தான் மனவளக்கலை. என்ன நம்ம பிறந்தோம், என்ன பண்ணுறோம்

0: அந்த பிறந்ததன் நோக்கம் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மனிதனை முழுமையான மனிதனாக ஆக்குவதற்கு உருவாக்கப்பட்ட கலை தான் மனவளக்கலை. மகான்கள் உருவாக்கிய, நிறைய மகான்கள் உருவாக்கிய யோக பயிற்சிகளை நமது மகான் சிம்பிளிஃபைடாக கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருக்கிற இந்த யோகா தான் ஸ்கை யோகம், சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகம். இது அனைவராலும் செய்ய முடிந்த ஒரு பயிற்சி முறை.
1: ஓகே மேடம், மனவளக்கலை யோகா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம டாபிக் உள்ள போறோம். இந்த முதியவர்களுக்கு இந்த மனவளக்கலை யோகா வந்து எவ்வளவு முக்கியமானது மேடம்?
0: கண்டிப்பா மேடம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முதுமை அப்படிங்கிறதே அவங்க ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு அப்புறம் தான். அந்த ஸ்டேஜ் தான் அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்பவே சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் அப்படி இல்லை. ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பிரச்சனை. ஏன்னா அவங்க குழந்தைங்க, அவங்களுக்கு செய்கிறது, பிள்ளைகள், இப்படியே ஓடி ஓடி ஓடி அவங்க லைஃப் வந்து ஒரு கட்டத்தில் தேங்கி அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது கிடைக்குதுன்னா இல்லை, சுத்தமாக அவங்க வந்து மகிழ்ச்சி இல்லை. அப்போ வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேண்டாம், நம்மளை யார் பார்த்துப்பா அப்படிங்கிற எண்ணம் நிறைய அவங்களுக்குள்ள கொஸ்டின் இருக்குது. அப்படி இருக்கிற பெரியவர்களுக்கு கண்டிப்பாக நமது மனவளக்கலை கண்டிப்பாக உதவுங்க, ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அதில் உள்ள பயிற்சிகள் எளிய முறையில் இருக்கும்.
1: ஓகே மேடம், ஓகே. இப்போ ஒரு நேர் வந்து எனக்கு சந்தேகம் இருக்குங்க அப்படின்னு கால் பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம்.
0: கண்டிப்பா.
1: வணக்கம். கால் கட்டாயிருச்சு மேடம். அடுத்த கால் வரத்துக்குள்ள நம்ம இன்னும் இந்த யோகா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த முதியவர்களுக்கு ஏற்படுற பொதுவான உடல்நல பிரச்சனைகளை இந்த யோகா கலை வந்து எப்படி குறைக்குது மேடம்?
0: அவங்க வந்து முதல்ல வந்து அவங்க முன்னாடி என்னால் முடியுமா முடியாதானே ஒரு கொஸ்டின் வச்சுருவாங்க. நான் வந்து எனக்கு வயசாயிட்டே, நான் யோகா பண்ண முடியுமா அப்படின்னு. அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த பயத்தை போக்கிட்டு உங்களாலேயும் முடியும். ஏன்னா நம்ம இந்த ஸ்கை யோகா பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அசைவுகள் தான், உடல் உறுப்புகளை அசைக்கிறதன் மூலமாக அவங்க உடம்புல இரத்த ஓட்ட, வெப்ப ஓட்ட, காற்று ஓட்டத்தை அதிகப்படுத்தி உடம்பை சீரான நிலையில் வைக்கும்போது அவங்க ரொம்பவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த பயிற்சியை செய்ய முடியும். கண்டிப்பாக அவங்களுக்கு உதவும். ஏன்னா முதுமை வந்துட்டு அப்படின்னாலே பயம் தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த மனவளக்கலையில் இருக்கும்போது அந்த பயத்தையே போக்கிடும் இந்த பயிற்சிகள்.
1: பயத்தை போக்கி
0: மனநலத்தையும், அதாவது மன வளத்தை அதிகப்படுத்தும்.
1: ஓகே மேடம், ஒரு நேயர் இணைப்புல வராங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
2: வணக்கம்.
1: வணக்கம், பேசுறது யாருங்க?
2: வணக்கம், மணக்குடி ராஜேந்திரன்.
1: சொல்லுங்க சார். உங்களுக்கு
0: சொல்லுங்க ஐயா. ஐயா, நம்ம முதுகு தண்டுவடத்தின் வழியா தான் நம்ம உடம்புக்கு உயிர் சக்தியோட ஓட்டமே இருக்கு இல்லையா. அப்ப அந்த முதுகு தண்டுவடத்தின் வழியா உயிர் சக்தி ஓடிட்டு இருக்கிறப்பதான் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்போ இந்த முதுகு தண்டவடத்துக்கு பயிற்சினாலே நம்ம எளிய முறை குண்டலினி யோகத்தில் நிறைய பயிற்சிகள் இருக்குங்கய்யா. மகராசனம்ங்கிற ஒரு பயிற்சி ரொம்ப அருமையாகவே உங்களுக்கு இருக்குங்கய்யா. நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும், அந்த பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்கய்யா.
2: முதுமையில சிலருக்கு முதுகு கொண்ட தண்டுவடம் ஸ்ட்ரைட்டா இருக்க முடியாது, நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. விளக்கம் கொடுங்கம்மா, நான் வானொலியில கேட்டுக்கிறேன்.
0: ஓகேங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. நம்ம தூக்கமின்மை கேட்டீங்க இல்லையா, வயதானவர்களுக்குன்னு இல்லை, இப்போ நிறைய பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது இல்லையா. இப்போ வயதானவங்களுக்குன்னு கேட்கும்போது நம்ம மனவளக்கலையில் பார்த்தீங்கன்னா 9 நிலையில் இந்த பயிற்சிகளை கொடுத்துட்ருக்கோங்கய்யா. அதில் பார்த்தீங்கன்னா கடைசி பயிற்சி அந்த உடல் தளர்த்தல் பயிற்சி தான், ரொம்பவே அருமையாக இருக்கும். ரிலாக்ஸேஷன், பாடியை ஒரு ஒரு உறுப்பையும் கவனித்து தளர்வு கொடுக்கும்போது உங்களுக்கு அற்புதமான தூக்கம் வரும். அப்போ நீங்கள் அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும்போது தூக்கமின்மையிலேருந்து விடுபடலாம்.
1: இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சுகரு பிபி ப்ராப்ளம்க்கு நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அதை வந்து எப்படி சீராக வச்சுக்கிறது, சரி பண்ண முடியலைனாலும் அதை சீராக வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க.
0: கண்டிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நரம்பு தசைனார் மூச்சு யோகம்னு

0: ஒன்று இருக்கு, வஜ்ராசனத்தில் உட்காந்து சின்முத்திரை பண்ணி அது அப் அண்ட் டவுன் மூச்சை இழுத்து விடும்போது நம்மளோட இந்த ஸ்பிளீன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பிளீன் பேன்க்ரியாஸ் இருக்கு இல்லையா, அந்த பேன்க்ரியாஸ் நல்ல ப்ரெஷர் கொடுக்கும். அப்போ ப்ரெஷர் கொடுத்து வரும்போது அது ஆக்டிவேட் ஆகுது, அப்போ உங்களுக்கு தேவையான இன்சுலின் நல்லா சுரக்குது. இப்போ டயபெட்டிஸ் வந்து இப்போ நார்மலாகவே ஓரளவுக்கு எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு எல்லாம் யாருக்கும் சொல்ல முடியாது. அப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தால் கூட இந்த பயிற்சியை அவங்க ரெகுலர் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் ஆகுதா இல்லையாங்கிறத விட அவங்க நார்மல் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஒரு இடத்துக்கு போகணுமா நல்லா கிளம்பி போக முடியும், ஐயோ இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் இல்லாமல் நார்மல் ஃபுட் ஹெல்த் அவங்க எடுத்துக்கலாம்.
1: ஓகே மேடம், இன்னொரு நேயர் இணைப்பில் வராங்க, யாருன்னு கேட்டுலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
2: வணக்கம்.
1: வணக்கம், பேசுறது யாருங்க?
2: முகமது ஜலீல்.
1: சொல்லுங்க சார், உங்களோட சந்தேகத்தை கேளுங்க சார்.
2: அசைவ உணவு வந்து சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிட்டு மேடம், யோகாக்களை வந்து செய்யும் போது பாத்தீங்கன்னு சொன்னா மன அமைதி கிடைக்கும், அதனால வந்து உடம்புக்கு ஸ்ட்ரெங்த் வரும், அதனால வந்து அசைவ உணவு எல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேள்வி ஒண்ணு மேடம், உடல்நிலை வந்து பாதிக்கப்பட்டு டிசென்ட்ரி ஆயிருக்கு, இல்ல ஒரு ஜலதோஷமா இருக்கு, காய்ச்சலா இருக்குன்னா இந்த யோகா பண்ணலாமா?
1: நீங்க ரேடியோல
0: கேட்டு வாழ்க வளமுடன்யா. அசைவ உணவு சைவ உணவுங்கிறது அவங்கவுங்க விருப்பப்பட்ட உணவுங்கய்யா. இப்ப நீங்க வந்து பிறந்ததுலேருந்து ஒரு உணவு பழக்க வழக்கத்துல இருப்பீங்க இல்லையா, இப்போ திடீர்னு உங்களை சைவத்துக்கு மாற சொல்ல முடியாது, திடீர்னு உங்களை சாப்பிடாமே இருக்க சொல்ல முடியாது. அப்போ நம்ம உடம்பு எதை ஏற்றுக்குதோ அந்த உணவை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். வேணும்னா குறைச்சிக்கலாம், அளவை குறைச்சி நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்கய்யா. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க டிசன்ட்ரி உடம்பு ஜுரமாக இருக்கும்போது பயிற்சி பண்ணலாமான்னா, அந்த நேரம் பண்ணாமல் இருக்கலாம், அந்த நேரம் பண்ணுறதை தவிர்த்துட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் உடம்புக்கு, ஏன்னா அந்த நேரம் உடம்புக்கு ரொம்பவே ஓய்வு தேவை. டிசன்ட்ரி பண்ணும்போது நம்ம ஏற்கனவே உடல் சோர்வாக இருக்கும், அப்போ போய் நம்ம இன்னும் அதுக்கு இயக்கத்தை கொடுக்கக்கூடாது. அப்போ ஓய்வு எடுத்துட்டு கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் செய்யலாங்கய்யா. வாழ்க வளமுடன்யா.
1: ஓகே மேடம், இப்போ இன்னொரு நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3. இணைப்பு கட் ஆயிடுச்சு மேடம். அவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி, இப்போ வயசானாவே பொதுவாக நமக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னா அந்த மூட்டு வலி முதுகு வலி தான். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நம்ம மனவளக்கலை யோகால தீர்வு இருக்கா மேடம்?
0: கண்டிப்பா இருக்கு மேடம். நம்ம பயிற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உறுப்புகளை அசைக்கிறது தான். முதல்ல பார்த்தீங்கன்னா கை யோகம்னு சொல்லுவாங்க, கை பயிற்சி, யூனிவர்சல் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் ஜாவில இருந்து, இந்த ஷோல்டர்ல இருந்து, எல்போல இருந்து, ரிஸ்ட்ல இருந்து, ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட், இந்த எல்லா ஜாயிண்டையும் அசைக்கிறது தான் நமக்கு முதல் பயிற்சி.
1: அதாவது நம்ம உடம்புல உள்ள இந்த எல்லா கூடுற இடத்தையுமே அசைக்கிறது தான் முதல்.
0: அப்போ இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம அசைச்சு அதை மசாஜ் பண்ணும்போது உடம்பு நார்மலாவே ஆக்டிவ் ஆயிடும். முதல் பயிற்சி அது. இப்ப வர்றவங்க அந்த முதல் பயிற்சி செய்யும் போதே, ஓ என்ன நல்லா கையை தூக்க முடியுதே, கையை நல்லா இறக்க முடியுதே அப்படின்னு அவங்க மகிழ்ச்சியா சொல்லும் போது நமக்கே அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். சோ நம்ம பயிற்சி ரொம்ப அற்புதமான பயிற்சிங்க.
1: ஓகே மேடம், அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3. காரைக்கால் பண்பலை 100.3.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேசுறது யாருங்க?
3: சித்திரைப்புண்டி தேவி மேடம்.
1: உங்களோட சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கேளுங்க.
3: காலு சத்ததா சொன்னாங்க கேட்டா, அதை கேட்கணும் தான் மேடம் போன் அடிச்சேன். ரொம்ப ரெண்டு முட்டையுமே கால் நடக்கவே முடிய மாட்டேங்குது மேடம். கொஞ்ச தூரம் நடந்தாலே ரொம்ப வலிக்குது, கால் ஊனி நடக்கவே முடியல மேடம்.
0: 46 ஒரு வயசு கிடையாதுமா? ஏன்னா நம்ம ஒரு நம்ம நிறைய ஃபேமிலிக்கு நிறைய இது பண்ணுறோம் இல்லையா, உழைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். லேடிஸ் வந்து முக்கியமாக வந்து உடம்பை ஆரோக்கியமாக ரொம்ப வச்சுக்கணுங்க. ஏன்னா லேடிஸ் தான் அந்த குடும்பத்தினுடைய தூணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பமே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் உடல் நலத்தை சீராக வச்சுக்கணும், உங்கள் உடல் நலத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. எளிய முறையில் இந்த குண்டலினி யோகத்தை செய்யுங்க. உங்கள் பக்கத்தில், அதாவது உங்கள் நீங்கள் திருத்திரப்பூண்டி சொல்கிறீங்க இல்லையா, அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மனவளக்கலை யோக மன்றங்கள், அறிவுத்திரு கோயில்கள்லாம் இருக்கும். நம்ம ஸ்கை யோகா சொல்லி கொடுப்பாங்க. அங்கே போனீங்கன்னாவே இந்த மூட்டு வலிக்கு, முதுகு வலிக்கு, நீங்கள் கால் வலி சொல்கிறீங்க இல்லையா, இதுக்கெல்லாமே பயிற்சிகள் இருக்குது, சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் நல்லாவே கற்றுக்கலாம், ரொம்ப சீக்கிரமே குணமாகுங்க.
1: ஓகே மேடம், அவங்க கேட்டிருப்பாங்க இன்னும் அவங்களுக்கு இது உதவி.

0: புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேசலாம் மேடம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
4: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்
0: பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளும் நலம் தரும் யோகா, முதுமை நலவாழ்விற்கு மனவளக்கலை யோகா. நேரலையில் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் காரைக்கால் யோக பயிற்றுனர் எஸ் கங்காதேவி அவர்கள். மீண்டும் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நேயர்களே. மேடம், இப்போ வந்து யோக பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம், ஆனால் நம்மள சில நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு உடம்புல பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வர்றப்ப பண்ண ஆரம்பிப்போம், பிரச்சனை தீர்ந்த உடனே அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். அதான் நமக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல, இன்னும் ஏன் வந்து அதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். இது வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டியது ஏன் முக்கியம் மேடம்?
1: ஏன்னா நம்ம உடம்பு ஒரு ஒரு நாளுக்கு புதுப்பிக்கப்படுதில்லை. இப்போ இன்னைக்கு காலையில் நம்ம சாப்பிட்றோம், அதனால நம்ம மறுநாள் காலையில் சாப்பிடாம இருக்கோமா? இன்னைக்கு தான் சாப்பிட்டுட்டோமே, நாளைக்கு இல்லை இல்லை, அப்போ அது தேவைப்படுதில்லை. இன்னைக்கு காலை உணவு எடுத்துக்கிட்டோம், நாளைக்கு காலையிலையும் உணவு எடுத்துப்போம். அதே போல தான் இந்த உடம்பு தன்னை புதுப்பித்து கொள்ள இந்த உடற்பயிற்சி அவசியம். இந்த யோகங்கள் மிக மிக முக்கியமானது. தினந்தோறும் செய்யும்போது நம்ம வாழ்நாளை அதிகரித்து கொள்ளலாம், நம்ம எதுக்கு வந்தோங்கிற நோக்கத்தை தெரிந்து கொள்ளலாம்.
0: ஓகே மேடம், இப்போ ஒரு நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறதுங்க?
2: மேம், நான் காரைக்கால் இருந்து சாதியா பேசுறேன்.
0: காரைக்கால் சாதியா, சொல்லுங்க.
2: மேம், யோகா பண்றதுனால வெயிட் லாஸ் பண்ண முடியுமா மேம்?
0: மேடம், உங்க கேள்விக்கு விளக்கம் சொல்லுவாங்க, ரேடியோல கேட்டுக்கிறீங்களா?
2: அப்புறம் ஹைட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாமா மேம்?

0: ஓகே, இரண்டுக்குமே மேடம் வந்து விடை சொல்லுவாங்க. நீங்கள் ரேடியோவில் கேட்டுக்கிறீங்களா?
1: ஓகே மேம்.
2: வாழ்க வளமுடன் மேடம். நீங்கள் சின்ன பிள்ளையா?
0: அவங்க வீட்டிலேருந்து போயிட்டாங்க.
2: ஓகே, நீங்கள் கண்டிப்பாக உதவும். ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்கள நார்மல் உங்களுடைய ஹைட்டுக்கேற்ற வெயிட்டை கொண்டு வரும். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டையும் நமக்கு கொண்டு வரும். எப்படி அப்படின்னா, நம்மளுடைய இந்த பயிற்சிகள், காயக்கல்ப யோகம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய வெயிட்டை கரெக்டாக ஆப்டாக கொண்டு வரும். இதை நிறைய உறுதிப்படுத்தியிருக்காங்க நம்ம மனவளக்கலை யோகாவில். நீங்கள் இந்த ஊரா இருந்தீங்க அப்படின்னா நம்ம மனவளக்கலை மன்றத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு தகவல் கொடுக்கறேன். வாழ்க வளமுடன்.
0: இன்னொரு நேயர் இணைப்புல வராங்க, கேக்கலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்றது யாருங்க?
3: காரைக்கால் அழகு, காரைப்பிள்ளை 100.3. அதனுடைய அம்மாவோட வாய்ஸ் அழகு. திருமணத்துக்கு திருமணம் கம்பகரேஸ்வரர் கோயில் அழகு. அதற்கு பின் திருமணம் அன்னை சைக்கிள் மணி அழகு. இங்கிருந்து திரும்ப தஞ்சை மாவட்டம் திருமணம்.
0: ஐயா வணக்கம், உங்களோட கேள்வி கேளுங்க.
3: 5 வருஷத்துக்கு முன்னாடியுமா என்னுடைய ஒய்ஃப் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. இப்போ அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பாடியா இருக்காங்கம்மா.
2: கண்டிப்பா செய்யலாம்.
0: உங்களோட விளக்கம் நீங்க எஃப்எம்ல கேட்டுக்கோங்க.
2: அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி அவங்க வெயிட் எப்படி இருந்தாங்கிறது எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன், நம்ம எளிய முறை யோகத்தில் 9 பயிற்சிகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதில் 2வது பயிற்சி பார்த்தீங்கன்னா ஃபூட் ரெஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க, பாத சிகிச்சை. பாதத்தை அழுத்துறதின் மூலமாக, அதாவது 2 பாதத்தையும் அழுத்துறதின் மூலமாக நீங்கள் 40-45 நிமிஷம் வாக்கிங் போனதுக்கு சமம். உட்கார்ந்த இடத்துலையே அந்த பயிற்சியை பண்ணலாங்கய்யா. வாழ்க வளமுடன்.
0: நன்றி மேடம். இப்போது அடுத்தது வந்து யோக பயிற்சி வாழ்நாள் முழுக்க பண்ண போகிறோம், தினமும் குறைந்தது எவ்வளவு நேரம் பண்ணணும் மேடம்?
2: இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அசைக்கிறது தானே, உடம்பை சின்ன சின்ன அசைவுகள் மூலமாக நம்ம கொடுக்கறது தான். ஒரு 35-45 நிமிஷம் வரைக்கும் போதும் மேடம்.
0: ஓகே, மொத்தமாகவே யோக பயிற்சி பண்ணிக்கலாம்.
2: பண்ணிக்கலாம்.
0: அடுத்த நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
4: ஹலோ,
0: வணக்கம்ங்க.
4: சேத்தாக்குடிலேருந்து அன்புகரசி பேசுகிறேன்.
0: ஆ, கேளுங்க உங்க சந்தேகத்தை.
4: யோகா கற்றுக்கிட்டேன், கொஞ்சம் கற்றுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ உடம்பெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது. அதுக்கு என்ன யோகா செஞ்சா சரியாகும்? தூக்கம் சரியா வர மாட்டாங்குது.
0: ஓகேம்மா, உங்களோட கேள்விக்கு விடை சொல்லுவாங்க, நீங்க ரேடியோல கேட்டுக்கோங்க.
4: ஆ சரி, ரொம்ப நன்றிம்மா.
0: நன்றி. இவங்க வந்து யோகா இப்போ கத்திட்டு செஞ்சிட்டு இருக்காங்களாம், ஆனால் உடம்பெல்லாம் வலிக்குது, தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் சொல்றாங்க. இதுக்கு என்ன மாதிரியான யோகா கரெக்டாக இருக்கும்?
2: வாழ்க வளமுடன்மா. நம்ம வந்து ஒரு நாள் செஞ்சுட்டு எதையுமே விட்டுறக்கூடாதுமா, அதை வந்து ரெகுலர் பண்ணணும். எப்போவுமே ரெகுலர் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தோட பலன் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு செஞ்சா போதும், நாளைக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம உடல்ல வந்து உபாதைகளை தான் நம்ம பெருக்கிக்கிறோமே ஒழியும் அதை சரி பண்ணிக்க மாட்டேங்கிறோம். சரியாயிடுச்சா உடனே நம்ம விட்டுறோம், அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். நீங்கள் தொடர்ந்து சின்ன யோகம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கை யோகாவில் வந்து உங்களுக்கு எளிய முறையில் தான் நாங்கள் சொல்லி கொடுப்போம். நீங்கள் தொடர்ந்து அது ஒரு நாளைக்கு 35-40 நிமிஷம் செஞ்சால் போதும். நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, வாழ்நாள் முழுக்க உங்கள் வாழ்நாளையும் நீட்டிக்கும், உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோமா.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளும் நலம் தரும் யோகா, முதுமை நலவாழ்விற்கு மனவளக்கலை யோகா. நேரலையில் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் காரைக்கால் யோக பயிற்றுனர் எஸ் கங்காதேவி அவர்கள். மேடம், இப்போ வந்து இப்போ வயசாக பெண்களுக்கு வந்து அந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 வயதான பெண்மணிகளுக்கு அந்த ஸ்டேஜ் வரும். அந்த மாதவிடாய் வந்து முழுவதும் நின்று போகிற ஒரு நிலை வரும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நிறைய வரும், கோபம் வரும், இரிட்டேஷன் வரும். ஆண்களுக்குமே வயதாக ஆக அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கோபம் இரிட்டேஷன்

0: எல்லாம் வரும். இதுக்கு இந்த மனவளக்கு கலை யோகால என்ன தீர்வு இருக்கு மேடம் இதெல்லாம் சரி பண்றதுக்கு?
1: இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ்டு பீப்புளுக்கு நார்மலாக வர்றது தான், பெண்களுக்கும் சரி. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப இரிட்டேஷனாக இருப்பாங்க, ரொம்ப கோபம் வரும், யார் மேலேயாவது அதை கத்துவாங்க, இல்லைன்னா அவங்க அந்த சத்தத்தை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஆண்களுக்கும் அதே தான், இதே பிரச்சனை தான், சேம் ப்ராப்ளம் தான். பட் ஒரே இடத்துல ரெண்டும் இருக்கும்போது ரொம்ப சிரமமாயிடும். அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம யோகத்தில் மெடிடேஷன் கற்றுக் கொடுப்பாங்க. மெடிடேஷன் பண்ணுறது, இந்த உடல் தளர்த்தல் பயிற்சி செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப தீர்வாக இருக்கும். அதோடு சேர்ந்து இந்த எளிய முறை உடற்பயிற்சிகளை செய்யும்போது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் மேடம்.
0: ஓகே மேடம், இப்போ அடுத்த நேயர் வந்து இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் காரைக்கால் பண்பலை நூறு புள்ளி மூன்று. வணக்கம்,
2: இன்னைக்கு
0: வந்து நாளும் நலம் தரும் யோகா அப்படின்னு சொல்லிட்டு யோகாக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி போயிட்டு இருக்குமா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? கேக்குதுங்களா? வணக்கம் தோழி நிகழ்ச்சியில நாளும் நலம் தரும் யோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இப்போ வயதானவர்களுக்கு முதுமை நல வாழ்விற்கு இந்த மனவளக்கலை யோகா எப்படி பயன்படுது அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கம்மா.
2: எனக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, எனக்கு யோகா வந்து பார்த்துருக்கேன், நான் செஞ்சது இல்லை, எனக்கு யோகா எல்லாம் தெரியாது. நான் பார்த்திருக்கேன், டிவியில பார்த்திருக்கேன், எங்க பையன் வந்து போன்ல போட்டு பார்த்திருக்கேன்.
0: சரிம்மா, உங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு யோகால தீர்வு கிடைக்குமா?
2: இடுப்பு வலிதான், வேற ஒண்ணும் இல்ல.
0: ஓகேம்மா, நீங்க கேளுங்க டாக்டர். இடுப்பு சாரி மேடம், நம்ம யோக பயிற்சினர் வந்துட்டு இடுப்பு வலிக்கு என்ன யோகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க.
2: நன்றி, சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன்.
1: வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒன்றுமில்லம்மா, நம்ம முதல்ல பயிற்சி கை பயிற்சி யோகம், கால் பயிற்சி யோகம், நரம்பு தசைனார் யோகம்னு இப்படி பல பயிற்சிகள் ஒன்பது நிலையில் இருக்குமா. இப்போ நீங்கள் அந்த பயிற்சியை செய்யும்போது உங்கள் உடல் உபாதைகள் ஒன்று ஒன்றா குறையும். அப்போ அந்த உடல் உபாதைகளை ஒன்று ஒன்றா குறைக்கும் போது உங்களுக்கே தெரியும், ஓ இதெல்லாம் சரியாக போயிடுச்சு எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போதே உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும்மா. உங்களுக்கு இடுப்பு வலி குறைஞ்சிட்டனாலே உங்களுக்கு மகிழ்ச்சி தானே. அப்போ இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அசைவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய அளவில் தான் இருக்கும், ஆனால் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்மா. வாழ்க வளமுடன்.
0: ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம் மேடம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
6: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் மற்றும் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி.
1: ரொம்ப நன்றி டாக்டர்.
2: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
3: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேர்களை, நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்

0: இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நாளும் நலம் தரும் யோகா அப்படின்னு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை தான் எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் முதுமை நலவாழ்விற்கு இந்த மனவளக்கலை யோகா எப்படி வந்து உதவுது அப்படின்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் நமக்கு விளக்கி சொல்லிட்டுருக்காங்க காரைக்கால் யோக பயிற்றுனர் எஸ் கங்காதேவி அவர்கள். நேரம் 11:30 ஆயிடுச்சுங்க. மீண்டும் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நேயர்களே. வணக்கம் மேடம். இப்போ வந்து ஒரு நேயர் இணைப்பில் வராங்க, அவங்களோட சந்தேகத்தை கேட்டலாம். வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசுறது யாருங்க?
1: திருவாரூர்ல இருந்து டைலர் தியாகராஜன் பேசுறீங்களா?
0: உங்க சந்தேகத்தை கேளுங்க
1: மேடம்.
0: ஐயோ, உங்க சந்தேகத்தை கேளுங்க.
1: ஒண்ணு இல்லை மேடம், எனக்கு ஏஜ் 55 ஆகுது மேடம். ஆனா டெய்லர் கடை வந்து நம்ம மாடியில தான் வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு சராசரி ஒரு 30-40 ஏறி இறங்கிட்டு இருக்கேன். அதே உடம்பு கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமா இருக்குன்னு இருக்கு. இதுக்கு மேலே யோகா நம்ம செய்யலாமா வேண்டாமா மேடம்?
0: ஓகே சார், நீங்க வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா?
1: வேற இடுப்பு மட்டும் ஒன் சைடா வலிக்குது.
0: நீங்க FM-ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டுக்குமே விளக்கம் சொல்லுவாங்க. நன்றிங்க. நன்றி மேடம். இப்போ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 55 ஆயிருச்சு, படி வந்து ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேல இத்தனை வயசுக்கு மேலேயும் யோகா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்மள நிறைய பேருக்கு இருக்கும், வயசான காலத்துல எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். விளக்கம் சொல்லுங்க மேடம்.
2: அது நார்மலாவே எல்லாருக்கும் உள்ளதுதான், வயசானதுக்கு அப்புறம் எதுக்கு யோகா, இவ்வளோ நாள் விட்டுட்டாங்க, இப்ப பாரு யோகா கத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நிறைய பேர். ஏன்னா நம்மளையே பார்த்து நிறைய பேர் பின்னாடி கேட்பாங்க, இதை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம். இது நம்ம கற்றுக்கிறது நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தாங்க. இதை கற்றுக்கலாமா வேண்டாமாங்கிறது மற்றவங்க டிசைட் பண்ணுறதில்ல, நம்ம தான் அதை வந்து நமக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம குடும்பத்தை பார்க்கறதுக்கு நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ நம்ம தினந்தோறும் செய்யணும். இது
0: அவங்களோட இது கேள்வி என்னவா இருந்தது அப்படின்னா, நிறைய உடல்நல பிரச்சனைகள் இருக்கு, இப்போ என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது?
2: கண்டிப்பாக முடியும். இது ஏன்னா எளிய முறையில் உள்ளது தானே, சின்ன சின்ன அசைவுகள் தானே. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு இடுப்பு வலிக்குது,
0: ஒரு பக்கமாக
2: வலிக்குது. ஏன்னா அவங்களோட தொழில் அப்படி, டைலரிங் தொழில் பார்க்கும்போது அவங்க ஒன் சைடு கால் அது இருக்கும் தான் கண்டிப்பாக. அப்போ இவங்க அந்த மகராசனம் முதல் நிலை இரண்டாம் நிலை படுத்துட்டு செய்யும் போதும், அடுத்து மசாஜுங்கிற ஒரு பயிற்சி செய்யும் போதும், அடுத்து 14 அக்குப்ரெஷருங்கிற ஒரு 14 வரும புள்ளிகளை அழுத்தும் போதும் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை
0: சரியாகிடும்.
2: கண்டிப்பாக தினந்தோறும் செய்யணும்.
0: அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இப்போ நம்ம பெண்களுக்கு வந்தோம் அப்படின்னா, இன்னுமே வந்து வீட்டு வேலைகள், அலுவலக வேலைகள், இல்லை வெளியில் வேலைக்கு போகிற பெண்கள் வந்து எல்லாத்தையுமே சேர்த்து சமாளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஈஸியாக விட்டு கொடுக்குற ஒன்றுன்னு பார்த்தா அவங்களோட உடல் நலம்தான். இந்த மாதிரி பெண்களுக்கு டைம் இருக்காது, காலையில் போகும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு யோகாவும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு யோகா மட்டும் காலையில் ஈஸியாக பண்ணிடலாம், இதை பண்ணிங்கன்னா நீங்கள் நாள் முழுக்க ஓடிட்டே இருக்கலாம், வாழ்க்கை முழுக்க ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னா என்ன யோகா சொல்லுவீங்க மேடம்?
2: நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கட்டா?
0: சரி, கேளுங்க.
2: நம்ம வீட்டு வேலை பார்க்குறோம், வெளியில் போகிறோம், அலுவலகத்துக்கு போகிறோம், நிறைய பேர் இப்போ ஒர்க்கிங் உமனாக தான் இருக்கிறாங்க. சரி, இந்த உடற்பயிற்சிக்கு நாங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 35-40 தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணுறீங்க, எவ்வளவு நேரம் நம்ம பேசுவோம், ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்க, அப்படியே இது பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கும்போது எவ்வளோ டைம் ஆகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிற காலை பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தை தாண்டி போய்கிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது நம்ம உடல் நலத்துக்கானது தானே, இது ஒரு 40 இதுக்காக ஒதுக்கி செய்யக்கூடாதா அப்படின்னு தான். ஏன்னா ஒரு நாளைக்கு 1 ஒதுக்க சொல்கிறாங்க, 24 ஒரு மணி நேரம் நீங்கள் உங்களுக்காக ஒதுக்குங்க, உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக ஒதுக்குங்க. ஏன்னா நம்ம ஓடுறோம், ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், எதை தேடி ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஹெல்த் இஸ் வெல்த்தும்பாங்க, நம்ம ஹெல்த்தாக இருந்தால் தான், அதாவது ஹெல்த்து தான் வெல்த்துங்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், நீங்கள் வெல்த் இருங்க, அது பிரச்சனை இல்லை, ஆனா வெல்த்த ஹெல்த்தா வச்சுக்கோங்க. அந்த வந்து நீங்க உங்க ஆரோக்கியம் தான் வெல்த்தா இருக்கணும். பணம் சம்பாதிக்க ஓடி ஓடி நம்ம ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடுறோம்.
0: எல்லாருமே வந்து ஒரு 40 ஒதுக்கணும்,
2: கண்டிப்பா ஒதுக்கணும்.
0: இப்போ இந்த யோகக்கலை வந்து எப்பனாலும் நாளில், இந்த ஒரு 24 மணி நேரத்துல எப்பனாலும் செய்யலாமா, இல்ல நீங்க காலையில தான் செய்யணும்?

0: வயிற்றுல தான் செய்யணும், இந்த மாதிரி ஏதாவது இருக்கு?
1: கண்டிப்பாமா, இது வந்து எம்டி ஸ்டமக்கில் தான் செய்யணும். ஏன்னா உடலில் வந்து அந்த வயிறில் உணவு இல்லாதப்ப அது செய்யும் பொழுது தான், காலையில் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பயிற்சி ஒரு 35 நிமிஷம் இல்லை 30 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சிடலாம். இதை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் அன்றாட வேலைகளை, அன்னைக்குள்ள வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த வேலைகள் அவ்வளவு எளிமையாக இருக்கும், உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் முடியும். அதாவது ஒரு 9-10 மணி நேரத்தில் முடிகிற வேலைகள் ஒரு 6 மணி நேரத்திலேயே உங்களுக்கு முடிச்சு உங்களுக்கு ஓய்வு கொடுக்கும். அந்த அளவுக்கு உடம்புல ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கிற ஒரு எளிய யோகம் இது.
0: ஓகே மேடம், இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க வெறும் வயிற்றுல தான் பண்ணணும்னு. நம்ம பெண்கள்ல பல பேர் வந்து காலையில ஏஞ்சி சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போறதுக்கே நேரம் இருக்காது. இப்போ நான் முன்னாடி கேட்ட கேள்வியுமே அதுதான், உங்களுக்கு ஈஸியா இந்த ஒரு யோகா மட்டும் நீங்க டெய்லி பண்ணா போதும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க நீண்ட ஆரோக்கியத்தோட வாழலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேடம்? இந்த 40 நிமிடம் 45 நிமிடம்னு இல்லாம 10-15 நிமிடங்கள்ல இது மட்டும் நீங்க டெய்லி பண்ணா போதும் அப்படின்னு?
1: காயக்கல்ப யோகம் பண்ணலாம். காயக்கல்ப யோகம் பண்ணிட்டு ஒரு சின்ன மெடிடேஷன், அதாவது காயக்கல்ப யோகம்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு 3 போஸ்டர்ல வரும் 3 பயிற்சி, அதை பண்ணிட்டு ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணிக்கலாம். அதை பண்ணிட்டு அவங்க அன்றாட வேலைகளை கவனிச்சுக்கலாம். ஒருவேளை ஈவினிங் வந்து அவங்களுக்கு டைம் இருந்து செய்ய முடியும்னா கூட இந்த உடற்பயிற்சியை முடிச்சுக்கலாம்.
0: ஓகே மேடம், இன்னொரு நேயர் வராங்க இணைப்புல. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம். வணக்கம், பேசுறது யாருங்க? உங்களோட சந்தேகங்களை கேளுங்க சார்.
2: நான் கார்பெண்டர் வேலை செய்யறேன் மேடம். உட்கார்ந்தே இருக்கிறதால நைட்ல பாத்தீங்கன்னா லேசா இடுப்பு வலிக்குது. அதுக்கு யோகா
0: என்ன, என்ன மாதிரி யோகா செய்யலாம்னு கேக்குறீங்க? வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா சார்?
2: வேற ஒண்ணும் இல்ல சந்தேகம்.
0: ஓகேங்க, நீங்க எஃப்எம்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
1: ஐயா வாழ்க வல்லமுடன். ஐயா
0: இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நேரம் வந்து உட்காந்தே இருக்கும், அந்த உட்காந்து இருக்கிறதுனால இடுப்பு வலிக்குது நைட்டில்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெரும்பாலும் நிறைய பிரச்சனை வந்து இந்த இடுப்பு வலி அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன தீர்வு கொடுக்குறாங்க?
1: இதுக்கு எல்லாமே நம்ம 9 பயிற்சிகளில் வர அந்த நரம்பு தசைனார் யோகம் செய்யலாம், மகராசனம் செய்யலாம். இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணும், அது அடுத்து வர பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு பண்ணுங்கய்யா. நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் மனவளக்கலை மன்றங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் சேர்ந்து இந்த பயிற்சிகளை கற்றுக்கங்கய்யா, ரொம்ப அருமையாகவே இருக்குங்கய்யா. சின்ன சின்ன அசைவுகள் தாங்கய்யா.
0: ஓகேங்க.

0: ஓகே மேடம், இப்போது வயசானாவே வந்து பெற்றோர்களோ இல்லை ஒரு முதியவர்களோ வந்து தனிமை, மன அழுத்தம், உடல் சோர்வு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு வந்து நம்ம யோகா எப்படி உதவுது மேடம்?
1: தியானம் சொல்லி கொடுப்பாங்க, மெடிடேஷன். அப்போ மெடிடேஷன் செய்யும்போது நம்மளுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி குறையும். அப்போ குறையும் போது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் அதில் அவங்க ஆழ்ந்து அந்த தியானத்துக்குள்ளே போகும்போது அவங்க தன்னுடைய கவலைகளை மறந்து அந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணுறதுக்கான மன வலிமை அவங்களுக்கு கிடைக்கும். சொல்லுவாங்க, இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான் பெரிய விஷயமா இருக்கு இல்லையா. இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறதுக்கு நமக்கு தியானங்கள் உதவும். அதில் நிறைய தியானங்கள் சொல்லி கொடுப்பாங்க, தியானங்கள் உதவும்.
0: ஓகே மேடம், அடுத்த நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம் காரைக்கால். இப்போ கட்டாயிருச்சு மேடம். அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே சுகர் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த பிபி, சுகர் இந்த மாதிரி உள்ள முதியவர்கள் என்ன யோகா செய்யலாம் மேடம்? ஈஸியாக
1: இது நம்ம ஸ்கை யோகாவில் பார்த்தீங்கன்னா 9 நிலையில் பயிற்சிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கை யோகம், அடுத்து பாத சிகிச்சை, அடுத்து நரம்பு தசைனார் மூச்சு யோகம், அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஸ்பெஷலாக கண் பயிற்சி, அடுத்து கபாலபதிங்கிற ஒரு மூச்சு யோகம் கொடுப்பாங்க, அடுத்து 6வது பயிற்சி மகராசனம், இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட், அடுத்து 7வது உடலை தேய்த்து விடுதல், 8-14 வர்ம புள்ளிகளை நம்ம கைகளாலேயே அழுத்தம் கொடுக்கறதன் மூலமாக நம்ம உடல் உறுப்புகளை, அதாவது இன்டர்னல் ஆர்கான சரி பண்ணுற பயிற்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது பயிற்சி பாடி ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த 9 பயிற்சிகளையும் செய்கிறதுக்கே 30 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இந்த

0: இந்த 9 பயிற்சிகளையும் நீங்க செய்யும் போதே உங்க உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் பாத்தீங்கன்னா வியக்கத்தக்க இருக்கும். எப்படின்னா, நம்ம உடம்புல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், 3 ஓட்டமும் சீரா இருக்கணும். சீரா இருந்தாதான் உடம்பு நலமா இருக்கும். இதுல ஒண்ணுல கூடுனாலோ குறைச்சாலோ உடம்புல நோய். அப்போ இந்த 3 ஓட்டங்களை நீங்க சரிப்படுத்திட்டீங்கனாலே உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்.
1: ஓகே மேடம், நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். கால் வந்து கட் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம நிறைய பேசணும். இதுக்கு முன்னாடி ஒரு நேயரும் வந்து தூக்கம் வரலங்கிற மாதிரி ரெண்டு பேர் சொன்னாங்க. நம்ம இதை தொடர்ந்து பேசுவோம். இப்போ நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3. காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம். வணக்கம். வணக்கம், பேசுங்க. இணைப்புல வந்துட்டீங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களோட சந்தேகத்தை சொல்லுங்க.
2: பெரியார் நகர்ல இருந்து சுந்தரி பேசுறேன்.
1: பேசுங்கம்மா, உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு. இன்னைக்கு வந்து நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில
2: காலு வலி ரொம்ப பெயின், மூட்டு வலி, முதுகு வலி, வலி படிக்க முடியல, என்ன பண்றது மேடம்?
1: ஓகே மேடம், நான் மேடம் விளக்கம் சொல்லுவாங்க. ரேடியோல கேட்டுக்கிறீங்களா? ஓகே மேடம், நன்றி. இப்போ வந்து இவங்க முதுகு வலி, மூட்டு வலி, எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டாங்க. ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி என்ன இருக்கு மேடம்?
0: நம்ம பயிற்சிகள் தான் மேடம், இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை.
1: என்ன
0: பாடி ரிலாக்ஸேஷன் தான், உடலை தளர்த்தும் பயிற்சின்னு தூக்கத்துக்குன்னே உள்ள பெஸ்டான பயிற்சி. கடைசி பயிற்சி இதுதான். அதை அப்படியே படுக்க வச்சு நம்ம உடல் உறுப்பு மேல நம்ம மனசை வச்சு கவனிச்சு ஒரு ஒரு உறுப்பா தளர்வு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிடுவாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. அதாவது இப்ப நம்ம பயிற்சிக்கு வரவங்களே பாத்தீங்க இந்த பயிற்சியை சொல்லி கொடுத்து கடைசி பயிற்சி இதை முடிக்கும் போது அப்படி தூங்கிடுவாங்க. தன்னை மறந்து தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவ்வளோ அருமையா இருந்துச்சு, ரொம்ப ரிலாக்ஸா இருக்குன்னு அவங்க அந்த ஃபீட்பேக் சொல்லும் போது நமக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும்.
1: இப்போ நம்ம தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, தூங்காம நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கான கேள்வி கேட்டலாம். வயசாக ஆக அந்த தூக்கம் வரல அப்படிங்கிற பிரச்சனை வந்து காமனான ஒரு பிரச்சனையா மாறிடும். அந்த தூக்கத்தோட சைக்கிளே மாறிடும். இப்போ இதுக்கு வந்து நம்ம யோகா எப்படி உதவுது மேடம்? எப்படி அதை சரி பண்ணலாம்?
0: இது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே இருக்கு, அவங்களுக்கு கவலை, பல வாழ்க்கை சிக்கல்கள், இதெல்லாம் தான் அவங்கள வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு அழுத்தி அவங்கள தூங்க விடாம தடுக்கிறதுக்கான மெயின் ரீசன். இப்ப இவங்கெல்லாம் தான் என்ன பண்ணணும்னா, இவங்களுக்கு தான் முக்கியம் இந்த யோகம்ங்கிறது, இவங்களுக்கு தான் ரொம்பவே முக்கியம். இவங்க இந்த ஸ்கை யோகாவை இவங்க திரும்ப எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இங்க இருக்கிற சிக்கல்கள் தீர்ந்து உடல் நலத்துல அவங்க பாத்தீங்கன்னா பசிக்காது, நல்லா சாப்பிட மாட்டாங்க, செரிமானம் ஆகாது. நம்ம உள்ள இருக்கிற செரிமான மண்டலம் நல்லா செரிச்சாதான் அவங்களுக்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். சத்துக்கள் கிடைச்சாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அப்போ இதெல்லாம் கிடைக்காத பட்சத்துல உடல் சோர்ந்து போகும். அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாது, யாருக்கிட்டயும் ஷேரும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் தனிமை. இப்ப இவங்க தான் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா எடுத்துக்க வேண்டியது இவங்களுக்கு தான்,
1: இவங்க
0: தான் எடுத்துக்கணும். நிறைய இருக்கு, எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியாது இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆசனாஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து பழகுனவங்களுக்கு ஓகே வந்துடும். இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முதுமையில தான் கேட்டிருக்காங்க, 55 வயசுக்கு அப்புறம் தான் எல்லாமே கேட்கறாங்க. இப்ப இவங்களுக்கு ஆப்டா பாத்தீங்கன்னா நம்ம யோகத்தை கொடுக்கலாம், நம்ம ஸ்கை குண்டலினி யோகத்தை கொடுக்கலாம். ரொம்ப எளிய முறையில வடிவமைக்கப்பட்டது, சின்ன சின்ன உடல் அசைவுகள் தான். 8 உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உள்ளவங்க அருமையா செய்யலாம்.
1: ஓகே மேடம், நேயர் வராங்க இணைப்புல. வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம். அதுதான் வராங்க, ஓடிடுறாங்க, வராங்க, ஓடிடுறாங்க. இதே தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
6: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
1: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாச்சியார் கோயில் நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
1: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
0: நாளும் நலம் தரும் யோகா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில முதுமை நலவாழ்விற்கு மனவளக்கலை யோகா, இதை பத்தி தான் வந்து நம்மளோட காரைக்கால் யோக பயிற்றுனர் எஸ் கங்கா தேவி அவங்க வந்து நிறைய விளக்கங்கள் தந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். இப்போ இந்த தூக்கமின்மை பிரச்சனையும் சொல்லிட்டோம் மேடம், அடுத்தது வந்து வயசாக அந்த நினைவாற்றல் குறைபாடு அப்படிங்கிற பிரச்சனையும் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இதை எப்படி சரி செய்ய முடியும்?
2: இதுல நம்ம யோகத்துல பாத்தீங்கன்னா காயகல்ப யோகம்னு ஒண்ணு இருக்கு. இந்த காயகல்ப யோகத்தின் மூலமாக உயிர் சக்தியை பிரெயினுக்கு, பிரெயின் செல்லுக்கு கொண்டு போய் உடல் முழுக்க கொண்டு வரும்போது பிரெயின் செல்லெல்லாம் புதுப்பிக்கப்படுது. இப்ப பிரெயின் செல்லெல்லாம் ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளோட மூளை பவர், அதாவது சிந்திக்கும் திறன் அதிகமாகுது, நினைவாற்றல் அதிகமாகுது. இப்ப சொல்லுவாங்க நம்ம உடம்புல செல்கள் சொல்றாங்க இல்லையா, 6,000 கோடி செல்கள் இருக்குங்கிறாங்க. இந்த 6,000 கோடி செல்களில் உடம்பு செல்லு 4,500 கோடி, இப்போ மூளை செல் பார்த்தீங்கன்னா 1,500 கோடி தான். இது என்னாகுனா வயது ஆக ஆக அதோட இழப்பை கொண்டு போயிடும். ஆனால் பாடி செல்லு உதர்ந்துருந்ததுன்னா திரும்ப ரீப்ரொடக்ட் ஆகிடும். ஆனால் பிரெயின் செல் உதர்ந்ததுன்னா ரீப்ரொடக்ட் ஆகாது. ஸோ அதை புதுப்பிக்கணும்னா திரும்ப இந்த காயக்கல்ப யோகத்தை முறையாக அவங்க கற்றுக்கிட்டு தினந்தோறும் செஞ்சாங்கன்னா நினைவாற்றல் அதிகரிக்கும்.
0: ஓகே மேடம்.

0: ஒரு ஆரோக்கியமான முதுமைக்கு என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களோட இந்த யோகாவும் சேர்த்து செய்யணும் மேடம்?
1: கண்டிப்பாக. இப்போது அவங்கவுங்க என்ன பிறந்ததுலேருந்து ஒரு உணவு பழக்க வழக்க முறையை பழக்கப்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அதை மாற்றி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதை வேணால் குறைச்சிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உணவில் ஒழுங்குங்கிற ஒரு இதே இருக்குது. சாத்வீக உணவு, ரஜோ உணவு, தாமச உணவுன்னு மூன்று வகை உணவுகள் கொடுத்துருக்காங்க. சாத்வீகம்னா ரொம்ப மென்மையான காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், எப்படி ஊற வைத்த பருப்பு, முளைக்கட்டிய பருப்புகள், இதையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாத்வீக உணவு முறை. அடுத்து ரஜோ உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல், அதாவது ஸ்பைசி, அந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜோ உணவு. ஆனால் இந்த உணவை எடுத்துக்கிறோன்னா அந்த உணவிற்கு தகுந்த குணம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த முதுமையில் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்க போகிற உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க சாப்பிட்ட உணவு சீக்கிரம் செரிக்கணும். அப்போன்னா மாவு சத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மாவு சத்து உள்ள உணவை குறைச்சிக்கிட்டு எளிய முறையில் ஜீரணமாகற மாதிரி உள்ள கஞ்சிகள், பழங்கள், அந்த அவங்க தட்பவெப்ப சூழ்நிலைக்கு விளையிற காய்கறிகள், கீரைகள், இதையெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வேற ஒரு இடத்துல விளையிற காய்கறி தான் நமக்கு வந்து சேராது. அப்போ நம்ம இடத்துல விளையிற காய்கறியோ பழமோ கீரையோ அளவான முறையில் எடுத்துக்கும் போது அவங்க சாப்பிட்றது சீக்கிரமாக செரிமான ஆகி அவங்க உடம்புல சத்து பொருளாக மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மேடம்.
0: ஓகே மேடம், இப்போது நேர் இணைப்பில் வந்தாங்க, கட்டாயிருச்சு காலு, தொடர்ந்து பேசலாம் மேடம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம், நீங்க பேசுறது பேசுங்க, சொல்லுங்க.
2: பாக்யராஜ் வேற
0: சொல்லுங்க சார், உங்களோட சந்தேகத்தை
2: பண்ணிருக்காங்களா மேடம்? அவங்க யோகா எடுக்கலாமா?
0: ஓகே சார், வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா?
2: வேற ஒன்றும் இல்லை
0: மேடம். ஓகே சார், நீங்க ரேடியோல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார், நன்றி. அதுதான் அந்த ஆஞ்சியோ பண்ணியிருக்கவங்க, அதாவது இருதயத்தில் வந்து இது பண்ணியிருக்கவங்க, வந்து இருதய சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கவங்க யோகம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேடம்.
1: ஐயா வாழ்க வல்லமுடன். ஐயா நீங்கள் நம்ம பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையான அசைவுகள் தான். நீங்கள் வந்து அதில் உள்ள மென்மையான அசைவுகள் உள்ள பயிற்சிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து செய்யலாம். அப்புறம் இல்லாமல் நாடி சுற்றி பிரணாயாமம், தண்டுவடை சுற்றி பிரணாயாமம்னு ரெண்டு பிரணாயாம பயிற்சி இருக்குது, அதை செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குங்க. ஐயா ரொம்ப கடினமான ஒரு பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டாம், சின்ன சின்ன அசைவுகள் போதுங்க. ஐயா வாழ்க வளமுடன்.
0: ஓகே மேடம், இப்போது நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த முதியவர்கள்

0: வந்து என்னென்ன மாதிரியான யோகாலாம் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அவங்களோட வாழ்வு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா?
1: இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வயசான இப்போ வருவாங்க, கையை தூக்க முடியாது, கீழே உட்கார முடியாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சேரை போட்டு உட்கார வச்சுருவோம். சேரில் உட்காந்தே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து காலை தூக்கி வச்சு பாதை தழுத்துறது கொடுப்போம். அப்புறம் நரம்பு தசைனார் மூச்சு ஒவ்வொன்று சேர்லேயே உட்கார வச்சே கொடுப்போம். அவங்களால என்ன முடியுதோ, என்ன செய்ய முடியுதோ, ஏன்னா மகராசனம்லாம் படுத்துக்கிட்டு செய்கிறது, சில பேருக்கு கீழே உட்கார முடியாது. ஸோ அவங்களையெல்லாம் ரொம்ப போட்டு சிரமப்படுத்தாமல் ஸோ நீங்கள் சேர்லேயே உட்காந்து என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சின்ன சின்ன பயிற்சிகளை நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். இது ஏன் இப்படி நம்ம வந்து அதை கொடுக்கும்போது தான் தெரியும். நம்ம வாயால் சொல்லும்போது இப்போ நம்ம ஆசனாசன பேரை சொல்லலாம், நம்ம அது கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம மனவளக்கலை மன்ற பக்கத்தில் இருக்குது, அதில் வந்து அவங்க வந்து பயிற்சி எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நாங்களே நேரடியாக கொடுத்துருவோம். அதாவது ஒவ்வொரு மாதமும் 12 நாள் நடக்கும். ஒரு மாதமும் 12 நாள் ஒரு

0: இப்ப நம்ம ஆசனாசன பேரை சொல்லலாம், நம்ம அது கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம மனவளக்கலை மன்ற பக்கத்தில் இருக்கு, அதில் வந்து அவங்க வந்து பயிற்சி எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நாங்களே நேரடியாக கொடுத்துருவோம். அதாவது ஒவ்வொரு மாதமும் 12 நாள் நடக்கும், ஒரு ஒரு மாதமும் 12 நாள், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா 12 நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் தான். அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாலே அடுத்து அவங்க போகும்போது அவங்களுக்கு வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாமே கொடுத்துருவோம். அவங்க வீட்டிலேயே கூட அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன முடியுதோ, எல்லாத்தையும் முடியலன்னா கூட அதில் இருக்கிற முடிஞ்ச பயிற்சிகளை, சின்ன சின்ன பயிற்சிகளை பண்ணிட்டு அவங்க உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கலாம்.
1: ஓகே மேடம்,
0: வாழ்க வளமுடன்.

0: ஒரு நேயர் இணைப்புல வராங்க, பேசலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்றது யாருங்க?
1: நான் திருவாரூர்ல இருந்து கமலா பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க.
1: இப்ப நியூட்ரஸ் எடுத்தவங்க மேடம், அவங்க வந்து பயிற்சி எப்படி பண்றது, உடம்பை எப்படி வச்சுக்கிறது, ரொம்ப பயப்படுறாங்க. நான் ஒரு உறுப்பை எடுத்துட்டேன், என்னால எதுவுமே செய்ய முடியல. முழங்கால வந்து வீங்கிக்குது, முழங்காலுக்கு பின்னாடி ரெண்டு காலையும் வந்து வீங்கிக்குது, உடல் வந்து பருமன் ஆயிடுது அப்படின்னு இப்ப பல பேர் இப்ப கடிக்க வந்தாலே எடுக்கிறாங்க, கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரஸ் இது. அவங்க எல்லாம் எப்படி உடற்பயிற்சி செய்யலாம், பயம் இல்லாம எப்படி?
2: வாழ்க வளமுடன்மா. இப்ப நீங்க பயம் இருக்கு இல்லையா உங்களுக்கு, யூட்ரஸ் எடுத்தாச்சுன்னு, நீங்க பயப்படவே தேவையில்லை. ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ், உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுனால தான் அதை எடுத்துருக்குறீங்க. ஆனால் அதை பற்றின பயம் இல்லாமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் இனிமேல் தான் மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கங்க. அப்போ இந்த பயிற்சிகளை, அதுதான் சொல்கிறேனே, உங்கள் உடம்புக்கு அசைவுகள் தான் இது கொடுக்கும். ரொம்ப கடுமையான பயிற்சிகள் இல்லை, இது ரொம்ப எளிமையான முறையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு பயிற்சி தான். அப்போ நீங்கள் இதை செய்யும்போது உங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்கும்.
0: அதுதான், என்ன செஞ்சால் இப்போ அவங்களோட பிரச்சனைக்கு சரியாக இருக்கும் மேடம், என்ன யோகா செஞ்சால் சரியாக இருக்கும்? அவங்க வந்து என்ன சொன்னாங்க, யூட்ரஸ் எடுத்ததுனால கால் முட்டியெல்லாம் அடிக்கடி வீங்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கதா சொன்னாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன யோகா செஞ்சால் கரெக்டாக இருக்கும்
2: பார்த்தீங்கன்னா, கால் பாத சிகிச்சை சொன்ன இல்லையா, அது செய்யலாம். நரம்பு தசைனார் மூச்சு யோகம், அது செய்யலாம். 14 புள்ளிகளை அழுத்துற பயிற்சி சொன்ன இல்லையா, அது செய்யலாம். ஏன்னா இவங்க படுத்துக்கிட்டு யூட்ரஸ் எடுத்ததுனால சில பேருக்கு குப்புற படுத்துக்கிட்டு செய்ய முடியாது. ஸோ இவங்கெல்லாம் இந்த 14 வர்ம புள்ளிகளை நம்ம விரல் மூலமா அழுத்துறதுனால நல்ல அந்த இன்டர்னல் ஆர்கான் எல்லாம் ஊக்குவிக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான அந்த, அதாவது பிரச்சனையை சரி பண்ணும். இவங்க இந்த மூணு பயிற்சிகளை எடுத்துக்கலாம்
0: மேடம். இப்போ இதுவரைக்கும் நம்ம வந்து மேலோட்டமாக இதை செய்யலாம் அப்படின்னு தான் சொன்னோம். எளிதாக உங்களால் விளக்க முடியுமா மேடம், ஏதாவது ஒரு யோகா இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விளக்கம்?
2: இதில் நம்ம யோகம் அப்படிங்கிறது 9 பயிற்சிகளை கட்டமைக்கப்பட்டது தான். இப்போ இதை நம்ம தனியாக செய்யணும் அப்படின்னா அவங்க முடியலை, என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னா கை யோகா செய்யலாம். கை பயிற்சிகளை தான், யூனிவர்சல் ஜாயிண்ட் எல்லாமே அசைஞ்சிரும் அதில்.
0: அது எப்படி செய்யறது அதுதான் கேட்குறேன் மேடம்.
2: அது கைகளை நல்லா மேலே தூக்கி காதை ஒட்டி வச்சு மூச்சை இழுத்து கவனிக்கும் போது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா உடம்பு முழுக்க நல்ல ஃபார்ம் ஆகும். அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இது பண்ணிட்டு அப்புறம் மூச்சு, ஏன்னா மூச்சை இழுத்து மூச்சோடு நம்ம செய்யும் பொழுது ரத்தம் சுத்திகரிக்கப்படுது. அப்போ நமக்கு ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டாலே அங்கே என்ன நடக்குது, உடம்பு ஆரோக்கியம் மேம்படுது இல்லையா. ஸோ நம்ம கை யோகத்தை செய்யலாம். அப்புறம் பாத அழுத்தம்
0: சொன்னீங்க,
2: அந்த பாதத்தை அழுத்துறதின் மூலமா நம்ம உடம்போட எல்லா ஆர்கானோட தொகுப்பும் நம்ம பாதத்துலதான் இருக்கு.
0: எப்படி அந்த பாதம்,
2: நம்ம ரெண்டு கைகளை கோத்துக்கிட்டு நம்ம ரெண்டு கட்டை விரல் இருக்கு இல்லையா, ரெண்டு கட்டை விரலால அதை அழுத்தம் கொடுக்கணும். விரல்ல இருந்து, அதாவது ஒரு விரலா அழுத்தம் கொடுத்து, அதுக்கப்புறம் பாதம் முழுக்க அழுத்தம் கொடுத்து, பாதத்தோட பக்கவாட்டு பகுதி அழுத்தம் கொடுத்து, அப்புறம் பாதத்துக்கு பக்கத்துல இருக்கிற கணுக்கால் முழி இருக்கு இல்லையா, அது அழுத்தம். அதாவது இது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்போட எல்லா ஆர்கானோட தொகுப்பு அங்க இருக்கு. சோ அதுல அழுத்தத்தின் மூலமாக இன்டர்னல் ஆர்கானோட ஆக்டிவேட் அதிகமாக்கலாம்.
0: ஓகே மேடம், இன்னொரு நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.

0: மூஞ்சி. ஓகே மேடம், சொல்லுங்க மேடம், வேற ஏதாவது இந்த மாதிரி யோகா வந்து?
1: இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய பேருக்கு கோபம், கவலை, எரிச்சல் நிறைய இருக்கும். கோபம், கவலை, அதாவது சொல்லிக்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சிகளை அகத்தாய்வுன்னு ஒரு ஒரு பேக்கேஜ் இருக்கும். அகத்தாய்வு பயிற்சி அவ்வளவு அருமையான ஒரு பயிற்சி. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு மூணு ஸ்டெப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணங்களை எப்படி வச்சுக்கிறது, ஆசைகளை எப்படி, அதாவது என்ன மாதிரி ஆசைப்படலாம், என்ன மாதிரி ஆசைகளை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுலேருந்து, நம்ம கவலை சுத்தமாக இருக்கக்கூடாது, கவலை இல்லாமல் எப்படி வாழறது, சினத்தை எப்படி தவிர்த்துக்கிறதுங்கிற அந்த தியரியே அவ்வளோ அருமையாக அந்த கிளாஸில் இருக்கும். அப்போ நம்ம மனம் பக்குவப்படுத்துவதற்கு, நம்ம மனதை பக்குவப்படுத்துவதற்கு அந்த அகத்தாய்வு பயிற்சிகள் ரொம்பவே உதவியாக இருக்கும்.
0: ஓகே மேடம், இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இதில் இன்ஸ்பயர் ஆகி நான் யோகா பண்ண போகிறேன் அப்படின்னு கிளம்புற நம்ம முதியவர்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க?
1: கண்டிப்பாம்மா, இவங்க எல்லாமே இவங்களுக்கு தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா பெரியவர்களுக்கு தான், பெரியவர்கள்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்து வர சமுதாயத்துக்கு அவங்க நிறைய விஷயங்களை கொடுக்கணும் இல்லையா? அவங்களோட திறன், அவங்களோட அனுபவங்கள், அவங்களுடைய எல்லா அனுபவங்களையும் அவங்க அடுத்த சமுதாயத்துக்கு அவங்க விட்டு செல்லணும். அப்போது அவங்க மகிழ்ச்சியாக இருந்து சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் இதை அவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ அவங்கக்கிட்டேயே மகிழ்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி அடுத்து வர தலைமுறையினருக்கு அவங்க கொடுக்க முடியும்? ஸோ அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அவங்க இந்த எளிய முறை குண்டலினி யோகத்தை தொடர்ந்து எடுத்துக்கிறதின் மூலமாக அவங்க தனக்கு அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அவங்க அன்பும் கருணையுமா இருந்து அடுத்து வர அந்த ஜெனரேஷனுக்கு அதை கொடுத்துட்டு போகலாம். அவங்களுக்கு தான் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அவங்க இருக்கிற ஏரியாவில் எங்கே வேணாலும் இருக்கும் இந்த இது, இந்த எளிய முறை குண்டலினி யோகம் கற்றுக் கொடுக்குற இடங்கள் நிறைய இடத்துல இருக்குது. அவங்க செல்லுலேயே சர்ச் பண்ணால் கூட கிடைக்கும். அப்படி இருக்கிற இடத்துக்கு அவங்க போய் கூட அவங்க தீர்வை தேடிக்கலாம், பக்கத்துலேயே இருக்கும்.
0: யோகா பண்ணணும் அப்படின்னு இப்போ இதுக்கு மேலே ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த குண்டலினி
1: யோகம் கண்டிப்பாக உதவி பண்ணும்.
0: புரியும். ஓகே மேடம், இன்னைக்கு வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்கள் கூட இணைஞ்சு நிறைய பயனுள்ள தகவல்களையும் ஆலோசனைகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்பவே நன்றி மேடம்.
1: ஓகே, வாழ்க வளமுடன்மா.

நேயர்கள் இதுவரை கேட்டது வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நாளும் நலம் தரும் யோகா. முதுமை நலவாழ்விற்கு மனவளக்கலை யோகா. இதுவரை நம்முடன் இணைந்து நேரலையில் விளக்கம் தந்தவர் காரைக்கால் யோக பயிற்றுநர் எஸ் கங்காதேவி அவர்கள். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே.

எஃப்எம் எக்ஸ்பிரஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாச்சியார் கோவில் நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ். பனிரெண்டு மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் பண்டிகையோடு நாம் இணைந்திருக்கிறோம். 12:10 மனதில் நின்று

0: சபை 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி கே கீர்த்தனா. 12:55 பன்னிசை. 1 மணிக்கு கடலோடியர் தினத்தை ஒட்டி மீன்பிடி தொழில் செய்து வரும் காரைக்கால் மண்டபத்தூர் வி ஜோதிமணி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று பிற்பகல் 2:05 லஞ்ச் பிரேக். மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் பி தமிழரசன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள் தொடரும். 3 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்களின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் நாச்சியார் கோவில் நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட் தொடரும். 4 மணிக்கு மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் இலவச சட்ட பணிகள் குழு வழக்கறிஞர் த முத்துக்குமரேசன் அவர்கள். 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டு கிண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 யாருக்கும் அஞ்சோம் எதற்கு அஞ்சோம் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 5:30 காரைக்கால் சக்தி TVS வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள். 5:35 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்த சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 காரைக்கால் கொட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட் காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி அவர்கள். 6:50 இசைத்தூர்கே. 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணியில் கோடை காலத்தில் தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் வி சுந்தரம் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 8 மணிக்கு நலம் நல்கும் யோகா உடல் நலம் பேணும் தினசரி யோகா காரைக்கால் மாதூர் வேளாண் மற்றும் அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் 19 அன்று நடைபெற்ற சர்வதேச யோகாதன சிறப்பு நிகழ்ச்சியின் சில பகுதிகள். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் யோகாவில் முனைவர் பட்டம் பெற்ற யோகா ஆசிரியர் என் செந்தில்குமார் அவர்கள். 8:30 நாச்சியார் கோவில் நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் மொபைல்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல்லமது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10 மணிக்கு இரவு மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இதுவரை அறிவிக்கப்பட்டவை நிகழ்ச்சி குறிப்புகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Venezuelan President Delcy Rodriguez has declared a state of emergency in the country following back-to-back earthquakes of magnitude 7.2 and 7.5 caused multiple buildings collapse in Caracas and surrounding areas this morning. Addressing the nation, Ms. Rodriguez announced the suspension of classes for

0: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
1: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.

மனதில் நின்றவை. காரை பண்பலையில் கடித வழி விருப்பமாக நேயர்களின் வெள்ளம் தொட்ட பாடல்கள் விழாவரும் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பரணி இசையில் பாவிஜயின் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் எஸ் ஜானகி இணைந்து பாடியது பார்வை ஒன்றை போதுமே. விருப்பம் வரவுக்குடி தட்சிணாமூர்த்தி சுவாமிநாதன், மருதங்குடி பூராசாமி, தத்தங்குடி சங்கரபாண்டியன், கோடங்குடி இளவரசன், நிம்மேலி அறிவழகன் பெரிய தம்பி, நாவலர் சுப்பிரமணியன், ராமபுரம் அன்பழகன், நந்தியநல்லூர் வைத்தி பாலசுப்பிரமணியன், நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா மேகநாதன், திவ்யா, ராமேஸ்வரம் மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது ஹபீஷியாத், மெஹ்னா ஹம்சா, ரணியா.

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் மற்றும் நாச்சியார் கோவில் நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் மற்றும் மொபைல்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நாச்சியாக்கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரிக் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் இதேநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்கும் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கார்டு மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கும் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியினை வழங்குவோர் விபிஎன் கார்டு மருத்துவமனை நாகப்பட்டினம், ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
6: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தலி. நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
10: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சார் கோவில் அமிர்தாசு பஸ்டோஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்ஸ்தல் அமது. நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தாசு பஸ்டோஸ், நாச்சார் கோவில், ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். நிகழ்ச்சியினை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
14: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை காலை 9:30 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் அவர்கள். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
15: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
16: இந்தியாவின் மிக பிரம்

0: பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

மனதோடு இசைச்சாரலாய் மனதில் நின்றவை ஒலித்திருக்கிறது. நேரம் 12:22 தொடர்கிறது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியது. அருள் திரைப்படத்திற்காக விருப்பம் அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன், நன்னிலம் நாராயணன், கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி சாய் வெண்பா, ஆதிரா இனியா, திருச்சி லோகநாதன், பொய்கை வீரன், குடிகாடு சரவணன், மயிலாடுதுறை வேந்தன், நெய்விளக்கு தூயமணி, மணக்குடி ராஜேந்திரன், நாகை தூயமணி சிவா.

0: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடர்
0: வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.
1: இத்தொடர் இம்மாதம் 28ஆம் தேதி வரை உங்கள் காரை பண்பலை 100.3 காலை மணி 7:55 மாலை மணி 5:30 ஒலிபரப்பாகும்.
0: மாங்கனி திருவிழா பக்தியின் பெருவிழா.
2: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
3: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் அரசமர திருநாச்சியார் கோவில்.

மனதோடு இசைச்சாரலாய் மனமெங்கும் இசைத்துறலாய் நிறைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. நேரம் 12:29. தொடரும் பாடல் ஹரிஸ் ஜெயராஜ் இசையில் ஸ்னேகன் வரிகளில் சங்கர் மகாதேவன், ஸ்ரீலேகா பார்த்தசாரதி குழுவினர் இணைந்து பாடியது கோவில் திரைப்படத்திற்காக. விருப்பம் நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன், சங்கர் மகேஸ்வரி, வர்ஷினி, ஜனனி, யாழினி, சிவா, புவனா, தனுஷ்யா, விஜயா, லாவண்யா, கண்ணன், கோத்துல் அப்துல் கரீம், செல்லமுத்து, முகமது ஹம்ரா, சலமா, சுகைனா, பூந்தண்டலம் புண்ணியக்கோடி உமா, ஆசிரியர் நகர் நட்சத்திரா, தமிழினி, தருண், இமை, அன்பர்த்திகான்பேட்டை அருணகிரி, கீதா, ஆண்டிபாளையம் மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், விஷ்ணு பிரியா, தீபிகா, குணசேகரன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

மனதில் இன்றவை நிகழ்ச்சிக்காக தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு சரஸ்வதி பாலமுருகன், மாத்தூர் ரமேஷ் ஜெயமாலினி, எருக்கட்டாஞ்சலி சுரேஷ் அமுதா, கணபதிபுரம் தனம் விமலா ராஜா, பொறக்குடி பாலமுருகன் சக்தி முருகன், மேலவோடுதுறை விஷ்ணுவர்தன் யாழ் சுதி, கலைமித்ரா சுகந்தி ஜெயச்சந்திரன், கொத்தவாசல் செல்வி ஜெயராமன், கீழக்கொத்தமங்கலம் ஜெயலட்சுமி. இந்த நேயர்களின் கடித விருப்பமாக ஒழிக்கிறது கண்களால் கைது செய்த திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஜான்சன் ஹரிணி முகேஷ் குழுவினர் இணைந்து பாடியது

0: ஒலித்த பாடலுடன் நம்மிடமிருந்து விடைபெறும் நிகழ்ச்சி மனதில் நின்றவை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது

0: முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 1975 ஆண்டு இதே நாளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்காக உறுதியுடன் போராடியவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக அவசர நிலை திகழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிறப்பித்த அந்த நாளை ஒருபோதும் மறக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராடிய அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்நாளில் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று குறிப்பிட்டுள்ளார். 21 மாதங்கள் இது நீடித்ததாகவும் இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் முடக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்கள் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்று இந்நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தினை குருகிராமில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் அடிப்படையிலான மின் விநியோக கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோகர் லால் கூறினார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றார். காயமடைந்தவர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார்.

0: உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு கிடைத்த நன்கொடைகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் திருமதி பி வி நாகரத்னா, திரு ஜாய்மல்யா பக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி வெண்புள்ளிகள் இயக்கம் சார்பில் ஒன்று கூடி வரைவோம் என்ற நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவதாக அதன் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வெண்புள்ளிகள் அப்படின்றது உடம்புல அங்கங்க வெள்ள வெள்ளையா இருக்கும். இதை விட்டிலைகோ லூகோடர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை ஒன்று கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்துல மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரை பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம்.
0: வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கராக்கஸில் நேரிட்ட இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ், அத்தியாவசிய பணிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெனிசுலா அதிபர் கூறினார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌர்யா திலீப் பர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் பர்ஹாம் மக்சூட்லுவை வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50, இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
3: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய்

0: தள்ளுபடி, விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வல்லிவிலா ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் இப்போது கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க

0: அறமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம், மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சையின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் பாப்பா.
3: வணக்கம் அக்கா.
2: உங்க பேர் என்ன?
3: கே கீர்த்தனா.
2: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: அரசு தொடக்கப்பள்ளி சிறுமா விலங்கை 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
2: சரிம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
3: பாட்டு பாட போறேன்.
2: எதை பத்தின பாட்டு பாடுறதா இருக்கீங்க?
3: தமிழின் இனிமை.
2: எங்க பாடுங்களே?
3: கனிட ஏரிய சுளையும், முற்றல் கைட ஏரிய சாரும், பனிமலர் ஏரிய தேனும், காற்றும் பாகிட ஏரிய சுளையும், நனிப்பசு பொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிரின நீரும், இனியனை என்பன் எழிலும், தமிழை என்னுயிர் என்பேன் கண்டே புரட்சி கவிஞர் பாரதிதாசன்.
2: சூப்பர் பாட்டு பாடுனீங்க. தமிழ் இனிமை பத்தி சொன்னீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? பாரதிதாசன் யாருன்னு தெரியுங்களா?
3: கவிஞர். நான் அடுத்த பாரதிதாசனோட குறிப்பு சொல்ல போறேன். பாவேந்திர பாரதிதாசன் 20ஆம் நூற்றாண்டு தலை சேர்ந்த தமிழ் கவிஞரும் புரட்சியாளரும் ஆவார். சுப்பிரமணிய பாரதியார் பற்றினார் தன்னுடைய இயற்பெயரான கனக சுப்ரத்தினம் என்பதை மாற்றிக்கொண்டார். இவரது எழுத்துக்கள் தமிழ்நாட்டின் சுயமரியாத இயக்கத்துக்கும் தாவித இயக்க கருத்துக்களுக்கும் பெரும் தூண்டுகோலாக அமைந்தனர். இவர் சிறப்பு பெயர்கள் பாவேந்த, புரட்சி கவிஞர், பகுத்தறிஞ கவிஞர், புதுவை குழல். இவரின் படிப்புகள் பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, அழகின் சிறப்பு, 2 வேங்கு, தமிழ்ச்சி, கத்தி.
2: சுப்ரா சொன்னீங்களே, இப்ப நீங்க குட்டியா இருக்கீங்களே பாப்பா, படிச்சு பெரியவர்கள் பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்க.
3: நன்றி.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சையின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம், மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சையின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நேரம் 12:55. நேயர்கள் கேட்கலாம் பன்னிசை.

பனிசை கேட்டீர்கள். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடர்
0: வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.
1: இத்தொடர் இம்மாதம் 28ஆம் தேதி வரை உங்கள் காரை பண்பலை 100.3 காலை மணி 7:55 மாலை மணி 5:30 ஒலிபரப்பாகும்.
0: மாங்கனி திருவிழா பக்தியின் பெருவிழா.

நேயர்கள் கேட்கலாம். கடலோடியர் தினத்தையொட்டி மீன்பிடி தொழில் செய்து வரும் காரைக்கால் மண்டபத்தூர் வி. ஜோதிமணி அவர்கள் பங்குபெறும் நேரலை.

0: நீர் தினம்ங்க. கடல் அப்படிங்கிறது நம்ம பார்த்து ரசிக்கிற வெறும் நீர்பரப்பு மட்டும் இல்லைங்க, நம்மள நிறைய பேருக்கு வாழ்வாதாரமாகவும் வாழ்க்கை பாதையாகவும் இருக்கிறது கடல் தான். இப்படி கடலையே வாழ்க்கையாக்கி அலைகளோடவும் காற்றோடவும் பயணிக்கிற கடல்சார் பணியாளர்களோட உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் எடுத்து சொல்றதுக்கு தான் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. கடலோடியர் தினத்தோட இந்த வருடத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னா, உலக வர்த்தகத்தை சுமக்கிறார்கள், ஆபத்துகளையும் சுமக்கிறார்கள். இதுதாங்க சவால்களும் ஆபத்துகளும் நிறைந்த கடல்சார் பணியாளர்களில் முக்கியமானவங்க மீன்பிடி தொழில் செய்து வரும் நம்ம மீனவர்கள். இந்த மீன்பிடி தொழில என்னென்ன சவால்கள் இருக்கு, எவ்வளவு ஆபத்துகள் இருக்கு, அதெல்லாம் எப்படி கடந்து வராங்க அப்படின்னு அவங்களோட அனுபவங்களையும் நினைவுகளையும் பகிர்ந்துக்க இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மீன்பிடி தொழில் செய்து வரும் காரைக்கால் மண்டபத்தூர் வி ஜோதிமணி அவர்கள். தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம் நேயர்களே. வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
1: எனது பெயர் ஜோதிமணி வைரக்கண்ணு, காரைக்கால் மாவட்டம் மண்டபத்தூர் மீனவர் கிராமம்.
0: அங்க வசிச்சுட்டு வரீங்க? ஓகே சார். உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க சார்.
1: ஒரு பெண் இருக்கு, ஒரு பையன் இருக்காப்புல.
0: திருமணமாகி ஒரு பெண் ஒரு பையன் இருக்காங்க, அவ்வளவுதான. இந்த மீன்பிடி தொழில் வந்து எத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க சார்?
1: நான் வந்து ஒரு 20 வருஷமா 25 வருஷமா செஞ்சுருக்கேன். எங்கள் அப்பா ஒரு அவங்க எத்தனை வருஷம் செஞ்சாலும் எனக்கு தெரியாது. எங்கள் தாத்தா செஞ்சுருக்காரு, அதே வரிசையில் தான் நானும் செஞ்சுட்டு வர்றேன். செஞ்சுட்டு இருக்கேன் அந்த தொழில் தான்.
0: ஓகே சார். எந்த வயசில் செய்ய ஆரம்பிச்சிங்க சார்?
1: ஒரு 18 வயசுலேருந்து செஞ்சுருக்கேன். இது வரைக்கும் செஞ்சுருந்தாரு. இப்போ வந்து 44 வயசாகுது. இது வரைக்கும் அந்த தொழில் தான் செஞ்சு
0: செஞ்சிட்ருக்கீங்க. சின்ன வயசுலலாம் அப்பாலாம் போவாங்க இல்லையா மீன் பிடிக்க, அப்போ நீங்கள் போயிருக்கீங்களா சார் கடலுக்கு?
1: போயிருக்கேன், ஆனால் வேணாம் வேணாம்னு சொல்லுவாங்க. நானாக மீறி போயிருக்கேன், அவங்கள்ட்ட நான் போயிருக்கேன்.
0: கூட போயிருக்கீங்க? எந்த வயசில் போயிருக்கீங்க சார்?
1: ஒரு 10-12 வயசு இருக்கும்.
0: 10-12 வயசுலவே கடலுக்கு போயிட்டு மீன் பிடிக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு இருந்துட்டு?
1: மீன் பிடிக்கிற பார்த்துட்டு இருக்கேன். நமக்கு எதுவும் தெரியாது, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தனால இப்போ அவங்க சொல்லி கொடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: அதான் அந்த 10-12 வயசுலவே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டீங்க?
1: 10-12 வயசுல தெரியும்.
0: ஓகே சார். உங்களோட ஒரு நாள் எப்படி தொடங்கும் சார்? மீன் பிடிக்க போகிற அந்த நாள் எப்படி தொடங்கும் சார்?
1: நாங்கள் வந்து சிறு தொழில் தான் வச்சுருக்கோம். சின்ன போட்டு, இஞ்சி போட்டு, சின்ன போட்டு தான் வச்சுருக்கோம். அண்ணன் டெய்லியும் போயிட்டு திரும்பிடுவோம். ஒரு 2 மணி 3 மணிக்கு முழிச்சு ஆளுங்களை எழுப்பிட்டு வந்த பிறகு கடல் காற்றெல்லாம் பார்ப்போம். இது போகலாமா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகலான்னா ஒரு 3 மணிக்கு போயிட்டு வலையை போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வலையை பற்றிக்கிட்டு 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்து அந்த மீனை விற்றா தான், இல்லாட்டி வந்து எங்கள் மீனை யாரும் வாங்க மாட்டாங்க. டைம் ஆகிடும் சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்தாகணும்.
0: ஓ ஸோ ஒரு 3 மணிக்கு கிளம்புறீங்க, 8 மணிக்கு திரும்ப வந்து விற்று
1: டெய்லியும் போயிட்டு வரோம்.
0: சாரி. ஓகே சார். இப்போது இந்த மாதிரி டெய்லி போயிட்டு வரீங்க இல்லையா, இரவில் தங்குற மாதிரியான அந்த மாதிரி மீன்பிடி இது இதுக்கெல்லாம் போயிருக்கீங்களா சார்?
1: இருக்குது. டெய்லி போயிட்டு வர்றது இருக்குது. 3-4 நாள் தங்குறதும் இருக்குது. அது வந்து வஞ்சிர மீன் பிடிக்கிற மீன் இருக்குது. இந்த சின்ன போட்டில் தான் போவோம். போய் ஒரு 3-4 நாள் தங்கி மீன் பிடிச்சிட்டு வருவோம். ஒரு தப்பித்த வரைக்கும் கூட இன்ஜினை போட்டு வேலைனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. டவர் கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடப்போம். யாராவது பக்கத்தில் போனாக்கா ஏதாவது கூப்பிட்டு அவங்களை உதவி பண்ண சொல்லுவோம்.
0: உதவி பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி எதிர்பாராமல் கிடைக்கிற உதவிகள் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதில் ஏதாவது ஒன்று 2 இன்சிடென்ட் சொல்லுங்கள் சார்.
1: யூஸ்ஃபுல்லானாக்கா ரொம்ப இருக்கு. என்ன அவங்க வந்து செஞ்சது ரொம்ப உதவி எங்களுக்கு. அது வந்து வீட்டு வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் செஞ்சு டீசல் கொடுத்து வீட்டு வரைக்கும் எங்களை ஆச்சார்ந்து விட்டுட்டு சேர்த்துட்டு தான் போவாங்க. அவங்க வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க மற்றவங்க மாதிரி. எல்லா பேருமே வீட்டில் வந்து சேர்த்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டுன்னு சொல்லிட்டு டவர் கிடச்ச உடனே ஃபோன் அடித்து வீட்டில் சொல்லிவிட்டு

0: ஓரளவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: ஓகே சார், இப்போது மீன் பிடிக்க போயிட்டீங்க, அங்கே 2-3 நாள் தங்குற மாதிரி மீன் பிடிக்கிறீங்க இல்லையா, தங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன மாதிரி தயாரிப்புகள் எடுத்துகிட்டு போகிறீங்க சார்?
0: அதுக்குள்ளதை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். ஒரு டைம் வந்து மீன் இருக்கும், சில டைம் மீன் இருக்காது. ஒரு நாள் 2 நாள் ஜாஸ்தியாக ஆகும். இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம். ஒரு டைம் வந்து அதுமாரி ஆயிடுச்சு, ஒரு சுறா மீனை இழுத்துட்டு வலை வந்து உள்ளே போயிடுச்சு. வலை வரும் ஒரு 3 நாளாக இருந்தோம். 3 நாளாக இருந்து வரல. மீனெல்லாம் சாப்பாடு காலியாயிடுச்சு, தண்ணி காலியாயிடுச்சு, சாப்பிட்ட ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அந்த மீன் பிடிச்சி வச்ச கொஞ்சோண்டு வலைய 10 நாள் அந்த கொஞ்சம் சின்ன மீன் இருந்தது. ஒரு விளக்கு, அப்போ தான் எதுவுமே கிடையாது, கேஸு கிடையாது, சிலிண்டர் கிடையாது. விளக்கு வச்சு அந்த விளக்குலேயே தான் சுட்டு சாப்பிட்டு 1 நாள் இருந்தோம். 3 நாளாக வந்து ஊரில் போட்டை காணான்னு சொல்லிட்டு நம்மளை தேடி வந்து அப்புறம் கூட எங்களை வந்து அழைச்சிட்டு வந்தாங்க.
1: இப்போது சாப்பாடுன்னு பேசினா என்ன மாதிரியான சாப்பாடுகள்லாம் எடுத்துகிட்டு போவீங்க சார்? ஏன்னா 3 நாள் இருக்கணும், கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துகிட்டு போவீங்க?
0: தயிர் சாப்பாடு கெட்டு போயிடும். அது மாதிரி புளி சாதம்,
1: என்ன கெட்டு போகாத உணவு என்ன எடுத்துட்டு போவீங்க?
0: அதான் தயிர் சாதம், புளி சாதம், ஏதோ பண்ணுங்கன்னு வேற எந்த கடையில் உள்ள ஜாமான், இது வேணும், இது வேணும், கலர் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போய் ஓரளவுக்கு தாங்குற அளவுக்கு வச்சுப்போம்.
1: அந்த நிறைவான உணவு கூட இல்லாம நீங்க அங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே சார், இப்போ வந்து பகல்ல வந்து ஆபத்து வருது படகுல போயிட்டு இருக்கும் போது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அலையோட சீற்றம் வந்து அதிகமா இருக்கும், அலை அடிக்கும், காத்தடிக்கும், இதை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப இருள்ல தங்குற மாதிரி இருக்க சூழ்நிலையில ஆபத்து வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்களா சார்?
0: ஆபத்து வந்து மேகம் ஓரளவுக்கு தெரியும், ஒரு சுத்தர அளவுக்கு தெரியும், காத்து அடிக்கிறது தெரியும், கடல் வந்து இங்கே போட்டெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு நமக்கு தெரியும், தெரிஞ்சாலும் அதுக்குள்ள எல்லாமே வலையை வந்து கரெக்டாக வரைய பற்றிக்கிட்டு அதுக்குள்ள எவ்வளோ சீக்கிரமா வீட்டுக்கு போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போயே ஆகணும். முடியாத கண்டிஷனில் ரொம்ப தத்து வச்சிருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீட்டுக்கு வந்து சேர முடியும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண, கடலில் பொறுத்தளவுக்கு யாரை காப்பாற்றுவாங்களாம் தெரியாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதான், ஒரு சின்ன வயசுலேருந்து போனதுனால இந்த மாதிரி ஒரு அனுபவம் கொஞ்சம் இருக்கும்.
1: அதை
0: வச்சு பண்ணிக்கிட்டு வரலாம். ஓரளவுக்கு
1: மேகத்தை வச்சு எப்படி ஆபத்து இருக்குன்னு,
0: அந்த வெள்ளி ஒன்று இருக்கும், நிலவு இருக்கும், அந்த இதுதான் நம்ம ஊருக்கு போய் சேரும். GPS இப்போ
1: இல்லை, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க ஆபத்து இருக்குன்னு? நம்ம
0: அதான் அந்த காற்று அடிக்குதுல்ல, காற்று பயங்கரமாக அடிக்கும், மழை அடிக்கும், பயங்கரம், ஒன்றும் செய்ய முடியாது. இது ஆபத்து ஆகிட்டே இருக்கு, இருக்க குறையாது, இன்னும் அதிகம் ஆவா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த சீக்கிரமாக வீட்டுக்கு போய் சேரலாம் தான் நினச்சிட்டு இருப்போம்.
1: ஓகே சார், ஒரு பாடலுக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் சொல்லுங்க சார். பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்த நிகழ்ச்சி கேட்போம்.
0: ஆனந்தை அவள் விட்டுகிறாள், அந்த பாடல்
1: ஆனந்தை அழை விட்டுகிறாள். யாருக்காக இந்த பாடல்?
0: என் பாப்பாவுக்காக,
1: மகளுக்காக. பாடல் வருதை கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.
0: சரி.

0: நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.

0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க கடலோடியர் தினத்தையொட்டிய சிறப்பு நேரலை. இன்னைக்கு நேரலையில மீன்பிடி தொழில் செய்து வரும் காரைக்கால் மண்டபத்தூர் வி ஜோதிமணி அவங்க வந்து அவங்களோட மீன்பிடி தொழில் அனுபவத்தை பத்தி நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் நேர்களே. சார், இப்போ வந்து கடலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நமக்கு திசை காட்டுற கருவிகள், அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான கருவிகள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட தொழில் ஆரம்பிச்சிங்க இல்லையா 26 வருடத்துக்கு முன்னாடி, அப்போ வந்து இந்த கருவியெல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது சார்?
2: அப்போ அந்த கருவியே கிடையாது. ஏதோ லைட்டு வெளிச்சத்தை பார்த்து வருவோம், அலை போகுது, இந்த வழி தான் நம்ம போகணும் அப்படின்னு போயிட்டு வந்திருக்கோம். காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த போகும்போது தெரியும் இந்த காற்று தான் அடிக்குது. காற்று மழை வந்தால் மட்டும்தான் காற்று மாறும், அதனால் வந்து இந்த காற்று தான் அடிக்குது, இப்படி தான் நாங்கள் போகணும்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ வந்து ஜிபிஎஸ் இருக்குது, எக்கசோன் இருக்குது, இந்த இவ்வளோ நாட்டுகளில் இருக்கிறோம், இவ்வளோ கரையாக இருக்கிறோம், இப்போ தெரியுது. முன்னாடியெலாம் ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் இப்போ எல்லாமே தெரியும்.
0: அப்பயுமே கூட அலையோட அந்த திசையை வச்சும் காற்றோட திசையை வச்சும் போயிட்டு
2: வந்துருக்கும்.
0: சார், சூப்பர் சார். அடுத்தது வந்து முன்னாடி மீன்பிடி, நீங்கள் ஆரம்பிக்கும் போது மீன்பிடி முறைகள் இருந்திருக்கும், இப்போ நிறையவே வளர்ந்து நிறைய இதெல்லாம் இருக்கும், என்ன வித்தியாசம் இருக்குது சார் அப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும்?
2: எங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் ரொம்ப தெரியல, சின்ன சின்ன போட்டு தான் வச்சுருக்கோம், டெய்லியும் 1000
0: இல்லை. நீங்கள் ஆரம்பித்தப்போ மீன் பிடிக்கும் போது என்ன முறை?
2: முன்னாடி வந்து துடுப்பு போட்டு போவோம், உடம்புலாம் நல்லா தான் இருக்கும், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போயிட்டு துடுப்பு போயிட்டு தான் வருவோம். இப்போ பாடு ஆனால் கம்மியாக தான் இருக்கும், இன்ஜின் போட்டு வந்ததுனால அதுக்கு டீசல் ஊற்றவும் இன்ஜின் வேலை

0: பார்க்கவும் அதுக்கு இந்த பாடு அது வந்து சரியாக வர மாட்டேங்குது.
1: அப்போ வந்து உடல் உழைப்பு கொடுத்து நிறைய வருமானம் எடுத்தீங்க, இப்போ வந்து அந்த வருமானம் எல்லாம் இன்ஜினுக்கு செலவு
0: பண்ணுது.
1: ஓகே சார், அதுதான் இப்போ என்னன்னா அந்த முதலீடு வருமானம், இதை பத்தி சொல்லுங்க சார். இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ முதலீடு போடணும், என்ன வருமானம் இருக்கும் இதில்?
0: நமக்கு வந்து ஒரு மீனுக்கு ஒரு வலை, மத்தி மீன் ஒன்று, கனகாலத்தின மீன், கவள மீன் ஒன்று, வலை வந்து சீக்கிரம் வீணாக போயிடும். ஒரு 10 நாள் 5 நாள் தான் வச்சுக்க முடியும் அந்த வலை. அது வந்து அதுக்குள்ளே மீனை பிடிச்சாதான், அது எப்படி இருந்தாலும் அந்த வலை வந்து நஷ்டம் நஷ்டம்தான், அதுக்குள்ளே மீனும் பிடிக்க முடியாது. எங்களுக்கான தொழில் இந்த தொழில் நம்ம வரணும். இந்த பெரிய போட்டு வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது, அவங்க அதை மாதிரி செலவு பண்ணிட்டு போகிறாங்க, அது மாதிரி பிரச்சனை இருக்காது.
1: நீங்கள் வந்து வலை கண்டுபிடிங்க, வலையெல்லாம் எவ்வளோவுக்கு வாங்குவீங்க சார்?
0: நாங்கள் கம்மியாக தான் ஒரு 30-40 வரும் ஒரு ஒரு வலை. இப்போதைக்கு அதிகமாக ஜாஸ்தி வருது,
1: 30-40 ஒரு வலை வாங்குவீங்க. அந்த வலை கடல்ல மாட்டிருச்சுன்னா மாட்டி
0: அது எங்க சிறு தொழில் தானே, ரொம்ப வருமானமும் வராது, அதில் வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாது, மறுபடியும் வந்து வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்.
1: அது அந்த வலையை வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் சார்? இவ்வளோ பணம் போட்டு வாங்குறோம்,
0: ஒரு அந்த வலை வந்து எடுத்துட்டு போய் ஒரு நாளில் கூட போயிருக்கு, எல்லாம் அனைத்து வலையும் ஒரு நாளில் போயிருக்கு, சும்மா எல்லாம் வந்திருக்கும்.
1: இல்லை ஒரு தோராயமா இவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இவ்வளோ காசு போட்டு வாங்கி அப்படின்னா
0: தோராயமா ஒரு 1.5-2 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது.
1: எதுக்காக இந்த கேள்வி அப்படின்னா உங்களோட அந்த வருமானம் எப்படி இருக்கும், ஏன்னா நீங்கள் வலைக்கு செலவு பண்ணுறீங்க, என்ஜினுக்கு செலவு பண்ணுறீங்க, அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு திரும்ப செலவு பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு வருமானம்ங்கிறது வந்து கம்மியாக தான் வருது, அதை தான் சொல்கிறீங்க?
0: அதான் இப்போ கம்மியாக தான் வருது.
1: ஓகே சார், இன்னைக்கு வந்து ஒரு வாரம் இருக்குது அப்படின்னா எத்தனை நாட்கள் நீங்கள் கடலுக்கு போவீங்க சார்? நீங்கள் சொன்னீங்க இல்லையா டெய்லி நான் போயிட்டு வருவேன் அப்படின்னு
0: சொல்லி. டெய்லி போகிறதும் இருக்குது, ஒரு 3-4 நாள் தங்குறதும் இருக்குது.
1: வாரத்தில் எத்தனை நாளைக்கு நீங்கள் கடலுக்கு போவீங்க சார்?
0: டெய்லி போகிறது வந்து டெய்லி வந்து நைட்டு ஒரு 3-4 மணிக்கு ஆளை எழுப்பி அழைச்சிட்டு போய் கரெக்டாக வந்து 8 மணிக்கெலாம் வந்துடலாம். 8 மணிக்கு வந்துட்டு அப்புறம் ரொம்ப ரெஸ்ட்டு தான் இருந்துட்டு மக்கியானம் டெய்லியும் போகலாம்.
1: ஒரு வாரத்தில் இத்தனை நாள் நான் போவேன் அப்படின்னா டெய்லி போவீங்க?
0: நம்ம ஊருன்னு ஒரு மறையல் வந்தால் மட்டும்தான் இருப்போம், மற்றபடி பாடு கிடைச்சா டெய்லியும் போவோம். பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மளுக்கு, கஷ்டமாக இருக்குது, டீசல் ஊற்ற முடியல, மற்றவங்களுக்கு இந்த வண்டிகள் தான் 300 ரூபா காசு கொடுக்கணும், செலவு அதிகமாக இருக்கும், ஆளுங்களுக்கு கூட 100 ரூபா கொடுக்க முடியலன்னா அது வலை வந்து போக மாட்டோம்
1: அன்னைக்கு,
0: பாடு கம்மியாக தான்
1: இருக்கு. அதே மாதிரி இந்த மீன்பிடி தடை காலம்னு சொல்லிட்டு 3 மாதம் போடுவாங்க இல்லையா, அப்போ வந்து உங்களோட வருமானத்துக்கு என்ன பண்ணுவீங்க சார்? மீன்பிடி தடை காலம் போகும்போது மீன் பிடிக்க முடியாது, விற்க முடியாது, அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவீங்க சார் வருமானத்துக்கு?
0: வருமானம் ரொம்ப கஷ்டம்தான், ஏதோ முன்னாடி சம்பாதிச்சு வச்சது கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருந்து
1: அதை வச்சு சேர்த்து வச்சுட்டு அந்த காலத்துக்கு
0: பயன்படுத்திக்க வேண்டாம் இதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வருஷம் ரொம்ப மோசம், எந்த இந்த 2 மாதம் ஸ்ட்ரைக்கில் யாருமே எதுவுமே சம்பாதிக்கவே இல்லை.
1: அந்த மீன்பிடி தடை காலம் 2 மாசத்தில் எதுவுமே
0: கிடையாது.
1: இந்த அந்த தடைக்காலம் இருக்கும்போதும் நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு ஓரத்தில் எல்லாம் போவீங்களா சார்? ஆற்று ஓரம் கடலோரம் மீன்கள்லாம் பிடிக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த மாதிரி போவீங்க?
0: எப்போதும் போயிட்டு தான்
1: எப்பவுமே டெய்லி மீன்
0: மீன் பிடிக்கிற தொழில் மட்டும்தான்.
1: ஓகே சார், இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போவீங்க சார்?
0: ஃபஸ்ட்டு கடலை பார்ப்போம், கடல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், காற்று எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது முடிஞ்ச பிறகு என்ன செய்யும், இன்ஜின் அறிவு கரெக்டாக இருக்கா, ஃபஸ்ட்டு சாப்பாடு இருக்கா, தண்ணி இருக்கா, நம்ம போகிறதுக்கு அங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கணும், போயிட்டு தான் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுப்போம் அவ்வளோதான் பஸ்ட்டு போகிறதுக்கு.
1: ஓகே சார், பாதுகாப்புக்காக என்னென்ன பொருளாக எடுத்துகிட்டு போகிறீங்க சார்?
0: பாதுகாப்புக்கு ஒரு வளையம் எடுத்துகிட்டு போவோம், 2 பேர் 3 பேர் போனாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு
1: வளையம். அந்த வளையத்தை பற்றி சொல்லுங்கள் சார், அது எப்படி இருக்கும்
0: வளையம் வந்து,
1: அது எப்படி பாதுகாக்குது உங்களை, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: பாதுகாப்புனா எத்தனை நாள் வேணாலும் சாப்பாடு வந்து அதுலேயே இருக்கலாம்
1: இருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி அந்த வளையத்தை பயன்படுத்துகிற வளையம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து அந்த
0: போட்டு சமயத்தில்
1: பிளாஸ்டிக்கில் இருக்க அந்த ஒரு பொருளை தான்.
0: ஆமாம், ஸ்விம்மிங் பூலில் வந்து அந்த வளையம் இருக்கும்,
1: யூஸ் பண்ணுற அந்த வளையமாக யூஸ் பண்ணுற அந்த பொருளை சொல்கிறீங்க,
0: அந்த வளையம் தான்.
1: அது எப்படி பாதுகாக்குது நம்மளை?
0: அது இருந்தாலே எத்தனை நாள் வேணாலும் கடலில் இருக்கலாம், உசு சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்லாமல் உசுரை காப்பாற்றும் ஓரளவுக்கு. அந்த போட்டு என்னன்னா கரை இழுக்கும் போது ஓட்டை விழுந்துடும் சமயத்தில், இழுத்து இந்த சங்கு முள் இந்த முள் கல் கல் கடந்தாக்கா இழுக்கும் போது ஓட்டை விழுந்துடும். அது நாங்கள் தெரியாது, எப்போவுமே திருப்பி திருப்பி போட்டு பார்க்க முடியாது அந்த போட்டை. அதனால் மேலே கடல் மேலே போயிட்டாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும், முள்ள ஏறிட்டே இருக்கும், அது எங்களுக்கு தெரியாது. அதனால இன்ஜினும் முழுகிடும், இன்ஜினும் முடிய ஒர்க் ஆகாது. அந்த வளையத்தை வச்சு தான் நிறைய பேர் அது மாதிரி தப்பிச்சு வந்திருக்கோம்.
1: அந்த வளையம் அதுதான் அந்த வளையம்னு சொல்றீங்க இல்லையா, அது எல்லாருக்கும் தனித்தனியா எடுத்து. எத்தனை பேர் போவீங்க சார் ஒரு போட்டு?
0: எங்க போட்ல அதிகமா 3 பேர் 4 பேர் மட்டும்.

0: அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போவோம்.
1: அதுதான் எப்படி ஒரே வளையமாக எடுத்துகிட்டு போவீங்களா இல்லை எல்லாருக்கும் தனித்தனி?
0: எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். சமயத்தில் ஒன்று இருக்கும் ரெண்டு இருக்கும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
1: தண்ணி வரும்போது நீங்கள் அந்த வளையத்தை போட்டு போட்டிலவே இருப்பீங்க?
0: போட்டில் இருப்போம். போட்டில் இருக்க முடியாது, தண்ணி ஏறிட்டு இருக்கும். போட்டு சமயத்தில் உள்ளே போனால் போனால் தான் இருக்கும். உள்ளே போய் வெளியில்
1: நீ வெயிட் பண்ணி
0: அதை வந்து நான் அதை போட்டுக்கிட்டு தான் நாங்கள் வெளியே இருந்தாகணும். ஓரளவுக்கு நமக்கு தெரியும்.
1: ஓகே சார், ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம் சார்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:45 கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட் மற்றும் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி.
1: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம். நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது, தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.

நேரம் 1:28. நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக் கொண்டிருப்பது கடலோடியர் தினத்தையொட்டிய சிறப்பு நேரலை. இன்றைய நேரலையில் மீன்பிடி தொழில் செய்து வரும் காரைக்கால் மண்டபத்தூர்வி ஜோதிமணி அவங்க பங்கு பெற்று அவங்களோட அனுபவங்களையும் நினைவுகளையும் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க.

0: சார், இப்போது கடலுக்கு போகும்போது என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த ஐஸ் பொட்டிகள்லாம் எடுத்துகிட்டு போவீங்களா சார் கடலுக்கு போகும்போது?
1: ஐஸ் பொட்டி டெய்லியும் போகிறதுனால ஐஸ் பொட்டி எடுத்துகிட்டு போவோம், போக மாட்டோம். அதனால வந்து 3 நாள் 4 நாள் தங்கிறதுக்கு அந்த ஐஸ் பாஸ் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும், மீன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு.
0: நீங்கள் டெய்லி போகிறீங்க அப்படின்னா டெய்லி போயிட்டு ஃப்ரெஷ்ஷான மீன்கள் தான் எடுத்துகிட்டு வரீங்க?
1: ஆமாம், அதான் 3 நாள் அது சீசனுக்கு தகுந்த மாதிரி போவோம். ஒரு சீசன் 3 நாளைக்கு 4 நாளைக்கு இருக்கும், ஒரு சீசன் வந்து டெய்லியும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். நிறையா தொழில் வித்தியாசம் நிறையா
0: இருக்குது. ஓகே சார், எந்த விஷயம் வந்து உங்களுக்கு முக்கியமான சவாலாக இருக்கும் சார் மீன் பிடிக்க போகும்போது? இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சவாலாக இருக்கும், எத்தனை தடவை போனாலும் இது சவாலாக இருக்கும் அப்படின்னா எது சார்?
1: ஃபஸ்ட்டு இந்த அலை தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும். பெரிய போட்டுக்கு அது எதுவும் தெரியாது. நம்ம சின்ன போட்டு வச்சுன்னா பிறண்டுடும், எத்தனை பேரே செத்துருக்கோம், அதுவும் அடிபட்டிருக்கோம். அது அதுதான் தாண்டி போனால் தான் நம்மளுக்கு காற்று கடல் தான்
0: அடல், அந்த அலை தான் வந்து உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும் இந்த சின்ன போட்டு வச்சுட்டு போகிறதுனால. ஓகே சார், இப்போது 2 நாள் 3 நாள் தங்குறதா சொல்கிறீங்க நீங்கள் புயல் இந்த மாதிரி. நீங்கள் கிளம்பும்போது நல்லா இருக்கு வானிலை, ஆனால் நீங்கள் கிளம்பி போனதுக்கப்புறமா புயல் வருது இந்த மாதிரிலாம் மோசமான வானிலை வருது அப்படின்னா அப்போ என்ன சார் பண்ணுவீங்க?
1: என்ன பண்ணுறது, போயாச்சு, ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருந்து தான் ஆகும். இங்கே வர நிறையா கடன் வாங்கிட்டு போயிருப்போமா, நம்ம வசதிக்கு அவ்வளோதான் கடன் வாங்க முடியும், அந்த அளவுக்கு போயிருப்போம். ஏதோ பார்க்க இருக்கிற வரைக்கும் இருந்து பார்ப்போம். ஓரளவுக்கு சின்னத்துல போனதுலேருந்து ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், இந்த அளவுக்கு போனாக்கா இப்படி போனாக்கா ஓரளவுக்கு சமாளித்து போகலாம்,
0: கண்டுபிடிச்சிருவோம்.
1: கொஞ்சம் கிட்ட போயிட்டுனாக்கா சரி வீட்டுக்கு திரும்பிடுவோம், தூரமாக இருந்தாக்கா திரும்ப முடியாது, அந்த அளவுக்கு ஏதாவது சரி பண்ணி போனாங்க.
0: ஓகே சார், கடலோட மாற்றத்தை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சார், எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க சார்? என்னென்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குது சார் கடலோட மாற்றத்தை நீங்கள் கண்டுபிடி, அனுபவம் வாய்ந்த ஒரு மீன்பிடி தொழிலாளி வந்து கடலோட மாற்றத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்?
1: மாற்றம்னா தண்ணி ஓரளவுக்கு தெரியும், இந்த இடத்துல மீன் படும், இந்த இடத்துல படாது. அதனால வந்து ஒரு 3 நாட்டுகள் 4 நாட்டுகள் தூரமாக போய் அந்த இந்த தண்ணியில் மீன் படும் அது தெரியும் எங்களுக்கு. அங்கே மீன் வலையறைக்கு அங்கே மீன் பிடிச்சிட்டு வருவோம் ஓரளவுக்கு.
0: இப்போது அந்த ஆபத்து வருது அப்படின்னா அது வந்து எப்படி சார்? அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா மேலே மேகம் இருக்கும், அந்த மேகத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்?
1: ஆபத்துனா அந்த மேகம் இருக்கும், வெள்ளி வெள்ளி மறையும்,
0: அதான் எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? அதை
1: ஒரு சுழல் மாரி வரும், ஏதாவது காற்று கம்மியாக இருக்கிற நேரம் திடீர்னு காற்று வருது.

0: மேகமெல்லாம் மறைக்கும், அந்த வெள்ளியெல்லாம் மறைஞ்சு போகும். அதனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது வந்து அந்த நேரத்தில்
1: நீங்கள் விரைவாக இது தரைக்கு வந்துடுவீங்க. அந்த நேரத்தில்
0: சீக்கிரமாக வந்துடும்.
1: ஓகே சார், உங்களோட அனுபவத்தில் கடல்ல இருந்து யாரையாவது காப்பாற்றிருக்கீங்களா?
0: ஒரு தடவை நாகப்பட்டினத்தில் மீன் பிடிச்சி வரும்போது ஆற்றுல மீன் ஒரு ரெண்டு பேர் மேந்து வந்தாங்க. ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து கரையை சேர்த்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஆஸ்பத்திரி வரைக்கும் கொண்டாந்து சேர்த்துருக்கேன் என்னோடய அனுபவத்தில். அப்புறம் வளர்த்தோம்.
1: ஓகே சார், நீங்களும் வந்து ஒரு உயிரை காப்பாற்றிருக்கீங்க. அடுத்தது, இப்போ முன்னாடிலாம் வந்து கடலுக்கு போகும்போது, நீங்கள் 26 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிங்க இல்லையா, 25-26 வருடங்களுக்கு முன்னாடி கடலுக்கு போகும்போது எப்படி வந்து வானிலை அறிக்கை தெரிஞ்சுட்டு போவீங்க? பெரும்பாலும் வந்து நம்ம பண்பலையில் தான் ஒளிபரப்பு பண்ணுவாங்க இல்லையா வானிலை அறிக்கை வந்து. இப்போ வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு சார், எதை வச்சு வானிலை அறிக்கையெல்லாம் தெரிஞ்சுட்டு போகிறீங்க?
0: இப்போதைக்கு இந்த செல்லு முக்கியமாக, இந்த செல்லு இருக்கனால இன்னைக்கு காத்தடிக்கும், நாலு காத்தடிக்கும், இத்தனை கிலோமீட்டர் காத்தடிக்கும் எல்லாமே சொல்லிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம்.
1: ஓகே சார், இப்போது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா செல்ஃபோன்லாம் இப்போ எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, எடுத்துகிட்டு போய் எந்த அளவுக்கு சிக்னல் கிடைக்குது சார், எவ்வளோ தூரத்தில் இருந்து நமக்கு சிக்னல் கிடைக்குது?
0: 4-5 கிலோமீட்டர் அளவுக்கு சிக்னல் கிடைக்கும். அப்புறம் என்ன செய்வோம், வாக்கி டேக் வச்சுருப்போம். வாக்கி டேக் வச்சுருந்து யாராருக்கு என்னென்ன உதவி தேவைப்படுதோ அந்த நேரத்தில் கேட்டுப்போம்.
1: 4-5 நாட்டிக்கல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஒரு கிலோமீட்டருக்கு, 4-5 கிலோமீட்டருக்கு செல்ஃபோன் கிடைக்கும்.
0: கிடைக்கலனா இந்த வாக்கி டாக்கி வச்சு,
1: வாக்கி டாக்கி அது உங்களுக்குள்ளே பேசி,
0: நம்ம எங்களுக்குள்ளே எல்லோரும் பேசிப்போம்.
1: ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாச்சியார் கோயில் நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
3: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரிக் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கடலோடியர் தினத்தையொட்டிய சிறப்பு நேரலை. இன்னைக்கு நேரலையில் மீன்பிடி தொழில் செய்து வரும் காரைக்கால் மண்டபத்தூர் வி ஜோதிமணி அவங்க தான் வந்து அவங்களோட தொழிலில் இருக்க என்னென்ன சவால்கள் இருக்குது, அதுக்கு தீர்வுகள் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் நம்மக்கிட்ட தெளிவாக பேசிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் வாக்கி டாக்கி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சார், அப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. வாக்கி டாக்கி அப்படின்னா எத்தனை போட் வந்து போகும் சார்? நீங்கள் டெய்லி போகும்போது எத்தனை போட்டில் போவீங்க சார்?
4: ஒரு 10 போட் அளவுக்கு போவோம்.
0: டெய்லி போயிட்டு வர்றது 10 போட் அளவுக்கு போவீங்க. உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வாக்கி டாக்கி
4: டவர் கிடைக்காது, அப்போ தான் அந்த வாக்கி டாக்கி யூஸ் பண்ணுவோம், அது யூஸ் பண்ண மாட்டோம்.
0: ஓகே சார். இப்போது 3-4 தங்குறீங்கன்னாலும் இதே மாதிரி 10 போட்டில் தான் போயிட்டு வந்துட்டு?
4: ஆமாம், 3-4 போட்டில் 10. அந்த அதுக்குள்ளே வலை அவங்க மட்டும் தான் வச்சுருப்பாங்க. இப்போ டெய்லியும் போகிறவங்க டெய்லியும் வச்சுருப்பாங்க. அந்த பெரிய மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு 10 போட்டு மட்டும் வச்சுருப்பாங்க, அதுக்கு உள்ளவங்க மட்டும் அவங்க போவாங்க.
0: நீங்கள் 10 போட்டில் வந்து ஆட்கள் போயிட்டு நீங்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு வரீங்க. ஓகே சார். உங்களோட வாழ்க்கையிலவே இதை என்னால் மறக்கவே முடியாதுங்க, இந்த கடல் அனுபவத்தை மட்டும் எப்பவுமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா சார்?
4: கடலுக்கு போயிட்டாக்கா ஒரு பணம் மீனு ஒன்று வரும், தூரத்தில் அது கிட்டக்க வராது. ஆளு கடலுக்கு போயிட்டாக்கா வரும், இந்த பெரிய மீன் பிடிக்க போகணும் தெரியுமா, அப்போ வரும். அப்போ வந்து அது கிட்ட வந்தாலே பயமாக தான் இருக்கும், போட்டை கவுத்திடுமோ என்னமோ சொல்லிட்டு பயமாக தான் இருக்கும், அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: இல்ல, நீங்க அந்த மாதிரி அனுபவங்கள் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு? அந்த மாதிரி
4: நடந்திருக்கு.
0: அதை எங்களுக்கு சொல்லுங்க சார், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.
4: அது கிட்ட வந்து அது வாயை புழக்கும், வாயை புழக்கும்.
0: அது என்ன மீன்? பனவ மீன்.
4: பனவ மீன் அது. வாயை புழக்கும், அது நம்ம போட்டே உள்ள போறமே தான் தெரியும்.
0: பெரிய மீன் அது.
4: பெரிய மீன் அது, ஒரு 10-15 டன் அளவுக்கு இருக்கும் அந்த மீன். தூக்கவும் முடியாது, நம்ம வலையில மாட்டினாலும் எல்லா வலையெல்லாம் சேதம், எல்லா வலையெல்லாம் சேதமாயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குதான் அந்த மீனுக்கு ரொம்ப பயப்படும். அந்த மீனுக்கு கிட்ட வந்ததுல அந்த வாயை பழக்கம், அது வந்து மீன் பிடிக்க தான் அது வருது. ஆனா நமக்கு அந்த கால் கடல இருக்கறனால நம்ம போட்டு எல்லாம் செஞ்சிருமோ,
0: எல்லா உயிரினத்துக்குமே இருக்கிற அந்த பயம் அதுக்கும் இருக்கு. நம்ம எதுவும் பண்ணிடுவோமோன்னு அது பயப்படுது, அது எதுவும் பண்ணிடுவோமோ அது நமக்கு பயமா இருக்கு. சரி சார், இப்படி நிறைய அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நம்ம கடல் வந்து ஒளிச்சு வச்சிருக்கு. அதில் வந்து நாங்களே பார்க்க முடியாத நிறைய உயிரினங்கள்லாம், இன்னும் நமக்கு தெரியாத உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்ததுலேயே ஒரு ஆச்சரியமான உயிரினம் எது சார்?
4: ஆச்சரியமானம்னா அந்த மீன் தான், மத்தி மீன் தான். போனாக்கா ஒரே நேரத்தில் ஒரு செகண்டில் மீன் பிடிச்சிட்டு வரும்.

0: அது ஒரு 5 வருஷமா இப்ப இந்த மீன் இல்லைனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: 5 வருஷமா மீன் இல்லையா?
0: அந்த மீனை 5 வருஷமா பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. அது என்ன காரணம் போனிச்சுன்னா எங்களுக்கே தெரியல.
1: இப்போ மத்தி மீன் வந்து ரொம்ப குறைவா கிடைக்குதா இல்ல இல்லவே இல்லையா?
0: மத்தி மீன் 5 வருஷமா மீனே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு 25 வருஷமா அந்த மீனை தான் பிடிச்சிட்டு இருந்து ஓரளவுக்கு எல்லாரும் நல்லா வாழ்ந்தோம். அந்த மீன்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ 5 வருஷமா அந்த மீனை பார்க்கவே முடிய மாட்டேது.
1: ஓகே சார், வித்தியாசமான உயிரினம் ஏதாவது நீங்க கடல்ல பாத்துருக்கீங்களா சார்? ஏதாவது ஒரு உயிரினம் வித்தியாசமா இருக்கு, நாங்க எதுவும் நாங்க எல்லாரும் பார்க்காத ஒரு உயிரினம் அது மாதிரி நீங்க ஏதாவது பாத்திருக்கீங்களா?
0: அது எல்லாரும் பார்க்க முடியாது. அந்த பனவ மீனை தான் வித்தியாசமா,
1: பனவ மீன் தான் நீங்க பார்த்த வித்தியாசம்.
0: நீங்க அங்க வந்து ஒதுங்கினா மட்டும்தான் அதை நீங்க வந்து பார்க்க முடியும். சமயத்தில் வந்து அடிபட்டு அதுவும் ஒதுங்கும் அந்த மீனும்.
1: ஓகே சார், இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்க போறோம். நிறைவா நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு மீன் பிடிச்சிட்டு வந்து மீன் போய் நிறைய மீன்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு மகிழ்ச்சியா இருந்த காலம், அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: மகிழ்ச்சியா அதான் மத்தி படுதுன்னு சொன்னோம் தெரியுமா, அந்த மீன் பிடிச்சிதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போனோமா வீட்டுக்கு வந்தோமா ஒரு நாளைக்கு நல்லா கிடைக்கும் வருமானம், ரொம்ப சந்தோஷமா எல்லாமே. எங்க பக்கத்துல அந்த மீனுக்கு மட்டும்தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க
1: எல்லாருமே. அதுதான் வாங்குவாங்க,
0: அதுதான் வாங்குவாங்க. மீன் ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆனா டேஸ்டும் அதிகமா இருக்கும். அதான் அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. இப்போ 5 வருஷம் இல்லைனாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதை பற்றி.
1: ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை எட்டிட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து உங்களோட அனுபவங்கள் நினைவுகள்லாம் வந்து எங்கள் கூட அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருக்கு, அதை எப்படிலாம் நீங்கள் வந்து கையாளுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி சார்.

நேயர்கள் இதுவரை கேட்டது கடலோடியர் தினத்தையொட்டிய சிறப்பு நேரலை. இன்றைய நேரலையில் மீன்பிடி தொழில் செய்து வரும் காரைக்கால் மண்டபத்துர்வி ஜோதிமணி அவர்கள் பங்கேற்றார்கள். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு

0: போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று தொடங்கி வைத்தார். 127 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை உட்பட 6 கோட்டங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. 164 டீசல் பேருந்துகள் மற்றும் 136 சிஎன்ஜி பேருந்துகள் அடங்கும். இதனிடையே முதலமைச்சரை இந்தியன் வங்கியின் மேலாண் இயக்குநர் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் சென்னையில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழகத்தில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கை என்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டமும் கைத்தறி நெசவாளர்களுக்கான மின் சலுகைகளும் தொடரும் என்றார். வரும் ஆண்டுகளில் மின்துறை படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். கடந்த ஆட்சியில் மின்துறைக்கான 9 ஒப்பந்த புள்ளிகளில் 1028 கோடி ரூபாய் ஊழல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்திற்குட்பட்ட டெண்டர்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்தின் மொத்த கடன் 2,47,000 கோடியாக உள்ளது என்று கூறிய அவர், தமிழகத்திற்கு அதிகபட்சமாக 21,300 மெகாவாட் மின்சாரம் தேவை என்றார். தமிழக மின்வாரியம் மூலமாக 3,495 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் மத்திய தொகுப்பிலிருந்து 13,566 மெகாவாட் மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழக மின்வாரியத்தில் முதல்கட்டமாக 15,000 பேர் இந்த ஆண்டிற்குள் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறிய அவர், 2021 தேர்ந்தெடுக்கப்பட்ட 5,391 கேங்மென் இந்த ஆண்டு வேலையில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றார். மின்வாரியத்தில் விரைவில் ஆய்வு மற்றும் மேம்பாட்டு பிரிவு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மின்வாரிய ஊழியர்களுக்கான பதவி உயர்வு இனி உரிய காலத்தில் முறைப்படி வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், மின்வாரிய ஊழியர்கள் பணியிட மாற்றத்திற்கு ஆண்டுக்கு 2 முறை கலந்தாய்வு நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்திற்கு 140,000 பணியாளர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 74,714 பேர் மட்டுமே பணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார்.
1: டிஎன்ஏபியோட மொத்த தேவை வந்து 140,635 எம்ப்ளாயிஸ் வந்து தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இது வரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65,921 நம்பர் வந்து இது வரைக்கும் வேக்கண்டாக இருக்குது. அதுக்கு இல்லாமல் கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான்.
0: எரிசக்தி கட்டமைப்பில் பிரிக்ஸ் நாடுகளின் ஒத்துழைப்பின் தேவையை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்களின் 11வது கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், நிலையான மலிவான சார்புத்தன்மையுடைய எரிசக்தி வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்ட வழிவகை செய்யும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் முழுமையான எரிசக்தி விநியோக சங்கிலியில் பெறப்பட்ட முதலீடுகளை எடுத்துரைத்த அமைச்சர், உலகளாவிய மின்னணு சார்ந்த மின் திட்டங்களை முன்னெடுக்க இந்தியா வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாட்டில் இதுவரை 6 கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் இது சார்ந்த மாற்றங்கள் வரும் ஆண்டுகளில் தொடரும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டின் அவசர நிலை பிரகடன காலத்தில் ஜனநாயக மதிப்பீடுகளுக்கு வலுவான குரல் கொடுத்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட இத்தினம் அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய வரலாற்றில் இக்காலம் ஒரு கருப்பு அத்தியாயம் என்றார். நாட்டின் அரசியல் சாசனத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி தாக்குதல் இது என்று கூறிய அவர், கருத்து சுதந்திரம் தனிநபர் சுதந்திரத்தை முடக்கியதோடு அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக பணியாளர்கள் அனைவரும் இக்காலத்தில் கைது செய்யப்பட்டதாக எடுத்துரைத்தார். அவசர நிலை காலம் எண்ணற்ற மக்களின் அளப்பரிய துணிச்சலை வெளிப்படுத்தியதாக எடுத்துரைத்த பிரதமர், 140 கோடி இந்தியர்களின் சமத்துவம், உரிமைகள், கடமைகள், விருப்பங்களை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணாக்கர் பங்கேற்றனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விருதாச்சலத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு பேரணியில் 400 மேற்பட்ட மாணாக்கர் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டனர். அரியலூரில் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த 1000 மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரியலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருளுக்கு எதிராகவும் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்கவும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் பேருந்து நிலையம்

0: கல்லூரிகளைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரியலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருளுக்கு எதிராகவும் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்கவும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் பேருந்து நிலையம் அருகில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். பேரணியில் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்குவோம், போதைப் பொருட்களை தவிர்ப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சென்றனர்.
0: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு இலக்கை எட்டும் வகையில் 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் நாளை நடைபெற உள்ளதை முன்னிட்டு இதற்கான துண்டு பிரசுரங்களை ஆட்சித்தலைவர் பிரியா இன்று வழங்கினார். இந்த ஓட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு வழங்கப்பட உள்ள சீருடைகளையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். மதுரை வடக்கு வட்டம் சாத்தமங்கலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதி கட்டடப் பணிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக மாணாக்கருடன் கலந்துரையாடிய அமைச்சர் அவர்தம் கல்வி மற்றும் விடுதி சார்ந்த தேவைகளை கேட்டறிந்தார். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அமைச்சர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டு அதன் முன்னேற்றங்களை கேட்டறிந்தார். வளர்ச்சிப் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். தமிழக முதலமைச்சராக தாம் செயலாற்றிய போது அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருவாரூரில் இந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாம் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்கள் நலப்பணிகள் தொடரும் என்றார். கடலூர் அரசு மருத்துவமனையில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் நல பெட்டகம் மரக்கன்றுகளை ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்யா வழங்கினார். தமிழ்நாடு ஆதித்ராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் நெகிழி செயலாக்க இயந்திரம் இயக்குபவர் பயிற்சிக்கு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடையவர்கள் தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த தேர்வர்களின் பதிவெண் பட்டியல் இன்று வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருந்த நிலையில் இது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றிற்கு விண்ணப்பிக்க இன்று ஒரு நாள் கூடுதல் அவகாசம் வழங்கப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆடவர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் மகளிர் பிரிவில் தன்வி சர்மாவும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 1:55. நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

0: லஞ்ச் பிரேக்கில் முதலில்
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம்

0: இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். எந்தெந்த வேலைக்கு என்னென்ன கேன்சர் வரும் அப்படின்றது நான் இப்போ சொல்கிறேன். கேன்சர் வந்துட்டு முக்கியமான காரணம் வரதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பெஷலி நம்பர் ஒன் ஹேபிட்ஸ், நம்ம எடுத்துக்கிற விதிமுறைகள், அதை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறது. ரெண்டாவது காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மரபு ரீதியாக வர கேன்சர்ஸ், அதாவது தாய்க்கு இருந்துச்சு, அவங்க தங்கச்சி அக்காவுக்கு இருந்துச்சு, அவங்க பொண்ணுக்கு இருந்துச்சு, அடுத்த தலைமுறைக்கும் வந்துருச்சு. ஸோ மரபு ரீதியாக ஒரு ஒரு ஃபேமிலி மூலமாக அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்ற கேன்சர்ஸ், மரபு ரீதியாக வர கேன்சர்ஸ். அதை பற்றி நான் பேசலை, பியூர்லி வேலை செய்கிறதுனால வர கேன்சர்ஸ் பற்றி பேசுகிறேன். இப்போ ஒரு வேலை எடுத்துப்போம். ஒரு பர்சன் வந்துட்டு பைலட்டாக இருக்காங்க, அவங்க வந்து ஏரோப்ளைனில் போகிறாங்க, டெய்லி ஒரு 5 times அந்த ஏரோப்ளைன் வந்துட்டு மேலே ஏறுது, கீழே இறங்குது. நம்ம வந்துட்டு பைலட் வந்துட்டு மேலே ஏற ஹைட்டில் நம்ம பூமியை சுற்றி இந்த அட்மாஸ்ஃபியர்ன்ற வளிமண்டலம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு தின் ஆகிட்டே போகும், அதாவது சன்னமாயிட்டே போகும். நம்ம ஹைட் ஏற இந்த அட்மாஸ்ஃபியர் என்ன பண்ணுது, சூரியனுடைய கெட்ட அலைகளை வந்துட்டு அது ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான அலைகளை மட்டும் உள்ளே விடுறது தான் அதனுடைய வேலை. ஆனால் ஹைட் ஏற ஏற அந்த லேயர் சன்னமாக இந்த சூரியனுடைய கெட்ட வேவ்ஸ் வந்துட்டு நம்ம உடம்புல படும். ஸோ இப்போ ஒரு பைலட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஹைட்லேயே போயிட்டே இருக்காங்க, டெய்லி பண்ணுறாங்க, எவ்ரி ஒரு 30 to 40 years இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த சூரியனுடைய கெட்ட ஒளி வந்துட்டு அவங்க தோலில் வந்துட்டு படுறதுனால அவங்களுக்கு தோல் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றும் எலும்பில் இந்த போய் ரத்தம் உருவாகிற இடத்துல போய் அடித்து அவங்களுக்கு வந்துட்டு சில டைம் பிளட் கேன்சர்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே ஒருத்தர் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, ஸ்டீல் ஃபேக்ட்ரி, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, புகையாக இருக்குது. அந்த இடங்களில் என்ன இருக்குன்னா, இந்த புகை வந்துட்டு நம்ம சுவாசிக்க ஒழுங்கான ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணாமல் மாஸ்க்லாம் போட்டு வேலை செய்யாமல் இருக்கும்போது 30 to 40 years வேலை செஞ்சவங்களுக்கு என்ன நடக்கும், அந்த சின்ன சின்ன துரு பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம நுரையில் படிஞ்சு அது என்னவும் அங்கே இரிட்டேஷன் பண்ணி கேன்சர் உருவாக்கும். ஸோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி, இந்த கப்பல் செய்கிற ஃபேக்ட்ரி மற்றும் உடைக்கிற ஃபேக்ட்ரி, ஸ்டீலில் வேலை செய்கிறவங்கள ஒழுங்கான மாஸ்க் மற்றும் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருந்தாங்கன்னா அதில் வர நஞ்சு கெமிக்கல்ஸ்லாம் நம்ம சுவாசிக்கிறப்ப நுரையீரல் புற்றுநோய் வரும். இப்போ டை யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்துட்டு துணியை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி அதில் சாயம் போட்டு அந்த கலர் கலராக நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணி துணியெல்லாம் உருவாக்குறோம். அந்த டை என்ன பண்ணும், அந்த டையில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்துட்டு நம்ம தெரியாமல் அறியாமல், ஏன்னா கை வச்சு தான் அதை மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு கெமிக்கல் வந்து கையில் இருக்கும், எவ்வளோ தான் கை சுத்தம் பண்ணாலும் கொஞ்சம் ரெசிடியூ இருக்கும், அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா அவங்களுக்கு இறைப்பை மற்றும் யூரின் பிளாடர் கேன்சர் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே இருந்தோம்னா நிறைய போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வேலை இருந்துச்சுன்னா அதில் தீமை இருக்கும், நன்மை இருக்கும், அதில் வர கஷ்டங்களையும் நம்ம ப்ரிகாஷன்ஸையும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டால் தான் நம்ம உயிரை வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சாலும் கடைசியில் அந்த வேலையினுடைய பலன் வந்துட்டு கேன்சரில் முடியுதுன்னா அந்த வேலை செய்கிறதுல அர்த்தமே இல்லை. ஸோ யாராவது இந்த மாதிரி கஷ்டமான வேலையில் இருக்கீங்கன்னா அதனுடைய ப்ரிகாஷன்ஸ் என்ன எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யுங்க.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: நேரம் 2:05, இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: வணக்கம் நேயர்களே, பண்பலையோடு நாம் இணைந்திருப்பது லஞ்ச் பிரேக்கில். மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜேகேஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் ஜேகேஆர் ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: ஜேகேஆர் பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
2: செல் 9443935130.
1: ஜேகேஆர் பாலிகிளினிக்.
0: இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் நம்ம வந்து குழந்தைகள் நலம் சார்ந்து தான் பேச போகிறோம். எனவே நேயர்கள் வந்து குழந்தைகள் நலம் சார்ந்த உங்களுடைய கேள்விகள் ஆலோசனை பெறணும் அப்படின்னா நம்ம நிலையின் 0436 இணைப்பு எண்ணுடன் 2311 2 9 9 8 0 2 9 9 5 8 0 அலைபேசி எண் 9 5 6 4 2 7 2 3 1 இந்த எண்களுக்கு அழைத்து குழந்தைகள் நலம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து ஆலோசனை விளக்கமும் மருத்துவர்கிட்ட பெறலாம். இன்னைக்கு நம்மளுடைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்காக திருவாரூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் பி தமிழரசன் அவங்க தான் நேரலை நிகழ்ச்சியில் நம்ம கூட தொலைபேசி வழியாக பங்கெடுத்து நிகழ்ச்சியில் பங்கெடுக்க போகிறாங்க. நிகழ்ச்சிக்கு செல்லலாம் நேயர்களே. வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்மா.
0: நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம்.
3: மகிழ்ச்சி
0: டாக்டர். இப்போ வந்து குழந்தைகள் நலம் சார்ந்து தான் நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நீங்கள் உங்களுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை நிகழ்ச்சியின் தொடக்கமாக சொல்லுங்கள் டாக்டர்.
3: வணக்கம். காரைக்கால் எஃப்எம் பெருமைமிகு நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் பி தமிழரசன். நான் அரசு பணியிலே கிட்டத்தட்ட 25-30 ஆண்டு காலம் பணிபுரிந்து பின்பு ஓய்வு பெற்று இப்பொழுது 40 ஆண்டு காலமாக நான் இந்த துறையிலே பணிபுரிந்து வருகிறேன். திருவாரூர் அதை சுற்றியுள்ள குழந்தைகளுக்கு என்னுடைய பணி இன்றியமையாததாக ஒன்றாகும். நான் திருவாரூரிலே நர்சிங் ஹோம் வைத்திருக்கிறேன். மீண்டும் என்னுடைய நேயர்களுக்கு, காரைக்கால் எஃப்எம் நேயர்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கத்தை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன்.
0: சரிங்க சார், கண்டிப்பாக நிகழ்ச்சிக்கு தொடங்கலாம். நீங்கள் வந்து அறிமுகம் சொல்கிறப்பே வந்து ஒரு நீண்ட ஒரு பணி அனுபவம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். ஏன்னா வந்து ஒரு நீண்ட பணி அனுபவம் உள்ள ஒரு குழந்தைகள் மருத்துவ நிபுணரை சந்தித்து நேயர்களுடைய நிறைய கேள்விகளுக்கும் ஆலோசனையும் அவங்களை விளக்கமும் தர்றதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி சார். இப்போ வந்து இன்றைக்கி குழந்தைகள் நலம் சார்ந்து நம்ம பேசுகிறப்ப எடுத்தோன்னே என்னுடைய ஒரு முதல் கேள்வி அப்படின்னா, நம்ம சின்ன குழந்தைங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, பிறந்த குழந்தைங்களை விட வந்து இந்த ஸ்கூல் சேர்க்கக்கூடிய அந்த ஸ்டேஜ், இப்போ வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, அந்த 4 வயசு இல்லை 3.5 வயசு அந்த மாதிரி கிண்டர் கார்டனில் சேர்க்குறாங்கல்ல சார், அந்த குழந்தைங்களுடைய நலன். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து நல்லா பாதுகாப்பாக, இல்லை சின்ன குழந்தை நம்ம பிள்ளை அப்படின்னு பற்றி பற்றி பாதுகாத்துருப்போம். திடீர்னு நம்ம வீட்டிலேருந்து ஒரு பள்ளிக்கு இல்லை ஒரு பிளே ஏரியாவுக்கு அப்படி அனுப்புகிறப்ப அந்த குழந்தைங்களுடைய நலன் எப்படி இருக்கும், இல்லை மனதளவில் அந்த குழந்தைங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம வந்து எப்படி பேரண்ட்ஸுக்கு வந்து கைட் பண்ணலாம் டாக்டர், இப்படி செய்யுங்கன்னு?
3: ரெண்டு விஷயமா. ஒன்று வந்து அந்த குழந்தை வந்து தாயை விட்டு பிரிந்து ஒரு சில மணி நேரங்கள் வேறு ஒரு இடத்திற்கு செல்லும். அப்போது அதனுடைய மனநிலை ஒரு மாதிரியாக இருக்கும், அதனுடைய உடல்நிலை ஒரு மாதிரியாக இருக்கும், அதனுடைய உணவு பழக்க வழக்கங்களும் சரியாக கடைபிடிக்க வேண்டும். என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல கிண்டர் கார்டன்லையும் பிளே ஸ்கூல்லையும் போகும்போது அந்த அட்டென்ஷனை டைவெர்ட் பண்றதுக்காக, அதனுடைய மைண்ட மாற்றுவதற்காக அங்கு நிறைய விளையாட்டு சாதனங்கள் இருக்கும். ஆபத்தில்

0: விளையாட்டு அரங்கங்கள் அங்க நிறைய இருக்கும். சக மாணவர்கள் அல்லது சக குழந்தைகள் அங்க இருப்பாங்க. அதனால அங்க கூட விளையாடும் போது 100க்கு 90 குழந்தைகள் கிட்டத்தட்ட அம்மாவை தற்காலிகமாக மறந்து அந்த குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருக்கும். விளையாட்டு சாமான்களோட விளையாடும், குழந்தைகளோட விளையாடும். அங்க வந்து டீச்சர்ஸ் அந்த குழந்தைகளை பராமரிக்கிறதுக்காக உள்ள மகளிர் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க அது மாதிரி பள்ளிக்கூடம் வந்து கிட்டத்தட்ட 100க்கு 90 பள்ளிக்கூடங்கள் அப்படித்தான் இருக்குது. அதே மாதிரி பால்வாடி அப்படின்னா அரசு அமைத்து நடத்தும் அந்த பள்ளிக்கூடங்களிலும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காங்க. அங்க போகும்போது அதனுடைய மனநிலை மாறிவிடும். அதற்கு தகுந்தாற் போல அம்மாவும் மற்றவர்களும் அங்க வந்து அதற்கு வந்து அந்த மைண்ட வந்து மாற்றி கொண்டு போகணும். இது ஒண்ணு. ரெண்டாவது உணவு பழக்க வழக்கம். நிச்சயமாக தண்ணீர் நிறைய வெயில் காலத்துல அருந்த வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா கூட அதை சுத்தமான கையோடு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. ஏனென்றால் இந்த வெயில் நேரங்கள்ல அதற்கு வந்து வாந்தி வயிற்று போக்கு முதலான நிறைய தொந்தரவுகள் இருக்கும். அதுக்காக அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது அந்த அம்மாவோ அல்லது வேற ஒரு வீட்டுல உள்ளவங்களோ அங்க உட்கார்ந்து அதுக்கு தனியா இடம் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம். அல்லது அந்த பணிப்பெண்களிடம் இது மாதிரி இருக்குமா இந்த குழந்தைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி தண்ணீர் இருந்து சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வீட்டுல உள்ள உணவுப் பொருள்களை தான் கொடுக்கணும். அது ரொம்ப கத்துக்க வேண்டிய விஷயம். அம்மாக்கள் அதை நிறைய கொடுக்கலாம். ஒண்ணு. அடுத்தது அந்த குழந்தைகள் வந்து அங்க விளையாடும் போது படிப்போட சேர்ந்த விளையாட்டுகளும் அங்க இருக்கும். அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய விளையாட்டுகளும் அங்க இருக்கும். அதெல்லாம் தேர்ந்து நாம அங்க போனோம்னா மிக நன்றாக இருக்கும். அடுத்தது, ஒரு குழந்தைக்கு ஒரு இருமலோ சளியோ அல்லது வாந்தியோ வயிற்றுப்போக்கு இந்த காலங்களில் ஏற்பட்டால் அந்த குழந்தைகளை மட்டும் தனியாக பிரித்து அந்த குழந்தைகள் நன்றாக ஆனவுடன் அல்லது மருத்துவ சிகிச்சை அளித்து அதுக்கு ஒரு தகுதியான ஒரு குழந்தையாக இருக்கும் போது அதை மற்ற குழந்தைகளுடன் விளையாட சொல்றது ரொம்ப நல்லது.
1: ஆக தூய்மை வந்து நம்மளுடைய பொறுப்பு. உணவும் சரி, குழந்தைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய
0: எல்லாமே. பள்ளி எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி பெற்றோர்களும் அதற்கு முக்கியம். ரெண்டு பேரும் சேர்ந்துதான், இணைந்துதான் அந்த குழந்தைய அந்த பள்ளிக்கு கொண்டு சென்று படிக்க வைக்க வேண்டும், விளையாட வைக்க வேண்டும், அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும்.
1: சரிங்க சார், இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியினுடைய ஒரு முதல் நேயர் இணைப்பில் வராங்க, அவங்கள சந்திக்கலாம் சார். வணக்கம்.
2: இருவருக்கும் மதிய வணக்கம்.
1: மதிய வணக்கம். யார் இங்கே
0: பேசுறீங்க? வணக்கம்.
2: வேதாரண்யம் மாவட்டம் தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி.
1: சொல்லுங்க.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சிவபாரதி ஐயா. வணக்கம். உங்கள் சந்தேகம் என்ன?
2: வணக்கம் சார். அதாவது இப்ப குழந்தைகளுக்கு வந்து இந்த கிரேப் வாட்டர் கொடுக்குறாங்க. இது வந்து பிறந்த குழந்தைல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சரியா? அடுத்து குழந்தைக்கு வந்து இந்த பால் ஊட்டின்னு ஒண்ணும் கடையில விற்கிது, அதை வாங்கி அது வாயில வைக்கிறாங்க. இந்த பழக்கம் வந்து ஒரு சரியான பழக்கமா? இது ரெண்டுக்கும் ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர்.
0: இரண்டுமே, முதல் இது பாதி தவறான பழக்கம், ரெண்டாவது முழுக்க முழுக்க தவறான பழக்கம். ஏனென்றால் கிரேப் ஆர்டர் கொடுத்தா தவறு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, ஆனா தேவை இல்ல. பிறந்த குழந்தைக்கு செரிமானம் ஆகிறதுங்கிறது 6 மாத காலம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாம 3 மாசத்துல 2 மாசத்துல இதெல்லாம் தாய்ப்பால் இல்லாம வேற வேற உணவுகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த கிரேப் வாட்டர் அது இதெல்லாம் கொடுத்து ஒரு மிக்சட் கன்ஃபியூஷன் பேரு. தாய்ப்பால் கொடுக்காம இருக்கிறதும் தப்பு, கிரேப் வாட்டர் கொடுக்கறதும் தப்பு, அதனால அப்படி இருந்தது. இப்போ வந்து எல்லா இடத்துலயும் எல்லா மருத்துவமனை, எல்லா டாக்டர்களுடைய நர்சிங் ஹோம், எல்லா அங்கன்வாடி பணியாளர்கள், விஹெச்எம், வில்லேஜ் ஹெல்த் நர்சிங் எல்லாமே சேர்ந்து 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அம்மாக்களை சொல்றாங்க. அவங்கள அம்மாக்களும் நல்ல அந்த ஒரு விழிப்புணர்வோடு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாய்ப்பால் கொடுத்த பிறகுதான் 6 மாதம் கழித்து இணை உணவு கொடுக்க வேண்டும். அதனால தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அதுக்கு வந்து அந்த தாய்ப்பால்லயே அந்த பால் ஜீரணிக்கிற அளவுக்கு உள்ள வேதியியல்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால தனியாக கிரேப் வாட்டர் கொடுக்க வேண்டாம், தேவையில்லை. ரைட்டு, சரி கொடுத்துக்கிட்டு இருக்கான் சார், இது வரையும் தப்பு பண்ணிட்டோமான்னா அப்படி அல்ல. அதனால அதுவும் கொடுத்துக்கிட்டு இருந்தா தேவையில்லை, சரி கொடுத்தே ஆகணும் கட்டாயம் சார், எங்க பாட்டி வலியுறுத்துறாங்க, எங்க பாட்டி காலத்துல கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, ஊட்டி என்பது அழுகிற குழந்தைக்கு ஒரு

0: இந்த சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி சுவிட்சை நாங்கெல்லாம் இங்க வரும்போது கிண்டலா சொல்லுவோம், ஏமா சுவிட்ச் எடுத்து வாயில வச்சிருக்கீங்களே எதுக்கு அழுவை நிப்பாட்டுறதுக்கா அப்படின்னு கேட்போம். குழந்தை அழுகிறது என்றால் அதற்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது என்ற அர்த்தம். பல தேவைகள் இருக்கும், ஒண்ணுக்கு போனா இந்த ஜட்டியில பட்டு அது வந்து ஜில்லுன்னு இருக்கும், பசி எடுத்தா அதுக்கு அழுவ ஆரம்பிக்கும், உடம்புல புதுசு ட்ரெஸ் எல்லாம் போடும் போது அதுக்கே அரிக்க ஆரம்பிக்கும், வாய் தலையினல படுக்கும் போது ஏதாவது உறுத்த ஆரம்பிக்கும். இப்படி பல விஷயங்கள் சேர்ந்துதான் அந்த குழந்தைய அழுவ ஆரம்பிக்கும். அதை ஆஃப் பண்றதுக்காக ஊட்டி மட்டும் போதாது. ஊட்டி சுவைக்கும் போது காத்தையும் சேர்த்துதான் அந்த குழந்தை உள்ளுக்கு அனுப்பும், உடலுக்குள்ள. அது வயிற்றை ஒப்பிக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதனால ஊட்டி என்பது தேவையில்லாத விஷயம். அடுத்தது பல் முளைக்கும் போது ஊட்டியை சப்பும் போது பல்லு தாறுமாறாக முளைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த ஊட்டியில. அதனால ஊட்டி என்பது ஆரம்பிச்சாச்சுன்னா கஷ்டம். இந்த சில குழந்தைகள் கைய வந்து வாயில வச்சுக்கிட்டு விரல வச்சுக்கிட்டு சப்பிக்கிட்டே கிடக்கும், அது எடுக்கவே முடியாது. அதுக்கு ஒரு மருந்தும் கிடையாது. பழக்க வழக்கங்களை மாற்றி அமைப்பதுதான் முக்கியம். அது மாதிரிதான் ஊட்டியும். ஊட்டி தேவையில்லாத ஒன்று.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏகஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால், சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏகஸ் காரைக்கால்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக் வழங்கி கொண்டிருக்கும் டாக்டரிடம் கேளுங்கள்.
4: மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
5: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
4: மேலும் ஜேகேஆர் ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
5: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
4: ஜேகேஆர் பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
5: செல் 9443935130.
4: ஜேகேஆர் பாலிகிளினிக்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
4: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
1: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் எய்ம்ஸ் சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
9: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
10: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
11: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சில வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
12: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் காரே எலக்ட்ரிகல்ஸ்.
13: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரே எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நாளை காலை 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி.
14: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
15: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.

0: காரைப்பண்பலையில் நாம் இணைந்திருப்பது லஞ்ச் பிரேக்கில் டாக்டரிடம் கேளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து திருவாரூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் பி தமிழரசன் அவங்க தான் நேரலை நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் இல்லை டாக்டர்?
1: சொல்லுங்கம்மா.
0: இப்போ நிகழ்ச்சியில் வந்து நம்ம அடுத்து ஒரு நேர சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: சாருக்கும் வணக்கம்.
1: அதாவது நாலு வயசுல வந்து நாலு வயசு வரலயும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தது, நாலு வயசுக்கு அப்புறம் திக்குதுன்னா இது மாதிரி சமயங்கள்ல குழந்தைகளுக்கு வர்றது உண்டு. அது எதையோ பார்த்து அல்லது யாரையோ பார்த்து அது மனசுல படிஞ்சு அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. 90% இது மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது நம்ம பெற்றோர்கள் அதை திருப்பி திருப்பி அவங்களுக்கு சுட்டி காமிச்சு திக்காத திக்காத அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லது சக பசங்களும் இந்த பாரு அது திக்கிக்கிட்டு இருக்கு திக்கிக்கிட்டு இருக்குன்னு கிண்டல் பண்ண கூடாது. அதை விட்டாச்சுன்னா அப்படியே டிரான்சியன்ட் அப்படியே அந்த குழந்தைக்கு அந்த திக்குவாயி ஒரு மாத காலத்திலயோ ரெண்டு மாத காலத்திலயோ தானாகவே சரியாகிவிடும். அதனால அதை பத்தி கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: சரிங்க சார். சரி, இப்ப வந்து குழந்தைகள் நலம் அப்படிங்கறதுல அடுத்ததா என்னுடைய ஒரு கேள்வி வந்து தாய் சேய் நலம். இப்போ ஒரு பிறந்த ஒரு பச்சிளம் குழந்தை, ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிறப்ப அந்த பிறந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த தாயை வந்து நம்ம எப்படி கவனிச்சுக்கணும்? இப்போ மருத்துவமனையில் ஒரு 2 நாட்கள் இருக்கிறாங்க, இல்லை அறுவை சிகிச்சைனா இன்னும் கூடுதல் நாட்கள் இருக்கிறாங்க. அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த பிறகு அந்த குழந்தைக்கும் சரி இல்லை அந்த தாய்க்கும் சரி நம்மளுடைய கவனிப்பு எப்படி இருக்கணும், எப்படி அவங்கள பராமரிக்கணும், இதை பற்றி சொல்லுங்கள் சார். சார், நம்ம இதை பற்றி கேட்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு நேர் வராங்க, அவங்களையும் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஐயா வணக்கம், சொல்லுங்க உங்க சந்தேகம்.
3: வணக்கம் சார், நான் திருவாரூர்லேருந்து ராஜா தெருலேருந்து பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க.
3: வணக்கம் சார்.
1: ராஜா தெரு சொல்லுங்க.
3: நல்லா இருக்கல சார்?
1: நல்லா
3: நல்லாங்க சார். என்னல சார், இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த குழந்தைங்க ஊட்டி ப்ராப்ளம்.
1: ஆமா,
3: அதே தான் சார். என்னுடைய பேர பிள்ளைக்கு அந்த ஊட்டியை வந்து வாயிலிருந்து எடுக்கவே மாட்டான் சார், எடுத்தாலே அழுகுறான் சார். எனக்கு நீங்க வேற சொன்னீங்களா பல்லு வேற கிராஸ் ஆகும், அதுக்கு அதான் பயமா இருக்கு. அது என்ன சார் மாற்று வழி, என்ன சார் பண்றது பாப்பாக்கு?
1: மாற்று வழி வந்து மாற்று சிந்தனை தான். அதாவது வயசு என்ன அந்த குழந்தைக்கு?
3: வயசு 1.5 வயசு சார். 6 மாசம் இருந்து சப்பரம் சார்.
1: 1.5 வயசு 1.5 வயசு ஆகும்போது திருப்பி திருப்பி
3: 1.5 வயசு ஆகும்.
1: 1.5 வயசுல கிட்டத்தட்ட தாய்ப்பாலோட சேர்ந்து வேற இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். 1.5 வயசு அல்லது 2 வயசுல தாய்ப்பால் கொடுக்கற ஒரு ஸ்டேஜ் குறைஞ்சிடும். அதனால ஒரு மாற்று வழி வந்து தாய்ப்பாலை தொடர்ந்து மாறல விட்டு கொடுக்கறது ஒரு வழி. அடுத்தது அது அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணணும், அல்லது அதுக்கு நீங்க வைக்காம இருக்கணும், அதுக்கு என்னென்ன செய்வோம் அப்படின்னு பொறுமையா சொல்லி கொடுக்கணும். அடுத்தது அதனோட பசி இல்லாம அதுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்க சொல்லுங்க, நிறைய தண்ணீர் இருந்து சொல்லுங்க. அதனுடைய தீமைய அந்த குழந்தைக்கு சொன்னோம்னா ஓரளவு புரிஞ்சு கொள்ளக்கூடிய குழந்தைதான் அது. அதனால அது மாதிரி செய்ய சொல்லுங்க. அதுக்கு மாற்று மருந்தோ அல்லது மாற்று வேற விஷயங்களோ ஒண்ணும் இல்லை, சிந்தனையை மாற்ற வேண்டும். அல்லது அதனுடைய வாய் வழியா போற உணவு, வாய் வழியா போற பால், இதைகளை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கணும். தாய்ப்பாலை கொஞ்சம் தொடர்ந்து கொடுக்க சொல்லுங்க. திருப்பி திருப்பி அந்த குழந்தைக்கு அரவணைப்பு அன்பு திரும்பி தூக்கி வச்சுக்கணும். அது மாதிரி
0: இப்ப குழந்தை அழுகுது அப்படின்னா நம்ம கூட ஒரு ஆள் இருக்கணும், அரவணைச்சு தட்டி. அப்ப டைவர்ஷன் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் இதுல வந்து இதுல பெஸ்டா செயல்படுது. சரிங்க சார், அடுத்த ஒரு நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், டாக்டரிடம் கேளுங்கள்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நான் சூப்பர் இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
4: அதாவது வந்து இப்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எனி டைம் இந்த பாம்பர்ஸே போட்டு வச்சிருக்காங்க, பகலும் போடுறாங்க நைட்டும் போடுறாங்க. அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் எஃபெக்ட் வருமா எப்படின்னு கேட்டு சொல்லுங்க டாக்டர்ட்ட.
0: சரிங்க சார், கேக்கலாம்.
1: கட்டாயம் சைடு எஃபெக்ட் உண்டுங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அது அலர்ஜி ஆகி ஒரு தரமற்ற பாம்பர்ஸ் போடும் போது அது அந்த தொடையினுடைய உள்புறம் வந்து அப்படியே செவந்து போகும். அப்புறம் கொஞ்ச நாள்ல அது வந்து கொஞ்சம் அல்சர்.

0: ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரிப்பு, அழுகை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவாய்ட் பண்ணிட்டு ஒரு டிராவல்ல போறோம், அப்ப இந்த பாம்பர்ஸ் போட்டுட்டு போய் இது பண்ணிடலாம். அடுத்தது நைட்ல பழமும் நீரும் அந்த குழந்தையினுடைய உடலோடு தான் ஒட்டி இருக்கும். உடல்ல இருந்து வெளியில போக வேண்டியது, வெளியில வந்த மலமும் நீரும் வந்து அந்த தொடையிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அதனுடைய ரியாக்ஷன் அதிகம். ஏன்னா கழிவு பொருட்கள் தான் வெளியே வருது, அதை உடல்ல ஒட்டி வைக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் அல்ல. அடுத்தது அந்த பிளாஸ்டிக் பொருட்கள், அதனால ஆனது தான் இது, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் அது. அது சில சமயங்கள்ல வியாபார போட்டினால தரமற்ற பாம்பர்ஸ் வரும்போது நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த பப்பையெல்லாம் பாத்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், மரத்துல உள்ள கிருமிகள், நீர் போற வழியா போற ஒரு சில விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் வருது. அதனால சாதாரண துணியை கட்டி அந்த துணியை திருப்பி திருப்பி துவைச்சு போடுறது நல்லது. அல்லது பாம்பர்ஸ் தான் கட்டி ஆகணும்னா ஒரு தடவை யூரின் போயிட்டாவே அதை அறிஞ்சு பாம்பர்ஸ் தான் மாத்திக்கணும். அது மாதிரி இப்ப எல்லாம் பாம்பர்ஸ் போட வேணாம்னு சொன்னா அது காலத்தினுடைய கட்டாயமா ஆயிடுச்சு. இப்போ எல்லா குழந்தைக்கும் பாம்பர்ஸ் போட்டு வர வேண்டிய விஷயம், தாய்மார்களுடைய வேலையையும் பழுவையும் சுமையையும் குறைக்கிறதுனால அது வந்து ரொம்ப ரீச் ஆயிட்டு. அதனால தரமான பாம்பர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஒருவேளை யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தா தரமான பாம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க, அடிக்கடி மாத்துங்க. நைட்ல கூடிய வரையிலும் பாம்பர்ஸ் நைட்ல தான் ரொம்ப யூஸ் பண்றாங்க, ஏன்னா அம்மாவனுடைய தூக்கம் கெட்டு போகாம இருக்கணும், குழந்தைக்கும் தொந்தரவு இல்லாம இருக்கணும்னு. முடிஞ்ச வரையிலையும் பாம்பர்ஸ் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுங்க. இல்ல பண்ணல அப்படின்னா சாதாரண துணிய சோப் போட்டு துவைச்சு திரும்பி அந்த தண்ணியில ஊற வச்சு திரும்பி அதை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது.
1: சரிங்க சார், இப்போ அந்த பேம்பர்ஸ் கூடவே தான் இன்னொரு கேள்வியும் கேட்கலான்னு வந்தால் அதுக்கும் சேர்த்து நீங்கள் விடைய சொல்லிட்டீங்க. ஏன்னா இப்போ எந்த கால இடைவெளியில் பேம்பர்ஸ் குழந்தைங்களுக்கு மாற்றலாம்? இப்போ லாங் டிரைவ் போகிறோம், சிலர் வந்து நல்லா கொஞ்சம் வளர்ந்து பேச தெரிஞ்ச குழந்தைகளுக்கெல்லாம் கூட வந்து தூரம் போகிறோம் அப்படின்னா கம்பல்சரி பேம்பர்ஸ் அணிவிச்சே போகிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கல இல்லை பிடிக்குது அரிக்குதுன்னு வெளிப்படையாக சொன்னால் கூட பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய பயணம் வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறனால அதை அணிவிக்கிறாங்க சார்.
0: ஆமா, உண்மைதான். அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கால இடைவெளி, குறுகிய கால இடைவெளியில மாத்திக்கிறது நல்லது. நம்ம கரெக்டா இது ஒன் ஹவர்ல மாத்து ரெண்டு ஹவர்ல மாத்துன்னு இல்ல, சில குழந்தைகள் மூணு மணி நேரம் கூட ஆகும் பாஸ் பண்றதுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் மலம் போகும். அதனால அந்த காலகட்டங்கள்ல நம்ம அறிஞ்சு மாத்திக்கணும். பேம்பர்ஸ் போட்டு விட்டுட்டு சரி எல்லாமே போட்டாச்சு நம்ம ஊர் போய் இறங்கினா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாம அது யூரின் போயிருக்கா மலம் போயிருக்கான்னு அறிஞ்சு அதை சுத்தம் பண்ணி திரும்பியும் மாத்தி விட்டா வியாதிகள் அடையாம இருக்கும்.
1: சரிங்க சார், ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்காக நாம் இணையலாம். பண்பலையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
3: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
2: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
3: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
2: JKR பாலி கிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
3: செல் 9443935130.
2: JKR பாலி கிளினிக்.
1: இரண்டு மணி 30 நிமிடத்தில் நாம் அணிந்திருப்பது திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை. வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
1: நேர்களே, இன்றைய லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் டாக்டரிடம் கேளுங்கள் திருவாரூர் குழந்தைகள்னால சிறப்பு.

0: மருத்துவ நிபுணர் டாக்டர் பி தமிழரசன் அவங்க தான் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியில் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து குழந்தைகள் நலம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளை மருத்துவர்கிட்ட கேட்கலாம். 0436 8 இணைப்பு எண்ணுடன் 231 231 2994 8029 2995 8 0 அலைபேசி எண் 9566 4272 2331. டாக்டர்
1: சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க.
0: சார், இப்போ வந்து நம்ம ரெண்டு நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். இந்த தாய் செய் நலம், பிரசவத்திற்கு பின்னான தாய் செய் நலம் நம்ம வீடுகளில் எப்படி பராமரிப்பு கொடுக்கணும், இதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: தாய் செய் நலம் முதல்ல அந்த கேள்வி கேட்டிருந்தீங்க.
0: ஆமாம் சார்.
1: கடையில் நேரம் வந்துட்டாங்க. இப்போ வந்து மருத்துவமனையில் டெலிவரி ஆன பிறகு அங்க காம்ப்ளிகேஷன் இல்லாம நல்லபடியா டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, குழந்தையை பொறுத்தவரையிலையும் அம்மா கவனிக்க வேண்டியது என்ன, அம்மாவை பொறுத்தவரையிலையும் அம்மா கவனித்துக் கொள்ள வேண்டியது என்ன, ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு வந்து அம்மாவுக்கு வந்து மருத்துவ ரீதியா அங்க இருக்கிற கைனகாலஜிஸ்ட் பொசிஷன் சொல்லுவோம், அவங்க வந்து மருந்து மாத்திரைகள், சர்ஜரி பண்ணியிருந்தா அதுக்கு வேண்டிய சிகிச்சைகள், அல்லது நார்மல் டெலிவரியா இருந்தா அதுக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகளை கொடுத்துருவாங்க. நாமும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது உணவு. அந்த உணவை தள்ளி போடாம உணவு போற பாதையே வேற, டெலிவரி ஆகிற பாதை வேற. அதனால உணவை வந்து ஈஸியா ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை நீங்க கொடுக்கறதுக்கு சொல்லலாம். அடுத்தது நீர் அருந்துது, தண்ணீரையும் போதுமான அளவு குடிக்க சொல்லலாம். அடுத்தது ரொம்ப வெயிட் தூக்காம, அந்த அந்த குழந்தைகள் வெயிட்ட தூக்குற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிகமான வெயிட்ட தூக்காம ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா தையல் போட்டிருக்கும் போது அது பிரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது அவங்க அப்படி நல்ல உணவை அருந்தி நீர் நிறைய சாப்பிட்டாதான் குழந்தைக்கு வேண்டிய மிக முக்கியமான விஷயமான தாய்ப்பால் கிடைக்கும். அந்த தாய்ப்பால் என்பது எப்ப கொடுக்கலாம் அப்படின்னா, குழந்தையை தூக்கி கொடுக்க வேண்டிய ஒரு, அதாவது ஆபரேஷன் பண்ணியிருந்தா அந்த மயக்கம்லாம் தெளிஞ்சு வர்றதுக்கு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். நார்மல் டெலிவரினா நார்மலா இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு அனுமானமா சொல்லணும்னா, குழந்தை பிறந்த 1.5 மணி நேரத்திற்குள் அல்லது இன்னும் எவ்வளவு சீக்கிரம் கொடுக்கலாமோ அத அந்த நேரத்துக்குள்ள குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அந்த தாய்ப்பால் சுரக்க வேண்டும் என்றால் குழந்தையினுடைய உதடு அம்மாவினுடைய மார்பகத்தில் பட வேண்டும். அந்த கருமையான பகுதியில் முக்காவாசி அம்மாவினுடைய குழந்தையினுடைய வாய்க்குள் செல்ல வேண்டும். தப்பி சாப்பிடும் பொழுதுதான் பால் சுரக்க வேண்டிய தூண்டுதல் ஏற்படும். அதனால குழந்தைய எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அம்மாட்ட கொடுத்து அரவணைப்போடு அம்மா கட்டி பிடிக்கும் போது தாய்ப்பால் மட்டும் குழந்தைக்கு போவது அல்ல, அத்துடன் சேர்ந்து தாய்ப்பாலோடு சேர்ந்து பாசம், அன்பு, பரிவு இத்தனையும் பரிமாறும். அதனால குழந்தைக்கு இம்மிடியட்டா தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். தாய்ப்பால் ஊறுவதற்கு அம்மா நிறைய சாப்பிட வேண்டும். நான் ஏற்கனவே கொஞ்சம் குண்டா இருக்கேன், இன்னும் நிறைய சாப்பிட்டா இன்னும் குண்டாயிடுவேன் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாம ஒன்னும் ஆகாது. நீங்க தாராளமா நிறைய சாப்பிட சொல்லுங்க. நிறைய சாப்பிட சொல்லுங்கன்னா சத்துள்ள ஆகாரங்கள், சத்துங்கிறது ரொம்ப முக்கியம், பருப்பு வகைகள், அது மாதிரி முட்டை, சிக்கன், இது மாதிரி எல்லாம் சாப்பிட்டா, வயல் நண்டு, நண்டு இதெல்லாம் சாப்பிட்டா கட்டாயம் பால் ஊறும், பால் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் பராமரிப்பு.
0: சார், இப்ப வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த பிறகு நம்மளுடைய கான்செப்ட் ஃபுல்லா வந்து ஆரோக்கியமான உணவுகள், இதுல வந்து நம்ம கவனம் செலுத்தணும். சரிங்க சார், நன்றி.
1: ஆரோக்கியமான உணவு மட்டுமல்ல சுகாதாரம் இருக்கணும். அந்த பிறப்பு உறுப்புகளை வந்து கட்டாயம் நல்ல வாஷ் பண்ணி சுத்தமான முறையில வச்சுக்கணும். குழந்தைய வந்து டெய்லி குளிப்பாட்டணும். குழந்தைக்கு வந்து ஆரோக்கியமான அந்த பாலை கொடுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்பகங்களை கழுவிட்டு அதுக்கப்புறம் உலர வச்ச பிறகு பால் கொடுக்கணும். பால் கவிச்சு அப்படிம்போம், அந்த குழந்தைய வந்து சமயத்துல வந்து மூஞ்சி திருப்பிக்கும் அந்த கவிச்சு இருந்தா, அதனால அதையும் அந்த கவிச்சு அல்லது இந்த வாடை, கவிச்சுங்கிறது கெட்ட வாடை, அந்த வாடை இல்லாம பாத்துக்கணும். மார்பகங்களை சுத்தமா வச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள்.
0: சரிங்க சார், ஆரோக்கியமான உணவு பிளஸ்

0: சுகாதாரம், நம்மளுடைய தூய்மை, இது எல்லாமே
1: நல்ல
0: வந்து நம்ம
1: மனசு. அதாவது குழந்தைய வந்து குழந்தை ஒரு முக்கியமான கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் ஜனங்களே. இப்ப வந்து முதல் பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு அனுப்புறாங்க. அது வந்து நம்ம நம்ம ஹிந்து இதுல வந்து எல்லா இதுலயுமே வந்து எல்லா ரிலிஜியன்லயுமே வந்து அது வந்து ஒரு சம்பிரதாயமா இருக்கு. ஏன்னா தாய் வந்து குழந்தைய அம்மா அம்மா அதாவது இந்த மதரோட குழந்தை பெற்றெடுத்த அம்மாவோட அம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஏனென்றால் அங்கு அதற்கு நல்ல ஒரு பராமரிப்பு இருக்கும். அடுத்தது அந்த அம்மாவுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். குழந்தை பிறந்த 10 நாள்லயே அடுப்படி வேலை அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அந்த வேர்வையிலையும் அந்த அடுப்படி உஷ்ணத்திலையும் நிறைய விஷயங்கள் அங்க இருக்குது.
0: உடல் நலம் தேறி வர வரைக்கும் அங்க இருப்பாங்க ஓய்வுல.
1: ஆமா, அந்த இது வந்து அதுக்காக தான் அங்க அனுப்புவாங்க. மாமியார் வீட்டுல இருக்கிறதுனால அப்படி பண்ணிடுவாங்கன்னு இல்ல, இருந்தாலும் சிறப்பான கவனிப்பு அங்க இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் அங்க அனுப்புறாங்க. என்ன கான்செப்ட்னா அம்மாவுக்கு ரெஸ்ட் வேணும், அம்மாவுக்கு குழந்தைய பராமரிக்கக்கூடிய வேலை மட்டுமே இருக்கணும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு. அதனால அரசாங்கமே 9 மாசத்துல இருந்து இப்ப 1 வருஷம் ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1 வருட காலம் நீங்க வேலைக்கு வர வேணாம், ஊதியத்துடன் கூடிய சம்பளம் சம்பளத்துடன் கூடிய ஊதியம் வாங்கிங்க, நீங்க குழந்தைய பராமரிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் என்ன காரணம்னா குழந்தைக்கு அம்மாவனுடைய முக்கியமான வேலையே குழந்தையை பராமரிக்கிறது. குழந்தைய என்ன பராமரிக்கிறது? சுத்தமா வச்சுக்கிறது, தாய்ப்பால் கொடுக்கறது, இணை உணவு கொடுக்கறது, தடுப்பூசிகள் நேரம் தவறாம காலம் தவறாம போடுறது, ஒரு எதிர்கால சிட்டிசனை உருவாக்குற பொறுப்பை அம்மாட்ட கொடுக்கறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு லீவு கொடுக்கறாங்க, அவங்கள வந்து தாய் வீட்டுக்கு அனுப்புறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல மனசு, நல்ல நேரம் போக்குறது, தாய்ப்பால் கொடுக்கறது, மத்த விஷயங்களை கவனிக்கிறது அந்த அம்மாவனுடைய முக்கியமான விஷயம்.
0: உடல் நலன், மனநலன், மருத்துவ நலன், சாப்பாடு, இது எல்லாமே நம்ம கவனத்துல கொள்ளணும். ஒரு பிரசவத்திற்கு அப்புறம் ஒரு தாய் வந்து நல்ல உடல் நலமும் தேறி வரணும் முக்கியமா. அதுக்கு இந்த ஓய்வு கட்டாயம் அவசியம்.
1: அவசியம்.
0: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து அடுத்து ஒரு நேரை சந்திக்கலாம் நிகழ்ச்சியில. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, டாக்டரிடம் கேளுங்கள்.
2: நான் வலையமான் வட்டம் கோவிந்தபுரி கிராமத்துல இருந்து பேசுறேன்மா.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: என் பையனுக்கு பிறந்ததுல இருந்து சுகருமா.
0: சரிங்க.
2: அதுல இருந்து அதோட பாதிப்பு என்னவோ தெரியல, காதும் கேட்க மாட்டேங்குது. நான் இப்ப ரீசெண்டா காக்லியர் ஆபரேஷன் பண்ணிருக்கோம். திடீர் திடீர்னு அவனுக்கு உடம்பு வேற சரியில்லாம போகுது. அது என்ன என்ன விதத்துல நிவர்த்தி பண்றதுன்னு ஒண்ணு புரியலம்மா.
0: சரிங்க, நம்ம சார்ட்ட கேக்கலாம்.
2: சார்
1: காது
2: வேற கேக்கல சார், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு வாய் வழியா சொல்ல தெரியல.
1: என்ன
2: பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது.
1: லைஃப் லாங் இன்சுலின் இன்ஜெக்ஷன் டைப் 1 டயபெட்டிக்கு போட்டே ஆகணும். அது போட்டா ஓரளவு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இன்சுலின் என்ற பொருள், இன்சுலின் என்ற ஒரு கெமிக்கல் உடல்ல சுரக்காம போறதுனாலதான், கொஞ்சம் கூட சுரக்காம போறதுனாலதான், கொஞ்சம் சுரந்தா மாத்திரை ஆக்கிக்கலாம், அது கொஞ்சம் கூட சுரக்காம இருக்கிறதுனாலதான் அதுக்கு இன்சுலின் போடுறோம். ஆமா, உடல்ல ஒரு பாதிப்பு இன்சுலின் இல்ல, அதனால இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் டயபெட்டிஸ் பிறந்ததுல இருந்து அதனுடைய பாதிப்பு நம்ம இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால குறைவா தான் இருக்கும். இன்சுலின் துறக்கலன்னா பேங்க்ரியாஸ் அதாவது கணையம் என்ற ஒரு ஒரு ஒரு உறுப்பினுடைய கடைசி பகுதியில தான் சுரக்கும். அது இல்லாம போதுன்னா அது ஒரு பாதிப்புன்னு அர்த்தம். அதே மாதிரி காது, கண், மூக்கு இந்த விஷயங்கள்ல ஏதாவது கோளாறு இருக்குமா அப்படின்னா அதுக்கு தகுந்த டாக்டரை பார்க்கணும். காது கேட்கலன்னா பேச்சு வராது.
2: என்ன
1: ஆபரேஷன்?
2: காக்லியர் ஆபரேஷன். இந்த சென்னையில போய் காக்லியர் ஆபரேஷன் பண்ணிருக்கோம். உள்ளுக்கு மிஷின் வச்சு.
1: நீங்க முறையான வைத்தியம் தான் பண்றீங்க. அந்த வைத்தியத்தை தொடர்ந்து அந்த ஒரு அந்த கன்சர்ன்ட் டாக்டர் கிட்ட நீங்க வந்து இத வந்து இந்த சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு உரிய முறையான சிகிச்சை அளிப்பாங்க.
2: சரி சார், இன்னும் பேச்சு வரல சார், அதுக்காக தான் சார் கேக்குறேன்.
1: வரும் வரும் வரும், வராம போ.
2: சரி சரி சார், சரி,
0: நன்றி சார். சார், அடுத்து ஒரு நேரை சந்திக்கலாம் நிகழ்ச்சியில. வணக்கம், டாக்டரிடம் கேளுங்கள்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் அங்குள்ள ராமலிங்கம் பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க.
3: எங்க பேர குழந்தை 11 மாசம் 1 மாசம் அவரு பிறந்த வேணுமா இல்லை?

0: அதுக்கு சக்கரை இருக்குல்ல, டாக்டர் எல்லாம் வைத்தியமும் பண்ணாங்க. அது என்ன என்ன செய்யலாம்னு டாக்டர் கிட்ட சொல்லுங்க.
1: ஐயா டாக்டர், அவங்களுடைய பேத்திக்கு வந்து பிறந்ததுலேருந்து சுகர் இருக்குதான், வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. பெண் குழந்தை இப்போ பிறந்து ஒரு மாதம் ஆகுது, சுகர் இருக்குன்னு வைத்தியம் பார்க்குறாங்க. மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க சார்.
2: ஏற்கனவே உள்ள நேயருக்கு பதில் சொன்னோம்ல, அதுதான் உங்களுக்கும்.
1: சரிங்க சார், நன்றி சார். நம்ம அடுத்து ஒரு நேயரை நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
3: மாம்பழமும் பலாப்பழமும் குடிச்சு உடங்குறாங்க. சரிதானே? அது
2: அதாவது குழந்தை அழுகுது, குழந்தை அழுகுது. நீங்க சொல்றது ஒரு மாதம் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய பேர குழந்தைக்கு பிறந்த குழந்தை நன்றாக இருந்தது, ஒரு மாசத்துல இருந்து அழுவ ஆரம்பிக்குது அப்படின்னாவே முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது, அம்மாவுக்கு போதுமான அளவு பால் இருக்குதா?
3: பால் கிடையாது.
2: அதாவது அம்மாவுடைய மார்ல உள்ள காம்பு வந்து உள்நோக்கி போயிருக்குதா, பெருசா இருக்குதா, வெடிப்பு இருக்குதா அப்படின்னு முதல்ல பார்க்க சொல்லுங்க. ஒரு வயசான அம்மாவையோ அல்லது ஒரு மருத்துவமனையில போய் செவிலியரையோ பார்க்க சொன்னீங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. பாது பால் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, கடைசியில பார்த்தா பால் வராது. முதல்ல பால் பத்துதா, பால் போதுமான அளவு இருக்கா அப்படின்னு பாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் முக்காவாசி குழந்தைகள் ஒரு மாத காலத்துல அழுகிறதுக்கு காரணம். இப்ப 2 மாசம் ஆயிடுச்சு அழுகுதுன்னா ஈவினிங் கோலிக் அப்படின்னு ஒரு வந்து நம்ம கிராமத்துல வந்து பெரளி வாயுன்னு சொல்லுவோம். அது மாதிரி இருந்ததுன்னா அந்த பாலை ஜீரணிக்கக்கூடிய சக்தி வந்து செரிமான சக்தி கொஞ்சம் குறைவா இருக்கும். அதுக்கு மருந்து மாத்திரைகள் எல்லாம் இருக்குது. அல்லது வேற வெளியே போகுதா என்ன அப்படிங்கிறத பாக்கணும். ரொம்ப கண்டினியூஸா அதுதான், நீங்க அதை ஒரு தகுந்த குழந்தை மருத்துவத்தை கொண்டா காமிச்சிங்கன்னா கட்டாயம் அதுக்குள்ள தீர்வு கிடைக்கும்.
1: சரிங்க சார், ஒரு விளம்பர இடைவெளியினை தொடர்ந்து மீண்டும் பேசலாம் நிகழ்ச்சியில். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டரிடம் கேளுங்கள்.
4: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல், ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
5: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
4: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
5: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சாலு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
11: காரைக்கால் GL மருத்துவமனை
12: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
11: GL மருத்துவமனை
12: காரைக்கால்.
1: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கார்ட் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியினை வழங்குவோர் VPN கார்ட் மருத்துவமனை நாகப்பட்டினம், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
13: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
14: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
13: VPN கண் மருத்துவமனை.

0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் ஸ்மைலர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் சொல்லமது.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நாளை காலை 9:35 காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் அவர்கள். நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நேர்களை மீண்டும் செல்லலாம் லஞ்ச் பிரேக்ல. டாக்டரிடம் கேளுங்கள். திருவாரூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் பி தமிழரசன் அவர்கள் நேரலை நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. டாக்டர், நம்ம மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாம், ஒரு நேர சந்திக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? நலமா இருக்கும். நீங்களும் நலமா இருக்கீங்களா?
8: நலமா இருக்கம்மா.
1: சரிங்க, உங்க ரேடியோ கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. எந்த நேரமும் உங்க பேத்தி என்ன செய்யறாங்கன்னு சொன்னீங்க, மருத்துவர் கேக்குறாங்க, சொல்லுங்க.
8: தண்ணில இருக்காங்க,
1: தண்ணி
8: போயிட்டு நடந்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுயா. அது அது இந்த இது மருந்தெல்லாம் வாங்கி இது பண்றோம், அதுக்கப்புறம் சரியாகுது. திரும்ப வந்து தண்ணியில தான் போறாங்க,
1: தண்ணியிலதான் விளையாடுறாங்க.
8: ஆமா, தண்ணியில விளையாடுறாங்க. அத வந்து அதுக்கு என்னையா செய்யலாம், அது ஏன்னா அதுக்கு என்ன, அதாவது
1: அவங்களுடைய பேத்திக்கு வந்து 2 வயது ஆகுது சார். எப்பவுமே வந்து தண்ணிலே விளையாடிக்கிட்டு இருக்காங்களாம் அதிகம், அதனால அடிக்கடி வந்து சளி பிடிச்சிக்குது. மருத்துவர்கிட்ட காமிச்சு நாங்கள் சிரப்பு மருந்து மாத்திரை இதெல்லாம் கொடுத்தா சரியாகுது, ஆனால் வந்து எப்போதுமே அப்பா சொன்னாலும் அம்மா சொன்னாலும் அவங்க அதிகம் தண்ணியில் விளையாடுறாங்க. மழை நாளாக இருந்தாலும் சரி, கோடையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த சளி தொந்தரவு அதிகம் இருக்குது. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க சார்.
9: சளியில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, தண்ணியிலேயே இது தண்ணியில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை வந்து அங்கே உள்ளவங்க தான் அதுக்கு மாற்று சிந்தனை செய்யணும். தண்ணி அது தண்ணி அந்த குழந்தைகளுடைய கைக்கு எட்டாம பாத்துக்க வேண்டியது பொறுப்பு.
1: சரிங்க சார்.
9: ஒரு அண்டா அல்லது குண்டா அதுல தண்ணி இருந்தா அதை வைக்காம இருக்கணும், டேப் இருந்தா அதை திறக்க முடியாம வச்சுக்கணும். அதனால அடுத்த வீட்டுல போய் விளையாடுறது இல்ல, அவங்க வீட்டுலதான் விளையாடுங்கும் போது தண்ணி அதனுடைய கைக்கு எட்டாம இருக்கிறத பாத்துக்கணும். ஒண்ணு, தண்ணி வந்து அடிக்கடி உபயோகப்படுத்துறதுனால சளி பிடிக்குங்கிறது தவறான கருத்து. தண்ணி வந்து தலையில ஊத்தி ரொம்ப நாள் இருந்தா அதனுடைய உஷ்ணம் அதனுடைய வெப்பம் குறையும் போது கிருமிகள் ஆக்டிவேட் ஆகி சளி பிடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு. அல்லது தலை குளிக்கும் போது சீயக்காவோ சோப்போ ஷாம்போ போடும் போது அது மூக்கு வழியா போய் தலை குளிக்கும் போது அழுவும், குழந்தை அழுவும் போது அது மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ போய் சளி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். இது மருத்துவரை விட பெற்றோர்கள் அந்த குழந்தைய சுத்தி இருக்கிற பாதுகாவலர்கள் செய்ய வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது அவரே சொல்லிட்டாரு, டாக்டர்கிட்ட போனா மருந்து கொடுத்தா சரியாயிடுதுன்னு. அதனால மருந்து கொடுத்தா சரியாயிடுறது ரொம்ப சந்தோஷம்.
1: சரிங்க சார். சரி, இப்ப நீங்க சொன்ன

0: அது போல் அந்த சீயக்காயில் ஏதாவது வந்து சோப்பு இதெல்லாம் வந்து மூக்கு வழியாக போனால் குழந்தைங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுங்கிறீங்க. இப்போ நிறைய வந்து இந்த குழந்தைங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு அதையே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அதிகம் பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்தலாமா சார்? இப்போ கைக்கு வந்து ஒரு க்ரீமு, தலைக்கு வந்து ஒரு குழந்தைங்களுக்கான ஷாம்பு, இதை மாதிரி பயன்படுத்துகிறோம். இதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் சார்.
1: ஷாம்பு என்பது தலையில உள்ள அழுக்க போக்குற விஷயம்.
0: ம்
1: தலையில அழுக்கு இல்லை, தலையில நாம

0: ஆமா சொல்லுங்க சார்.
1: ஷாம்பு என்பது தலையில உள்ள அழுக்க போக்குற விஷயம். தலையில அழுக்கு இல்ல, தலையில நாம வந்து முகர்ந்து பார்க்கும்போது வாடை இல்லை அப்படின்னா, அல்லது வந்து எண்ணெய் சிக்கு அது மாதிரி தலையில நம்ம பார்க்கும்போது கிளீனா இல்லைன்னா ஷாம்பு போடுறதுல தப்பு இல்லை. பேபிகளுக்காக நிறைய ஷாம்புகள் இருக்குது, தரமான ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனா அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட நாள்ல வாரத்துக்கு ரெண்டு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை, அது ஒரு விஷயம். அடுத்தது சுத்தமான தேங்காய் எண்ணெயே போதுமானது உடலுக்கு. ஏற்கனவே உடல்லயே எண்ணெய் சுரப்பிகள் இருக்குது, அந்த எண்ணெய் சுரப்பிகள் வந்து வெளியில சுரந்து எண்ணெயை வந்து பாதுகாப்புக்காக அனுப்பிக்கிட்டு இருக்குது. ட்ரை சீசன்ல அல்லது தோல் ட்ரையா இருக்கும்போது சுத்தமான தேங்காய் எண்ணெயுமே போதும். அப்படி இல்லை வேற ஏதாவது நாமும் கிரீம் போடணும் அப்படின்னா தவிர்க்க முடியல, ஆசைக்கு வேணா போட்டுக்கலாம்.
0: சரிங்க சார். சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்ததற்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றி சார்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார். நேர்களை, இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் பி தமிழரசன் அவர்கள் நம்ம கூட நேரலை நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாங்க. இதுவரை கேட்டது திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கிய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியை வழங்கியவர் திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை, வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை திருவாரூர், மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
0: நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

5:10 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் 2 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல்குடலூர் கூடலூர் பசார், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, சோலையாறு, சின்கொனா, ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கரூர், கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்து தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இன்று இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 27ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில்

பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 28ஆம் தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 29ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 30ஆம் தேதியன்று பலத்த மழை கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வரும் 1ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 29ஆம் தேதி வரை வானிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆங்காங்கே இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அடுத்த 24 பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ் கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
3: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்க போறேன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? எப்பவுமே நாங்க தானே கேள்வி கேட்போம். இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு நீங்க தான் கேள்வியே கேட்க போறீங்க. ரொம்ப குழப்பமாக இருக்கா நானே சொல்கிறேங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட எந்த ஒரு கேள்வியை கேட்டால் பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆகிடுவீங்க? இந்த கேள்விக்கு தான் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. கேள்வியே பதில்

சொல்ல போறீங்க. எந்த கேள்விக்கு பதில், எந்த கேள்வி கேட்டா பதில் சொல்லாம உடனே எஸ்கேப் ஆகிடுவீங்க. எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட கலகலப்பான சுவாரஸ்யமான கிரியேட்டிவான ரிப்ளைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் மற்ற பண்பலை நேயர்களும் ரொம்பவே ஆவலாக இருக்கும். உங்களோட ரிப்ளைஸை அப்படியே நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போஸ்ட் பண்ணியிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போஸ்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
3: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
4: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து உங்ககிட்ட எந்த கேள்வியை கேட்டால் பதிலே சொல்லாமல் எஸ்கேப் ஆயிடுவீங்க, இந்த கேள்வியை தான் நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒன்று ஒன்றா படிச்சிடலாம். ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிக்கலான கேள்வி ஏதாவது கேட்டால் யோசித்து பதில் சொல்லிவிடுவேங்க, ஆனால் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற அல்லது தனிப்பட்ட தகவல்கள்லாம் மற்றவங்களோட கேட்கும்போது அப்படியே பதில் சொல்லாமல் நழுவிடுவேன், அதுவும் ஒரு வகையில் புத்திசாலித்தனமான எஸ்கேப் பாரிவள்ளல் அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கணக்கு பாடத்தை பற்றி என்கிட்ட கேட்டு பாருங்க, நான் எங்கே இருக்கேங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது, அப்படி எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கூவாகம் இளங்கோவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த கேள்வியாக இருந்தாலும் தெரிஞ்சால் பதில் சொல்லுவேன், பதில் சொல்லவே முடியாத அளவுக்கு எந்த பிரச்சனையிலையுமே நான் இதுவரைக்கும் சிக்கினது கிடையாது, எதுக்கும் பதில் சொல்லாமல் நழுவ மாட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஃபியில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃப்எம்மில் கேளுங்கள். இது எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.

0: ஆட்சியர் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
1: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் அரசமர திருநாச்சியார் கோவில்.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
1: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கி கொண்டிருக்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து உங்ககிட்ட எந்த ஒரு கேள்வியை கேட்டால் பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆயிடுவீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நான் கேட்டிருந்தேன். நீங்களும் எந்தெந்த கேள்வியெல்லாம் கேட்டால் எஸ்கேப் ஆயிடுவீங்கன்னு வரிசையாக பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நானும் படிச்சுட்டே இருக்கேன். அடுத்தது நாகூர் முகமது ரஃபீக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லிடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பந்தநல்லூர் ரஃபீக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசாங்க வேலை வாங்க முயற்சி பண்ணலாம்ல அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அப்படியே வந்த வழி தெரியாமல் ஓடிடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கணக்கில் கேள்வி கேட்டால் நான் எஸ்கேப் ஆக மாட்டேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அதாவது கணக்கில் கேள்வி கேட்டால் நான் எஸ்கேப்லாம் ஆக மாட்டேங்க, எனக்கு தெரியாதுன்னே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், எந்த கேள்வி கேட்டாலும் எப்பவுமே பதில் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்டி மேடம் கார்த்திகேயன், சில சங்கடமான நேரங்களில் தேவையில்லாத கேள்விக்கு பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆயிடுவேன். அந்த தேவையில்லாத கேள்வி சங்கடமான நேரம் அது என்னன்னு சொல்லி எங்களுக்கும் சொல்லியிருந்திருக்கலாம். நீங்கள் திருவாரூர் கொடிக்கால்பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிப்பட்ட நபர்களோட ரகசியத்தை பத்தி கேட்டாங்கன்னா அப்படியே எஸ்கேப் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுவேங்க, அது சரியோ தப்போ ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள், 100.3 FM டியூன் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:45 கோட்டச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கோட்டச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட் மற்றும் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி.
3: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில்.
4: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
2: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: தினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஒரு சேஞ்சுக்கு நான் வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். எந்த கேள்வி கேட்டால் பதிலே சொல்லாமல் எஸ்கேப் ஆயிடுவீங்க அந்த கேள்வியை எங்கள் கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நாகூர்லேருந்து முகமது ஜலீல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய பேங்க் பேலன்ஸை பற்றி கேட்டாங்கன்னா போதுங்க, பதில் சொல்லாமல் அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து ஜெயகாந்தி, ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டால் நான் எஸ்கேப் ஆயிடுவேங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் என்ன சொல்லி, நான் தெரிஞ்சா சொல்லுவேன், என்னை பத்தி என்னை பத்தி என்கிட்டயே கேட்டாங்க அப்படின்னா அப்போ மட்டும் எஸ்கேப் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம்லேருந்து குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்றவர்களை பற்றி மற்றவரின் குணநலன்கள் பற்றி என்கிட்ட கேட்கும்போது அந்த கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்லாமல் நழுவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த கேள்வி கேட்டால் நீங்கள் நழுவி போயிடுவீங்கன்னு கேட்குறீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் என் மனைவி எது சொன்னாலும் மறந்துடுவேங்க, அதனால அவங்க என்னங்க செய்திகளை வாங்கிட்டு வந்தீங்களா இப்படி கேட்கும்போது, அதாவது என்ன சொன்னாலும் வாங்கிட்டு வர சொன்னாலும் மறந்துடுவாங்களாம். அப்போ வந்து அவங்க மனைவி என்ன வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் நினைவுக்கு வருமா மறந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவேன் அந்த கேள்வியிலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டீம் மடப்புறம் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட இங்கிலீஷில் கேள்வி கேட்டாலோ பேசினாலோ அப்படியே எஸ்கேப் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய எல்எஸ்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேரம் 3:30. எங்கெங்கும் இசை, எந்நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நாச்சார்கோயில் நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் மற்றும் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் நாச்சியார்கோயில்.
3: நாச்சியார்கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா. நாச்சியார்கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
4: நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார்கோவில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் எந்த கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆயிடுவீங்க, இந்த கேள்வியை தான் நான் கேட்டிருந்தேன். நீங்களும் எந்த கேள்வி அப்படின்னு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அடுத்ததாக யார் கமெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா, கேவிஎஸ் நகர் குத்தாலம்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்க.

பள்ளி பருவத்தில் என்னோட பெற்றோர்கள் வந்து ஆங்கில பாடம் என்ன நடத்துனாங்க, நீ படிச்சியா அப்படின்னு கேட்டால் நைஸாக நழுவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரவி செந்தில் வந்து கேள்வி நன்றாக இருந்தால் பதில் நன்றாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பிரதாபராமபுரம் பூவை அருள்தாசன், கேள்வியை ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிருங்க இதுக்கு நான் எப்படி பதில் சொல்லணுமா இல்லை எஸ்கேப் ஆகணுமா, அதுக்கேற்ற மாதிரி நான் எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, எனக்கு திருமணமே வேண்டான்னு இருக்காங்க, ஆனால் அதையே எல்லாரும் கேட்பாங்க, ஆனால் நான் பதில் சொல்லாமல் போயிட்டே இருப்பேன். அவங்க கேட்குறப்ப என்னோட பதில் வந்து புன்னகை மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்க, ரசிங்க. இது எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
4: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
5: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
6: காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடர்
5: வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.
6: இத்தொடர் இம்மாதம் 28ஆம் தேதி வரை உங்கள் காரை பண்பலை 100.3 காலை மணி 7:55 மாலை மணி 5:30 ஒலிபரப்பாகும்.
5: மாங்கனி திருவிழா பக்தியின் பெருவிழா.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
8: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
9: இங்க

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நேரம் 3:42 ஆச்சுங்க. எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து எந்த கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆயிடுவீங்க, இந்த கேள்வியை தான் நான் கேட்டிருந்தேன். கோமல்லேருந்து சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதுக்கும் யோசிச்சு தாங்க பதில் சொல்லுவேன், அப்படிலாம் சட்டுன்னு நழுவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவேங்க, ஆனால் என் கணவர் தான் நகை வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டால் போதும், பதிலே சொல்லாமல் எஸ்கேப் ஆயிடுவாங்க. நீங்களே இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. மூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்றாங்கன்னா, எந்த கேள்வியா இருந்தாலும்

தெரிஞ்சா பதில் சொல்லுவேன், எதிர்கேள்வி கேட்குற அளவுக்கு நான் யார்கிட்டையும் பேச்சே வச்சுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பா ராமன் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் வயசு என்ன, என்ன வேலை, என்ன சம்பளம், இப்படிலாம் கேள்வியை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே எஸ்கேப் தான். உண்மையை சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்கும், அதனால் எஸ்கேப் ஆகிறது தான் சிறந்தது அப்படின்னு நழுவிடுவேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வலங்கை மாநிலந்து ஆட்டத்துறை, கேள்வி யார் வேணாலும் கேட்கலாங்க, தகுதி வாய்ந்தவர்கள் கேள்வி கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்கும், ஞானம் இருக்கும், என்னிடம் அதுக்கு தகுந்த பதில் இருக்கும், நழுவி செல்லும் பழக்கம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் கேள்வி கேட்டாலும் அப்படியே தைரியமாக நின்று பதில் சொல்லுவேங்க, அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் எஸ்கேப் ஆகிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லுவேன், பதில் சொல்லாமல் மறுப்பது வேலை, அதாவது பதில் சொல்லாமல் இருக்கிறது என் வேலை கிடையாதுங்க, அதே வேலையில் எங்கள் வீட்டில் ஷாப்பிங் போகணும், பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் போதும், அப்படியே காதலை விழாத மாதிரி வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காரை பண்பலையில் தெரிந்த கேள்விக்கு டயல் செய்வேன், கிடைக்காது தெரியாத கேள்விக்கு லைன் கிடைத்தால் எஸ்கே. அதாவது நம்ம பண்பலையில் கேட்குற தெரிஞ்ச கேள்விக்கு அவங்க கால் பண்ணுவாங்களாம், அப்போ கிடைக்காதான், தெரியாத கேள்விக்கு லைன் கிடச்சிருமா, அப்போ உடனே எஸ்கேப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாரண்யம் பைத்தவரன் காடு மருத வடுகநாதன், அட ஏங்க நீங்கள் ஒன்று உங்ககிட்ட உள்ள வீக்னஸ் என்னன்னு கேட்கறதுக்கு பதிலாக இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. நான் கணக்கில் வீக்கு, கணக்கு சம்மந்தமாக கேள்வினா தலை தெறிக்க ஓடிடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேள்வியை இவங்க தான் கரெக்டாக கச்சிதமாக புரிஞ்சிருக்காங்க. அதுதான் உங்ககிட்ட உள்ள வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத விட, உங்களுக்கு எந்த கேள்வியை கேட்டால் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா நம்ம அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுவீங்க. அந்த கேள்வியை தான் கேட்டிருந்தோம். ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், எந்த கேள்வியாக இருந்தாலும் பதில் சொல்ல முயற்சி பண்ணுவேங்க, ஆனால் தலையை சுத்தும், கணக்கு சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருந்தால் மட்டும் அப்படியே தலை சுத்தி அப்படியே எஸ்கேப் அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுவேங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேலவடுதுறை சேப்பு விஜய் ராகவன், கணக்கு பாடத்தில் கேள்வி கேளுங்க, காத தூரம் ஓடிடுவேன், அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. FB comments to FM Mike. It's LSE. Like, share, comment.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
2: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.

0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சாய்வால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சாய்வால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை. காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ஹார்ட்வேர்ஸ் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் மற்றும் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி.
2: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
3: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது

பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து, காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கி வந்துட்டோம். நிறைய கமெண்ட்ஸ் படிக்க வேண்டியதுக்கு, ஒன்று ஒன்றா படிச்சிடலாம். இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னா, என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆயிடுவீங்க, இந்த கேள்வியை தான் கேட்டோம். நிறைவிலேருந்து சுதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு தகுந்தாற் போல் பதில் சொல்லணுங்க. பணம் வேணும் அப்படின்னு கேட்டால் மட்டும் பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு, இவங்க வந்து ஊர் பேர் சொல்லலை, அவங்க வந்து எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்லிடுவேங்க, பதில் தெரியவில்லை அப்படின்னா தெரியலன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மனவெளியிலேருந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவதாங்க நல்லது அப்படின்னு சொல்லி நந்தகுமார் அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பனங்கட்டன்குடி அனுசியா சங்கர், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த கேள்வியாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவேங்க, பதில் சொல்ல முடியாமல் இருந்தால் திரும்பி போகவே மாட்டேன். பதில் சொல்ல முடியாத கேள்வியாக இருந்தாலும் அதுக்கு என்ன அந்த இடத்துல பதில் சொல்ல முடியுமோ அதுக்கு தகுந்த பதில் சொல்லிடுவேன். அதாவது இவங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுவாங்களாம். பதில் சொல்ல முடியாத கேள்வியாக இருந்தால் கூட அந்த இடத்துல அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியுமோ அந்த பதிலை சொல்லிடுவாங்களாம். இப்படி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம், நண்பர்களை பற்றி கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொல்லாமல் அப்படியே போயிடுவேன், ஏன்னா அதில் தான் பிரச்சனை வருது இப்போ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெம்மேலி நந்தகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அரசியல் சம்மந்தமான கேள்விகளுக்கு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேங்க, மற்ற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கண்ணபுரம் ஆனந்த், இந்த விளையாட்டுக்கு நான் வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதாவது இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, அதுக்கே அவங்க பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்தது நன்னிலம்லேருந்து அம்பலவானன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கிலீஷில் கேள்வி கேட்டால் பதில் தெரிஞ்சால் சொல்லுவேன், இல்லைனா அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேங்க, நன்றி அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஐயாவடியிலேருந்து அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த கேள்வியாக இருந்தாலும் தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுவாங்க, கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் போதும், திருப்பி அவங்கள்ட்ட நான் கேள்வி கேட்டு அப்படியே நான் கேள்வி கேட்பேன், எஸ்கேப்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் மாஸ் நகர்லேருந்து ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வில்லங்கமான கேள்வியாக இருந்தால் எஸ்கேப் ஆயிடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேத்தாக்குடி தெற்கு கலையரசன், நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் தான் நான் எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்றவங்களை பற்றி கேட்டாங்க அப்படின்னா எஸ்கேப் ஆயிடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச கேள்விக்கு பதில் சொல்லுவேன், ஆனால் வேறு ஒருத்தரை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அர்த்தமுள்ள கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த போல பதில் சொல்லுவேன், தேவையற்ற கேள்வியாக என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் இருக்கவே மாட்டேன், என் வேலையை பார்த்துட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வந்து வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, என்கிட்ட நல்ல கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவேன், எனக்கு பிடிக்காத சம்மந்தம் இல்லாத கேள்வி கேட்டால் அந்த இடத்துலேருந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே நழுவிடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்புண்டி சுந்தரி பாஸ்கரன், பள்ளியில் கணக்கு பாடந்தாங்க, மற்றபடி சிக்கல் இல்லாத கேள்விக்கு பதில் சில நேரம் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன், எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டம் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மை சுற்றி இருக்கிற பிறரை பற்றி நம்மிடமிருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அப்படியே சைலண்ட்டாக சிரிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃபி கமெண்ட்ஸ்லேருந்து எஃப்எம் மைக் வரைக்கும் இட்ஸ் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நாச்சார் கோயில் நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் நாச்சியார் கோயில்.
1: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரிக் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா. நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரிக் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
2: நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் அரசமர திருநாச்சியார் கோவில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் குறித்து நாகப்பட்டினம் இலவச சட்டப்பணிகள் குழு வழக்கறிஞர் முத்துக்குமரேசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பெற்றோர்களையும் மூத்த குடிமக்களையும் புறக்கணிப்பது, அவங்களோட சொத்துக்களை அபகரிப்பது, பராமரிக்க மறுப்பது, இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து முதியவர்களை பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட சட்டங்களை பத்தியும், அந்த சட்டங்கள் வழங்கும் உரிமைகளை பத்தியும், பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் பத்தியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நேயர்களான உங்களுக்கும் இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் தொலைபேசி எண்ணான 04368 இந்த முன்னிணைப்பெண்ணுடன் 231231 அல்லது 299480 அல்லது 299580 இந்த எண்களிலோ அல்லது 9566427231 இந்த அலைபேசி எண்ணிலோ அழைக்கலாம்.

0: இந்த முதியோர் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து தெளிவா நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நாகப்பட்டினம் இலவச சட்டப்பணிகள் குழு வழக்கறிஞர் முத்துக்குமரேசன் அவர்கள். அவங்க கூட பேசலாம். மாலை வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்களை பத்தி சொல்லுங்க சார்.
1: என் பேர் முத்துக்குமரேசன். நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற குறிச்சிங்கிற கிராமத்தை சேர்ந்தவன். நான் படித்தது திருவாரூர் அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை வேதியியல் படிச்சுட்டு அதன் பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரத்தில் எம்ஏ சமூகவியல் படித்தேன். அதன் பிறகு திருச்சி அரசு சட்டக்கல்லூரியில் சட்டம் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு இப்போ பணி என்னென்னா, இப்போ வந்து பணி வந்து நாகப்பட்டினம் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் வழக்கறிஞராக பணி செய்கிறேன். இதில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள், பெண்கள், மூத்த குடிமக்கள் இவங்க சட்ட பிரச்சனைகளை சிக்கி சிறையில் இருந்தாலோ வேறு பிரச்சனைகள் இருந்தாலோ சிறையில் இருக்கும்போது அவங்களுக்கு பிணையில் எடுப்பது, வக்கீல் வைக்க வசதி இல்லைன்னா இலவச வழக்கறிஞராக செயல்பட்டு அவங்கள வந்து வழக்கு வச்சு நடத்தி கொடுக்கணும்.
0: அதாவது அரசுலேருந்து இருக்க அந்த இலவச சட்டப்பணிகள் குழு மூலமாக நீங்கள் உதவி பண்ணிகிட்ருக்கீங்க?
1: ஆமாம் மேடம்.
0: ஓகே சார். இன்றைக்கி வந்து மூத்த குடிமக்களுக்கான சட்டங்களை பற்றியும் அவங்களுக்கு இருக்கிற உரிமைகளை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சட்டம் வந்து மூத்த குடிமகன் அப்படின்னு யாரை வரையறுக்குது சார்?
1: மூத்த குடிமக்கள் அப்படின்னா சட்டப்படி 60 வயசுக்கு மேற்பட்ட ஆண் பெண் திருநங்கைகளை கூட நம்ம வந்து மூத்த குடிமக்கள்னு சொல்லலாம். ஆனால் சமூகத்தில் வந்து வேறு யாரும் இல்லை. அவங்க அம்மாவுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி நமக்கு வயசான மூத்தவங்க, நம்ம ஏரியாவில் இருக்கிற வயசானவங்க இவங்க எல்லாமே மூத்த குடிமக்கள் தான். இவங்க யார் அப்படின்னு சட்டமும் சமூகம் சொன்னாலும் இவங்க மூத்த குடிமக்கள் அப்படிங்கிறது ஒரு வரலாறே இருக்குது. எப்போனா 1963 ஆகஸ்ட் 23 அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங்கிற ஒரு புரட்சியாளர் வந்து ஒரு பேருந்து பஸ் புறக்கணிப்புன்னு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அதில் அது நிற பாகுபாடு சம்மந்தமாக அங்கே பிரச்சனை இருக்குது. கருப்பின மக்கள் வந்து பேருந்தில் முன் வரிசையில் உட்காரக்கூடாது அப்படின்னு அங்கே சட்டமே இருந்துச்சு. அப்போது ஒரு நிறைமாத கர்ப்பிணி அவசரத்துக்காக வந்து முன் வரிசையில் உட்காந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு தண்டனையே கொடுத்துட்றாங்க. அப்போ அவர் போராட்டம் பண்ணுறார் பஸ்ஸில் வந்து யாருமே ஏறாதீங்கன்ட்டு. கிட்டத்தட்ட 1 மாதம் இல்லை, 1 மாதத்தில் ஆரம்பித்து 6 மாதம் வரைக்கும் அந்த மக்கள் நடக்கிறாங்க. அதில் மூத்த குடிமக்கள் வந்து ஒரு பாட்டி நடந்து போகிறாங்க. அப்போ அந்த பேருந்து டிரைவர் கேட்குறாரு, நான் உங்களுக்கு ஒன்றும் விடுறேன், நடந்து போகாதீங்க, அவங்க போராடினா போராட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லக்குள்ள, இல்லை இல்லை நான் வந்து எனக்காக போராடலை, என்னுடைய அடுத்த தலைமுறைக்காக போராடுறேன், நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சாலும் என்னோடய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு அமைஞ்சு இன்றைக்கி அந்த மக்கள் வந்து சமநிலையில் இருக்காங்க. அந்த மூத்த அப்படிப்பட்ட தன்னுடைய இல்லை அடுத்த தலைமுறைக்காக வாழக்கூடிய ஒரு மக்கள் தான் மூத்த குடிமக்கள்.
0: ஓகே சார். அரசு சொல்கிறது படி எந்த வயதினர் வந்து இந்த மூத்த குடிமகன் அப்படிங்கிற அந்த பிரிவுக்கு கீழே வராங்க சார்?
1: 60 வயசுக்கு மேற்பட்ட அனைவருமே மூத்த குடிமக்கள் தான். ஆண் பெண் திருநங்கைகள் 3 பேருமே மூத்த குடிமக்கள் தான்.
0: ஓகே சார். மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் என்னென்ன இருக்குது சார்?
1: மூத்த குடிமக்களுக்கு பாதுகாப்பு சட்டம் வந்து இப்போ இந்த சொல்லியிருக்கிற மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் 2007 இது புதுசாக வந்த சட்டம். இதுக்கு முன்னாடியே வந்து இந்திய சிஆர்பிசின்னு சொல்லக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டமும் அதில் வந்து பரிகாரம் இருக்குது. அவங்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. பெண்களுக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. அதில் கூட அவங்க வந்து மூத்த குடிமக்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த பரிகாரம் தெரிவிக்கலாம் மேடம்.
0: ஓகே சார். இப்போ சொன்னீங்க இல்லையா 3 சட்டங்கள், 2007 வந்த ஒரு சட்டம், இப்போ இருக்க வன்கொடுமை சட்டம், இதை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக சொல்லுங்கள் சார். இந்த ஒவ்வொரு சட்டமும் என்ன சொல்லுது, யார் யாருக்கு என்னென்ன உரிமைகளை வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சார்.
1: குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து 1973 அதில் வந்தது. மதமாற்ற தடம் மத சார்பற்ற சட்டம்னு கூட அதை சொல்லலாம். இப்போ வந்து அது என்ன சட்டம் வச்சுருக்காங்கன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதம், அதாவது பாரதிய நீதி குடிமக்கள் சட்டம்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா இப்போ பெற்றோர்களை பராமரிக்காமல் இருக்கிற மகன்களுக்கு எதிராக அவங்களுக்கு ஜீவனாசம் வேணும்னு சொல்லிட்டு பிரிவு 144 வந்து மனு கொடுக்கலாம். அதில் ஒரு உத்தரவு வாங்கிக்கலாம், இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டுருவாங்க. இந்த வழக்கை வந்து குற்றவியல் நீதிமன்றத்திலே நம்ம வந்து தாக்கல் செஞ்சுக்கலாம். அந்த உத்தரவு அவங்க மதிக்கல, நடைமுறைப்படுத்தலை மகன்கள் அப்படின்னா நிறைவேற்று மனு 147 போட்டு அதுக்கான பரிகாரத்தை குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வாங்கிக்கலாம். அப்புறம் குடும்ப வன்முறை சட்டம்னு ஒன்று இருக்குது, அது 2005 வந்தது. அதில் வந்து வாழ்வதற்கான உரிமை, அவங்களுக்கு பாதுகாப்பு மற்றும் ஜீவனாம்சம், இது 3 இதில் வந்து

0: குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தில் அவங்க வாங்கிக்கலாம்.
1: ஓகே சார்.
0: அப்புறம் இந்த சட்டம் இருக்குங்களா, பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 வந்து ஜீவனாம்சம் வாங்கிக்கலாம். அது யாராட்ட வாங்கலாம், பையன் மகள் பேரன் இவங்க கூட கொடுக்கலாம், அவங்க எல்லாம் மைனரா இருக்க கூடாது.
1: அவ்வளவுதான், மகனை தாண்டி பேரன் பேத்தி அவங்க கூட கொடுக்க உரிமை உண்டு, ஜீவனாம்சம் கொடுக்கிறதுக்கான உரிமை இருக்கு.
0: சப்போஸ் ஒருவேளை அவங்களுக்கு வந்து வாரிசு இல்லை அப்படின்னா, அந்த சொத்தை யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து அவங்க ஜீவனாம்சம் வாங்கிக்கலாம். இல்லைன்னா அவங்க இறப்புக்கு பிறகு அந்த சொத்து யாருக்கு போகுமோ, இல்லை யார் அவங்களுக்கு வாரிசா வருவாங்களோ அவங்க கிட்ட இருந்து அவங்க ஜீவனாம்சம் வாங்கிக்கலாம்.

0: பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து விரிவாக பேசிகிட்டு இருந்தோம், சொல்லுங்கள் சார். வேறு என்னென்ன சட்டங்கள் இருக்குது சார்?
1: இப்போ வந்து அரசியலமைப்பு சட்டமே வந்து மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் தான் சொல்லலாம். ஏன்னா அதில் பிரிவு 14 Article 14 என்ன சொல்லுவாங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லுவாங்க. அதே மாதிரி Article 15 என்ன சொல்லுவாங்கன்னா, சாதி மதம் இன மொழி பிறப்பிடம் இதை வச்சு வந்து பாகுபாடு காட்டுக்கணும் சொல்லுவாங்க. அதில் கூட அவங்க மூத்த குடிமக்களாக இருக்கிறாங்க, அவங்க வந்து வயசாகிட்டு அவங்க முதுமை ஆகிட்டாங்க, அதனால் கூட அவங்கள வந்து பாகுபாடு காட்டக்கூடாது. அதே மாதிரி Article 21 என்ன சொல்லுவாங்கன்னா, தனி மனித உரிமை, வாழ்வதற்கான உரிமை, உயிர் வாழ்வதற்கான உரிமை, தனி மனித சுதந்திரம், இதை எல்லாமே Article 21 சொல்லுவாங்க. இப்போ அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கான அனைத்து உரிமைகளையும் கொடுக்குது, அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் கொடுக்குது. அதை பின்பற்றி தான் மற்ற சட்டங்களான குடிமக்கள் பாதுகாப்பு சட்டமும், குற்றவியல் நடைமுறை சட்டமும், குடும்ப வன்முறை சட்டமும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது.
0: ஓகே சார், இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு சட்டம், இந்த சட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது, இன்னைக்கு மூத்த குடிமக்கள் அதிகமாக எதிர்கொள்கிற பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது சார்? உங்ககிட்ட வருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல அதிகமாக வர பிரச்சனைகள் என்ன சார்?
1: அதிகமாக வர பிரச்சனை வந்து அவங்களுக்கு ரெண்டு நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது. ஒன்று வந்து உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது, மன ரீதியான பிரச்சனை இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனை வந்து முதல்ல அவங்க வந்து தன்னைத்தானே பராமரித்து கொள்ள முடியாது. ஒரு பாத்ரூம் போகிறதா இருந்தால் கூட அவங்களோட ஒரு உதவி வேணும், மனித உதவி வேணும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு கைத்தறி எடுத்துக்கிட்டு தான் அவங்க வந்து பாத்ரூம் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்புறம் அந்த மூட்டு வலி, உடல் வலி, இதெல்லாம் அவங்களுக்கு இயற்கையாகவே அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கும். இது உடல் ரீதியான பிரச்சனை. மன ரீதியான பிரச்சனை வந்து பொருளாதாரம் அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டுரும். நம்மள்ட காசு இல்லை, நம்ம நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க, நிறைய காசு பார்த்துருப்பாங்க, ஆனால் வருமானம் இல்லாத போது வருமான இழப்பு ஏற்பட்டு பொருளாதார ரீதியாக ரொம்ப நலிவடைஞ்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க, நமக்கு காசு பணம் இல்லை, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு நிலைமை அவங்களுக்கு வரும். இது மன ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை. அப்புறம் சுற்றுப்புறத்துலேயும் சரி, அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களும் என்ன செய்வாங்கனாக்கா, அவங்க வயசானவங்க தான், அவங்களாம் நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்புடின்னு சொல்லிட்டு அவங்கள புறந்தள்ளுறது, ஒதுக்கி வைக்கிறது. சில இடங்களில் வந்து தனியாக இடம் கொடுக்கறது, தனியாக சாப்பாடு தட்டு கொடுக்கறது, இது மாதிரி மன உளைச்சல் ஏற்படுத்துவாங்க. அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும், அதனால அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அப்புறம் அவங்களை வந்து யாரும் கவனிக்கலை அப்படின்னு அந்த கவனிக்கலைங்கிற ஒரு மனநிலையை அவங்களுக்கு ஏற்படும். அப்புறம் மருத்துவ இடர்பாடுகள், அவங்க மருத்துவ செலவு கூட காசு இருக்காது, அது போன்ற சூழ்நிலை அவங்க வந்து சந்திக்கிறாங்க.
0: ஓகே சார், சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம் சார். நேயர்களே, இன்னைக்கு வந்து மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் நாகப்பட்டினம் இலவச சட்டப்பணிகள் குழு வழக்கறிஞர் த. முத்துக்குமரேசன். நேயர்கள் உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் காரைக்கால் பண்பலையின் தொலைபேசி எண்ணான 0436 இந்த முன்னிணைப்பெண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 இந்த தொலைபேசி எண்ணிலோ அல்லது அலைபேசி 9566-427-231 இந்த அலைபேசி எண்ணிலோ அழைத்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்.
1: டிவிஎஸ் ஐக்யூ குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் குறித்து நாகப்பட்டினம் இலவச சட்டப்பணிகள் குழு வழக்கறிஞர் முத்துக்குமரேசன் அவர்கள் வழங்கும் நேரலை. வணக்கம் சார். மீண்டும் இப்போ நேயர் வந்து இணைப்புல வராங்க, அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னு கேட்டலாம். வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சொல்றது யாருங்க? உங்களோட கேள்வி கேளுங்க.
3: ஹலோ
0: ஐயா, கேள்வி கேளுங்க. நம்மளோட வழக்கறிஞர் வந்து இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து மூத்த குடிமக்களுக்கு பாருங்க, வழக்கறிஞர் இணைஞ்சிருக்கீங்கன்னு சொன்னதுமே கட் பண்ணிட்டாங்க. வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசுறது யாருங்க?
4: நான் சிதம்பரத்துலேருந்து சாந்திபாய் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க, உங்களோட கேள்வி கேளுங்க.
4: பாப்பா பேர்ல சொத்து இருக்கீங்க மேம். அது வந்து வாரிசு வந்து பொண்ணு புள்ள 6 பேருங்க மேம். தாத்தாவோட தாத்தாவுக்கு பிறந்தவங்க 6 பிள்ளைங்க. அதுல வந்து அப்பா பெரியப்பா சித்தப்பா அவங்கள மட்டும் வாரிசுல எடுத்துக்கிட்டாங்க. அத்தை எல்லாம் எடுக்கல. அத்தை வந்து இப்ப ஒரு அத்தை தான் இருக்காங்க. அவங்க வந்து வாரிசு கேட்டு மனு கொடுத்துருக்காங்க. அத வந்து அந்த மனுவை ஏற்று எதுவும் செய்ய மாட்டாங்க மேம். எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அப்பைக்கு வயசாயிட்டு இருக்கு.
0: அடுத்து என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க இல்லையா?
4: ஆமாங்க மேம், ஆமா
0: சார். விளக்கம் கொடுப்பாங்க. நீங்க ரேடியோல கேட்டுக்கிறீங்களா?
4: நான் கேட்டுக்கிறேன் மேம்.
0: நன்றி. சொல்லுங்க சார். இவங்க வந்து அவங்க தாத்தாவுக்கு சொத்து இருக்காம், 6 பிள்ளைகள், அம்மாவுக்கு சித்தப்பாக்கெல்லாம் உரிமை கொடுத்தாங்க, ஆனா அத்தைக்கு மட்டும் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அத்தை வந்து மனு போட்டுமே அந்த மனுக்கு எந்த பதிலும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் சார்?
5: இல்லை, அவங்க வழக்கறிஞர் வச்சு நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்களா இல்லை தனியாக போட்டிருக்காங்களான்னு தெரியல. இதில் அவங்க என்ன செய்யணும்னா, வழக்கறிஞர் வச்சு நீதிமன்றத்தில் பார்ட்டிஷன் சூட்டு அவங்க போடலாம், பாகப்பிரிவினை வழக்கு போடலாம். போட்டால் அதுக்கான பரிகாரம் அவங்க கிடைக்கும். வழக்கறிஞர் வச்சு மூவ் பண்ண சொல்லுங்க.
0: இவங்களுக்கு இப்போ இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
5: அவங்களுக்கு இலவச சட்ட உதவி வேணும்னாக்கா அங்கே மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இருக்கும் நீதிமன்றத்தில், அங்கே போய் இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு, உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் மனுவை எழுதி கொடுத்தா அவங்களே இலவசமாக வக்கீல் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க.
0: ஓகே சார். இந்த மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் இருக்கு இல்லையா சார், இந்த சட்டம் வந்து பெற்றோர்கள் அல்லது மூத்த குடிமக்களுக்கு கொடுக்குற முக்கியமான உரிமைகள் என்ன சார், அதை பற்றி சொல்லுங்க.
5: முக்கியமான உரிமைகள், அடிப்படை உரிமைகள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க அவங்களோட சொத்துக்களை பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி தன்னை தற்காத்து கொள்ளும் உரிமை அவங்களுக்கு இருக்குது. வாரிசுகளிடமிருந்து உறவுகளிடமிருந்து பராமரிப்பு தொகையை அவங்க வாங்கிக்கலாம். சட்ட பாதுகாப்பு உரிமை இருக்கு. இலவசமாக சட்டப்பணி பெற்றுக்கொள்ளும் உரிமை அவங்களுக்கு இருக்குது. இதெல்லாமே குறிப்பிடத்தக்க
0: உரிமைகளா சொல்றீங்க. ஓகே சார். இந்த வயதான பெற்றோரை பராமரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வமான கடமையா இருக்கா சார்? சட்டத்துல வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா சார்?
5: ஆமாம், ஆரம்பத்தில் இப்போ இந்த சட்டமெல்லாம் வராதப்ப கடமையா இருந்துச்சு. சட்டம்லாம் வராதப்போ கடமையாக இருந்துச்சு.
0: இப்போ சட்டம்
5: அப்பா அம்மாவை பாத்துக்கணும், தாத்தா பாட்டியை பாத்துக்கணுங்கிறதுலாம் வந்து எழுதப்படாத சட்டமா நடைமுறையில் இருந்துச்சு. எல்லாம் பின்பற்றினாங்க, பழக்க வழக்கமாகவே இருந்துச்சு அது. ஆனால் காலப்போக்கில் என்னென்னா, மைக்ரேஷன் இடப்பெயர்வு நடந்ததும் வேலைவாய்ப்பு தேடி பிள்ளைகள் வந்து வேற ஊருக்கு போகும்பொழுதும் வேற ஊருக்கு போகும்பொழுதும் அவங்கள கைவிட்டுட்டு கூட அழைச்சிட்டு போக முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ கூட்டு குடும்பமாக இருந்தவங்க தனி குடும்பமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இயற்கையாகவே அவங்கள விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை உருவானதுனால அவங்கள வந்து பராமரிக்க முடியாமல் போச்சு. ஆனால் அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு வர மருமகளாக இருந்தாலும்

0: சரி, பெரிய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து சுமையாக நினச்சி வெறுத்து ஒதுக்குறது, கெட்ட வார்த்தைகளை திட்டுறது, சில நேரங்களில் அடிக்கிறது, இதனால் வந்து சில நேரங்களில் உயிரிழப்பு கூட ஏற்பட்டுடுச்சு. அதுக்கு பிறகுதான் அவங்க பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது அரசு ஐநா சபையில் இதை பற்றி விவாதம் பண்ணுறாங்க. உலகளாவிய இந்த பிரச்சனை உருவாகிடுச்சு. அப்போ ஐநா சபையில் வந்து விவாதிச்சுட்டு அவங்களுக்கான ஒரு கண்ணியமான வாழ்க்கை கொடுக்கணும், அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஆலோசனை பண்ணி சட்டம் ஏற்றுங்க சொன்ன பிறகு தான் அந்த சட்டமாக ஏற்றுறாங்க. ஏற்றின பிறகு கடமை வந்து சட்டமாக மாறிடுச்சு. இப்போ
1: ஓகே சார், இப்போது நேர் இணைப்பில் வந்தாங்க, நான் இணைப்பு கட்டாயிடுச்சு, அதனால் வராங்க இணைப்பில் பேசலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம், பேசுறது யாருங்க? ஐயா, உங்கள் கேள்வியை கேளுங்க.
2: வணக்கம். வணக்கம் சார், சிறப்பு விருந்தினர். வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம், சொல்லுங்கள்.
2: மூத்த குடிமகன் சொல்லி பேசுறீங்க. இப்போ நான் வந்து நானும் வந்து சொத்து சம்பந்தமாக
1: பேசுங்க.
2: ஒரு வீட்டில் வந்து ஒரு 5 பேர் இருந்தாங்க. ஒருத்தவங்க தவறிட்டாங்க, ஒருத்தவங்க அந்த ஊர்லேயே இல்லை.
1: ஐயா, நீங்க பேசுறது வந்து சரியா கேட்கல. நீங்க தெளிவா கேள்வி கேட்டாதான் பதில் சொல்லுவாங்க நம்ம சார் வந்து. இப்போ தெளிவான ஒரு இடத்துல சிக்னல் கிடைக்கிற இடத்துல நின்று பேசுங்களேன்.
2: ஹலோ, ஹலோ, சொல்லுங்க. கரெக்டா இருந்தா?
1: சொல்லுங்க, இப்போ பேசுங்க.
2: அதாவது வந்து ஒரு 7 பேர் இருக்கிறாங்க ஒரு இடத்துல. 7 பேர்ல வந்து மொத்தம் ஒரு 5 பேர் அந்த இடத்த கொடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு.
1: நீங்க
2: என்ன மிச்சம் ரெண்டு பேருக்கு யாருமே இல்ல.
1: ஆனா
2: அந்த இடத்த வந்து அவங்க ஒரு 150 வருஷமா அந்த வீட்லயே இருக்கிறாங்க.
1: ஓ,
2: அந்த வீட்டோட பாதிப்பு அந்த எல்லாமே ஃபார்மாலிட்டி இவங்க கையில இருக்கு. இந்த 5 பேர் கையில அந்த இடம் பூரா வந்து இவங்க 5 பேருக்கு செல்லுபடி ஆகுமா?
1: 7 பேர் இருக்கிற இடத்துல 5 பேருக்கு மட்டும் இருக்குன்னு சொல்றீங்க இடம், அப்படித்தானே?
2: 5 பேர். ஆமா, 5 பேர் ஓகே பண்ணிட்டாங்க. 5 பேருக்கும் எல்லாமே இருக்கு. அந்த ரெண்டு பேருக்கு வந்து எந்த அட்டாச்சும் கிடையாது.
1: ஒரு தாத்தாவுக்கு 7 பேர். தாத்தா வந்து அவங்களே பிரிச்சிட்டாங்களா?
2: இல்ல, பிரிக்காம அதான் ஒரு தப்பு. 7 பேருக்கு 7 ஏக்கர் கொள்ளை இருக்கு, வீடு இருக்கு. அந்த 5 பேர் வந்து பிரிச்சுக்கிட்டாங்க.
1: 5 பேர்.
2: ஆமா, இந்த 2 பேர்ல எதுவுமே கிடையாது. அந்த 2 பேர் பாக்கியே ஊர்ல இல்ல. அந்த சொத்து வந்து திரும்பி இவங்க 5 பேரே பாதிக்கலாமா? இல்ல, அதுக்கு நாங்க என்ன கவர்மெண்ட்ல என்ன நாடுன்னு சொல்ல சொல்லுங்க.
1: ஓகே சார், இப்போ நீங்க இந்த 2 பேர் சார்பா கேள்வி கேட்டிருக்கீங்க, அப்படிதானே?
2: ஆமாமா, ஆமாமா, ஆமா.
1: ஓகே சார், நீங்க உங்க வேற ஏதாவது கேட்கணுமா சார் உங்கள்ட்ட டீடைல்?
0: இல்ல, தாத்தா சொத்து 7 பேர் வாரிசு, அந்த 2 பேர் உயிரோடு.
1: நீங்க வந்து எஃப்எம்ல கேட்டுக்கங்க சார் பதில்.
2: ஓகே மேடம்.
1: ஓகே சார், சொல்லுங்க சார்.
0: 7 பேர் சொல்றாங்க. 7 பேர்ல வந்து 2 பேர் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லல. இருக்கும் பட்சத்துல
1: 2 பேர் ஊர்லயே இல்ல, அந்த இடத்துல
0: உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு
1: கேக்குறேன். உயிரோட இருக்காங்க. அதான் அந்த 2 பேர் சார்பா தான் இவங்க பேசுறாங்க இப்போ. அந்த 5 பேர் மட்டுமே அனுபவிச்சிருக்காங்க.
0: தாத்தா சொத்தா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு பாகம் உண்டு தானே? அந்த 2 பேருக்கும் உண்டு. 7 பேருக்குமே ஈக்குவல் ஷேர் தான். அது கூட்டு குடும்ப சொத்தா தான் இருக்கும். பிரிக்கப்படாத கூட்டு குடும்ப சொத்தா இருக்கும். அப்ப அந்த 7 பேருக்குமே அதுல வந்து பாகம் உண்டு. 5 பேரும் மட்டும் எடுத்துக்க முடியாது, அந்த 2 பேருக்கும் அதுல பாகம் உண்டு. அவங்க சட்டப்பூர்வமா
1: அடுத்தது என்ன பண்ணணும் சார்?
0: வழக்கறிஞரை பார்த்து கோர்ட்ல பாக்கப்படும். வழக்கு போட
1: வேண்டியதுதான், வழக்கு போடணும். ஓகே சார், அவங்களுக்கு தெளிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அடுத்த நேர் வராங்க, பேசலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3. இணைப்பு கட்டாயிருச்சு சார். அடுத்தது இப்போ நம்ம பேசுவோம் சார். மூத்த குடிமக்கள் இருக்காங்களே, அவங்க வந்து அவங்கள பராமரிச்சுக்க முடியலை அவங்களே அப்படின்னா அவங்க பிள்ளைகள் பராமரிக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. சார், அந்த சட்டத்தில் வந்து பராமரிப்பு தொகையெல்லாம் எப்படி வாங்குறது சார்? இப்போ கேஸ் போட்டுட்டோம், அந்த பராமரிப்பு, அந்த கேஸ் போடுற ப்ரொசீஜர்லேருந்து தொகை வந்து இவங்களோட கைக்கு வர்றது வரைக்கும் உள்ள ப்ரொசீஜரை வந்து விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
0: அதுதான், நீதிமன்றத்தில் வழக்கு போடணும்னா குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் அவங்க போடலாம். அது வந்து இப்போ அந்த பிஎன்எஸ்எஸ்னு மாற்றிருக்காங்க. அந்த சட்டத்தின் பிரிவுகளில் நீதிமன்றத்தில் வழக்கறிஞரை வச்சு அவங்க மனு தாக்கல் செய்யலாம். ஒருவேளை அவங்களுக்கு வழக்கறிஞருக்கு வசதி இல்லைனாக்கா, இலவச சட்டப்பணிகளில் வந்து அவங்க மனு கொடுத்தாங்கன்னா, எனக்கு ஜீவனாசம் வேணும், என் பிள்ளைங்க என்னை பார்த்துக்க மாட்டாங்க, அதனால் எனக்கு வந்து வழக்கறிஞர் வச்சு கொடுங்கன்னு சொன்னால் அவங்களும் வழக்கறிஞர் நியமித்து கொடுத்துருவாங்க. இது அந்த சட்டத்துக்கு. இவங்க இந்த சட்டத்தின்படி அவங்க பரிகாரம் வேணும் அப்படின்னாக்கா தீர்ப்பாயங்கள் இருக்கு, மாவட்ட ஆட்சியர் மனுநாள மனு கொடுக்குறாங்கல்ல, அவங்க கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்கன்னா வருவாய் கோட்டாட்சியருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படிலாம் நேரடியாக வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்து அந்த தீர்ப்பாயத்தில் மனு கொடுத்த

0: 90 நாட்குள்ளே அந்த கேஸை முடிப்பாங்க. இன்னும் முடியல அப்படின்னா இன்னும் ஒரு மாதம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க, எது பசங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க, அங்கே வரணும் வரலன்னா ஆர்டர் போட்டுருவாங்க. ஆர்டர் போட்டு
1: 90 நாட்குள்ளே
0: அந்த கேஸை முடிக்கணும் அவங்க. அப்படி முடிக்காத பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு மாதத்தில் பண்ணுவாங்க.
1: அதாவது இப்போ நம்ம மனு போட்ட உடனே அவங்க வந்து அவங்களோட பசங்களுக்கு வந்து
0: நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதையும் அவங்க வாங்கிக்கிட்டு வரலன்னா எக்ஸ்பார்ட்டி உத்தரவுன்னு சொல்லி போட்டுருவாங்க. அதன்படி அவங்க பணம் கட்டணும். ஒருவேளை அவங்க பணம் கட்டலை, நீதிமன்றம் குறிப்பிட்ட தொகையை வந்து பணம் கட்டணும்னு சொல்லி உத்தரவு போட்டுருவாங்க.
1: அவங்களோட பராமரிப்பு தொகையை நீதிமன்றமே சொல்லும் இவ்வளோ கட்டணும்.
0: ஆமாம், கட்டணும்னு சொல்லணும். ஒருவேளை அவங்க ஆஜர் ஆனாலும் சரி, ஆஜராக அவங்களோட பதிலுரையை சொன்னாலும் சொல்லலைனாலும், சொன்னாக்கா ரெண்டு பக்கமும் கேட்டுக்கிட்டு நீதி எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அதை வந்து கட்ட சொல்லிவிடுவாங்க. வரலனாலும் அதே சொல்லிவிடுவாங்க. ஒரு அமௌண்ட்டை, நியாயமான ஒரு அமௌண்ட்டை, ரீசனபிள் ஒரு அமௌண்ட்டை சொல்லிவிடுவாங்க. இப்போ 1/3 அவங்களோட வருமானத்தில் 1/3 கூட கட்ட சொல்லுவாங்க. 10,000 மேலே போகாது அந்த தொகை. அதில் வந்து கட்டலை அப்படின்னாக்கா வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. வாரண்ட்னு சொல்லிவிட்டு அவங்க பிடியாணை உத்தரவு போட்டுருவாங்க. பிடியாணை போட்டு ஜெயிலில் சிறையில் அடைச்சிருவாங்க. அப்போ குறிப்பிட்ட தொகையை கட்டின பிறகு தான் அவங்க வெளியில் விடுவாங்க. இதுதான் அவங்க பசங்கள்டு வருது.
1: என்ன மாதிரி இப்போ ஜெயிலில் போடுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி தண்டனை இருக்கும் சார்?
0: தண்டனைலாம் ஒன்றும் இல்லை, சிறையில் போடுறதே தண்டனை தானே.
1: சிறையில் போடுறதே தண்டனை. எவ்வளோ நாட்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும்?
0: 3 மாதம் போடுவாங்க, இல்லை 5,000 அபராதம் போடுவாங்க, இல்லைன்னா ரெண்டும் சேர்த்து கூட போடுவாங்க.
1: சேர்த்துமே போடுவாங்க. ஓகே சார். இப்போது பணம் அவங்க கட்டிட்டாங்க அப்படின்னா அது வந்து இந்த மனு கொடுத்த அந்த முதியவர்களுக்கு எப்படி போய் சேரும் சார்?
0: நீதிமன்றத்திலே கட்டிட வேண்டியதான். நீதிமன்றமே அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடும்.
1: டேரெக்டாக
0: வாங்கிக்கலாம். இல்லை அவங்க ஒரு வழக்கறிஞர் வச்சுருந்தாங்கன்னா வழக்கறிஞர் மூலம் கொடுப்பாங்க.
1: இல்லைன்னா
0: இவங்களுடைய வழக்கறிஞர்கிட்ட நீதிமன்றம் ஒப்படைச்சிடும். அவங்க வந்து நேரடியாக கட்டி ரசீது வாங்கிக்கலாம்.
1: அடுத்த நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
2: வணக்கம் மேடம், என் பேர் தசாமூர்த்தி.
1: ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க?
2: சோழபுரத்துலேருந்து.
1: சோழபுரம், சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க.
2: வயசு 71 மேடம். முதியோர் உதவித்தொகை கேட்குறேன், ஆனா கிடைக்க மாட்டேங்குது. என்ன மேடம் செய்யணும்
1: சார்? வேற ஏதாவது கேள்விகள் இருக்காங்களா?
2: வேற இதான் மேடம்,
1: அவ்வளோதான். எஃப்எம்ல கேட்டுக்கிறீங்களா? ஓகேங்க, நன்றி. என்ன கேட்குறாங்கன்னா 71 முதியோர் உதவித்தொகை வந்து கிடைக்கல இன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அடுத்தது என்ன பண்ணணும் சார்?
0: யாருக்கிட்ட மனு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அவங்க மாவட்ட ஆட்சியிட்ட மனு கொடுத்து அது சம்மந்தப்பட்ட துறைக்கு அவங்க அனுப்பியிருப்பாங்க. அவங்கள போய் பார்த்து தான் முதியோர் உதவித்தொகை அவங்க வந்து கொடுக்கணும்.
1: இங்கே சம்மந்தப்பட்டனா யாருன்னு சொல்லி தெளிவாக சொல்லுங்கள் சார்.
0: மாவட்ட ஆட்சியர் சொல்லுவாங்க, அதை வந்து ஆடியோவுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லைனா தாசில்தார், அந்த ஏரியா தாசில்தாருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இதில் கிடைக்கலனா இலவச சட்டப்பணிகளில் வந்து மனு கொடுக்க சொல்லுங்கள். அவங்களே வந்து ஒரு வழக்கு நியமித்து அதை வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாங்க.
1: அவங்களுக்கு புரிஞ்சு
0: அவங்க சோழபுரம் கும்பகோணம்னு நினைக்கிறேன், கும்பகோணம் நீதிமன்றத்தில் இருக்குது.
1: இலவச சட்டப்பணிகள் குழு இருக்குது, அவங்க போய் பார்த்தாங்க அப்படின்னா
0: அவங்க ஒரு மனு எழுதி கொடுக்க சொல்லுங்கள். அவங்க ஒரு வழக்கு நியமிச்சிருவாங்க
1: இதுக்குன்னு.
0: அவங்க உங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செய்வாங்க.
1: ஓகே சார், அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
3: வணக்கம், குத்தாலத்திலிருந்து கதிரவன்
1: பேசுங்க. உங்க கேள்வி
3: கேளுங்க. எங்க தாத்தா காலத்திலிருந்து ஒரு மனகட்டில் குடியிருக்கோம். அது சொந்த மனகட்டு, அது வேற யாரு பேர்லயே இருக்கு. அவங்க சொந்தக்காரங்க யாருமே வர்றதில்ல. அதை நாங்க பத்திரப்பதிவு பண்ணிக்கலாமா எப்படின்னு கேட்கணும்.
1: நீங்க இன்னும் வேற ஏதாவது உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும்னா கேட்டுருங்க சார். அதாவது அவங்க தாத்தா காலத்துலேருந்து ஒரு வீட்டில் இருக்காங்களாம், அது வேறொருத்தவங்களோட தான். ஸோ இவங்க வந்து இப்போ இவங்களுக்கு இது மாறுமா அப்படின்னு நமக்கு ஒரு சட்டம் இருக்குல்ல சார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு இடத்துல நம்ம தங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த இடம் யார் தங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு உரிமையானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் இருக்குது. அது வந்து அது மாதிரி ஏதாவது இருக்கு?
0: இல்லை, இவங்க இடம் வந்து இது இவங்களோட இடமே கிடையாது. யாரோட இடத்துல தங்கியிருக்காங்க அது வந்து அந்த ஏரியாவை கிராம நிர்வாகிகளோட சான்று கொடுக்கணும். அவர் கொடுப்பார் என்னன்னு தெரியல. சில பேர் அனுபவத்தின் அடிப்படையில் வந்து இந்த எனக்கு சொந்தமாயிடுச்சு, எனக்கு சித்தி விட்டதுன்னு சொல்லிட்டு வழக்கு நடத்தக்குள்ள சொல்லுவாங்க. அந்த அப்படி இருக்காங்களா இல்லை வந்து இவங்க?
1: அதாவது அது யாரோட நிலம்னே தெரியல.
0: உரிமையாளர் வேற இடம்
1: வரவே இல்லை, உரிமையாளர் வரவே இல்லை அப்படின்னு
0: வந்துட்டாங்கன்னா
1: வந்துட்டாங்கன்னா
0: அவங்க இவங்க இந்த இடத்துல எத்தனை வருஷமா குடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விஓ ஒரு சான்று கொடுப்பாரு. அந்த ஒரு ரெகக்னிஷன் வந்து அவங்கள்ட்ட இருக்கானான்னு தெரியல.
1: அதாவது
0: அவங்க இருக்கிறது அவங்க இடம் இல்லைங்கிறது உறுதியாக இருக்கு.
1: உறுதியாக இருக்கு. அவங்க தாத்தா காலத்துலேருந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
0: அது கோயில் இடமா தனியாக இருக்க சொந்தமான இடமான்னு தெரியல.
1: அதெல்லாம் பார்க்கணும். இதுக்கு பொதுவான ஒரு தீர்வுனா என்ன சொல்லுவீங்க சார்?
0: பொதுவான தீர்வாக இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம். இல்லை வந்து டிக்ளேர் பண்ண அவங்களோட டிக்ளரேஷன் ஒரு சூட் ஒன்று போட்டு எனக்கு சொந்தமான இடம்னு அறிவிங்க, நான் இத்தனை வருஷமாக இல்லை குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
1: மாதிரி ஒரு கேஸ் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு. ஓகே சார், அடுத்த நீர் இணைப்பில் வராங்க. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
4: ஹலோ,
1: வணக்கம், பேசுங்க.

0: வணக்கம் சார்.
1: யார் பேசுறதுங்க?
0: நான் கதிராமங்கலத்துல இருந்து ஸ்ரீதர் பேசுறேன்.
1: பேசுங்க, உங்களோட கேள்வி கேளுங்க.
0: வந்து ஒரு ஒரு தாய் தகப்பன் ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்தாங்க. அவங்களுக்கு சொந்தமா பிள்ளை கிடையாது. அந்த பிள்ளைய வளர்த்த பிறகு ரெண்டு பேருமே ஆய புனை செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வீடு மட்டும் இருக்கு. அந்த வீடு வந்து வாரிசார்னு சொல்றதுக்கு வாரிசு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்ப டிசில ரேஷன் கார்டுல ஆதார் அட்டையிலலாம் அவங்க அப்பா அம்மா பேர் இருக்கு, வளர்த்தவங்க.
1: வளர்த்தவங்களுக்கு. ஓகே சார், இவங்கள்ட்ட வேற ஏதாவது டீடைல் கேட்கணும்.
2: அவங்க குழந்தை இல்ல, குழந்தை எடுத்து வளர்க்கறாங்க.
1: இருங்க சார், அவங்க பேசிட்டு சொல்லுங்க சார். வேற ஏதாவது கேட்கணுமா?
0: அதான், அந்த வளர்த்துக்கிறாங்க, அந்த வளர்க்கவங்களுக்கு அந்த சொத்து இல்லைன்னு பங்காளிகள் வந்து இப்ப சண்டை போடுறாங்க.
1: சரி, ஓகே சார்.
0: என்ன செய்யறது?
1: இது நீங்க வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இது ஒண்ணுதானா சார்?
2: அவங்க வளர்ப்பு தாயும் தந்தையும் இறந்துட்டாங்க, அந்த வளர்ப்பு பெண் இருக்காங்க. அது லீகலா இதுல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்க பண்ணாலும் சரி, ஆனா அவங்க அந்த சொத்தை அடையறதுக்கான உரிமை அவங்களுக்கு உண்டு. வாரிசுங்கிற முறையில் அவங்களுக்கு உண்டு. அதனால அவங்களும் இதே மாதிரி ஒரு வழக்கு, நான் தான் வாரிசு, சட்டப்படியே நான் வாரிசு, ஆனால் அவங்க வந்து எங்க தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே எனக்கு வந்து வாரிசை விளம்பிக்கை செய்ய சொல்லி அவங்க ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதன்படி பரிகாரம் தெரிவிக்கலாம்.
1: ஓகே சார், இப்போ வந்து அவங்களோட பங்காளிகள் அதாவது அவங்கெல்லாம் வந்து சண்டை போடுறாங்கும் போது யாருக்கு முன்னுரிமை கிடைக்கும்?
2: இந்த வளர்ப்பு பொண்ணு தான்,
1: வளர்ப்பு, அந்த வளர்ப்பு மகளோ மகனுக்கோ தான் அது வந்து சேரும், கேஸ் போட்டால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க.
2: கிடைக்கும்
1: சார். அடுத்த நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: மக்கனா பிளாக்போர்ட் வந்து பாக்கியா பேசுறேன்.
1: நீங்க பேசுறது வந்து விட்டு விட்டு கேக்குதுங்க. கொஞ்சம் சிக்னல் கிடைக்கிற இடத்துல இருந்து கேள்வி கேக்குறீங்களா?
3: ஒரு நிமிஷம்.
1: இல்லங்க, இப்பவும் அப்படிதான் கேக்குது. நீங்க பேசுங்க, யார் பேசுறதுன்னு சொல்லுங்க.
3: ஆண்டியன் பேசுறேன்.
1: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: பெரம்பூர். குன்னம் பெரம்பூர்.
1: சரியான விளக்கம் கிடைக்கும். சார், நீங்க பேசுறதே விட்டு விட்டு தான் சார் கேக்குது. நீங்க கொஞ்சம் தெளிவா கேள்வி கேட்டீங்கன்னா தான் அவங்க தெளிவா விளக்கம் சொல்வாங்க இல்லையா? பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிக்னல் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேசுங்க. நேரம் வந்து நிறைய ஆகுது, அதனாலதான் பேசுங்க சார். சார், நீங்க வந்து சரியான இடத்துல இன்னும் நிக்கல. அடுத்த நேயர் யாராவது வராங்களான்னு பாக்கலாம். நீங்க பேசுறது கேக்கல சார், தெளிவா கேக்கலன்னா பதில் சொல்ல முடியாது. ஓகே சார், இப்போ கேள்வி நம்ம தெளிவா சொன்னாதான் நீங்க பதில் சொல்றதுக்கு தெளிவா இருக்கும் இல்லையா? அடுத்தது ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம் சார்.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:45 கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்தி. வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட் மற்றும் காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் ஏசி.
1: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில்.
2: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, VIP நகர் செல்லூர்.

நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்

0: வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன்நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

நேரம் 4:34. நேயர்கள் தொடர்ந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் குறித்து. நாகப்பட்டினம் இலவச சட்டப்பணிகள் குழு வழக்கறிஞர் த. முத்துக்குமரேசன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை.

0: சார், இப்போ இந்த மூத்த குடிமக்களுக்கு இலவச சட்ட உதவிகள் பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் சார்?
1: தகுதிகள் வந்து 3 லட்சத்துக்கு கீழே வருமானம் இருக்கணும், பெண்களாக இருக்கணும், பெண்களை அதெல்லாம் தகுதிகள். பட்டியல் இனத்தவராக, பட்டியல் பழங்குடியினர் இருந்தால் அவங்களுக்கு வந்து இலவசமாக செய்யலாம். வருமானம் 3 லட்சத்துக்கு கீழே கம்மியாக இருந்தால் செய்யலாம். மூத்த குடிமக்களாக இருந்தால்,
0: அந்த மூத்த குடிமக்கள்னா அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு சார்? இன்னைக்கு
1: வயது வந்து 60 வயசுக்கு மேல இருந்தாலும் அவங்க மூத்த குடிமக்கள் தானே.
0: வயது மட்டும் இருந்தாலே போதும், அவங்களுக்கு இலவச சட்ட உதவி
1: கிடைச்சிரும்.
0: ஓகே சார். சட்ட சேவை மையங்கள் இருக்கா சார்? முன்னாடி சொன்னீங்க இல்லையா, அந்த ஆணையம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதை பத்தி தெளிவா சொல்லுங்க சார்.
1: நாகப்பட்டினத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே சரி, தமிழ்நாடு முழுவதுமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட நீதிமன்றத்தில் இலவச சட்டப்பணிகள் ஆணைக்குழுன்னு இயங்கிகிட்டு இருக்கு. அது மாநில அளவில் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுன்னு இருக்குது, மாவட்ட அளவில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுன்னு இருக்குது. ஒவ்வொரு தாலுக்கா நீதிமன்றங்களும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கேயும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு இருக்குது. அவங்க பாதிக்கப்படுற நினைக்கிறவங்க, இல்லை வழக்கறிஞர் தேவைப்படுறன்னு நினைக்கிறவங்க, இந்த கேட்டகரி சொன்னேன்ல, அவங்க அந்த தகுதிக்குள்ளே அவங்க வரும் பட்சத்தில் எனக்கு வந்து வழக்கறிஞர் வேணும், எனக்கு வழக்கறிஞர் வச்சு நியமித்து கொடுங்கன்னு சொன்னால் அவங்க வந்து வழக்கு நியமித்து கொடுப்பாங்க. வழக்கு நடத்துறதுக்கு பிணையில் எடுக்கிறது, ஒருவேளை ஜெயிலில் இருப்பாங்க, வக்கீல் வைக்க வசதி இல்லாமல் ஜெயிலே கிடப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு மனு கொடுத்தாங்கனாக்கா அடிக்கடி நாங்களும் சிறைக்கு போயிட்டு அங்கே அப்ளிகேஷன் வாங்கி பெயில் எடுக்கிறோம். நேரடியாகவும் அவங்களும் கொடுக்கலாம், இங்கே மாதிரி உள்ளே போயிட்டாங்க, எனக்கு வந்து எடுத்து கொடுங்க சொன்னால் எடுத்து செய்வாங்க. கேஸு நடத்தி கொடுக்க முடிய நடத்தி கொடுக்க எங்களுக்கு வக்கீல் வைக்க வசதி இல்லைனாலும் அது மனு கொடுத்தாங்கன்னா அந்த கேஸை நாங்களே நடத்தி கொடுப்போம்.
0: ஓகே சார். இப்போது இந்த மூத்த குடிமக்கள் வந்து தங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக்கிறது, இந்த சட்டம் வந்து எப்படி உதவுது சார் பாதுகாத்துக்கொள்ள?
1: மூத்த குடிமக்கள் அவங்க சட்டத்தை எப்படி சொத்தை எப்படி பாதுகாத்தாங்கன்னா, அவங்க அந்த சொத்தை வந்து உயில் எழுதி வச்சுக்கலாம். உயில் எழுதி வச்சாங்க, அதில் என்ன பெனிஃபிட்னாக்கா அந்த அவங்க வந்து எப்போ வேணாலும் வந்து ரத்து செஞ்சுக்கலாம். அப்போ சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அவங்க அந்த கேர் அண்ட் அஃபெக்ஷன் வந்து அவங்க மேலே நிறைய அதிகமாக காட்டுவாங்க.
0: அதை எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் விட்டுருவாங்க, அந்த மாதிரி நிறைய இடத்துல
1: அது மாதிரி ஒன்று நடந்துச்சு. 2018 திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேடச்சந்தூர் அப்படிங்கிற கிராமம், வேடநத்தம், அந்த கிராமத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரண்ட்ஸ் வந்து ரோட்டில் நிற்கிறாங்க, பிச்சை இருக்கிற சூழ்நிலை தான், ட்ரெஸ் இல்லை, போட்டுக்க ட்ரெஸ் இல்லை. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, கலெக்டர் வந்து மனு கொடுக்குறாங்க. என்ன மனு கொடுக்குறாங்கன்னா, இது மாதிரி என்னோடய 5 ஏக்கர் நிலத்தை என் பசங்களுக்கு எழுதி வச்சேன், தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வச்சேன், இன்றைக்கி எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க, நாங்கள் 2 பேரும் இந்த நிலைமையில் அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்க இந்த சட்டத்தை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தான செட்டில்மெண்ட்டே கேன்சல் பண்ணுறாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப அந்த சொத்தை வந்து பேரண்ட்ஸுக்கே வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்போ பேரண்ட்ஸ் வந்து ஏமாத்தும் நினச்சிட்டாங்கனாக்கா இந்த சட்டம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்.
0: ஓகே சார். நேயர்கள் தொடர்ந்து இணைப்பில் வந்துட்டு இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? கட் ஆயிடுச்சு சார். இப்போ வந்து நம்ம அந்த சொத்துக்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். சொத்து வாங்கிட்டு பெற்றோரை கவனிக்கலை அப்படின்னா, கவனிக்காமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம், அதை இதனை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நேயர்கள் இணைப்பில் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3, யார் பேசுறதுங்க?
2: அரியலூர் மாவட்டம் தத்தனூர் சங்கர்காலா பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க.
2: அப்போ நாங்க ஒரு இடம் வாங்கியிருக்கோம் மேடம், 10 செண்ட். அதுல வந்து அவங்க தங்கச்சி வந்து கேஸ் போட்டிருக்காங்களாம். அது இப்ப நாங்க ரெஜிஸ்டர் ஆயிட்டு எங்களுக்கு, அவங்க வந்து

0: வேண்டாம்னு எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு டைம், ஆனா மறுபடியும் இப்போ வந்து எங்களுக்கு பாகம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்காங்களாம். இப்போ எங்களுக்கு எதுவும் பாதிப்பு உண்டுங்களா அதில்?
1: அதாவது நீங்க கேளுங்க சார், ஏதாவது உங்கள்கிட்ட விளக்கமா கேட்கணுமா, டீடைல்ஸ் ஏதாவது தெரியும்?
2: தங்கச்சி வாங்கி என்ன சொல்றீங்க, மறுபடியும் சொல்லுங்க.
1: தங்கச்சி வாங்கியிருக்காங்க
0: சார், இடம் வாங்கியிருக்காங்க சார்.
2: யார் வாங்கியிருக்கா?
0: நாங்க வாங்கியிருக்கோம் இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சு.
2: சரி,
0: அவங்களோட அண்ணன் தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க தங்கச்சி வந்து கேஸ் போட்டிருக்காங்க அவங்க பேர்ல.
2: சரி, வாங்கினவங்களோட தங்கச்சி,
1: கொடுத்தவங்களோட தங்கச்சி,
0: கொடுத்தவங்களோட தங்கச்சி. அப்போ வந்து நாங்க ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, அவங்க ஒரு டைம் எழுதி கொடுத்துருக்காங்க வேண்டாம் அப்படின்னு, எல்லாமே எழுதி கொடுத்துருக்காங்க.
2: சரி, ஓகே ஓகே, அது அவங்க அவங்களோட ரைட்ஸ். அது அவங்க அண்ணன், அவங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள உள்ள பிரச்சனை, அவங்க சொத்துல அவங்களுக்கு பாகம் உண்டு. அவங்க எழுதி கொடுத்துட்டு இருந்தாலும் சப்போஸ் நான் எழுதி கொடுக்கலாம் சொல்லலாம், அந்த உண்மைத்தன்மை என்னன்னு நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். அதனால அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் உண்டு, அதுல போய் நீங்க தலையிட முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது.
0: இல்ல சார், இப்ப எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமா அந்த வாங்கியிருக்கிற இடத்துல?
2: ஆமா, அவங்க கேன்சலேஷன் ஆஃப் சேலரிடுன்னு சொல்லி ஒரு வழக்கு போடலாமே அவங்க. அதை கேன்சல் பண்ண, ரத்து செய்ய சொல்லி அவங்க வழக்கே போடலாம். என்ன, நானும் வாரிசு என்ன சேர்க்காம சொத்தை வித்துட்டாரு, போலியோ ஆவணம் தயார் செஞ்சு நான் கையெழுத்து போட்டதா இப்போ சொல்லி வித்துட்டாருன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் அவங்க. அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் உண்டு.
1: ஓகே, அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஓகே, இப்போ அதை தான் அவங்க அவங்களும் அதை கேட்குறாங்க. அதாவது இது வந்து நமக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் குவஸ்டின். நம்ம மூத்த குடிமக்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் சொத்துன்னு சொன்னோடனே காமனாக ஒரு கேள்வி கேட்டாங்க. அடுத்தது இப்போ நம்ம அந்த பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்காத பிள்ளைகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இவங்க மேலே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் சார், பெற்றோரை கவனிக்கலை அப்படின்னா?
2: அதான் சொல்லிட்டேன், அதாவது ஜீவனாம்சம் கூறி வழக்கு தாக்கல் செய்யலாம். அவங்க ஒருவேளை அதை ஜீவனாம்சம் கொடுக்குறேன்னா சிறைக்கு போக கூட அதில் வந்து வாய்ப்பு உண்டு. இந்த அவங்க சொத்தை அவங்க கைப்பற்றி வச்சுருந்தாங்கன்னா அந்த சொத்தை வந்து ரத்து பண்ணி கை அதை வந்து வாங்கி கொடுத்துடலாம். ஒருவேளை ஏமாத்தி கை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா கூட அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடலாம்.
1: ஓகே சார், இப்போது இந்த மூத்த குடிமக்கள் வந்து பிள்ளைகளோ இல்லது மற்றவர்களோ வந்து ஏமாத்திட்டாங்க, ஒரு சொத்து மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சட்டத்தின் மூலம் எப்படி தீர்வு காண்றது சார்? அதே மனு கொடுக்கறது, கேஸ்
2: எடுக்கிறது,
1: மூத்த குடிமக்களோட சொத்துக்களை வந்து அவங்க பிள்ளைகளோ, பிள்ளைகளுக்கு நம்ம தெளிவாக பேசிட்டோம், அவங்க வந்து வாங்கிட்டு திரும்ப அவங்கள கவனிச்சிக்கல அப்படின்னா, அல்லது அவங்களே ஏமாத்துவாங்க இல்லையா, சில நேரம் ஏமாத்தி வாங்கறதுக்கான ஒரு சூழ்நிலை.
2: அதே ஒரு ஆன்லைன்லேயே சில இதை பண்ணுறாங்க. இப்போ தனிமையாக யார் பெற்ற மூத்த குடிமக்கள் இருக்கிறாங்களோ அவங்களை டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க தனிமையாக இருக்கிறவங்க போய் அட்டாக் பண்ணுறது, இல்லைனா வந்து இது மாதிரி சிவில் மேட்டர்ஸில் வந்து நான் வந்து பணம் அதிகமாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கவர்ச்சியாக பேசி அவங்கள்ட்ட அந்த சொத்தை வாங்குறதுக்கு என்ன முயற்சியோ அதெல்லாம் பண்ணிடுறாங்க. சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணிடுறாங்க. அதில் வந்து அது மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும்.
1: மூத்த இப்போ இந்த மாதிரி மோசடி பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் இருக்கும் சார்?
2: மூத்த குடிமக்களை அவங்க அந்த நேச்சர் ஆஃப் த அஃபென்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து நில மோசடி பண்ணாங்களாங்க, அதுக்கான தண்டனைகள் இருக்குது. குற்ற வழக்குகள் சில பேர் செய்கிறாங்க, கொலை கூட பண்ணுறாங்க. அப்போ அது குற்றவியல் தண்டனை என்ன கொடுக்குதோ அதை அவங்க அனுபவிச்சு தான் போகணும்.
1: ஓகே சார, நேயர்கள் வராங்க லைனில். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3. கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க சார். சிதம்பரம்லேருந்து யார் பேசுறதுங்க? உங்கள் கேள்வி கேளுங்க.
3: சட்டத்தில் வந்து ஒரு பெற்றோருக்கு வந்து 100 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். இந்த ஆண் குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகளை விட்டுட்டு வாரிசு சர்டிபிகேட் எடுத்துறாங்க. சொத்து எல்லாம் பெற்றோர் பேர்ல இருக்கு. அந்த வாரிசு சர்டிபிகேட் எடுக்காம அந்த சொத்தை வித்துறாங்க. அதை எப்படி சரி பண்றது? அது வந்து செல்லுமா? அந்த
1: காரைக்கால் பண்புல 100.3 லைன்ல இருக்கீங்க.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாச்சார்கோயில் நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
2: சித்தியக்கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளைன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் குறித்து. நாகப்பட்டினம் இலவச சட்டப்பணிகள் குழு வழக்கறிஞர் முத்துக்குமரேசன் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சி. இப்போ ஒரு நேயர் இணைப்புல வந்திருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். பேசுறது யாருங்க?
3: கடலூர் மாவட்டம்.
0: ஏன் நீங்க பேசுறது சரியா கிடைக்க, உங்களோட நீங்க பேசுறது வந்து விட்டு விட்டு கேக்குது, தெளிவா கேக்கல.
3: கடலூர் மாவட்டங்க.
0: கடலூர் மாவட்டத்தில இருந்து யார் பேசுறதுங்க?
3: உத்தராபதி ஐந்து பேசுறேன்.
0: ஓகேங்க, உங்க கேள்வி கேளுங்க.
3: எங்க அப்பாவுக்கு இரண்டு ஆண், நானும் ஒரு பெண். அது பெண்ணு வந்து சுத்தம் பாக்கணும் ஒண்ணு கேட்டு அவங்க கேட்டாங்க. இப்ப நாங்க ரெண்டு பசங்க இருக்கோம். அந்த பெண்ணுக்கு மாறி சிரிச்சது. அந்த பொண்ணுக்கு இப்ப நாங்க பத்து கொடுத்த மாதிரி சொத்துல எங்க அப்பா வந்து அவங்க பாட்டி சொத்து. எங்க அப்பா சுத்தமாக பறிக்க சொத்துல.
0: உங்க அப்பாவோட சொத்துன்னு சொல்றீங்க?
3: எங்க அப்பாவுக்கு பாட்டி கட்டி கொடுத்தது, அவங்களோட சொத்து செய்யறது.
0: உங்க அப்பாவுக்கு பாட்டி கொடுத்தது. ஓகே.
3: அதனால இப்ப அப்பா எங்க அக்காவுடைய பாட்டிக்கு எங்க அக்கா இறந்துச்சு. அப்ப அவங்களுக்கு இந்த சொத்துல உரிமை கொடுக்கலான்னு கேக்குறேன்.
0: அவங்களோட பசங்களுக்கு உரிமை இருக்கான்னு கேக்குறீங்க? ஆமா. ஓகே சார், நீங்க ரேடியோல கேட்டுக்கிறீங்களா?
3: சொல்லுங்க.
0: ஓகே சார். இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ நம்ம சொத்துன்னு ஆரம்பிச்ச உடனே சொத்து சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் எடுத்துட்டு நம்ம நேயர்கள்லாம் வந்துட்டாங்க. நம்மளோட அந்த நிகழ்ச்சியோட சாராம்சம் இருக்கு இல்லையா, மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு சட்டம், அது வந்து கொஞ்சம் விலகி போகுது. இப்போ சொல்லுங்க சார், இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு இவங்க பாட்டியோட சொத்து அப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மூணு ஆண் பெண் பிள்ளைகள் இருக்காங்க. ஆண்களுக்கு மட்டும் பங்கு பிரித்து கொடுத்துட்டாங்களாம், ஆனால் பெண்களுக்கும் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பசங்க உரிமை கேட்குறாங்க. இப்போ கேஸ் போட முடியுமா, அது வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார்.
4: போடலாம், பாகப்பிரிவினர் கேட்டு அவங்க வழக்கு தாக்கல் செய்யலாம்.
0: பெண்ணோட உறவினர்கள், அதாவது பசங்க
4: போல இருக்க,
0: பெண் இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த பெண் இப்ப இல்ல, அவங்க பசங்களுக்கு கிடைக்குமாங்கிற மாதிரி தான் கேட்டாங்க.
4: ரைட்ஸ் உண்டு, போடலாம்.
0: இப்ப அவங்களோட அந்த பெண்ணோட மகனோ மகளோ இருந்தாங்கன்னா அவங்க கேஸ் போட்டு அதை வாங்கலாம்.
4: அவங்க முதல்ல ஒரு வழக்கறிஞர் போய் மீட் பண்ண சந்திக்க சொல்லுங்க. இது சிவில், அதாவது தாத்தா பாட்டியோட சொத்து அப்பாவுக்கு வந்து இப்படி வந்து மகள் வழி சொத்து மகன் வழி சொத்து எல்லாம் வரும். அப்ப அவங்க சரியான ஒரு விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னாக்கா அவங்க ஒரு சிவில் லாயரை போய் பார்த்தாங்கன்னா நல்லது. இதில்
0: ஓகே சார், அதுதான் நம்ம நிகழ்ச்சி வந்து மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மூத்த குடிமக்களுக்காக அரசு என்னென்ன நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க சார்?
4: மூத்த குடிமக்களுக்கு அரசாங்கம், மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, நிறைய நலத்திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் முக்கியமானது வந்து

0: ஸோ மூத்த குடிமக்களுக்காக என்னென்ன நலத்திட்டங்கள் அரசு செயல்படுத்திட்டு வராங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: அந்தியோதயா திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு, அதில் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிற மூத்த குடிமக்களுக்கு உணவு தானியம் 35 கிலோ இலவசமாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி அன்னபூர்ணா திட்டம்னு மாநில அரசு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க, அதில் வந்து முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின்கள் வராத மூத்த குடிமக்களுக்கு 10 கிலோ உணவு தானியம் இலவசமாக கொடுக்குறாங்க. குடும்ப அட்டை வைத்துள்ள 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரேஷன் பொருள்லாம் வாங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அப்புறம் அதே மாதிரி சேமிப்பு திட்டங்களில் வந்து 1000 ரூபாய் அதுக்கு மேலே வந்து வைப்பீடு செஞ்சாங்கனாக்கா 9% வட்டி கொடுக்குறாங்க. முதிர்ச்சிக்கெல்லாம் 5 வருஷம் தான் அப்படின்னாக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 65 வயசுக்கு மேலே ஒருத்த வந்து வைப்பீடு தொகை வச்சாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க.

0: அதே மாதிரி இவங்களுக்கு நலத்திட்டங்கள் வந்து முதியோர்கள் அமைக்கிறது, சேவை மையங்கள் இருக்கிறது, இது போன்ற திட்டங்களை எல்லாம் வந்து முதியோர்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருங்க.
1: இப்போ இந்த தானியம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்களே சார், இதுக்கு வந்து இந்த மூத்த குடிமக்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் சார் அது வாங்குறதுக்கு?
0: அங்கே உள்ள அது வட்ட வழங்கல் அலுவலகம் இருக்குல்ல, அங்கே போய் அவங்க இந்த ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இது மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க.
1: அவங்களுக்காக ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க அப்படின்னா?
0: ஆமாம் ஆமாம்,
1: மூத்த குடிமக்களுக்கு அப்படின்னா அதே ரேஷன் கார்டு தான், ஆனால் ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க.
0: ஆமாம் கொடுக்குறாங்க.
1: ஓகே சார்.
0: மருத்துவமனையில் கூட அது மாதிரி அவங்களுக்கு தனியாக வந்து வரிசை வைக்கணும்.
1: அடுத்தது அந்த அடுத்த கேள்வி, அந்த மருத்துவ வசதிகள் சம்மந்தமாக அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள், நலத்திட்டங்கள் இருக்குது அல்லது பெனிஃபிட்ஸ் இருக்குது சார்?
0: மருத்துவமனைகளுக்கு போகிறாங்கன்னா, மூத்த குடிமக்கள் போகிறாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல தனி வரிசை, தனி அந்த சிறுநீரக இருதய சர்க்கரை சம்மந்தப்பட்ட கண் நோயெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து தனியாகவே ஒரு டாக்டர்ஸை நியமித்து அவங்க வந்து அதை பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி மருத்துவ செலவில் வந்து வரி விலக்கு கூட கொடுக்குறாங்க. பெரியவங்க இந்த புற்றுநோய் போன்ற நோய்களுக்கெல்லாம் 60,000 வரைக்கும் அவங்க வந்து கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி வருமான வரி விட விலக்கு கொடுக்குறாங்க. 30,000 வரைக்கும் அவங்களுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. இதெல்லாம் மருத்துவ சேவை சம்மந்தப்பட்டதை செய்கிறாங்க.
1: ஓகே சார். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்றது யாருங்க?
2: உங்களோட
1: கேள்வி கேளுங்க
2: சார். வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: சார் நான் சீரியல்லேருந்து, நான் ஒரு ஹேண்டிகேப்பு, எனக்கு 63 வயசாகுது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பேர் இடம் காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். அதை வந்து என் மனைவி பேரில் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு என் மனைவியை வந்து தவிக்க விட்டுறதுக்காக வாங்கியிருக்கேன் சார். இதனால இப்போ ஒரு பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க தனியாக குடியிருக்காங்க. சின்ன பையனுங்க, 2 பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த 2 பையனும் என்னோட தான் இருக்காங்க. இப்ப நாளைக்கு அவங்க அம்மாவை வற்புறுத்தி அவங்களுக்கு ஏதேனும் இடைஞ்சல் செய்யறதுக்கு அதுல வாய்ப்பு இருக்கா பசங்களால? இந்த 2 பசங்களும் அம்மா பத்தி கேட்டாப்புல, பெரிய பையன் மட்டும் கொஞ்சம் யோசிப்பாப்புல. ஆனா அவருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு நல்லபடியா நல்ல வாழ்க்கையை அமைச்சு அவரை தனியா வச்சுட்டேன். இப்ப அதனால என் மனைவிக்கு பிற்காலத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா? ஏன்னா என் மனைவி வந்து கடைசி வரைக்கும் இந்த பிள்ளைங்களோட இருந்து நல்லபடியா வாழணுங்கிறது என்னோட நோக்கம். தற்போது என்கிட்ட என் எந்த ஒரு இதுமே
1: கிடையாது.
2: ஒரு மாற்றுத்திறனாளிங்கிறதுனால மாவட்ட ஊனமுற்றோர் துறை மூலமாக 2000 ரூபாய்
1: வர்றேன்.
2: அதை கை செலவுக்கு வச்சுக்கிறேன். இதோட இல்லாம எங்களோட வீட்டுக்கும் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சு தெருவிலேயே ஒரு வியாபாரம்.
1: சார், உங்களோட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து அது பசங்க வந்து வாங்க முடியுமா மிரட்டி அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க? உங்களுக்கு பிறகு உங்களோட கேள்விக்கு வந்து பதில் சொல்லுவாங்க சார், ரேடியோல கேட்டுக்கோங்க.
2: ஓகே மேடம்.
1: ஓகே சார். இவங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு இடம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கியிருக்காங்க. வாங்குறது வந்து மனைவி பேரில் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு பிறகு பிள்ளைகள் வந்து மிரட்டி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நம்மளோட கான்டெக்ட்ஸ்குள்ளே வந்துருச்சு. இதை பற்றி நம்ம நிறைய தெளிவாக பேசிட்டோம். ஆனாலும் திரும்பவும் சொல்லுங்கள் சார். அவங்களுக்காக
0: அவர் மூத்த குடிமக்கள்ங்கிறதால அந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் மனைவி பேரில் வாங்கியிருக்காரு. அவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியல. மிரட்டி வாங்கினா கையெழுத்து போடாமல் இருக்க வேண்டியதுதான்.
1: அதையும் மிரட்டி வாங்க முடியுமா? அப்ப வாங்கும் போது என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி
0: மிரட்டி வாங்கினா புகார் செய்ய வேண்டியதான். மிரட்டுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க போய் புகார் செய்யலாம். ஒருவேளை மனைவி மட்டும் மிரட்டுறாங்க, இவங்களுக்கு தெரியாம மிரட்டுறாங்கனாக்கா?
1: இவங்க இல்லாதப்ப சொல்றாங்க சார். இவங்க இவங்களோட காலத்துக்கு பிறகு கேக்குறாங்க.
0: அதான் சொல்றேன், எல்லாம் ரத்து செய்யறது கூட அதிகாரம் இருக்குல்ல இந்த சட்டத்துல. மிரட்டி வாங்கினாலும்
1: ரத்து செய்யறது கூட அதிகாரம்.
0: ஒருவேளை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டா கூட பராமரிக்கல, என்னைய என்னை கண்டுக்கவே இல்லை, எனக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறாரு அப்படிங்கும் பட்சத்தில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதே வந்து கேன்சல் பண்ணதுக்கான வாய்ப்பு இந்த சட்டத்துல இருக்குல்ல, அதனால ஒரு பயப்பட தேவையில்லை.
1: ஓகே சார். அடுத்து நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
3: செந்தில்குமார்.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
3: பூங்குடி.
1: உங்களோட கேள்வி கேளுங்க.
3: மூத்த குடிமகளுக்கு இலவச தொடர்பு எண் இருக்குதா? அதை 24 மணி நேரம் தொடர்பு கொண்டு நம்மளால் உதவி கோர முடியுமா? அந்த நம்பர் இருந்தால் சொல்லுங்க, ரேடியோல கேட்டுக்கிறேன்.
1: ஓகே சார். நம்ம கேட்கலாம் அப்படின்னு இருக்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க இவங்க. இந்த மூத்த குடிமக்களுக்கு இலவசமாக புகார் அளிக்கிறதுக்கு ஏதாவது எண் இருக்கு?
0: இருக்கு, சிறப்பு எண் இருக்கு.

0: உதவி எண் வந்து 14567. இது வந்து மூத்த குடிமக்களுக்கான ஸ்பெஷல் பிரத்யேக நம்பரு. இன்னொரு 15100, இது ஜென்ரலாகவே இலவச சட்ட பணிகள் ஆணைக்குழுக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லலாம்.
1: 14567
0: மூத்த குடிமக்களுக்காக உள்ள பிரத்யேக நம்பர்,
1: ஒரு ஸ்பெஷல் நம்பர்,
0: ஸ்பெஷல் நம்பர். இது 15100
1: 15100.
0: இது ரெண்டு வந்து ஜென்ரலாகவே சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கு உள்ள நம்பர். இதுக்கு தொடர்பு கொண்டாலும் அவங்க வந்து உதவி செய்யலாம்.
1: இப்போ இந்த நம்பருக்கெல்லாம் கால் பண்ணும்போது என்ன மாதிரி அடுத்தடுத்து ப்ரொசீஜர்ஸ் நடக்கும் சார்? கால் எடுத்துட்டு எவ்வளோ நேரத்துக்குள்ளே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க?
0: உடனே எடுப்பாங்க. 24 hours கேட்டிருக்காங்களா? இரவு நேரங்களில் இந்த 1510 எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற நேரம் இந்த நம்பர் எல்லாமே எடுப்பாங்க, உடனே எடுத்து அட்டன் பண்ணுவாங்க, உடனே தகவல் சார் சொல்லுவாங்க.
1: விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கு வருவாங்களா சார் இதுக்கு?
0: இல்லை, அவங்கள வர சொல்லுவாங்க.
1: அவங்கள
0: ஒருவேளை அவங்களால வர முடியாத சூழ்நிலை, இங்கேருந்து அட்வொகேட்ஸ் போட்டு அனுப்புவாங்க.
1: அவங்க போய் வீட்டில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க,
0: என்ன உதவி செய்யணுமோ அதை செய்வாங்க.
1: ஓகே சார், அடுத்த நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம்.

0: அட்டன் பண்ணுவாங்க, உடனே தகவல் சொல்லுவாங்க.
1: விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கு வருவாங்களா சார் இதுக்கு?
0: இல்லை, அவங்கள வர சொல்லுவாங்க.
1: அவங்கள
0: ஒருவேளை அவங்களால வர முடியாத சூழ்நிலையில் இங்கேருந்து அட்வொகேட்ஸ் போட்டு அனுப்புவாங்க.
1: அனுப்புவாங்க, அவங்க போய் வீட்டில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க,
0: என்ன உதவி செய்யணுமோ அதை செய்வாங்க.
1: ஓகே சார், அடுத்த நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம். எல்லா இதுமே வந்து இணைப்புமே வந்து கட்டாயிருச்சு சார். அடுத்து நேயர் வராங்க. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.

0: இணைப்புல ஒரு நேயர் வராங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
1: வணக்கம்மா, இப்ப நம்பர் சொன்னீங்களே,
0: திரும்ப சொல்லுங்களா?
1: திரும்ப சொல்லுங்கம்மா.
0: 14567 இந்த நம்பர்லயோ?
1: 14567
0: ஐந்து இலக்க எண் இந்த நம்பர்லயோ, அல்லது 15100 இந்த நம்பர்லயோ நீங்க?
1: 15100 100.
0: அவ்வளவுதான் சார். அதாவது ஒரு 5 இலக்க எண் தான் சார். நம்மளோட மொபைல் ஃபோன் மாதிரி 10 இலக்க எண் கிடையாது, 5 இலக்க எண் தான். 2 எண்கள் இருக்கு. 1 வந்து
1: இதுல புகார் பண்ணா வந்து சமரச தீர்வுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்களாமா?
0: அது
2: எல்லாமே
0: செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்களா சார்? சமரசமா போகணும்னாலும் போய்க்கலாம், அப்படி இல்லைன்னா கேஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் போடலாம்னு சொல்றாங்க சார். நன்றி சார், வணக்கம். அடுத்த நேயிட்ட பேசலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம் சார். நிறைவா இப்போ ஒரு வயதான முதியவர், மூத்த குடிமக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க உடனடியாக, அவங்களால வந்து இப்போ ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியாது, அவங்களுக்கு யாருமே உதவிக்கு இல்லாத பட்சத்தில் உடனடியாக போய் ஒருத்தவங்களை பார்த்து புகார் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் யார் ஈஸியாக அணுகிற மாதிரி இருக்கா சார்?
2: உதவி எண்களுக்கு அடிக்கலாம், அப்படி இல்லைன்னா தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க, அடிக்கலாம். காவல்துறைக்கு அடிக்கலாம். இது மாதிரி உதவி எண்களுக்கு அடித்தாலே அவங்க உதவி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
0: ஓகே சார். ஒரு நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம்.

0: நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம். ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வயது முதிர்வது அப்படிங்கிறது இயற்கை தான், ஆனால் பாதுகாப்பாகவும் மரியாதையாகவும் வாழணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மூத்த குடிமகனோட உரிமை அப்படிங்கிறத பற்றியும் அந்த உரிமைகளை பற்றியும் ரொம்ப தெளிவாக இன்னைக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி மேடம்.

இன்னைக்கு இந்த மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா, அந்த பாதுகாப்பு சட்டத்தை பத்தி மட்டும் இல்லாமல் மூத்த குடிமகன்னா யாரு, இந்த சட்டம் வந்து யாரை மூத்த குடிமகன்னு சொல்லுது, அடுத்தது மூத்த குடிமக்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் என்னென்ன இருக்குது, இது எப்போ அமலுக்கு வந்துச்சு, இதோட நோக்கம் என்ன, என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்குது, அந்த சட்டங்களை வந்து எப்படியெல்லாம் பின்பற்றணும், பின்பற்றாத பட்சத்தில் என்னென்ன தண்டனைகள்லாம் இருக்குது, என்னென்ன பெனால்ட்டி எல்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நேயர்கள் வந்து நிறைய பேர் கால் பண்ணி நிறைய மூத்த குடிமக்களும் சரி சாதாரண குடிமக்களும் சரி அவங்களோட கேள்விகளை கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கமாக தெளிவாக எல்லா விஷயமும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நேயர்கள். இதுவரை கேட்டது மூத்த குடிமக்கள்.

மக்களுக்கான பாதுகாப்பு சட்டம் குறித்து நாகப்பட்டினம் இலவச சட்டப்பணிகள் குழு வழக்கறிஞர் த முத்துக்குமரேசன் அவர்கள் பங்குபெற்ற நேரலை நிகழ்ச்சி. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்த நான் அறிவிப்பாளர் நித்யா. அடுத்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறார் நமது அறிவிப்பாளர் செந்தில்குமரன். இன்னும் ஒரு இனிய நாளில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இசை வழி மனம் நிரப்பும் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.

0: எங்கு தீவிரமான ஈடுபாடு இருக்கின்றதோ அங்கு சிறு விஷயங்களும் அதிசயமாக மாறும் என்ற நற்சிந்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்குண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்குண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வளம் வரக்கூடிய பாட்டுக்கென்ன போட்டி நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த நிகழ்ச்சியில கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமித் அவர்களும் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்களும் மிகவும் விறுவிறுப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்கள் புதிய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு முடிச்சார். இந்த வாரம் நிகழ்ச்சி தொடக்கமா, இல்ல இல்ல பழைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு போட்டியை தொடங்குறார் கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமித் அவர்கள்.
2: ஆரூர் சகோதரி, பாட்டுங்கிறது மனசுக்கு அமைதியை கொடுக்கறது, கவலையோட இருக்கக்கூடிய மனச அது லேசாக்கும். அது எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, தாலாட்டு பாட்டா இருந்தாலும் சரி, காதல் பாட்டா இருந்தாலும் சரி, இரவு நேரத்துல அமைதியாக கேட்கிற போது அதுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அப்படி தலைவனும் தலைவியும் அமர்ந்து அவர்கள் ஒருவருக்கொருவர், அதுவும் பாட்டை பற்றியே ஒரு பாட்டு பாடினாங்கன்னா எப்படி இருக்கும், எவ்வளவு இனிமையா இருக்கும் தெரியுமா?

0: பாட்டு.
1: சாகுலனே, பாட்டுக்கு நீங்க சொன்ன கருத்து எனக்கு உடன்பாடு உள்ளதுதான். இந்த பாட்டுங்கிறது நம்ம மனசுக்குள்ள உள்ள உணர்வுகளையும் வெளிப்படுத்துறதுக்கு பாட்டுங்கிறது ஒரு வடிவமாயிருக்கு. அந்த பாட்டை வந்து நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கலாம், மனசு லேசாகி போகும். அழகா சொன்னா பாட்டு.

சகோதரி, பாட்டை பற்றி நீங்க சொன்ன கருத்தும் என்னுடைய கருத்தை ஒட்டியதான் இருந்தது. பொதுவா பாட்டு எப்போதெல்லாம் பிறக்கும் தெரியுமா? காதலன் காதலியை பார்த்த உடனே ஒரு விதமான

நம்முடைய மனசுங்கிறது ஒரு வீணை மாதிரி. அந்த வீணையை மீட்டும் பொழுது அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, காதல் உணர்வு வந்தாலும் சரி, மனசுங்கிற வீணையை மீட்டணும்னா அதுல பாடல்ங்கிற இசை வெளியில வரும். அதை கொண்டு வந்து அழகா கொடுப்பான்.

சகோதரி, அந்த காலத்துல எல்லாம் இரவு நேரத்துல பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணும், தாத்தா பாட்டி கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு பாட்டி ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொல்லும். அப்ப பாட்டி என்ன பண்ணுவாங்க, உட்காடுறா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு ஆரம்பிச்சு கதை சொல்லுவாங்க. பிள்ளைங்க ஊன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு காலம். இன்னைக்கு எல்லாம் செல்லு டிவியில இருக்கிறதுனால பிள்ளைங்க அதுலயே கதையை பாத்துக்குது, கார்ட்டூன் பாத்துக்குது. ஆனா அந்த காலத்துல அந்த பெரியவங்க சொன்ன கதையை கேட்டு நாம அந்த சுகமா அவங்க மடியில படுத்துக்கிட்டு தூங்குனது இருக்க, அதெல்லாம் இனிமே காலங்காலத்துக்கும் நமக்கு எல்லாம் கிடைக்குமா? அது ஒரு சுகங்க. அத திரைப்படத்துல பாடலா கொடுத்துருப்பாங்க. ஒரு

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: அண்ணன், நம்ம இப்ப உள்ள குழந்தைங்களை குறை சொல்றோமே தவிர, அந்த குழந்தைங்களுக்கு நாம உட்கார்ந்து கதை சொன்னாதான் அதுங்களுக்கு தெரியும். ஒரு காலத்துல நம்முடைய அப்பா அம்மா எல்லாம் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க, நம்ம தாத்தா பாட்டி கதையெல்லாம் சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு சொல்லி காட்டினாதான் தெரியும். அப்ப தாய் தந்தை என்ன செய்யணும், தன்னுடைய அப்பா அம்மாவை பத்தி, தான் வளர்ந்த விதத்தை பத்தி கதையா சொல்லும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு கேட்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, அது என்னங்கறத நாம உணர வச்சா மட்டும்தான் அது பெத்தவங்களோட பெருமைய, தாத்தா பாட்டியோட பெருமைய, தன்னுடைய பாரம்பரியத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதை கொண்டு வந்து இப்ப உள்ள புது பாட்டுல அழகா கொடுத்தான் போரு.

சகோதரி, வாழ்க்கையில மகிழ்ச்சியா கொண்டாடுகிற நாள் திருமண நாள். அந்த திருமண நாள்ல பாடக்கூடிய பாடல்கள் எத்தனையோ இப்ப நாம கேட்டிருக்கோம். ஆனா இது மாதிரியான ஒரு பாடலை இனிமே நாம எப்போதுமே கேட்க முடியாது. அவ்வளவு இனிமையான பாடலை எங்க பழைய பாடல் தான் கொடுத்தது.

நீங்க நம்பியும் நங்கையும் சேரக்கூடிய நாள் சொல்றீங்க, ஆனா ஒரு பெண்ணுக்கு முதன் முதல் யார் கணவன் அப்படின்னு நிச்சயம் வைக்கக்கூடிய அந்த நாளே தனக்கு வரப்போறவனா அந்த நிமிஷத்துல இருந்தே கணவனா நினைக்கிற, அதுதான் இன்றைய பாட்டுல ரொம்ப கொண்டு வந்து அழகா கொடுத்தான்.

சகோதரியே, வர்ணனை பாடல்கள் நிறைய இருக்குது. ஆனா ஒரு பெண்ணை வர்ணிக்கிற போது அந்த வர்ணனையில தமிழையும் அவளையும் சேர்த்து வர்ணிக்கிறது, அவளுடைய தன்மையெல்லாம் சொல்றது, அவளுடைய கோபத்தையும் அவளுடைய மென்மையையும் அவளுடைய அழகையும் அழகா வர்ணிக்கிறது இருக்க, அது ஒரு விதமான கலை. அதை என் கவிஞர் மிக அழகா சொல்லியிருக்காரு. அவ

அண்ணே, ஒரு தலைவன் தலைவியை வர்ணிச்சு பாடுறது பெரிய விஷயம் இல்ல. ஒரு அண்ணன் தன் தங்கச்சிய தமிழே குயிலே காவியமே ஓவியமேனு பாடுற வரிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த வர்ணனைக்கு இணை இல்ல. உலக இயல்பு தலைவன் தலைவியும் பாடுறது, ஆனா அண்ணன் தங்கைய பாடுறதுங்கிறது வித்தியாசமான ஒரு விஷயம். அதை கொண்டு வந்து அழகா எங்க புதுப்பாட்டுல போட்டான். தென்

நேர்களை பாட்டு கேட்ட போட்டி நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த கட்டிமேடு ஆதிரங்கம் ஆர் ஷாகுல் கமீத், ஆரூர் ஜீவா பழனிவேல் ஆகியோருடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்குண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்குண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 5:15.
2: ஆகாஷவாணி நேயர்கள் கேட்கவிருப்பது யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள்.
3: நெஞ்சம் நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது இன்றியமையாதது. உண்மையான கதாநாயகர்கள் இன்றைக்கு எல்லையில் வீற்றிருக்கின்றனர். உயிர் அப்படின்றது ஒரு முக்கியமான விடயம். ஆனால் அதை பணயம் வைத்து தன்னுடைய நாட்டிற்காக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமீபத்தில் அனைவராலும் மறையப்பெற்ற ஒரு நபரை இன்று சந்திக்க வந்திருக்கின்றோம். 2024 ஜம்மு காஷ்மீர் குல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான போராட்டத்தில் தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து எதிராளிகளை வீழ்த்திய கீர்த்தி சக்ரா திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: இராணுவம் அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு பணி சேவையும் கூட. அந்த இராணுவத்தில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தக்கூடிய நேரங்களில் உங்களோட வயசு என்ன, நீங்கள் எங்கே படிச்சீங்க அப்படின்ற நேயர்களுக்கு முதல்ல நம்ம தெரியப்படுத்திக்கோங்க.
4: இராணுவத்துக்கு சேர்ந்தது வந்து என்னோடய 19 வயசு 6 மாதத்தில் சேர்ந்தேன். நான் படித்த ஸ்கூல் வந்து கஸ்தூரிபாய் நடுநிலைப்பள்ளி. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th வரை அதில் தான் படித்தேன். இப்போ 7th டுவெல்த்து வரை புனித அலோசியஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராயப்பன்பட்டி. அப்புறம் காலேஜ் படித்தது வந்து பிகாம் சிஏ ஹஜ்ஜி ஹத்தராவுத்தர் கவுடியா காலேஜ் உத்தமபாளையம்.
3: இப்போ பிகாம் சிஏ முடிச்சுட்டு எப்படி இராணுவத்துக்குள்ளே எந்த ஈடுபாட்டில் போனீங்க? அப்போ போகிறப்ப உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்களே இந்த பக்கமே நீ வேலை பார்த்துருக்கலாமே, அங்கே ஏன் போகிறேன்னு கேட்குறாங்களா, இல்லை வந்து நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு உத்வேகம் கொடுத்தாங்களா உங்களோட பெற்றோர்?
4: அது சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லிதான் சார் வளர்த்தாங்க. பெரியாள் ஆகிட்டு ஆர்மிக்கோ போலீஸ்க்கோ எதையாவது போய் யூனிஃபார்ம் சர்வீஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி வளர்த்தாங்க. அதுக்காகவே நாங்கள் என்ஜிசி எந்த ஸ்கூல் இருக்குன்னு தேடி அதனால தான் அதில் போய் சேர்ந்தோம். ஸ்போர்ட்ஸு என்ஜிசி இருக்க ஸ்கூலில் தேர்ந்தெடுத்து நாங்களாக போய் சேர்ந்தோம். காலேஜ் அதே மாதிரி தான், என்ஜிசி ஸ்போர்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த காலேஜில் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணோம் சார். அதே எங்களுக்கு போகிறதுக்கான ஒரு முழு இதை கொடுத்து.
3: அது உங்களுக்கு ஒரு முதல் படிநிலையாக அமைஞ்சிருக்கு இல்லையா? இப்போ இராணுவத்துக்குள்ளே முதல் முறையாக ஒரு பயிற்சிக்கு போகிறீங்க. ஏன்னா மற்ற பணிகள் மாதிரி கிடையாது, கடுமையான தேர்வு முறைகள் இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தோம்னா -degrees Celsius வந்து குளிர் வந்து சூழ்ந்திருக்கும். அதெல்லாம் இப்போ இந்த பகுதிகளில் நீங்கள் வளர்ந்துட்டு அந்த பனி சூழ் பகுதியில் நீங்கள் போய் இருக்கிறப்ப முதல் சவாலாக நீங்கள் எப்படி அதை அந்த பயிற்சிகளெல்லாம் கடுமையான பயிற்சி கொடுத்துருப்பாங்க
4: கையாண்டீங்க. அந்தந்த குளிர் பிரதேசங்களுக்கு போகிறப்ப -degrees இருக்கிறப்ப அதுக்கான ட்ரைனிங்கையும் கொடுத்துட்றாங்க. அது நம்ம சவுத்துலேருந்து போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நாட்டுக்காக போய் சேவை பண்ணுற ஒரு அந்த மனப்பான்மையில் போகிறதுனால நல்லா இருந்துச்சு.
3: ஏன்னா இளம் வயது அந்த பயம் மரியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த இள ரத்தம் நாட்டுக்காக நம்ம வந்து சேவை செய்யணும்னு போகிறப்ப இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி உடல் சார்ந்த சில உபாதைகளும் வந்திருக்கும். அப்போ அங்கேருந்து இங்கே ஃபோன் பண்ணி என்னப்பா சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்க இல்லையா, என்ன பதில் சொல்லுவீங்க உங்கள் வீட்டில்?
4: ஒரே வார்த்தை தான் சார், நல்லா இருக்கும்னு சொல்லிடுவோம். ரொம்ப அங்கே நடக்கிறது எது

0: நாங்கள் மேக்ஸிமம் கலந்துக்கிறதில்ல, நல்ல சேஃப்டியாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் சொல்லுவோம். ஆனால் அங்கே நடக்கிறது எங்களுக்குள்ளே இருக்கிறத நாங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோம் சார். அது
1: கிட்டத்தட்ட மறுபிறப்பு எடுத்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, அந்த தாக்குதல் அந்த அந்த நாள் எப்படி நாளாக அமைஞ்சிச்சு, அதை பற்றின அந்த சம்பவங்களை நேயர்களுக்காக நீங்கள் சொன்னால், அது நிகழ்வு என்ன, நீங்கள் உங்களுடைய அந்த சேவை என்ன, நாட்டுக்கு நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு உறுதித்தன்மையான ஒரு இராணுவ வீரனாக திகழ்ந்திருக்கீங்கன்றது நேயர்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் சார்.
0: அங்கே ரெஜிமெண்டாக பாட்டில் ஏறியதான் அந்த ஆட்லேரி பீரங்கி படையில் தான் செலக்ட் ஆகி நான் போனேன். அதில் ஒரு 8 வருஷம் டியூட்டி பார்த்துருக்கேன். காஷ்மீரில் மேக்ஸிமம் டியூட்டி அங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் பஞ்சாபில் ஜோத்பூரில் அங்கங்கே மாறிக்கே இருந்துச்சு. ஒரு 8 வருஷம் கழித்து வாலண்டியாக நான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி போனது 6R. 6R-னா தீவிரவாதிக்கு எதிராக அவங்களோட ஒடுக்குமுறையை கண்ட்ரோல் பண்ணுறக்க நாங்கள் உருவாக்குனது 6R-னு ஒரு ஸ்பெஷல் டீம். அது அதில் நாங்கள் செலக்ட் ஆகி வாலண்டியாக போய் அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க ஒரு இயக்கத்தோட ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கும்பலோட தலைவனை தேடுதல் தான் எங்களோட முக்கிய நோக்கமாகவே இருந்துச்சு. அப்படி தேடிக்கிட்டு இருக்கப்போ தான் 19 டிசம்பர் 2024 அப்போ காலையில் 3 மணிலேருந்து 3 வாட்டி ஒரு இண்டு கிடச்சி நாங்கள் போகிறோம். குல்காம் டிஸ்ட்ரிக்ட் கெடர் வில்லேஜில் ஒரு வீட்டில் சர்ச்சிங் இறங்குறதுக்காக வேண்டி நாங்கள் ரெடியாக இருக்கோம். இறங்குறப்ப 360 கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணிட்டு சர்ச்சிங் உள்ளே இறங்கி உள்ளே இறங்குறப்ப அவங்க வெளியே எக்ஸிட்டில் ஓட ஆரம்பிச்சிட்டோம். வெளியே வந்துட்டாங்க. அந்த எக்ஸிட்லேருந்து வெளியே வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே நுழையிறப்ப அந்த இடத்துல நானும் என் கூட சேர்ந்த பட்டின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் ஒரே கவரில் கவர் பண்ணியிருந்தோம். அப்போ அவங்களுக்கு எங்களுக்கும் சண்டை ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆரம்பித்தாங்க. டெரரிஸ்ட்டுக்கு கிரினேடு போட்டு ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான். அது பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு என்கவுண்டர் நான் தான் பண்ணேன். நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு எங்கள் சிஓக்கு மோட்டரோலா பாஸ் பண்ணேன். மோட்டரோலனா வேக்கி டேக்கின்னு சொல்லுவாங்க. மோட்டரோலா பாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை சுட்டுட்டே முன்னாடி கிடக்கேன், கை கால் ஆட்டேன். 10-15 மினிட் டிஃப்ரெண்ட் தான். அப்போ எங்கள் சிஓ சார் சொன்னார், இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ட்ரோன்லன்னு? 3-4 பேர் இருக்காங்க, அங்கேயே இருங்க, உங்களுக்கு தான் டார்கெட்டு, நான் விட்டுறக்கூடாதுன்றதை மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் கொடுத்த மோட்டிவேஷனில் அடுத்தடுத்து தீவிரவாதியில் நான் குரூப் ஃபயரிங்கில் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒருத்தன் நான் சிங்கிளாக அடித்தேன். அப்புறம் நானையும் பட்டியெல்லாம் சேர்ந்து இன்னொருத்தன் அடித்தோம். இப்படி நடந்துக்கிறதுக்கப்போ 2-3 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அதில் ஒரு 5-5-20 கிட்ட அதில் ஒரு டெரரிஸ்ட்டு என்னை ஏம் பண்ணி அடித்ததில் இங்கே பட்டு ஷோல்டரில் பட்டுருச்சு. அப்பையும் அவங்கள தப்பிக்க விட்டுறக்கூடாது, நம்ம அடிபட்டாலும் எவ்வளவு தப்பிச்சு அவங்க தப்பிக்க மட்டும் விட்டுறக்கூடாது, யாரையுமே விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் லாஸ்ட்டு வர இருந்து கூட இருக்கவங்களுக்கு எதுவும் நடக்காமல் அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸாக முடிச்சு 5-5 டெரரிஸ்ட் நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் 92 பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு அங்கே டாக்டர் தான் ரொம்ப பெரிய சிவியராக இருக்குது, முகத்தை ஃபுல்லாக செதஞ்சிருச்சு, கையை தான் இருக்குது நிறைய மாற்றணும். 3 நாள் அவங்க தான் ஒரு மயக்க நிலையில் வச்சுருந்தாங்க, கோமா ஸ்டேஷன் கிட்டே வச்சுருந்தாங்க. 3 நாள் கழிச்சு கண் முழிச்சப்போ டெல்லி RR ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு இங்கே சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜன் இந்த மாதிரி கிடையாதுன்னு நான் டெல்லி மாற்றிட்டாங்க. அங்கே போயிட்டு அது 3 சர்ஜரி பண்ணோம். பண்ணி 4 மாதம் 5 மாதம் கழிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் 15 ஆகஸ்ட் 2025 அப்போ இந்திய நாட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க மேடம் டாப் கமாண்டர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சுட்டுன்னு சொன்னீங்களே அவன் தான் அந்த ஒரு இயக்கத்தோட கமாண்டர், சி கேட்டகரியை சேர்ந்தான். அது மாதிரி நிறையா கேசஸ் நிறையா இருக்குது. 9 வருஷம் ஆக்டிவ் வந்த டெரரிஸ்ட் அவனை நான் என்கவுண்டர் பண்ணதில் எனக்கு கீர்த்தி சக்கரான்ற ஒரு இந்தியாவின் அமைதிக்கால வீரதேவருக்கான 2வது உயரிய விருது அறிவிச்சுட்டு 8 மாதம் கழித்து ஃபேமிலியோட அப்பா ஒய்ஃபு பிள்ளைகளாம் கூப்பிட்டு ராஷ்டிரபதி பவனில் வச்சு விருது கொடுத்து கௌரவிச்சாங்க சார். அப்புறம் தமிழ்நாட்டு முதல்வர் தன்னோட தலைமைச் செயலகத்துக்கே போட்டோ எடுத்து குழந்தை ஏசிஎம் சீட்டில் உட்கார வச்சு நல்லா 48 லட்ச ரூபாய்க்கான செக்கையும் கொடுத்து கௌரவிச்சார் சார்.
1: பொதுவாக வந்து நம்மளுடைய ஹியூமன் பாடியெலாம் பார்த்தோம்னா தாடை பகுதி ரொம்ப ஒரு காசியஷான பகுதினு சொல்லுவாங்க. அங்கே அடிபட்டவொடனே எப்படியாவது மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. அதனால தான் கராத்தையில் கூட அந்த தாடை பகுதி ரொம்ப மென்ஷன் பண்ணிக்கிட்டு அவங்களோட தாக்குதல் இருக்கும். அந்த நீங்கள் குண்டடிப்பட்டு விழுந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நிகழ்ந்தது அப்படின்ற ஒரு ஞாபகம் இருக்கா? நீங்கள் அவர் கடைசியாக குண்டிங்க இல்லையா, அது அந்த நிகழ்வு அது எப்படி இருந்தது? நீங்கள் நேருக்கு நேர மேற்கொள்கிறீங்க. இது நம்மளுடைய மக்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய சண்டை கிடையாது, இது வந்து உண்மையான ஒரு போர். அதை நீங்கள் கையாண்ட விதத்தில் உங்களுடைய அந்த திடம் நம்மளால் முடியும் அப்படின்னு
0: வெளியே வந்துட்டோம்னா கொஞ்சம் பொசிஷன் மாறினாலோ ஆடு விட்டாலோ நம்ம மேல எத்தனை ரவுண்டு போடும்னே தெரியாது. ஏன்னா அவன் நம்மளை எய்ம் பண்ணி அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்மளை எய்ம் பண்ணி அடிப்போம். தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அடிபட்டுருச்சோ இது பட்டுருச்சோன்னு கூட நினைக்காம லாஸ்ட்டு வர நின்று அவங்களை தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்னு ஒன்று மைண்டில் தான் ஓடிக்கிறந்துச்சு. அது தெரியும் தாடையில் பட்டு

0: குறிச்சு பெரிய காயம், கையை தூக்க முடியலை, என்னமோ ஆக போகுது, உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது, மைனஸ் குளிர் வர. இருந்தாலும் அந்த அந்த சக்தி எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரில. லாஸ்ட் வர அந்த மயக்கமும் வரல, அது என்னன்னு தெரில. டாக்டரே சொன்னாங்க, மயக்கம் ஆம்புலன்ஸில் வர்றப்ப டாக்டரும் டாக்டரும் பேசிக்கிறாங்க, இவ்வளோ பிளட்டு லாஸ் எவ்வளோ பிளட் லாஸ் ஆகிருக்கு, பிளட்டும் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு சார், இருந்தாலும் மயக்கம் போடலை. அந்த இது எனக்கு தெரில சார், அது ஆர்மி கொடுத்த ட்ரைனிங்காக கூட இருக்கலாம், நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம்னு சந்தோஷமாக கூட இருந்துச்சு எனக்கு. அப்போ சரி, அது அதான் சார், அதான் அங்கே அந்த இடத்துல இருக்கிறது சார்.
1: மற்ற இளைஞர்களுக்கும் ஒரு உத்வேகம் வர ஆரம்பிக்குது, நம்மளாலும் இந்த நாட்டுக்கு வந்து சேவை செய்ய முடியும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து 19 வயது ஒட்டி நீங்கள் இராணுவத்தில் சேர்ந்துருக்கீங்க, இப்போது உங்களுக்கு வந்து 29 வயது தான் ஆகுது. இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு வீர தீர செயலுக்கான கீர்த்தி சக்கர விருது பெற்ற நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன?
0: இராணுவத்தில் சேர்றது ஃபஸ்ட்டு அவங்க ஆசைப்பட்ட வேலைக்கு இராணுவத்தில் ஈஸியாக சேர்ந்துடலாம். ஃபஸ்ட்டு இராணுவத்துக்கு ஆசைப்படுறது பெற்றவங்கள் வந்து அம்மா அப்பா இவங்க தான் ஆசைப்படும். அங்கே 18-19 வயசில் பிள்ளை அனுப்ப போகிறோம், 17 வயசுக்கு அப்புறம் போகிறோம் போது அவங்க மென்டலி அவங்க மோத ப்ரிப்பேர் ஆகணும். அங்கே போய் என்ன வேணால் நடக்கலாம், அங்கே என்ன வேணால் நடக்கலாம், உயிர் போல அந்த இதுக்கான உயிர் போகிற ஒரே டிபார்ட்மெண்ட் இராணுவமாக தான் இருக்கும் இப்போ இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா. அப்படி இருக்கப்போ ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் ரெடி ஆகணும், என் மகனை இராணுவத்துக்கு அனுப்புகிற, அங்கே என்ன நடந்தாலும் நான் சம்மதிச்சு தான் ஆகணும், அதை அவங்க ரெடி ஆகணும். இப்போ இராணுவத்துக்கு போகிற இளைஞர்களுக்குனா நான் சொன்னது தான், ஸ்கூல்லேருந்தே ரெடியாகி வரணும், அந்த உடல் தகுதி ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், என்ஜிசியில் இருக்கணும். 30 வயசில் போகலாம், 35 வயசில் போகலாம், அதெல்லாம் கிடையாது. 21 வயசுக்குள்ளே எடுக்க போகணும்னா அதுக்கு எப்படி ரெடி ஆகணுமோ, ஃபஸ்ட்டு எந்த கெட்டப்பழக்கமும் இல்லாமல் ஒழுக்கமாக அந்த 17-17 21 வயசுக்குள்ளே அந்த 4 வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக போயிடலாம் சார். அதுக்கு முதல் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, ஒரே நோக்கமாக இருக்கணும். நான் இராணுவத்துக்கு போனால் ஃபிசிக்கல் காலேஜ்லேருந்து ஓடுறதுலேருந்து அதுக்கான படிக்கிறதுலேருந்து அதே வேலையாக இருந்தோம்னா கண்டிப்பாக 1 வருஷம் 2 வருஷம் போயிடலாம், 21 வயசுக்குள்ளே போயிடலாம் சார்.
1: ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற ரொம்ப முக்கியமான விடயம், இன்றைய இளைஞர்கள் வந்து அந்த சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக அவங்களும் கௌரவிக்கப்படுவாங்க, நாடும் அவங்கள கௌரவிக்கும் அப்படின்றது ஒன்று. இப்போ பெற்றோர்கள் நீங்கள் சொல்ல மாதிரி பெற்றோர்களுடைய அந்த வளர்ப்பு அவங்களோட உத்வேகம் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறது, ஆனால் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு மனசில் பயம் இருக்கும். நீங்கள் அங்கே இருக்கிறப்ப ஒவ்வொரு நைட்டும் கொஞ்சம் பதறிட்டு தான் தூங்குவாங்க இல்லையா, இந்த வாழ்க்கை இராணுவ வாழ்க்கையில் உங்களோட மனைவியுடைய பங்கு சொல்லுங்கள் சார்.
0: இன்னும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழித்து தான் எனக்கு குழந்த இந்த மாதிரிலாம் கன்ஃபார்ம் ஆச்சு. கன்சீவ் ஆகி 15 நாளில் எனக்கு அடிபட்டுருச்சு. அப்போ அவங்க பட்ட கஷ்டம் அதிகம், வெளியும் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு தகவல் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, அதனால் ரொம்ப என்ன நினச்சிக்கிட்டாங்க என்னன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம கோமாவில் இருந்திருக்கோம், மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நீ அவங்களும் நம்மளை கூட இன்க்ளூட் ஆகி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, பயணிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை ரஃப் அண்ட் டஃப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. அவங்கள தான் சார் என்ன பண்ணுறது.
1: இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் கையிலேருந்து விருது, தமிழக முதல்வர் கையிலேருந்து ரொக்கம் மற்றும் மரியாதை அப்படின்றப்ப, இப்போ அவங்களுக்கு வந்து தன்னுடைய கணவர் நாட்டுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் அப்படின்னு இருக்குதுல்ல ஒரு விஷயம்
0: இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷப்பட்டு ஒரு ஊரெல்லாம் பேசி எல்லாம் நல்ல வாழ்த்தெல்லாம் தெரிகிறப்ப, இருந்தாலும் அவங்ககிட்ட அந்த ஒரு இது இருக்குது, என்ன இப்படி ஆகிட்டா நம்ம வீட்டுக்காக எல்லாராவது. நீ அவங்களோட மைண்ட் செட்டு தான் சார் என்ன பண்ணுறது, ஆனால் சந்தோஷப்பட்டாங்க சார்.
1: இந்த நேரத்தில் நம்மளுடைய இந்திய இராணுவத்திற்கும் வீரதீர செயலுக்கான கீர்த்தி சக்கர நீங்கள் விருது வாங்குற பார்க்குறப்ப, இன்னும் பல இராணுவ வீரர்களுக்கும் மற்ற நபர்களுக்குமே வந்து இன்னும் நம்ம நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய அந்த உத்வேகம் வரணும் அப்படின்றது ஒரு திடமான ஒரு நம்பிக்கையும் கூட. அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற பல இளைஞர்கள் பல வீரர்கள் இந்த நாட்டை காப்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றனர். இந்தியாவை அரணாக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இராணுவத்திற்கும் நம்முடைய வீரர்களுக்கும் தலைவணங்கி இந்நேர்முகத்தை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி.
0: நன்றி சார், தேங்க் யூ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உரையாடினார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
3: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு. நேரம் 5 மணி 20

0: 9 நிமிடம் நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார். அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சக்தி டிவிஎஸ் காரைக்கால்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் இப்போது வாங்கலாம்.
2: காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் டிவிஎஸ் ஐக்யூப் விற்பனை திருவிழா.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இல் வாங்கலாம்.
2: லைவ் டிராக்கிங், டச் ஸ்கிரீன், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர், வேகமான சார்ஜிங் கொண்ட உயரக பேட்டரி, 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொண்ட டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சக்தி டிவிஎஸ் திருநள்ளாறு காரைக்கால்.

0: அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார். காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடர் கேட்கலாம். வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.
1: தமிழ்ஞான சம்பந்தர் இறைவனை இசையானவன் என்று போற்றுகிறார். அப்பரோ ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே என்று பரமனை துதிக்கின்றார். சுந்தரர் தமிழிசையாய் இசைப்பயனாய் இறைவன் இருக்கிறான் என்று பாடுகிறார். நினைத்து பார்த்தால் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அவர்களை தொடர்ந்து வாழையடி வழியாக வந்த அருளாளர் அனைவரும் பரம்பொருளை பண்ணோடு பாடித்தான் பழிந்திருக்கின்றார்கள். சைவ சமய உலகில் இறைவன் தன்னை பாடும் வரத்தை முதன் முதலில் காரைக்கல் அம்மையாருக்கே அருளினான் என்பது உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மையாகும். திருத்தொண்டர் புராணம் சொல்ல வந்த சேக்கிழாரும் கீதம் முன்பாடும் அம்மை என்றே காரைக்கால் அம்மையாரின் இசைப்புலமையை வியந்து போற்றுகிறார். மூத்த திருப்பதியங்களை தமிழிசையால் பாடிய அம்மையாரது செயலே சம்பந்தர் சுந்தரருக்கு மட்டுமல்லாமல் அப்பர் மணிவாசகர் என தொடர்ந்து வந்த சிவஞானியருக்கும் திருமுறைகளை தமிழிசையால் பாடும் வழிகாட்டியாய் அமைந்துவிட்டது என்பதே வரலாறு. கொங்கை திறங்கி என தொடங்கும் முதற்பதிகத்தை நைவளப்பண்ணில் அம்மையார் பாடியிருக்கிறார். இந்த பண்ணை தான் அப்படியே போற்றி சம்பந்தர் பெருமான் தம் முதற்பதிக பண்ணாக அமைத்து கொண்டார் என்பது அரிய செய்தி. சங்க காலத்தில் நைவளம் என்று அழைக்கப்பட்ட பண்ணே பின்னாளில் நட்டபாடை என்றும் இந்நாளில் கம்பீர நாட்டு என்றும் குறிக்கப்படுகிறது. பண் என்பது இன்று ராகம் என்று வழங்கப்படுகிறது. இசை நிகழ்ச்சிகளை மங்களகரமாக தொடங்குவதற்கு கம்பீர நாட்டையே பொருத்தமான முதல் ராகம் என்று இசைக்கலைஞர்கள் இன்று கடைபிடித்து வருகிறார்கள். கோயில் விழாக்களில் சுவாமி புறப்பாட்டின் போது நாதசுரத்தில் மல்லாரி இசைப்பது உண்டு. மல்லாரி என்பது கம்பீரை நாட்டை என்னும் நட்டபாடை பண்ணே. எனவே இசை நிகழ்ச்சி, நாட்டிய நிகழ்ச்சி, கோயில் நிகழ்ச்சி ஆகியவற்றில் நட்டபாடை என்னும் கம்பீர நாட்டையே இன்றளவும் முதன்மையாக போற்றப்பட்டு வருகிறது. அம்மையாரது இரண்டாவது மூத்த திருப்பதிகம் எட்டி இளவம் ஈகை என தொடங்குகிறது. இப்பதிகத்தை அவர் இந்தலப்பண்ணில் இசைத்திருக்கிறார். இந்தலப்பண்ணையே சுந்தர பெருமார் தாம் பாடிய முதற் பதிகத்தின் பண்ணாக அமைத்து கொண்டார் என்பதும் இங்கு நாம் அறிந்து மகிழத்தக்கது. காரைக்கால் அம்மையார் பாடிய இந்தலப்பண்ணை பற்றி முனைவர் ஞானாம்பிகை குலேந்தரன் என்கிற இசைவாணர் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். அம்மையார் எடுத்துக்கொண்ட இந்தலப்பண்ணாகிய மாயா மாலவ கவுளை ராகம் தென்னிந்திய இசை வரலாற்றில் இன்றளவும் மிகச்சிறந்த இடத்தை வகித்து வருகிறது. கர்நாடக இயலிசை மேதைகள் பலருக்கு தம் முதல் பாடலை இசைப்பதற்கு ஒரு தெய்வீக தூண்டுகோளாய் மாயா மாலவகவளை இருந்திருக்கிறது என்கிறார் அந்த அம்மையார். கர்நாடக சங்கீத பிதாமகர் என போற்றப்பெறும் புரந்தரதாசர் கர்நாடக இசையை முதன் முதலில் பயிலும் இளம் பாடகர்களுக்கு மாயா மாலவ கவளை ராகத்தில்தான் இசைப்பாடல்களை உருவாக்கி கொடுத்துள்ளார் என்பதொன்றே இந்த ராகத்தின் தனி சிறப்பை எடுத்துக்காட்டும். அன்றியும் இன்றும் கர்நாடக இசை பயிலும் மாணவ மாணவியர் தம் பயிற்சி பாடல்களை பாடி பயிற்சி பெறுவதும் இந்த ராகத்தில்தான். இதனால் அம்மையார் பயன்படுத்தி இந்தலப்பன் என்னும் மாயா மாலவ கவுளை ராகத்தின் அருமையையும் பெருமையையும் நாம் நன்கூறலாம். பரந்துபட்ட இசைப்பரப்பில் அம்மையார் ஆற்றலை இசை புலமையை எண்ணி பார்க்கும்போது நமக்கு வியப்பே ஏற்படுகின்றது. எனவே 17-18 நூற்றாண்டுகளில் தமிழகத்தில் வாழ்ந்த ஆதி மும்மூர்த்திகளாம் முத்துத்தாண்டவர், மாரிமுத்தாப்பிள்ளை, அருணாசல கவிராயர், 18-19 நூற்றாண்டுகளிலே இருந்த சங்கீத மும்மூர்த்திகளாம் சியாமா சாஸ்திரிகள், தியாகையர்,

சாமி தீட்சிதர் இவர்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தமிழகத்தில் வாழ்ந்து கர்நாடக இசை என்று போற்றப்படும் தமிழிசைக்கு வழிகாட்டியாக விளங்கியவர் காரைக்கால் அம்மையார் என்பது சத்தியம். இதனால்தான் ஆண்டவனே அம்மையார் பாடிய பதிய பாடலின் இசையில் திளைத்து மகிழ்ந்து பூரித்தான் போலும். அதனால் அவன் அர்ச்சனை பாட்டேயாகும். அதனால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்று சுந்தரரை பார்த்து சொல்லியிருக்கிறான். இதை பெரிய புராணத்தில் சேக்கிழார் பதிவும் செய்திருக்கிறார். எனவே நம்மையும் அறியாமல் அம்மையாருடைய இசைப்பிழைவை எண்ணி பார்க்கின்ற பொழுது அவரே தமிழிசையின் முன்னோடியாக விளங்கியிருக்கிறார் என்று நினைத்து நாம் பெரிதும் பெருமிதம் அடையலாம்.

அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார் காரைக்காலில் அருள் புரியும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா குறித்த சிறப்பு தொடரினை கேட்டீர்கள். வழங்கினார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கிய அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார். அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோ சக்தி டிவிஎஸ் காரைக்கால்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் ஆன்மீகத்தின் அன்பு நேரி வானொலி காரைக்கால் பண்பலை 100.3. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்த் தன்கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: வெலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் தன்கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் தன்கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட வெலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் தன்கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.
7: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
8: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
9: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: விளக்கேற்றும் வேலைகள் தொடக்கமாக வருகிறது. எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
1: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
8: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் அரசமர திருநாச்சியார் கோவில்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
11: விளக்கேற்றும் வேளையில் அடுத்து வருகிறது பி லீலா பாடிய பாடல்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
9: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சார்

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதழில் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமியும் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராம நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராம நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நியூ சேகர் வழங்கும் மாங்கனி

0: விழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர்.
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடலை பாட வருகிறார் ஜெயசையா.

0: நேயர்களுக்கு உளம்கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாச்சியார் கோவில் நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாச்சியார்கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: விளக்கேற்றும் வேளையில் அடுத்து வருகிறது இ குல் முகமது பாடிய பாடல்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேலை கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஒரே நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கிய ஒரு வசந்த் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் கோ. சரி சரி வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் கோ.
6: தட்ஸ் ரைட்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேர்களை. நேர்களை இன்னைக்கு கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். அவசர நிலை காலத்தின் போது ஜனநாயகத்தை பாதுகாத்தவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சம்விதான் ஹத்யா திவசை ஒட்டி முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் எழுதிய கவிதை வரிகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இரண்டு நாள் பயணமாக இன்று புதுச்சேரிக்கு வந்துள்ளார். மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அவசர நிலை காலத்தின் போது ஜனநாயகத்தை பாதுகாத்தவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: 1975 அறிவிக்கப்பட்ட நெருக்கடி நிலையின் போது ஜனநாயக மரபுகளை பாதுகாப்பதில் உறுதியாக நின்ற அனைத்து வீரர்களுக்கும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ள அவர், இந்திய வரலாற்றின் இருண்ட அத்தியாயங்களில் ஒன்றான அக்காலத்தில் அவர்களின் துணிச்சலான செயல்பாடு அரசியல் அமைப்பின் சாரத்தை பாதுகாத்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நெருக்கடி நிலை என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதான நேரடி தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அமைப்பில் பொறிக்கப்பட்டுள்ள கொள்கைகளை நிலைநிறுத்தி மௌனமாக இருக்க மறுத்த எண்ணற்ற குடிமக்களின் அசாதாரணமான தைரியத்தையும் இந்த நெருக்கடி நிலை வெளிப்படுத்தியது என்று தெரிவித்துள்ள பிரதமர், அந்த அசாதாரண நெருக்கடி நிலை காலத்தில் ஜனநாயக விழுமியங்களை பாதுகாப்பதில் உறுதியாக நின்ற அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஜனநாயக விழுமியங்களை பாதுகாக்கும் வகையில் நெருக்கடி நிலைக்கு எதிராக போராடிய ஜனநாயகத்தின் அனைத்து போராளிகளுக்கும் அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திரா காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆணவமும் அதிகார பேராசையும் அரசியல் அமைப்பின் ஆன்மாவையும் பத்திரிகை மற்றும் கருத்து சுதந்திரத்தையும் நசுக்க முயன்ற 1975 ஜூன் 25 இந்திய ஜனநாயக வரலாற்றில் ஒரு இருண்ட அத்தியாயம் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இராணுவ பொறியாளர் சேவை துறையின் பயிற்சி அதிகாரிகளை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து உரையாடினார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் பகிர்ந்துள்ள அவர், இராணுவ வீரர்கள், கடற்படையினர் மற்றும் விமானப்படையினர் தேசத்தை பாதுகாக்கும் தங்கள் கடமைகளை திறம்படவும் செயல்திறனுடனும் மேற்கொள்வதை உறுதி செய்ய இராணுவ பொறியாளர் சேவை அதிகாரிகளின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு போன்றவை அடிப்படையாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் முயற்சிகள் வலிமையான மற்றும் பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதற்கு மட்டுமின்றி தூய்மையான, பசுமை நிறைந்த மற்றும் நிலையான இந்தியாவிற்கும் பங்களிக்க வேண்டுமென்று திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சம்விதான் ஹத்யா திவசை ஒட்டி முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் எழுதிய கவிதை வரிகளை பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவு ஒன்றில் பகிர்ந்துள்ள அவர், அந்த கவிதை வெறும் வரிகளின் தொகுப்பு மட்டுமல்ல என்றும் அது நெருக்கடி காலத்தில் ஜனநாயகத்தின் மீது திணிக்கப்பட்ட வலி, மூச்சு திணறல் மற்றும் கட்டுப்பாடுகளின் வெளிப்பாடு என்றும் குறிப்பிட்டுள்ளார். அடல் பிகாரி வாஜ்பாயின் காலத்தால் அழியாத கவிதைகள் இந்தியாவின் ஜனநாயக வரலாற்றின் இரண்டு அத்தியாயங்களில் ஒன்றை குறிக்கும் வகையில் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றன என்று தெரிவித்துள்ளார். கவிதைகளை பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் உணர்வுகளில் பிறந்த வார்த்தைகளை மக்கள் செவிமடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீராம் ஜென்ம பூமி தீர்த்த க்ஷேத்ரா அறக்கட்டளை பெற்ற நன்கொடைகள் கையாளப்பட்ட

0: இடம் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக வழக்கு விசாரணையின் போது முக்கிய ஆதாரங்களை பாதுகாப்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா எழுதிய தி செகண்ட் ஆர்பிட் என்ற நினைவு குறிப்பு நூலை ஏர்சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் இன்று புதுடில்லியில் வெளியிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த புத்தகம் எதிர்கால தலைமுறையினருக்கு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களுடன் கலந்துரையாடினார். குரூப் கேப்டன் சுக்லா போர் விமான வீரர் என்ற நிலையிலிருந்து விண்வெளி வீரராக உயர்ந்த பயணத்தையும் ஆக்சியம் 4 திட்டத்தின் ஒரு பகுதியாக அவர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தையும் இந்த புத்தகம் விவரிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக இன்று புதுச்சேரிக்கு வந்துள்ளார். அவரது வருகை குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மாலை கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்க கட்டிடத்தை திறந்து வைத்தார். மேலும் நாளை காலை பூரணங்குப்பத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மறுசீரமைக்கப்பட்ட 400 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான முழியன் குளத்தை திறந்து வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த குளம் பல்லவர் காலத்தை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. பூரணங்குப்பம் கிராம மக்களும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் இணைந்து 2025 ஏப்ரல் மாதம் இந்த குளத்தை சீரமைக்கும் பணியை தொடங்கினார்கள். 15 மாதங்கள் நடைபெற்ற பணிகளில் குளம் சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து நாளை மத்திய நிதியமைச்சர் இதனை திறந்து வைக்க உள்ளார்.
0: மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புனிதமானது என்று பொருள்படும் மொஹரம் ஹிஜ்ரி புத்தாண்டின் தொடக்க மாதமாகும். இஸ்லாமிய மரபில் அல்லாஹின் மாதம் என்று குறிப்பிடப்படும் இம்மாதம் ஆன்மீக சிந்தனை, பக்தி மற்றும் தார்மீக கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான சிறப்புமிக்க காலமாகும் என்று தெரிவித்துள்ளார். இந்த புனித மாதம் நமக்கெல்லாம் சகோதரத்துவம், கருணை, நல்லிணக்கம், பரஸ்பர மரியாதை ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்தி சமுதாய ஒற்றுமை, அமைதி மற்றும் மனிதநேய மதிப்புகளை நிலைநாட்டுவதாக அமையட்டும் என்றும், ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை நிறைவாக கொண்டுவர இறைவனை பிரார்த்திப்பதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி குறிப்பிட்டுள்ளார். மொஹரம் பண்டிகையொட்டி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புனிதமான மொஹரம் நன்னாளில் புதுச்சேரி மக்களுக்கு, குறிப்பாக முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய கல்வி அமைச்சகத்தின் 2026 ஆண்டிற்கான தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கு விண்ணப்பங்களையும் பரிந்துரைகளையும் ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்பட்டு வருவதாகவும், விருதுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை தேசிய விருதுகள் இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பள்ளிக்கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் புதுமையான மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் தேசிய ஆசிரியர் விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்றன. சென்னை மற்றும் கொல்கத்தாவில் டிஜிட்டல் கைது மோசடி தொடர்பாக 2 நபர்களை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கைது செய்துள்ளது. மேலும் பஞ்சாப், குஜராத், டெல்லி மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட 16 மாநிலங்களில் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் இது தொடர்பான சோதனைகளையும் சிபிஐ நடத்தியுள்ளது. நாடு முழுவதும் 200க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் கைது மோசடி வழக்குகளை விசாரிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சக்ரா 6 கீழ் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. சிபிஐயால் கைது செய்யப்பட்ட இருவரும் போலி நிறுவனங்களை உருவாக்குதல், மோசடியாக வங்கிக் கணக்குகளை திறந்து பயன்படுத்துதல் போன்ற மோசடிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வழக்கில் மேலும்

0: மோசடிகளை கண்டறியும் வகையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கி 32 பேர் உயிரிழந்துள்ளனர். 700 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அந்நாட்டு அரசு இதனை தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அவசர நிலை காலத்தின் போது ஜனநாயகத்தை பாதுகாத்தவர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சம்விதான் ஹத்ய திவசை ஒட்டி முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் எழுதிய கவிதை வரிகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 பயணமாக இன்று புதுச்சேரி வந்துள்ளார். மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 6:20.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
6: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
7: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
8: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
7: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
8: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
9: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
10: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
11: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
10: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
11: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
10: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
12: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
13: அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி என்று ஒன்று உள்ளது. அது மிகவும் பழமையான மொழி, பண்பட்ட மொழி, தகுதியான மொழி என்பதை மேலை நாட்டினர் அறிந்தது திருக்குறளால்தான் என்றால் அது மிக இல்லை. அள்ளிப் பருகினும் ஆசை தீராதது திருக்குறள். தமிழுக்கும் தமிழனுக்கும் தனிப்புகழ் தருவதில் வள்ளுவம் தலைசிறந்து விளங்குகிறது. திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவுகளை உடையது. அதிகாரத்திற்கு 10 வீதம், 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள் அமைந்துள்ளது. ஆ என்ற எழுத்தில் தொடங்கி இன் என்ற எழுத்தில் முடிகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்கி ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப்பெறின் என்று இன் என்ற இடத்திலே முடிகின்றது. அறத்துப்பாலில் திருவள்ளுவர் அறவுரை கூறும் வகையிலே அமைந்துள்ளது. பொருட்பாலில் தேர்ந்த ஒரு அரசியல் அறிஞரை போன்று அவருடைய கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இன்பத்துப்பாலில் கற்பனை செல்வம் மிகுந்த ஒரு கவிஞராக விளங்கி காதலனையும் காதலியையும் பேசச் செய்கின்றார். நீதி நூல்களில் சிறந்தது திருக்குறள். 1.25 அடியில் உலகையே அளந்தது திருக்குறள். தமிழில் உள்ள இலக்கியங்களில் திருக்குறள் தான் அதிகமான மொழிபெயர்ப்புகளை கொண்டுள்ளது. இது

0: நீதி நூல் அறநூல் மட்டுமன்று இது ஒரு வாழ்வியல் சார்ந்த நூலாகும். சாதி சமய வேறுபாடுகள் இல்லாமல் அனைவருக்கும் பொதுவான கருத்துக்களை கூறுவதால் இந்நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று கூறியிருப்பது திருக்குறளின் தனி சிறப்பாகும். வாழ்விற்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த ஞானத்தை புகட்டும் செம்மொழியின் தொகுப்பு இதுபோல் உலக இலக்கியத்தில் வேறு எங்கும் இல்லை என்று போற்றியிருக்கின்றார். பண்புடன் வாழ வேண்டும் என்பது வள்ளுவம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள்.
2: நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:26.
6: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
12: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
13: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு கண்ணோட்டம். அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி. சத்யமீரா அவர்கள். 6:45 அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி அவர்கள். 6:50 இசைத்தூரிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிலவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் கோடை காலத்தில் தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் வி. சுந்தரம் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8:00 நலம் நல்கும் யோகா, உடல் நலம் பேணும் தினசரி யோகா. காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் 19 அன்று நடைபெற்ற சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியின் சில பகுதிகள் பங்கேற்றவர் யோகாவில் முனைவர் பட்டம் பெற்ற யோகா ஆசிரியர் என். செந்தில்குமார் அவர்கள். 8:30 நாச்சியார் கோவில் நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்லும்போது ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள் வழங்குகிறார். 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இனி நாளை நம் நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். நாளை காலை 6:00 குரல் வசை தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமுது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி அரங்கநாதன் அவர்கள்.

கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் என்எல்சியின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். என்எல்சி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் என்எல்சி நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமை தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். என்எல்சி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார்.
1: தமிழ்நாடு மத்திய அரசோட கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சல பண்ணுங்க, நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லணும். இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட், தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட அப்பவும் எடுத்துட்டு வந்தோம். இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும், அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும். மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் அமைக்கிறதுக்கும் காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான 3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்திருக்கேன் வாக்குறுதி. எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் வச்சுக்கோங்க, அந்தந்த மாநிலத்துல பிளான் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். சோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின்

0: சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 1 மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரிசெய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தமிழக கடலோர பகுதிகளின் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூரில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கல்வி ஊக்குவிப்பு நிகழ்ச்சியினை மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை சாத்தமங்கலத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கல்லூரி மாணவர் விடுதியை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிப்பாளையம் மற்றும் செங்கப்பள்ளி ஊராட்சிகளில் நிதியியல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று மரக்கன்று நட்டார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீராவன் ஆடம், செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன்

0: ஷியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:40. நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
5: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
6: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
5: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லாப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
6: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
5: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
6: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
6: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
9: நலமாய் வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.
10: ஒரு மந்த 1-30 days, இப்போ 1-5, 5-15, 15-30 days நான் வந்து ஒரு இது சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 1st பீரியட்ஸ் வருது அப்படின்னா, இந்த 1-7 days வந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, 1-5 days or 7 days எள்ளு சார்ந்த விஷயங்கள், குறிப்பா எள் உருண்டை. இப்போ 5 days ஆயிடுச்சு, பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த 5-15 days கருப்பு தோல் உளுந்து, 15-30 days அப்படிங்கிறப்ப வெந்தயம், வெந்தயம்னா வெந்தய கஞ்சி இல்லைன்னா வந்து 1/4 kg வெந்தயத்தை வந்து அப்படியே தண்ணியில போட்டுட்டு அது
11: முளைக்கட்டி
10: அதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை டெய்லி ஒரு ஸ்பூன் ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல டெய்லி வேற ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வெந்தய கீரையாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனி ஃபார்ம் நீங்க வெந்தயம் எடுக்கிறப்போ, ஆக்சுவலி இது இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த நமக்கு ஃபீமேல் ஹார்மோன்ஸ் சொல்றோம் இல்லையா, ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், இதுல ஒவ்வொரு டைமிங்லையும் நீங்க எடுக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து அந்தந்த விஷயங்கள், அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். எள்ளு உளுந்து, கருப்பு தோல் உளுந்து, திரும்ப திரும்ப ஏன் அது கருப்பு தோல் உளுந்துன்னு சொல்றேன்னா, நம்ம வெள்ளை உளுந்து தான் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அகே வெந்தயம், இது கரெக்டா நீங்க இந்த ஃபார்மேட்ல எடுத்துட்டீங்க. 1-5
11: நீங்க கருப்பு தோல் உளுந்து சொன்னீங்கல்ல மேம், இப்ப வந்து இட்லிக்கு நம்ம போடுறோம் இல்லையா, அப்ப போடும்போது நம்ம வந்து கருப்பு தோல் உளுந்தே ஊற வச்சுட்டு
10: தாராளமா செய்யலாம்,
11: அப்படியே அரைச்சு.
10: நம்ம தான் வெள்ளைக்கு அடிமை இல்ல, நம்ம எல்லாத்துக்குமே வெள்ளை தானே நமக்கு பிடிக்குது, தாராளமா எடுக்கலாம். நீங்க வந்து அட்லீஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், எங்க அம்மா எல்லாம் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, சரியா கழுவவே மாட்டாங்க. நான் அப்பெல்லாம் ஏன்

0: நீங்க இப்படி பண்றீங்க பண்றீங்கன்னு கேட்டுட்டே இருப்பேன். அப்ப அவங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்ல தெரியாது. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, உளுந்த வந்து சரியா இது பண்ண மாட்டாங்க, பாதிக்கு பாதி கருப்போடு தான் போடுவாங்க. கழுவுன கூடிய அந்த இதை வந்து மாடு சாப்பிடுது, அது எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு. ஆனா நம்ம வந்து அந்த ஹெல்தி பார்ட் எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆக்கிடுறோம். நீங்க வந்து இந்த கரெக்டா இந்த மூணு விஷயங்களையும் ஒரு பெண் அப்படிங்கிறவங்களுடைய பிளேட்ல கண்டிப்பா இருக்கணும். அதுல வந்து எள்ளு வந்து காம்ப்ரமைஸே இல்லை. நீங்க வந்து ஒரு ஸ்நாக் வேணுமா, எள்ளுருண்டை கொடுங்க. எள்ளுருண்டை கொடுக்குறப்போ அது உங்களுக்கு போனுக்கு தேவையான ஹெல்த்தும் ஈஸியா கிடைச்சிடும், கால்சியம் ஈஸியா கிடைச்சிரும். அதே மாதிரி ஒரு ஒரு சிம்பிளான விஷயம் உங்களுடைய அந்த இரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணுது. மூணு விஷயம் உங்க வீட்லயே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், ஈஸியா சரி பண்ணிரும். அதே மாதிரி அன்வான்டா போகக்கூடிய எக்ஸசிவ் பிளட் ஃபுளோ அதையும் தடுத்துறது அப்படின்னா அது நல்லது தானே. அது மாதிரி கருவேப்பில நீங்க ஃபீமேல் கேர்ள்ஸ் வந்து அதிகமா சேர்க்க வேண்டியது கருப்பை வெறுப்பு இலை. கருப்பையினுடைய சூட்டை தணிக்கக்கூடியது, சோ கருப்பையை பலப்படுத்தும். அதுக்குதான் அதுக்கு பேரே கருவேப்பிலை அப்படின்றது. நம்ம கலோக்கியலா கருவேப்பிலை கருவேப்பிலன்னு சொல்றோம், கருப்பை வெறுப்பு இலை தான் கருவேப்பிலை. சோ அப்போ கருவேப்பிலையும் நீங்க வந்து அதிகமான அளவு இந்த இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு தொகையலாவோ சட்னியாவோ என்னன்னா நம்ம சமைக்கிறோம் அதுல இருந்து எடுத்து தூரம் வச்சிடும். அப்படி இல்லாம நீங்க இப்படி எடுக்கிறப்போ டெய்லி தொகையல், தொகையல் அப்படிங்கிறது தொகைச்சு எடுக்கிறது, இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாம அடுப்புக்கு போகாம எடுக்கிறப்போ அதனுடைய கிடைக்கும். இன்னொன்னு உரம் போடாம உங்களுக்கு கிடைக்குது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.
2: காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ரவீந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தாய்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தாற்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கோட்டிச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள். வழங்குகிறார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷதா ராட்டி அவர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உதயம் சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் கோட்டுச்சேரி.
5: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில். பாரதியார் ரோடு அண்ணா சிலை அருகில் கோட்டுச்சேரியின் இதயம், அங்கே அனைத்து பொருட்களையும் வாங்க ஒரே இடம்
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில். உதயம் சூப்பர் மார்க்கெட், பாலா காம்ப்ளெக்ஸ் அண்ணா சிலை அருகில், பாரதியார் ரோடு கோட்டுச்சேரி.
6: எல்லாமே இருக்கு ஒரே இடத்தில், ரொம்ப நல்லாவே இருக்கு உதயம் சூப்பர் மார்க்கெட்டில்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் அன்பு மகால் செல்லூர் காரைக்கால்.
7: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர் காரைக்கால். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, 1000 கார்கள் பார்க்கிங் வசதியுடன்.
8: அன்பு மகால் மற்றும் அன்பு மினி ஹால் மற்றும் புல்வெளி அரங்கமாய் அன்பு ஓபன் ஹால், 3 பிரமிப்புகளுடன்.
7: அன்பு மகால், விஐபி நகர், செல்லூர் காரைக்கால்.
8: கான்டாக்ட் 9788588141.
9: தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஈசன் மேல் முதல் பக்தி இலக்கியங்கள் பாடிய பெருமையர் காரைக்கால் அம்மையார். திருமுறைகள் அருளிய 27 ஞானியருள் ஒரே பெண் ஞானி காரைக்கால் அம்மையார். இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட அதிசயத்தாய் காரைக்கால் அம்மையார். இம்மாதம் 29 காரைக்காலில் நடைபெறும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி அவர்கள்.
3: ஐ எம் இஷிதா ராட்டி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், காரைக்கல். த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் காரைக்கல் இன் கோஆர்டினேஷன் வித் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிந்து ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், லோக்கல் பாடிஸ் அண்ட் ஆல்

0: contribute towards the peaceful and orderly conduct of this grand religious festival. The government of Puducherry remains committed to preserving and promoting the rich spiritual and cultural tradition of Karaikal while ensuring safety, comfort and welfare of all the devotees and visitors. Thank you.
1: மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து செய்திகள் வழங்கினார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி அவர்கள்.
2: காரைக்கால் கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் வழங்கிய அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்கினார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி அவர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உதயம் சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் கோட்டுச்சேரி.
3: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில்.
2: மேலும்

0: திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து செய்திகள் வழங்கினார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி அவர்கள்.
1: காரைக்கால் கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் செல்லூர் அன்பு மகால் வழங்கிய அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்கினார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி அவர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உதயம் சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் கோட்டுச்சேரி.
2: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அன்பு மகால் செல்லூர் காரைக்கால்.
3: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர் காரைக்கால்.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:56.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
7: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
7: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: இசை தூரிகை தொடக்கமாக வருகிறது வீரதீர சூரன் படத்திற்காக பாடல்.

0: எதிராக மீண்டு வந்த 4-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற மொராக்கோ நாக் அவுட் சுற்றுக்குள் நுழைந்து, அதேபோல் சுவிட்சர்லாந்திடம் 2-1 என தோல்வியடைந்த போதிலும் கனடா அணி முதல் முறையாக நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி.
1: ஆல் இண்டியா ரேடியோ.
2: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது?
1: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.
2: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது?
3: மதுரையில் வழக்கறிஞராக இருந்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கு பேருதவி செய்த ஜார்ஜ் ஜோசப் பற்றி சொன்னீர்கள். பிறகு மதுரை காந்தியை பற்றி சொல்கிறேன் என்றீர்களே, அவர் என்ன செய்தார் தாயே?
4: மகனே, மதுரை அளித்த தேசபக்தர்களில் என்.எம்.ஆர். சுப்பராமன் முக்கியமானவன். 1905 ஆகஸ்ட் 15 அன்று நாட்டாண்மை ராயல் ஒய்யர் காவேரி அம்மாள் தம்பதிக்கு பிறந்தான். நல்ல செல்வ செழிப்புள்ள குடும்பம். படிக்கும் பருவத்திலேயே காந்தியின் பத்திரிகைகளை படித்தான். காந்திஜியின் போராட்டங்கள் அவனை கவர்ந்தெடுத்தது. ரவுலட் சட்ட எதிர்ப்பு, ஜலியான்வாலா பாக் படுகொலை, இதெல்லாம் அவனை வெகுவாக பாதித்தது. 1923 ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை தரிசித்த பிறகு தூய கதராடை அணிந்து வந்தான். அதன் பிறகு அதுவே அவன் அடையாளமாகி போனது. காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து சைமன் கமிஷன் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டான். ஜார்ஜ் ஜோசப், முத்துராமலிங்க தேவர், காமராஜ் ஆகியோருடன் சேர்ந்து போராட வாய்ப்பும் கிடைத்தது. 1930 மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவரானான். மதுரையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தான். கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு போலீசாரின் தாக்குதல்களை கண்டித்து ஊர்வலம் நடத்தினான். போலீசார் என்.எம்.ஆர். சுப்பராமன் உள்பட தொண்டர்களை கைது செய்தது. ஓராண்டு சிறையும் ₹500 அபராதமும் விதிக்கப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டான் என்.எம்.ஆர். சுப்பராமன். அங்கே ஏற்கனவே அடைக்கப்பட்டிருந்த அவினாசிலிங்கம் செட்டியாரும் சுப்பராமனும் சேர்ந்து சிறையில் திருக்குறள், ராமகிருஷ்ணர் வரலாறுகளை போதித்தார்கள். சுப்பராமனின் மனைவியும் மகளிரணியைச் சேர்த்து கொண்டு அந்நிய துணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு 6 மாத சிறை தண்டனை பெற்றாள். மதுரைக்கு வந்த காந்தி, பாபு, ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நெஹ்ரு என தலைவர்கள் என்.எம்.ஆர். சுப்பராமனின் இல்லத்தில் தான் தங்கினார்கள். அப்போதுதான் ஹரிஜன ஆலய பிரவேசம் குறித்த சிந்தனை காந்திக்கும் எழுந்தது. அதன் பிறகு 1938 மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் ஹரிஜன ஆலய பிரவேசம் நடந்தது. 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் தடைமீறி ஊர்வலம் நடந்தது. அதில் பங்கேற்றமைக்காக திருச்சி, வேலூர், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் சிறை வைக்கப்பட்டான் சுப்பராமன். மதுரையில் ஹரிஜன ஆலய பிரவேசத்துக்கு முன்னின்றவன் ஏ. வைத்தியநாத ஐயர். அதற்கு பின்புலமாக இருந்தது காந்தியும் ராஜகோபாலாச்சாரியும் தான். காந்தி ஒருமுறை குற்றால அருவிக்கு சென்றுவிட்டு ஆலயத்துக்கு சென்றான். ஆலயத்தில் ஹரிஜன மக்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிந்து அவனும் திரும்பிவிட்டான். மதுரையிலும் அதே போல நடந்தது. அதனால் எப்போது இங்கே அனைவரும் சமமாக கோயிலில் அனுமதிக்கப்படுகிறார்களோ அதன் பிறகே நான் கோயிலுக்குள் நுழைவேன் என்றான் காந்தி. 1936 தேர்தலில் வென்று சென்னை மாகாண பொறுப்பேற்ற ராஜகோபாலாச்சாரி ஆலய பிரவேச சட்டம் கொண்டு வந்தான். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஏ. வைத்தியநாத ஐயர், கக்கன் உட்பட பலர் முத்துராமலிங்க தேவரின் உதவியில் ஹரிஜன ஆலய பிரவேசம் செய்தார்கள். அதன் பிறகே பின்னாளில் காந்தி கோயிலுக்கு சென்று வழிபட்டான். இப்படி ஹரிஜன ஆலய பிரவேச நாயகன் என பெயரெடுத்தவன் மதுரை ஏ. வைத்தியநாத ஐயர். அவன் புகழ்

நேயர்கள் கேட்கலாம் ஆடுகளம். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள புதிய ஒருநாள் தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் இளம் வீரர் சுப்மன் கில் அதிரடி முன்னேற்றம் கண்டுள்ளார். அவர் நட்சத்திர வீரர் விராட் கோலியை முந்து இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். இப்பட்டியலில் நியூசிலாந்து வீரர் முதலிடத்தில் பகிர்ந்துள்ளார். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக எதிரான ஆட்டத்தில் இங்கிலாந்து மகளிர் அணி அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை தொடர்ந்து இங்கிலாந்து அணி அதிகாரப்பூர்வமாக அரை இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி பாகிஸ்தானை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளன. நேற்று நடந்த பரபரப்பான ஆட்டத்தில் ஹெய்தி அணிக்கு

புகழ்பெற்ற வழக்கறிஞர். மதுரையில் அவனுக்கு ஏராளமான சீடர்கள். இவனது குடும்பத்தில் ஒருவனாக இருந்தவன் பி கக்கன். அவன் வீடு தேசபக்தர்களுக்கு ஒரு சத்திரம்தான். எப்போதும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். சிறை சென்ற காங்கிரஸ் தொண்டர்களின் குடும்பத்தினருக்கு பண உதவி செய்வான். அவனது மனைவி அகிலாண்டத்தம்மாளும் அப்படியே. கணவனுக்கு போட்டியாக உதவும் குணம் அவளுக்கு. சியார்தாஸ் அறிவுரைப்படி வக்கீல் தொழிலை விடாமல் அதன் மூலம் பலருக்கு உதவி செய்து நாட்டுப்பணி ஆற்றினான். மதுரையில் ஏற்படும் வெள்ளம் தீ விபத்து காலங்களில் ஓடி சென்று உதவினான். உப்பு சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றான். என்எம்ஆர் சுப்பராமன், டாக்டர் ஜி ராமச்சந்திரன், நாவலர் சோமசுந்தர பாரதி, முனகலா பட்டாபிராமையா, சிவராம கிருஷ்ண ஐயர், சோழவந்தான் சின்னச்சாமி பிள்ளை, மட்டப்பாறை வெங்கடராம ஐயர், இவர்களுடன் சேர்ந்தும், மாயாண்டி பாரதி போன்ற மாணவர்களோடு சேர்ந்தும் ஆலய பிரவேச பிரச்சாரத்தை மேற்கொண்டான். அவனது அரிஜன சேவையும் தீண்டாமை ஒழிப்பும் அவன் இறுதி காலம் வரை தொடர்ந்திருந்தது. மதுரை நகர வீதிகளில் 1919 தொடங்கி மகாகவி பாரதியின் தேசபக்தி மிகுந்த பாடல்களை பாடி மக்கள் உள்ளங்களில் கனலை மூட்டினான் மதுரை ஸ்ரீனிவாச வரத ஐயங்கார். விடிகாலை நேரம் பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் என பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடலை பாடிக்கொண்டு கையில் கொடியை ஏந்தி கொண்டு வெள்ளையங்கியும் காவி தலைப்பாகையுமாக வரும் அவனது பஜனை கோஷ்டியில் சிறுவர்களும் பெண்களும் கூட பெருமளவில் சேர்ந்து கொண்டார்கள். பஜனையின் முடிவில் வீட்டுத் திண்ணையில் அமர்ந்து ஆங்கிலேயர்களை துரத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் பேசுவான். அந்த பேச்சு இளம் சிறார்களின் அடிமனத்தில் வலுவாக தங்கி சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தியது. மகாகவி பாரதியின் பாடல்கள் அனைத்தையும் மதுரை தெருக்களில் பாடி பிரபலப்படுத்திய பாரதி பித்தன் அவன். சுப்பிரமணிய சிவாவின் சீடரான கிருஷ்ண குந்து மதுரையில் சௌராஷ்டிர சமூகத்தில் பிறந்தவன். பள்ளி கல்வி முடித்து 1918 சுதந்திர போரில் தீவிரமாக பங்கு பெற்றான். நகைப்பட்டரை வைத்து நடத்தி வந்தான். மதுரையில் இருந்த தலைவர்களுடன் சேர்ந்து போராட்டங்களில் பங்கேற்றான். சட்டமறுப்பு இயக்கத்தில் மனைவியோடு கைதாகி சிறை சென்றான். சுப்பிரமணிய சிவாவின் பாரத ஆசிரம தொண்டர்களுடன் சேர்ந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தேசபக்தியை பெருகச் செய்தான். பலமுறை சிறை சென்றான். திருச்சி, கண்ணனூர், அலிப்புரம் சிறைகளில் அடைக்கப்பட்டான். 1941 சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு உடல் நலம் கெட்டு காலமானான். ஆயுர்வேத மருத்துவரான மதுரை சுந்தரராஜ ஐயங்கார் 1918 இந்திய பாதுகாப்பு படையில் சேர்ந்து இராணுவ பயிற்சி பெற்றான். காந்தியால் ஈர்க்கப்பட்டு காந்தி பக்தரானான். ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கி காந்தி அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்று சிறை சென்றான். முதுகுளத்தூர் தாலுகாவில் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு அந்த பகுதிகளில் கள்ளுக்கடைகளை 2 மூட வைத்தான். பொதுக்கூட்டங்களில் எளிமையான நடையில் பேசுவான். நகைச்சுவையாக பேசி மக்களை சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்தான். இவன் பேச்சை கேட்பதற்கென்றே திரளும் மக்கள் கூட்டம் தேசபக்தராகத்தான் திரும்பிச் செல்லும். மதுரையைச் சேர்ந்த பல குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக தங்களை சுதந்திர போரில் அர்ப்பணித்துக் கொண்டன. அவற்றில் ஒன்றுதான் எல் கிருஷ்ணசாமி பாரதியின் குடும்பமும்.
எல் கிருஷ்ணசாமி பாரதி.

லக்ஷ்மி அம்மாள், லக்ஷ்மிகாந்தன் பாரதி, இவர்களெல்லாம் தனியிடம் பெற்றவர்கள் என் மகனே. அடுத்து உனக்கு காந்தி ஆசிரமம் கிருஷ்ணனை பற்றி சொல்லுகிறேன்.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 அது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 6:35 காரைக்கால் உயர்ந்தசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமுது.
3: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டுச் சல்லரை.
5: வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களின் மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
6: போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.

0: நாளை காலை 7:55 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் காரைக்கால் செல்லூர் அன்பு முகால் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
2: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்பு மகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
0: நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்குறுப்பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பணியான பிரிவிஸ் வழங்கும் ஊரும் உறவும். நேயர்கள், இனி தேசபக்தி பாடல் ஒன்றை கேட்கலாம்.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இசை தூரிகை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இரவு 7:30 மணிக்கான தமிழ்

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ராணுவ பொறியியல் சேவை பயிற்சி பெறும் அதிகாரிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திறன், அர்ப்பணிப்பு, கடின உழைப்புடன் நாட்டை பாதுகாக்க முடியும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். வலுவான பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதுடன் நிலையான பசுமையான நாட்டை உருவாக்க இந்த அதிகாரிகள் பங்காற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் எழுதியுள்ள கட்டுரையை சமூக வலைதளத்தில் பதிர்ந்துள்ள அவர், வரலாற்று விழிப்புணர்வு மற்றும் நாட்டின் பாரம்பரியத்தை பேணிக்காத்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சுதந்திர இந்தியாவில் இந்தியா எதிர்கொண்ட பெரும் சவால்களில் ஒன்று அவசர நிலை என திரு ஷெகாவத் கூறியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த திரு சனா சதீஷ் பாபு, திரு விஜய் சிண்டகாயலா, திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா, ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த திரு ரமேஷ் உள்ளிட்ட ஆந்திரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். குஜராத்திலிருந்து பிஜேபியைச் சேர்ந்த ராஜேஷ் சுக்லா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவைச் சேர்ந்த திரு பைத்யநாத் ராம் உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். 9 வகுப்பு பாடப்புத்தகங்களில் அவசர நிலை குறித்த தகவல்கள் சேர்ப்பதற்கான NCERT-இன் முடிவை வரவேற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவசர நிலை குறித்து இளையோர் தெரிந்து கொள்வதற்கு இது வழிவகை செய்யும் என கூறினார். NCERT-இன் புதிய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் அவசர நிலை தொடர்பான அத்தியாயம் சேர்க்கப்பட்டுள்ளது என திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தென்கொரியாவில் அமைதி மற்றும் வளம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் ஆயுதங்களை வாங்குவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். சமூக ஊடகங்களுக்கு ஏற்ப அரசியல் மாறிவிட்டதாக கூறிய அவர், தீவிரவாதம், பருவநிலை மாற்றம், கோவிட் போன்ற பிரச்சினைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியாவும் தென்கொரியாவும் கப்பல் கட்டுமானம், சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் உலக நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு.

0: தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை அமைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார்.
1: ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கணும். ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில் நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும், இல்ல அது சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க.
0: நாட்டின் பாதுகாப்பு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய ராணுவ கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சியை ஒருங்கிணைத்து நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்பு துறையில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக கூறிய அவர், உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014 ராணுவ தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ராணுவ தளவாட ஏற்றுமதி 34 மடங்கு அதிகரித்து தற்போது 23,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நோய் தடுப்பு மருந்து, மனநல மற்றும் மூளை நரம்பு சிகிச்சை மருந்துகளில் சேர்க்கப்பட்டுள்ள ரசாயன கலவை குறித்து QR கோட் மூலம் வழங்குவதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், மூளை நரம்பு மருந்து சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு கூடுதல் மருந்துகளை உட்படுத்தி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அடுத்த ஆண்டு July 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய ஆசிரியர் விருது இணையதளத்தில் அடுத்த மாதம் 10 வரை விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறையில் சிறப்பாக விளங்கிய ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆசிரியர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு அதிபர் ஆற்றிய உரையில் அவசர நிலை பிரகடப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளி கல்லூரிகள் மூடப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் 1,000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், ஸ்பெயின் பிரதமர், மெக்சிகோ அதிபர் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்கள் வெனிசுலா நாட்டுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 ரன் குவித்தார். அணித்தலைவர் துருவ் ஜுரேல் 68 ரன்னுடனும் ஷாய் ரஷீத் 53 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நள்ளிரவு 1:30 கொராக்கோ அணி ஐவரி கோஸ்ட் அணியையும், ஜெர்மனி ஈக்குவடார் அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, கனடா, பிரேசில், ஜெர்மனி, மொராக்கோ, மெக்சிகோ, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மானேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ரே இணை, ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ராங் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 9:00 தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி

0: திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:25.
2: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: உழவர்களின் உன்னத வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: அங்கு மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
1: உழவர்களுக்கு
7: என்ன பொங்கடி? ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா?
8: அட சுப்பாக்கா, உள்ள வாங்க சுப்பாக்கா. நான் வந்து 2 ஆகுது, நீங்க தான் இந்த பக்கம் ஆளே காணோம். இந்தாங்க புடிங்க.
7: அதானே நான் தேடிட்டு வந்தாதான், நீ எல்லாம் எங்க வீட்டு பக்கமே வரமாட்ட, அப்படிதானே?
8: அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க.
7: அப்படி என்னென்ன பொங்கடி வாங்கிட்டு வந்திருக்க?
8: உங்களுக்கு பிடிச்ச முறுக்கு, தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாயி, ஏன் ஜவ்வு மிட்டாய் கூட வாங்கிட்டு வந்திருக்க.
7: எங்க காட்டு? ஆனா இதெல்லாம் இங்க வாங்கின மாதிரி தெரியலையே. நம்ம தெரு முனக்கடையில வாங்கின மாதிரில இருக்கு. சரி, ஏதோ வாங்கிட்டு வந்திருக்க.
8: அக்கா நல்லா பாருங்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்த கட்டப்பையில இருந்தானே இந்த தின்பண்டத்தெல்லாம் எடுத்தேன்.
7: சரி பொங்குடி, அன்னைக்கு பசந்தீவனத்தை பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இந்த அசோலா வளர்ப்ப பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்லவே இல்ல.
8: அதான் இப்ப வந்துட்டீங்கல்ல, அந்த முறுக்கு பிரிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே கேளுங்களே. நான் சொல்றேன் அக்கா, முதல்ல ஆழம் இல்லாத ஒரு நீர்க்குட்டை தேவைப்படுது. அதுல நெல் வயலாவோ இல்ல சிமெண்ட் தொட்டியாவோ கூட இருக்கலாம். நம்ம நெல் வயல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சென்ட் நிலம் இருக்குன்னா ஒரு கிலோ விகிதத்துல சுமார் 5 அளவுல நீர் தேங்க விட்டோம்னா 2 கழிச்சு அது முழுசா பரவிடும்.
7: ஓ அப்படியா? அதுவே சிமெண்ட் தொட்டியா இருந்தா?
8: உதாரணமா நம்ம கட்டப்போற சிமெண்ட் தொட்டி 10 நீளம், 2 அகலம், 1 ஆழம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 25-30 கிலோ மண்ணை நல்லா பரப்பி அதுல 5 மக்கின சாணத்தை கலந்து அதோட கிணத்து மண்ணை 100 கலக்கணுமா. முக்கியமா அப்பப்போ நீரோட அளவு 5 இருக்கிற மாதிரி பாத்துக்கணுமா.
7: எல்லாம் சரி பொங்கொடி, இதுல எவ்வளவு அசலோவை நம்ம முதல்ல போடணும்?
8: அக்கா 5 அசலோவை போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 சுமார் 35-40 அசலோ உற்பத்தி பண்ணலாம்க்கா.
7: இதோட விட்டுலாமா இல்ல இடையில எதுவும் உரங்கரம் கொடுக்கணுமா பொங்கொடி?
8: உரம் கொடுத்து தானக்கா ஆகணும். 10 1 முறை சாணத்தை கரைச்சு அந்த தொட்டியில ஊத்தணும். இதுதான் அதுக்கான

0: வரேங்கா.
1: ஓஹோ, இப்படி வளர்க்கிற இந்த அசோலாவ கால்நடைகளுக்கு எந்த அளவு பொங்கடி கொடுக்கலாம்?
0: கால்நடைகளுக்கு தானே அறுத்தீவனம் ஒரு பங்குனா அசோலா தீவனம் ஒரு பங்கு, இத மாதிரி கலந்து கொடுக்கணும்.
1: அப்படியா? ஒரு நாளைக்குன்னு பார்த்தா எவ்வளவு பொங்கடி கொடுக்கலாம்?
0: 1-1.5 கிலோ வரைக்கும் கறவ மாடுக்கு கொடுக்கலாம்க்கா. இதுவே ஆட்டுக்கு 1/2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம்.
1: அப்ப கோழிக்கு
0: 1 நாளைக்கு 30 கிராம் கொடுக்கலாம்க்கா. முயலுக்கு 100 கிராமு, வெண்பன்றிக்கு 1.5 கிலோ. சுருக்கமா சொல்ல போனா செலவே இல்லாம இந்த அசோலா தீவனம் நம்ம உற்பத்தி பண்ணிடலாம்.
1: பூங்குடி, நல்ல யோசனையை தான் கொண்டு வந்திருக்க. பசுந்தி இவனத்தை எப்படி வளர்க்கலாம்னு சொன்ன, அசோலா உற்பத்தியை பத்தியும் சொல்லியிருக்க. இந்த ரெண்டுத்துல நம்ம என்ன பண்றது?
0: சுபாக்கா, நீங்க இந்த அசோலா வளர்ப்பதானே நீங்க தேர்ந்தெடுப்பீங்க?
1: எப்படி பூங்குடி கரெக்டா சொன்ன?
0: ஏன்னா முதலீடே இல்லாம அதுலதான் லாபம் கிடைக்குதுனா நீங்க அததான் வளர்ப்பீங்கன்னு யோசிச்சேன்.
1: உன் யோசனை சரியானதுதான் பூங்குடி. நீ முதலீடு செஞ்சு பசுந்தி இவனை வளர்த்துரு.
2: கேட்டது உழவர்களுக்கு. காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்க இருப்பது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: संकट के समय प्रधानमंत्री फसल बीमा योजना किसानों के लिए वरदान है।
1: अब सूखा पड़े या बाढ़ आ जाए कोई डर नहीं,
2: अब ओले पड़े या कीट पतंगे फसल खा जाए कोई फिक्र नहीं,
3: क्योंकि हमने लिया है प्रधानमंत्री फसल बीमा।
4: बुआई से फसल कटाई तक हर जोखिम का दावा, न्यूनतम प्रीमियम पर अधिकतम भुगतान का वादा।
5: योजना से हर साल जुड़ रहे हैं 5 करोड़ से ज्यादा किसान, अब आपकी है बारी।
4: नजदीकी कृषि कार्यालय, सहकारी समिति, बैंक शाखा, अधिकृत बीमा कंपनी या जनसेवा केंद्र में स्वेच्छा से करा सकते हैं पंजीकरण।
5: फसल बीमा पोर्टल या फसल बीमा ऐप द्वारा भी कराया जा सकता है पंजीकरण।
4: प्रधानमंत्री फसल बीमा योजना, आपकी फसलों का संपूर्ण सुरक्षा कवच। कृषि एवं किसान कल्याण मंत्रालय, भारत सरकार।
6: வணக்கம் நேர்களே, இன்றைய கிசான்வாணி நேரலை நிகழ்ச்சியில கோடை காலத்தில் தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு, இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி யார் சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் வி சுந்தரம் அவங்க தான் சொல்ல இருக்கிறாங்க. நேர்களே, நீங்களும் உங்களோட சந்தேகங்களோட அழைங்க. 043-68 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 இந்த எண்களில் வாங்க. வணக்கம் சார்.
7: வணக்கங்க
6: சார். இப்போ கோடை காலம் நடந்துட்டு இருக்கு, இப்போ இருக்கிற தோட்டக்கலை பயிர்களில் என்னென்ன பிரச்சனை வரும், அதை எப்படி நம்ம பராமரிக்கணும், இதை பற்றி சொல்லுங்கள் சார்.
7: தோட்டக்கலை பயிர்கள் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு எந்த ஒரு உயிருள்ள ஒரு ஜீவனுக்கும் ஒரு பருவநிலையில் ஒரு மாற்றம் வந்தால் என்ன பிரச்சனைகள் வருதோ அதே மாதிரி பயிர்களுக்கும் வந்து அந்த பயிரினுடைய உயிர் வினைகள், அதாவது உள்ள நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், இந்த உயிர் வினைகள் செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் வருது. காரணம் என்ன அப்படின்னா, வெப்பநிலை அதிகரிக்குது. அந்த வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால அதை சார்ந்த சில பிரச்சனைகளும், தண்ணீர் தட்டுப்பாடு போன்ற பல பிரச்சனைகளில் வந்து பயிர் வந்து சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ இதில்

0: உயிர் வினையில் மாற்றங்கள் உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளுக்கும் வந்து என்சைம்னு சொல்லக்கூடிய அந்த நொதிப்பொருட்கள் தான் வந்து ஒரு ஊக்கியாக செயல்படுது பயிருக்கு. இந்த ஊக்கிகள் எல்லாமே, அந்த என்சைம் சொல்லக்கூடிய நொதிப்பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் மட்டுமே சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றலை கொண்டவை. அப்போ அப்படி இருக்கும்பொழுது பயிரில் திடீரென்று பயிர் வளர்க்கக்கூடிய பகுதிகளில் வந்து வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படும்போது இந்த வினையியல் செயல்பாடுகள் சரியான முறையில் நடக்க முடியறதில்ல. இப்போ இந்த ஒவ்வொரு வினையியல் செயல்பாடும் ஒவ்வொரு நொதிப்பொருள் காரணமாக இருக்குது, ஒவ்வொன்றும் இந்த வெப்பநிலையில் ஒவ்வொரு விதமாக பாதிக்கப்படும். அப்போ எல்லா வினையியல் மாற்றங்களும் வெவ்வேறு அளவில் பாதிக்கப்படும் பொழுது பயிரில் வந்து உற்பத்தி ஆகக்கூட வேண்டிய சில நல்ல பொருட்கள் உற்பத்தி ஆகாமல் சில நச்சுத்தன்மையுள்ள பொருட்கள்லாம் தங்கி அதுக்குள்ளே மாற்றங்களை ஏற்படுத்தும் போது தான் இந்த பயிரினுடைய வளர்ச்சி பாதிக்குது. எப்படி ஒரு மனிதனுக்கு வந்து தகாத ஒரு சூழல் ஏற்படுதோ அது மாதிரியான சூழல் இருப்பதனால தான் பயிர்களும் இந்த வளர்ச்சி பாதிக்கப்படுதுங்க.
1: சரிங்க சார், இதை பற்றி தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ வர நேயர் என்ன சந்தேகத்தோடு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். ஆ சொல்லுங்கள் சார்.
0: அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிர்கள் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த கோடை அப்படிங்கிறது வந்து மிக தீவிரமானதாக இருக்குது. இது இப்போ மட்டும் இருக்க போகிறதில்ல, இனி வருங்காலங்களிலையும் இந்த பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். அப்போ இந்த அணுகுமுறை நம்ம என்ன செய்ய போகிறோம், கோடையில் வந்து பயிர்களை பராமரிப்பதற்கு, குறிப்பாக தோட்டக்கலை பயிர்களை பராமரிப்பதற்கு நம்முடைய அணுகுமுறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதை ஒரு இரண்டு விதமாக நம்ம அணுகலாம். ஒன்று வந்து நீண்ட கால வழிமுறைகள், அதாவது வந்து இனி வரப்போகிற காலங்களிலையும் இந்த பிரச்சனைகள் இருப்பதனால நம்ம ஏதாவது மாற்று பயிர்களை செய்யலாமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு வழிமுறைகள் மூலமாக நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய பயிர் வந்து இந்த வெப்பநிலை தாக்கத்தினால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறத ஒரு உரமாக யோசிக்கிறது. இன்னொன்று வந்து இப்போ இருக்கக்கூடிய பயிர்கள், ஏற்கனவே நம்ம பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு குறுகிய கால பயிர் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது, இல்லை நீண்டகால பயிர் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த பயிரை இந்த அதிகரிக்கக்கூடிய வெப்பநிலையிலிருந்து நம்ம பாதுகாப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறுகிய கால ஸ்டாண்டிங் கிராப், இப்போ இருக்கக்கூடிய பயிருக்கு நம்ம என்ன வழிமுறைகளை தற்போது உடனடியாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு இரண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம்.
1: சரிங்க சார். வணக்கம்.
2: காயில
0: இருக்கா தண்டுல மரத்துல இருக்குங்களா? மரப்பட்டையிலயோ இல்ல மரத்துக்குள்ளயோ வந்து புழுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க, அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க. உள்ள குடைஞ்சுக்கிட்டே புழு உள்ள போகுதா அப்படிங்கறத பாருங்க. சரிங்களா, அந்த மாதிரி முழுவதுமா காஞ்ச கிளைகளை கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு அந்த புழுக்களை அப்புறப்படுத்திடுங்க. மரத்துக்கு கீழ்ப்பகுதியில வேப்ப முன்னாக்கு இல்லைன்னா அந்த எறும்பு பொடி சொல்றோம் இல்லைங்களா, லிண்டேன் மருந்து, இந்த மாதிரியான மருந்துகளை போடுங்க. இது ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பெரிய துளைகள் இருக்குது அப்படின்னா அந்த துளைகளை வந்து கிளீன் பண்ணிட்டு எப்படி இந்த மாமரத்துலாம் செய்கிறோமோ அது மாதிரி இந்த டைக்ளோர் வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இருக்குது, அந்த மருந்தை நம்ம வந்து பஞ்சில் நினச்சோ இல்லை உள்ளுக்குள்ளே மருந்தை விட்டுட்டு பஞ்சை வச்சு அந்த துளைகளை நம்ம மூடலாம், இல்லைன்னா இந்த மருந்தை நம்ம தெளிக்கவும் செய்யலாங்க. அந்த மாதிரியான முறைகளை மேற்கொள்ளலாம். இல்லை நம்ம இயற்கை வழியில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மரங்களெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேம்பு சார்ந்த பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தலாம். கீழே மரத்து தூரில் வந்து வேப்ப முன்னாக்கு போடுறது, அதுக்கப்புறம் மரத்தில் வந்து வேம்பு எண்ணெய், வேப்ப எண்ணெய் கரைசல் தெளிக்கலாம், இல்லை வேப்பங்கொட்டை சாறு அது 5%, இல்லை வேப்ப எண்ணெய் கரைசல் 3% தெளிக்கிறது, இந்த மாதிரியான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். நம்ம வந்து இயற்கையாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. சரிங்களா,
2: பழத்துல
0: இருக்குங்களா, கருப்பு கருப்பா புள்ளி இருக்குங்களா? சரிங்க, இது இந்த இதுல அந்த மாவு பூச்சி நிறைய எதுவும் இருக்குங்களா மரத்துல? சரி ரைட்டுங்க, ஓகே. இது ஆக்சுவலாங்க இல்ல இந்த கருப்பா வரக்கூடியது ஒரு பூஞ்சனத்தினால வரக்கூடியதுங்க. பிஞ்சு வரும்பொழுது என்ன பண்ணுங்க, நம்ம மரத்துல வந்து இந்த பூஞ்சனத்தை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகளை நம்ம வந்து தெளிக்கணுங்க. பிஞ்சு பிடித்து பிஞ்சு பிடிச்சு வளர்ச்சி அடைய கூடிய பருவத்தில் இருக்கு இல்லைங்களா?

0: கொஞ்சம் அந்த பட்டாணியை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இல்லைங்களா, அந்த நேரத்தில் பெவிஸ்டின் மருந்து ஒரு நீங்கள் அடிக்கலாம், இல்லைனா ஏதாவது தாமிர பூசணக்கல்லி மருந்துகளை ஒரு கிராம் ஒரு லிட்டருக்கு அப்படிங்கிற அளவில் நீங்கள் போட்டு அதை தெளிக்கலாம். இரண்டாவது முறையாக ஒரு 15 நாள் இடையில விட்டு மீண்டும் தெளித்து பாருங்கள், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் சரிங்களா. இது வந்ததுக்கப்புறம் செய்கிறது கஷ்டம். இது வந்து நீங்கள் வந்து இந்த புள்ளி வர்றது வந்து சில நேரங்களில் வந்து இந்த மாவு பூச்சி போன்ற பொருட்கள் இருந்ததுனால மேலே வந்து இந்த சாம்பல் மாதிரி படிஞ்சிருக்கும், அதுவா இல்லை நீங்கள் வந்து இது பூஞ்சினத்தினால வர்றதாங்கிறத வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க நீங்கள். ஓகே ரைட்டுங்க, சரி சரி
1: ஓகே
0: ரைட்.
1: அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க, சொல்லுங்க.
1: உங்க கேள்வி கேளுங்க.
0: வணக்கம்ங்க.
2: நான் வந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துல இருந்து கலைவாணன் மேஸ்திரானி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: நான் இருக்கிறது கிராமம்.
0: சரிங்க.
2: ஆரம்பத்துல இருந்து புளிச்சக்கீரை, தண்டுக்கீரை, கொத்தவரங்க, வெண்டைக்காய் எல்லாம் பயிர் பண்ணோம்.
0: சரிங்க.
2: ஆனா இன்னைக்கு வந்து வெண்ணெய் இது கொத்தவரங்காய் போட்டிருக்கேன்.
0: சரிங்க.
2: பிஞ்சி பிஞ்சி விட்டதோட இருக்கு, அது நல்லா வளர மாட்டேங்குது ஐயா.
0: சரிங்க.
2: என்னது மருந்து?
0: செடி செடி வெளுத்த மாதிரி இருக்குங்களா?
2: நல்லா வளர்ந்துருக்கு.
0: இல்ல இல்ல, செடி இலைகள் எல்லாம் வந்து நல்லா பசுமையா இல்லாம வெளுத்து போன மாதிரி இருக்கான்னு கேக்குறேன்.
2: இல்ல இல்ல, நல்லா பச்சையா இருக்கு.
0: ஓகேங்க. ஆனா காய் பெருக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க.
2: ஆமா ஆமா ஆமா.
0: எங்க விதை வாங்கினீங்க? நல்ல ரகங்கள் தானா அது?
2: ஆமா ஆமா, நல்ல ரகம் தான். நாங்க விவசாய பண்ணையில இருந்து தான் வாங்கி போட்டோம்.
0: சரிங்க.
2: ஆனா செடி நல்லா முளைச்சிருக்கு, ஆனா பிஞ்சு நிறைய விட்டுருக்கு, ஆனா வந்து அது சரியான காய்ப்பு இல்ல.
0: சரிங்க. இதுக்கு காரணம் வந்து இப்ப இருக்கக்கூடிய பருவநிலையா கூட காரணமா இருக்கலாங்க. இருக்கக்கூடிய அடி அதிகமான வெப்பநிலை இருக்கிறதுனால நம்மளுடைய மண்ணுல எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த கரிமச்சத்துக்கள் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால நம்ம போடக்கூடிய உரங்களை பிடிச்சு வச்சு பயிருக்கு கொடுக்கக்கூடிய சூழல் இல்லாம இருக்குது. அது வந்து வெப்பநிலை அதிகமா இருக்கும்போது அந்த பயிர் எடுத்துக்கக்கூடிய திறனும் ரொம்ப குறைஞ்சிரும். இலை வழியாக நீங்க கொஞ்சம் ஊட்டம் கொடுத்து பாருங்க. சரிங்க. ஓகே, நீங்க வந்து இலை வழியாக இந்த காய்கறிக்குன்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணூட்ட கலவை இருக்குதுங்க. பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் வந்து அதை வழங்குறாங்க. உங்க பகுதியில் கேவிகே இருக்குது, நீங்க அந்த கேவிகே மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க அது எங்க கிடைக்குன்றது இல்லை, அவங்களே கூட வாங்கி கொடுப்பதற்கான முயற்சிகள் செய்வாங்க வேளாண் அறிவியல் மையங்களில். அவங்க வச்சுட்டு அந்த இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் தரக்கூடிய அந்த காய்கறி பயிருக்கான நுண்ணூட்ட கலவை இருக்குது. அந்த நுண்ணூட்ட கலவையை வந்து ஒரு 15 நாள் இடைவெளியில் 2 அல்லது 3 முறை தெளிச்சிங்கன்னா நம்ம காய்கறி பயிர்களில் சிறந்த மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். இது கொத்தவரைக்கு மட்டும் இல்லைங்க, அதான் சொல்கிறேங்க. அந்த பூக்கிற காலத்திலேருந்து ஒரு 3 முறை நீங்கள் தெளிக்கலாம். ஒரு 10-15 நாட்கள் இடைவெளியில் நீங்கள் தெளிக்கலாம் சரிங்களா. அது ஒரு 2-5 கிராம் வரைக்கும் ஒரு லிட்டருக்கு போடலாம்னு வச்சுக்கோங்களேன், பயிருக்கு தகுந்த மாதிரி. அதனால் அதை நீங்கள் வந்து நீங்கள் வாங்கி தெளிச்சிங்கன்னா ஒரு மாற்றம், நல்ல மாற்றம் தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, பயிர் வந்து இப்போ இருக்கக்கூடிய வெப்பநிலை காரணமாக கீழேந்து உரங்கள் இருந்தால் கூட அதை எடுத்துக்கக்கூடிய திறனை வந்து முழுவதுமாக அது பெற்றிருக்காது, அதுதான் காரணமாக இருக்கும்.
2: ஓஹோ, ரொம்ப நன்றிங்க.
0: வணக்கம்.
1: சரி, இப்போ ஸ்டாண்டிங் கிராப் இதுக்கு வந்து கோடை காலத்தில் என்ன பராமரிப்பு பண்ணலாம் சார்?
0: ரைட்டுங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய பயிர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெப்பநிலை தாக்கத்தினால வந்து பொதுவாகவே வந்து வளர்ச்சி மட்டும் இல்லை மகசூலும் பாதிக்கும். இந்த மகசூல் பாதிக்கிறதுக்கு பெரும்பாலான காய்கறி பயிர்கள் ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மகரந்த சேர்க்கை ஏற்படுவதில் பாதிப்பு ஏற்படும். ஏன் மகரந்த சேர்க்கை ஏற்படுவதில் பாதிப்பு ஏற்படுதுன்னா, ஒன்று மகரந்தங்கள் வந்து அடிக்கக்கூடிய வெயில், அந்த வறண்ட காற்று இதன் காரணமாக வந்து உலர்ந்து போயிடும். இல்லை அந்த சூழ் தண்டில் இருக்கக்கூடிய அந்த ஈரம் இல்லாதனால அந்த மகரந்தம் போய் அங்கே உட்காந்து அந்த மகரந்த சேர்க்கை சரிபடா நடைபெறாமல் இருக்கும். இல்லை அதற்கு தேவையான பூக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு, இல்லை பூக்கள் பிஞ்சுகளாக மாறுவதற்கு தேவையான அந்த வளர்ச்சி ஊக்கிகள் வந்து இந்த அதிக வெப்பநிலை காரணமாக பயிர் வந்து உற்பத்தி செய்ய முடியாமல் இருக்கும். அப்போ இதை நம்ம குறைப்பதற்காக அந்த பூக்கள் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு, பூக்கள் பிஞ்சுகளாக மாறுவதற்கு, பிஞ்சுகள் உதிராமல் இருப்பதற்கு தடை செய்வதற்கு, இதற்கு வந்து நம்ம வந்து பல வளர்ச்சி ஊக்கிகள் இருக்குது. பொதுவாக இப்போ இந்த தக்காளி, கத்திரி இந்த மாதிரியான பயிர்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக தக்காளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பிளான் ஆஃப் ஃபிக்ஸ்னு கேள்விப்பட்டிருப்போம், இந்த என்ஏஏ, அதாவது நாப்தலின் அஸ்டிக் அமிலம். இந்த வளர்ச்சி ஊக்கியை நம்ம வந்து 20 ppm அப்படிங்கிற சேர்க்கல, அதாவது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 mg. இல்லை இதுவே இந்த பிளான் ஆஃப் ஃபிக்ஸ்னு சொல்லக்கூடிய கடையில் விற்கக்கூடிய இந்த மருந்தை வாங்கினோம் அப்படின்னா ஒரு டேங்குக்கு 2.5 mL, ஒரு டேங்குக்கே 10 லிட்டருக்கே 2.5 mL அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து போட்டு நம்ம வந்து தெளிக்கலாங்க. அதை வந்து பூக்கும் தருணத்தில் ஒரு தடவை ஒரு 15 நாள் கிடைத்து ஒரு முறையும் தெளிக்கணும். இப்போ இதுவே வந்து மிளகாய் போன்ற பயிர்களாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ட்ரையகாண்டனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளர்ச்சி ஊக்கி இருக்குது. இந்த ட்ரையகாண்டனால் வளர்ச்சி ஊக்கியை வந்து

0: முப்பதாவது நாள், 45வது நாள், 60வது நாள், 90 நாள், இதில் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவில் மிக குறைந்த செறிவில் தான் இந்த வளர்ச்சிக்கைகளை நம்ம உபயோகப்படுத்தணும். அந்த செறிவில் நம்ம தெளிக்கும் போது இந்த பூக்கள் உதிர்வது, இந்த வெயில் காரணமாக பூக்கள் உதிர்வது, இல்லை பூக்கள் வந்தாலும் பூக்கள் பிஞ்சுகளாக மாறாமல் இல்லை சிறிய பிஞ்சுகளாகவே கீழே உழுந்துடுறது, இது மாதிரியான பிரச்சனைகளை மத்தியிருக்கலாம். இதுவே கொடி வகை காய்கறிகளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், அதில் ஆண் பூவும் பெண் பூவும் தனித்தனியாக உற்பத்தி ஆகுதுன்னுட்டு. வெயில் அதிகமாகும்போது பெண் பூக்கள் உற்பத்தி குறைஞ்சி போயிடும், ஆண் பூக்களாகவே உற்பத்தி செஞ்சுக்கிட்டு வரும், அப்போ நமக்கு மகசூல் குறைஞ்சி போயிடும். அதுக்கு இந்த எத்திரல்னு சொல்லிட்டு ஒரு வளர்ச்சி ஊக்கி இருக்குது. இந்த எத்திரல் வளர்ச்சி ஊக்கிய பயிருக்கு தகுந்த மாதிரி இந்த பாகல், கோவைக்காய் இந்த மாதிரியான பயிர்களாக இருந்தது அப்படின்னு சொன்னால் 100 ppm அப்படிங்கிற செறிவில் நம்ம தெளிக்கணும். இதுவே வந்து மற்ற பயிர்களாக பூசணி, பரங்கி, இல்லை நம்ம தர்பூசணி இது மாதிரியான பயிர்கள் வந்து 250 ppmங்கிற செறிவு நம்ம சொல்கிறோம். அதாவது ppm அப்படின்னா 10 லட்சத்தில் 1 பங்கு அப்படின்னு அர்த்தம். அது மிக குறைந்த செறிவில் தான் நம்ம அதை தெளிக்கணும். இதுக்கு இந்த எத்திரல்ன்ற வளர்ச்சிக்கு கடையில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது, அதை வாங்கி நம்ம உபயோகப்படுத்தலாங்க. பட் என்னென்னா இந்த வளர்ச்சி ஊக்கைகள்லாம் உபயோகப்படுத்தும் போது நம்ம உடம்புல ஹார்மோன் சொல்கிறது தான் நம்ம வளர்ச்சி ஊக்கின்னு சொல்கிறனால, இந்த வளர்ச்சி ஊக்கைகளை சரியான தருணத்தில் சரியான செறிவில் நம்ம உபயோகப்படுத்தணும். ஒரு பயிருக்கு உபயோகப்படுத்தக்கூடியதோ இன்னொரு பயிருக்கோ இல்லை செறிவை அதிகமாக போட்டு, ஏன்னா அது வந்து இப்போ பூச்சி மருந்து கலக்கும்போது நமக்கு கலர் வர மாதிரிலாம் கலர் வராது. என்ன இருக்குது, ஒரு டேங்குக்கே 2.5 மில்லி தானே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வரல நிறைய போட்டோம் அப்படின்னா தகாத விளைவுகள் வந்துடும். அதனால் நம்ம அதை செழிக்கும் போது கொஞ்சம் ரொம்ப கவனத்தோடு, அதனால் கவனத்தோடு அதை செய்யணும். ஒன்று அதிகாலை வேலைகள்லையோ இல்லை சாயந்தரமோ செய்யணும். வேறு எந்த மருந்தையும் அதோட கலந்து தெளிக்கக்கூடாது, தனியாகத்தான் அந்த மருந்துகளை நம்ம தெளிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து பல புதிய தலைமுறை வளர்ச்சி ஊக்கிகள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பிராசினோ ஸ்டீராய்டுன்னு சொல்லுவோம், அது சில கம்பெனிகள் இப்போ ஏற்கனவே நம்ம நாட்டில் வந்து அது வணிக ரீதியான பொருளாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது இருக்குது, அது இப்போ ஏற்கனவே இருக்குது. அது வந்து நம்ம உபயோகப்படுத்துவதன் மூலமாக இந்த வெப்பம் போன்ற தகாத சூழலை தாங்கி வளரக்கூடிய தன்மையை அது கொடுக்கக்கூடிய நிலையிலையும் அது இருக்குது.
1: சரிங்க சார், நேர்களை தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும் போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோனு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமாக வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழிச்சு வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
2: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம், மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தலின்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
3: மீண்டும் நேரலை நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேர்களே. இன்று கோடை காலத்தில் தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பை பற்றி காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் வி சுந்தரம் அவங்க பல விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட சந்தேகங்களுக்கு நீங்களும் இணைங்க. வணக்கம்.
4: வணக்கம் கருத்தியாமா.
3: சரிங்க, அவங்க கேள்வி கேளுங்க
4: சார். வணக்கம் சார்.
5: வணக்கம், சொல்லுங்க.
4: 2 வருஷத்துக்கு முன்னா ஓசூர்ல இருந்து இந்த சாத்துக்குடி கண்ணு கொண்டா கொடுத்தாங்க சார், வச்சேன் சார்.
5: சரிங்க.
4: அது ஒரு 5 அடி உயரத்துல தான் இருக்கு, ஒரு கண்ணு தெளிவா வரல. நான் 30 ரூபா நிறைய தான் வச்சிருக்கேன்.
5: சரிங்க.
4: தெளிவா வரல சார், என்ன காரணம் சார்?
5: இல்ல, தெளிவா வரலன்னா செடி வளர்ச்சியே இல்லைங்களா, இல்ல பூக்களைன்னு சொல்றீங்களா?
4: செடி வந்து தடைஞ்சு வரல, ஒரு 5 அடி உயரத்துல மட்டும் தான் இருக்கு.
5: சரிங்க. எல்லா பகுதியிலும் கிளைகள் வந்து ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் சீராக பரவி இருக்குதுங்களா? வெயிலில் வெயில் படுதுங்களா? ரொம்ப நிழலாக இல்லாமல்
4: வெயிலில் தான் வச்சுருக்கேன், வெயிலில் தான் வச்சுருக்கேன்.
5: ஓகேங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா மண்ணை கொத்தி விட்டுட்டுங்க.

0: கொஞ்சம் அந்த சூடோமோனாஸ் அது மாதிரி உயிர் உரங்கள், அப்புறம் மண்புழு உரம், இதை கொஞ்சம் போட்டு பாருங்க, வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்க. சரிங்களா?
1: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, சொல்லுங்க.
2: நான் தென்பிடாயிலிருந்து ஆனந்தன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: தென்னை மரங்கள்ல சார் இந்த வெள்ளையின் தொல்லை ரொம்ப பெரும் தொல்லையா இருக்கு எங்களுக்கு.
0: வழிமுறைகளே என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த பூச்சியினுடைய இனப்பெருக்கமும் அதிகமாயிட்டே போறதுனால வந்து அதை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான வேலையா தான் இருக்குது. குறிப்பா காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, தென்னமரம் உயரமா இருக்கும்போது அதுல மருந்து தெளிக்கிறது வந்து மிக கஷ்டமான ஒரு சூழல், அதனாலதான் வந்து அது பிரச்சனையா இருக்குதுங்க. நமக்கு வந்து தண்ணியை வந்து பீச்சு அடிக்கக்கூடிய ரொம்ப உயரமான மரமாக இல்லை, இப்போ தான் வச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆகுது. நம்மளால் வேகமாக வந்து தண்ணியை பீச்சு அடித்து அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளை ஈக்களை நம்மளால் எடுக்க முடியும்னா ஒரு முயற்சி செய்யலாங்க. அதுக்கப்புறம் இந்த பூச்சிகள் இருப்பதனால ஒரு கரும் படலம் வந்து இலையில் இருக்கிறது பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அந்த கரும் படலத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சோறு ஒடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதுவோ இல்லை மைதா ஸ்டார்ச் மாவு வாங்கி அதை வந்து ஒரு கரைசலாக கரைச்சி நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் அந்த சோறு ஒடித்த கஞ்சியோ இல்லை ஸ்டார்ச் மாவு எடுத்து தண்ணியோடு சேர்த்து நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ப்ரேயர் வந்து அதனுடைய துளைகளை அடைக்காமல் இருக்கிற அளவில் அதை கலந்து வச்சுக்கிட்டு அது மேலே நம்ம தெளிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து அப்புறம் காஞ்சி உதிரும்போது அந்த கருப்பும் படலங்களும் கீழே விழுந்துருங்க. இந்த கரும்படலத்தில் ஏன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கரும்படலம் இருக்கும்போது பயிரினுடைய ஒளிச்சேர்க்கையை பாதிச்சிருது, அதனால் மகசூல் திறன் பாதிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கரும் படலம் வந்து பூஞ்சனமும் கூடாது, அது ஒரு வகையான பூஞ்சனம். ஏன்னா அந்த பூச்சி சுரக்கக்கூடிய தேன் போன்ற ஒரு திரவத்தை வந்து சாப்பிடுவதற்காக வரக்கூடிய ஒரு கரும்படலை பூஞ்சனம். இந்த மருந்து தெளிக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தென்னை மருந்த பொருட்கள் கொஞ்சம் கடினமானதாக இருக்கிறதுனால அதை பெரும்பாலும் சிபாரிசு செய்கிறது இல்லை. வேம்பு சார்ந்த பொருட்கள் தான் இப்பயும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வேப்பெண்ணெய் கரைசல் அல்லது வேப்பம் கொட்டை சாறு இது மாதிரி தெளிப்பது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வேர் மூலமாக நம்ம மருந்தை கட்டி ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாங்க. பட் ஆனால் அந்த வேர் மூலமாக மருந்து செலுத்தும் போது குறைந்தது ஒரு 45 நாட்களுக்கு வந்து நம்ம இளநியோ காய்களோ பறிக்காமல் இருக்கிற மாதிரியாக ஒரு சூழலாம் நம்ம ஏற்படுத்திக்கணும். எல்லா இருக்கக்கூடிய காய்களெல்லாம் முத்துனதெல்லாம் பறிச்சுட்டு ஒரு 45 நாட்களுக்கு வந்து நம்ம வந்து காய்கள் பறிக்காமல் இருப்பது நல்லதுங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் அந்த இனக்கவர்ச்சி பொறி வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி இல்லைங்க. அதுதான் இப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒன்று. வேம்பு சார்ந்த பொருட்களை நம்ம உபயோகப்படுத்த முடிஞ்சால் உபயோகப்படுத்தலாங்க. பட் தெளிக்கிறது கஷ்டம் நமக்கு, அதுதான் பிரச்சனை.
1: நன்றி. வணக்கம் சார். இப்போ இந்த கோடை காலத்தில் மாற்று பயிர் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
0: பண்ணலாங்க. பட் ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து மாற்றுப்பயிர் செய்யும்போது 2 விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். ஒன்று வந்து இந்த வறட்சி தாங்கி வளரக்கூடியது பெரும்பாலும் வந்து நீண்டகால மரப்பயிர்கள் நிறைய இருக்குது. இப்போ அந்த நீண்டகால மரப்பயிர்கள் சாகுபடி நமக்கு உகந்ததாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கணும். ஏன்னா இப்போ இந்த குறுகிய கால பயிர்கள் காய்கறிகள் இல்லை மலர் பயிர்கள் போட்டிங்க அப்படின்னா அன்றாடம் வருமானம் வரும், இல்லை வாரத்துக்கு 2-3 தடவை நம்ம பறிப்போம், வருமானம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் பெரும்பாலான பழப்பயிர்கள் பார்த்திங்க அப்படின்னா வருடத்துக்கு 1 முறையோ அல்லது 2 முறையோ தான் நமக்கு வந்து வருமானம் வரும். அப்போ அதை நம்ம ஈடுகட்டுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு செய்யணும் ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அதனுடைய விற்பனை வாய்ப்பு நம்ம எப்படி செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம வந்து முத முதல்ல ஒரு புதிதாக ஒரு பயிரை நம்ம பகுதியில் நம்ம செய்கிறோம்னு வச்சுங்க, இப்போ சப்போட்டா வறட்சி தாங்கி வளருது, இன்னும் சொல்ல போனால் தண்ணி தேங்கி நின்னாலும் வளருது, 2 விதமான பிரச்சனைகளையும் அது தாங்கக்கூடியதாக இருக்குது சப்போட்டா. அதே மாதிரி இப்போ வறட்சியை தாங்கி வளரக்கூடியதாக நம்மளுடைய நெல்லி பெருநெல்லி இருக்குது, இலந்தை பழம் இருக்குது, நவாம்பழங்கள், எல்லா பழங்களுக்கும் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நம்ம வாங்கும்போது பார்க்குறோம் நல்ல விலை கொடுத்து தான் நம்ம வாங்குகிறோம். ஆனால் ஒரு விவசாயியை அதை விற்பனை செய்யும்போது நமக்கு அதை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த மரப்பயிர்களை நம்ம தெரிவு செய்யணும். ஏன்னா அவையெல்லாம் நீண்ட கால பயிர்களாக இருந்தனால நட்டதுக்கப்புறம் நம்ம உடனடியாக மாற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளால் செய்ய முடியாது. அப்போ அந்த மாதிரியான மரப்பயிர்களை நம்ம சேர்ந்து எடுப்பது ஒரு முறை. இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மரங்களுக்காகவே சாகுபடி செய்யக்கூடியது. இப்போ சில பகுதிகளில் சவுக்கு மரங்கள் நடுறாங்க, சில இடங்களில் வேறு சில மரங்கள் மலை வேம்பு போன்ற மரங்கள் நடுறாங்க. அந்த மாதிரியான மாற்றுப்பயிர்களுக்கு நம்ம போகணும். பொதுவாக என்னுடைய இது உன்னுரிய இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பழைய காலத்தை போல் வந்து நம்மளால் வந்து காலசின் சூழ்நிலையை பிரபஞ்சத்தையே மாற்றிட முடியாது. ஆனால் நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் நம்மளுடைய சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றுவதற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். இப்போ ஒன்றும் இல்லாமல் வெளியில் போகிறோம், ஒரு பேருந்துக்காக நிற்கிறோம் அப்படின்னா வெயில் அடிக்குதுன்னா உடனே பக்கத்தில் எங்கேயாவது ஒரு மரம் இருக்குதான்னு தேடி போயிடுறோம் இல்லைங்களா.

நிழலுக்காக. அது மாதிரி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வயலில் இருக்கக்கூடிய அந்த நுண் தட்ப வெப்பம், அந்த மைக்ரோ கிளைமேட்னு சொல்லுவோம், அந்த மைக்ரோ கிளைமேட்டை நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதற்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னா, அந்த பழைய காலம் மாதிரியே நம்மளுடைய தோட்டத்தினுடைய ஓரங்கள்லாம் நெருக்கமாக இரண்டு அல்லது மூன்று வரிசைகளில் மரங்களை நடுவது. இந்த மரங்கள் உயரமாக வரக்கூடிய மரங்களை நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால், வெப்பமான காற்று வந்தால் கூட அது ஒரு தடுத்து உள்ளே அனுப்பும் பொழுது அந்த காற்றினுடைய வெப்பநிலை குறைஞ்சிரும். ஏன்னா மரத்தில் எப்பயுமே நீராய்ப்புக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவும். இந்த வெப்ப காற்று உள்ளே வரும்போது, இந்த வெப்பநிலை தடித்து உள்ளே வரும்போது நம்மளுடைய பயிர் பாதிப்பு குறையும். ரெண்டாவது மிகப்பெரிய நிலமாக இருக்குது நம்மளுடைய தோட்டம், பெரிய தோட்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு பண்ணை குட்டைகள் அமைக்கிறது, அதில் தண்ணி மழை தண்ணீரை தேக்கி வச்சோம்னு சொன்னால் நம்ம அந்த கோடை காலத்தில் விவசாயத்துக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். அந்த மழை தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு குட்டை இருக்கும்போது அந்த இடத்துல வந்து வெப்பநிலையுடைய தாக்கம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு அவ்வளோ பெரிய நிலம் இல்லை சார் அப்படின்னா, அங்கங்கே சின்ன சின்ன பள்ளங்களை வெட்டி அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது அப்படின்னா, நமக்கு தண்ணி வசதி இருக்குன்னா தண்ணியை தேக்கி வைக்கலாம். அப்போ அந்த வரக்கூடிய வறண்ட காற்று அது வழியாக

0: அந்த மழை தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு குட்டை இருக்கும்போது அந்த இடத்துல வந்து வெப்பநிலையுடைய தாக்கம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு அவ்வளோ பெரிய நிலம் இல்லை சார் அப்படின்னா, அங்கங்கே சின்ன சின்ன பள்ளங்களை வெட்டி அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது அப்படின்னா, நமக்கு தண்ணி வசதி இருக்குன்னா தண்ணியை தேக்கி வைக்கலாம். அப்போ அந்த வரக்கூடிய வறண்ட காற்று அது வழியாக போகும்போது கொஞ்சம் அதை குளிர்ச்சி அடைஞ்சு போகும்போது நம்மளுடைய பயிரினுடைய தாக்கத்தை அது குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை நிழல் விலைகள் போட்டு இன்றைக்கு குறுகிய கால பயிர்களை நம்ம நடச்சலாம், நிழல் விலை வச்சே நம்ம வந்து பயிர்களை நடவு செய்யலாம். இந்த மாதிரியான சில மாற்று யோசனைகளை நம்ம செய்யலாம். இல்லை என்னால் மரப்பயிர்கள் சாகுபடி செய்ய முடியும் அப்படின்னு நினைத்தா சப்போட்டா, நெல்லி, இலந்தை இந்த மாதிரியான பயிர்களை எல்லாம் நம்ம வந்து சாகுபடிக்காக எடுத்துக்கொள்ளலாம். அதில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள், சீதாப்பழம் அது மாதிரி மரங்களை நம்ம செய்யலாம்.
1: சரிங்க சார், நிகழ்ச்சியில் வர நிறைவான நேயர் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சரணலூர்.
1: உங்க கேள்வி கேளுங்க.
2: பங்கனப்பள்ளி மரம் ஒன்னு இருக்குமா?
0: சொல்லுங்கய்யா.
2: அது வந்து கஜா புயலுக்கு காய்ச்சது.
0: சரிங்க.
2: கஜா புயல்ல விழுந்துட்டு.
0: சரிங்க.
2: அது வெட்டிட்டு திருப்பி ஊய் வச்சேன்.
0: சரிங்க.
2: அது பொழைச்சுக்கிட்டு ஆனா காய் காய்க்க மாட்டேங்குது சார்.
0: அப்போ என்ன ஆயிருக்குன்னாங்கய்யா, நீங்கள் கஜா புயலில் முறிஞ்சு விழுந்த மரம் சொல்கிறீங்க இல்லையா?
2: ஆமாம்.
0: ஒருவேளை அதனுடைய வேர்க்குச்சி மட்டும் அங்கே நிற்குமா இருக்கும், ரைட்டுங்களா? முதல்ல ஒட்டு மரமாக இருந்திருக்கும், அது முறிஞ்சு விழுகும் போது ஒட்டுக்கு கீழே முறிஞ்சிருக்கலாம். அப்படி முறிஞ்சிருந்ததுன்னா வேறுங்க புரியலைங்க.
2: பத்தடிக்கு மேலே இருக்கு.
0: ஓ, பத்தடிக்கு மேலே தான் முறிஞ்சுங்களா?
2: ஆமாம்,
0: ரைட்டுங்க. இப்போ கிளைகள்லாம் வருதானா?
2: கிளையெல்லாம் சின்ன சின்ன கிளையாக விடுதா, இலையெல்லாம் சுருட்டிக்குது சார்.
0: இல்லை அப்போ என்ன பூச்சி ஏதாவது தொல்லைகள் இருக்குதான்னு பார்க்கணுங்க நம்ம. இப்போ அருகில் யாராவது தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் இல்லை வேளாண் அலுவலர்களை கேட்டுட்டு அது என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அதுக்கு சரியான பரிந்துரைகளை எடுத்துக்கலாங்க.
2: அதே பிளா மரம் ஒன்று அதே மாதிரி வந்துருச்சா?
0: சரிங்க.
2: அதையும் வெட்டி வச்சு அது இப்போ 8 காய் காய்ச்சிருக்கு சார்.
0: ஓகே ஓகேங்க. இல்லை இதில் இது இலை சுருட்டுது அப்படின்னு சொன்னால் ஏதாவது தத்துப்பூச்சி அது மாதிரி ஏதாவது பூச்சிகள் இருக்குதான்னு பாருங்க. பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முறைகளை எடுக்கணுங்க, சரிங்களா? ஓகே ஓகே.
2: என்னம்மா சார் மருந்து அடிக்கணும்?
0: தத்துப்பூச்சியெல்லாம் இருந்தது அப்படின்னா அசிபேட் அது மாதிரி மருந்துகள் அடிக்கலாங்க. பட் அதுதான் இருக்குதான்றதை நீங்கள் உறுதி செஞ்சுங்க, உறுதி செஞ்சுங்க. பக்கத்தில் ஏதாவது வேளாண் அலுவலகம் இருக்கும் இல்லை வேளாண் அறிவியல் மையங்கள் இருக்கும் இல்லைங்களா, அங்கே ஒரு தடவை கேட்டுக்கிட்டிங்கன்னா தெளிவாக அதுக்கப்புறம் நம்ம அதை செய்யலாம்.
2: எறும்பு இருந்தாலும் ஏழை சுட்டுமா சார்?
0: ஆ, எறும்பு இருந்தாலும் சுருட்டுங்க. அந்த எறும்பு வருது அப்படின்னா அந்த மாவு பூச்சியோ இல்லை வேற ஏதாவது தத்துப்பூச்சியோ இருக்குதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? தத்துப்பூச்சியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு தேன் போன்ற திரவத்தை அது நிறைய கொட்டுங்க. அது கொட்டுறதுனால வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை மருந்தை அடித்து கட்டுப்படுத்தலாம்.
1: நன்றி.
2: உரங்கிறாங்க கொடுக்கலாமா?
0: உரம் கொடுக்கலாங்க, தாராளமாக கொடுக்கலாம். உரத்தை வந்து நல்லா வளர்ந்த மரமாக இருக்கிறதுனால ஒரு மரத்துக்கு 1 கிலோ தழை சத்து, 1 கிலோ மணிச்சத்து, 1.5 கிலோ வரைக்கும் சாம்பல் சத்து கொடுக்கலாம், சரிங்களா? இது வந்து கொஞ்சம் வெயில் குறையிட்டுங்க, அதுக்கப்புறமா கொடுங்க. மரத்தினுடைய தூர்லேருந்து 2.5 அடி 3 அடி தள்ளி ஒரு வட்ட வடிவமான பாத்தி அமைச்சு அதில் முதல்ல எரு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை போடலாம். அப்படி இல்லை இயற்கையாகவே போடணும்னு நினச்சிங்கன்னா இயற்கை எருக்கள், சூடோமோனாஸு, நுண்ணுயிர்கள், உயிர் உரங்கள்னு சொல்லக்கூடிய அசோஸ்பைரலும் ரைசோவியம் இது மாதிரிலாம் பாஸ்போ பாக்டீரியாலாம் சொல்கிறாங்களா, இது மாதிரியான உயிர் உரங்கள் இதையெல்லாம் நம்ம கூட போட்டு நம்ம ஈடுகட்டலாம். அதோட வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் போடலாங்க.
1: ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு கோடை காலத்தில் தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பை பத்தி பல தகவல்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. இணைப்புல வர முடியாத நேயர்களுக்கு உங்களோட அலைபேசி எண்ண கொடுக்கலாமா சார்? சரிங்க சார். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் வி சுந்தரம் அவங்களோட அலைபேசி எண் 9486767090. மீண்டும் ஒரு முறை 9486767090. ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றிங்க.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
5: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 8:01.
2: கேட்கலாம் நலம் நல்கும் யோகா. உடல் நலம் பேணும் தினசரி யோகா குறித்து காரைக்கால் மாதர் வேளாண் மற்றும் அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் 19ஆம் தேதி அன்று நடைபெற்ற சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியின் சில பகுதிகள். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் யோகாவில் முனைவர் பட்டம் பெற்ற யோகா ஆசிரியர் என் செந்தில்குமார் அவர்கள்.
3: நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக யோகாவை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் யோகாவை கற்றுக் கொள்வதற்கும் இங்கு வந்திருக்கும் விவசாய பெருங்குடி மக்களை வானொலி நிலையம் சார்பாகவும் கேவிகே வேளாண் அறிவியல் நிலையம் சார்பாகவும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். பூமி தாயை தொட்டு வணங்கி உலகத்துக்கே படியளக்கும் விவசாயிக்கும் யோகாவுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாங்க. ஆனா உண்மையாவே சொல்ல போனா உங்களை விட பெரிய யோகி யாருமே கிடையாது, அதாவது விவசாயிகளை விட. எப்படின்னா ஒரு விதைய விதைச்சு அது முளைத்து வர்ற வரைக்கும் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த பொறுமை தாங்க யோகாவுடைய முதல் பாடம். மத்தவங்க பசிய போக்குற நீங்க உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கீங்களா? பயிர் நல்லா வளரணும்னா மண்ணை நல்லா உழணும், மனிதன் நல்லா வாழணும்னா உங்க உடம்ப நல்லா உழணுங்க. அந்த உடம்ப உழுகின்ற ஆயுதம் தான் இந்த யோகா. யோகா எப்படி ஒரு நண்பனா இருக்க போகுது அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம். இப்போது இந்த 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நிகழ்ந்து கொண்டிருக்கும் தொடக்கமாக இங்க வந்திருக்கும் அனைத்து விவசாய பெருமக்களையும் பொதுமக்களையும் வரவேற்று மகிழ இருக்கிறார் காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் ஜே கதிர்வன் சார் அவங்க. வணக்கம் சார், வரவேற்பு.
4: வணக்கம் சார். இந்த 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் நல்லெழுந்தூர் கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய காரைக்கால் வானொலி நிலையத்தின் உதவி இயக்குநர் திருமதி காயத்ரி தேவி மேடம் அவர்களையும், நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் திருமதி பிரியா செல்வி ஆஷா அவர்களையும், இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு யோகா செயல் விளக்கம் செய்து காண்பிக்க வருகை புரிந்திருக்கக்கூடிய யோகா மாஸ்டர் முனைவர் செந்தில் அவர்களையும், பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் முனைவர் நாராயணன் ஐயா அவர்களையும், வேளாண் அலுவலர் திரு பாலசண்முகம் சார் அவர்களையும், மற்றும் வேளாண்மை துறை அலுவலர்கள் அனைவரையும், காரைக்கால் வானொலி நிலையத்தில் இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய நிலையத்தில் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் அனைவரையும், அனைவற்றுக்கும் மேலாக இங்கு திரளாக குழுமி இருக்கக்கூடிய வேளாண் பெருமக்கள் அனைவரையும் காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பாகவும் காரைக்கால் வானொலி நிலையத்தின் சார்பாகவும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன்.
3: பாத்தீங்கன்னா சார், விவசாயிகளுக்கும் யோகாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அவங்களை அறியாமையே விவசாயிகள் வந்து யோகா பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கும் யோகாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
4: பொதுவா வந்து நம்ம உடல் இயங்கணும் அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே வந்து ஆரோக்கியமா இருக்கும். ஏதாவது உறுப்பு பழுதுபட்டுச்சு அப்படின்னா வந்து நம்மளுடைய உடல் இயக்கம் வந்து தடைபடும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த உடல் இயக்கத்தை வந்து சீரா வச்சுக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற ஒரு விதை, அதாவது யோகா அப்படிங்கிற ஒரு கலை வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. விவசாயிகள் பாத்தீங்க அப்படின்னா நாள்தோறும் வந்து வயல்ல உழுது அவங்க பயிரிட்டு விவசாயம் செஞ்சு நம்மளுக்கு உணவுப் பொருட்கள் கொடுக்கறாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எந்த தொழிற்சாலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம், எந்த ஆய்வுக்கூடத்திலையும் செய்ய முடியாத விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு துளி ரத்தத்தை உற்பத்தி பண்றது. எந்த ஆய்வுக்கூடத்திலையும் எந்த தொழிற்சாலையிலையும் உங்களால ஒரு துளி ரத்தத்தை வந்து உற்பத்தி செய்ய முடியாது. ஆனா அந்த ரத்தத்தை வந்து நம்மளுடைய உடல் தான் வந்து உற்பத்தி செய்யுது. அந்த உடல் உற்பத்தி செய்யணும்னா அந்த உடலுக்கு நம்ம போதுமான அளவுக்கு முறையான அளவுல உணவு கொடுக்கும். அந்த உணவு உற்பத்தி செய்து கொடுக்கறது யார் அப்படின்னா வந்து இந்த விவசாயிகள் தான். விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய உணவை வச்சுதான் நம்மளுடைய உடம்புல ஒரு துளி ரத்தமா இருந்தாலும் நம்மளால உற்பத்தி செஞ்சுக்க முடியும். அப்ப அனைத்து மனிதர்களும் இயங்குவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து விவசாயிகள். அந்த விவசாயிகள் வந்து வயல்ல செய்யக்கூடிய வேலையே பாத்தீங்க அப்படின்னா வந்து கடினமான வேலைகளை தான் வந்து அவங்க செய்வாங்க. உடல் உழைப்பு அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். அந்த உடல் உழைப்பின் பலனா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஆனாலும் யோகாவுக்கும் உடற்பயிற்சிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து உடல்ல வருத்தி செய்யறது. யோகா அப்படிங்கிறது வந்து உடல்ல வருத்தி செய்யாம நம்மளுடைய உடலை இலகுவாக்கக்கூடிய தன்மையில நம்ம வந்து இந்த யோகாவை செஞ்சுக்கலாம். யோகா வந்து உடல் மனம் இது எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய வல்லமை வந்து யோகாவுக்கு இருக்கு. அந்த யோகாவை வந்து விவசாயிகளும் தெரிஞ்சுக்கிட்டாங்க பின்பற்றினாங்க அப்படின்னா நாள்தோறும் காலையில இருந்து மாலை வரையிலும் வந்து அவங்க வயல்ல கஷ்டப்பட்டு உடலை வந்து வருத்தி இருக்கக்கூடிய நிலைமையில இருந்து உடலுக்கு

0: ஒரு சோர்வு அதெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு இந்த யோகா வந்து அவங்களுக்கு வழிவகை செய்யும். அதனால வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து யோகா அப்படிங்கிறது வந்து ஒரு அவசியமான ஒண்ணு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: அதாவது பாத்தீங்கன்னா சிறு சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் முதியோர்கள் வரை எல்லாரும் வந்து யோகா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த விவசாயிகள் வந்து அவங்களாவே தினமும் யோகா பண்ற நிலையிலதான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அது அவங்க கொஞ்சம் மூச்சை கவனிச்சு பண்ணாங்கன்னா அது வந்து யோகா அப்படிங்கிற ஒரு நிலையை அடையுதுங்களா? சரிங்க சார், உங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் யோகா அப்படிங்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
0: யோகா அப்படிங்கிறது இந்தியா வந்து உலகிற்கு அளித்த கொடை, நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம். 2014 வந்து நம்ம ஐக்கிய நாடுகள் சபையில வந்து சர்வதேச யோகா தினம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கோரிக்கை முன் வச்சாங்க. அப்ப 2014 டிசம்பர் மாசம் வந்து ஐநா சபை வந்து அந்த கோரிக்கையை ஏற்று 2015 ஜூன் 21 வந்து சர்வதேச யோகா தினமா வந்து உலக நாடுகள் அனைத்தும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்றைய தினம் வந்து 12 சர்வதேச யோகா தினத்தை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த யோகா வந்து அனைவருக்குமான, அதாவது நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்குமான வாழ்வியல் முறையா வந்து மாறணும். எப்படி நம்ம தினந்தோறும் எழுந்திருச்சே குளிக்கிறோம், சாப்பிடுறோம், பணிகளை செய்யறோமோ அதே மாதிரி இந்த யோகாவும் வந்து நம்ம வாழ்வியல் முறையா வந்து மாறிடுச்சு அப்படின்னா வந்து நம்மளுடைய உடம்புலயும் சரி மனசுலயும் சரி பிரச்சனைகள் இல்லாம நம்ம வாழ்றதுக்கு இந்த யோகா வந்து நமக்கு உதவி புரியும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை.
1: மிக சிறப்பா சொன்னீங்க சார். சார் வணக்கம், உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க. என்னுடைய பேர் செந்தில்குமார். யோகால நான் MSc யோகா அப்புறம் நேச்சுரோபதி படிச்சிருக்கேன், மற்றும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பயிற்சிகளையும் படிச்சிருக்கேன். படித்தது முழுக்க முழுக்க யோகா பயிற்சியின் மூலமாக. எத்தனை வருஷம் இந்த படிப்புல நீங்க வந்து கவனம் செலுத்திட்டு வரீங்க?
2: எனக்கு குழந்தை பருவத்திலிருந்தே ஏன்னு தெரியாம ஒரு யோகா மேல ஒரு ஆசை இருந்தது. அது யோகான்னு தெரியாமே செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் பள்ளி ஆசிரியர்கள் நீ செய்யறது யோகா பயிற்சி அப்படின்னு சொல்லும் போதுதான் இதுக்கு யோகா அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் சில யோகத்துல இருக்கக்கூடிய சில ஆசிரியர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் போது அவங்க இது சம்பந்தமா என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையை டிப்ளமோல யோகால டிப்ளமோ படிச்சேன். அப்புறம் BSc பண்ணேன், அப்புறம் MSc பண்ணேன். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நோயாளிகள் அவங்க உடம்பு அசைச்சு எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில வருவாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன செய்யறது, இவங்களுக்கு எப்படி நம்ம நோய்க்கான சிகிச்சை அளிக்கிறது அப்படின்னு என்னுடைய மனசு இயக்கத்தில் இருக்கும் போது அப்ப அக்குப்ரஷர் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தில் ஒரு சார்பான அந்த பயிற்சியை பத்தி நான் சில அதாவது MD வரைக்கும் படிச்சேன். படிச்சு அதுல டாக்டரேட் பட்டமும் நான் வாங்கினேன்.
1: ரொம்ப சிறப்பான செய்திகளை சொல்லியிருக்கீங்க சார். சிறு குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு தான் நீங்க யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க வந்து விவசாய பெருமக்களுக்கு உங்களுடைய யோக பயிற்சியை வந்து சில செயல்முறை விளக்கங்களை வந்து சொல்லிக் கொடுத்து இருக்கீங்க. இதை பத்தி நான் உங்களுடைய செய்திகள் என்ன வர இருக்கிறது?
2: இருக்கட்டும், முதல்ல காரைக்கால் FM-க்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மனசுல ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. பள்ளி குழந்தைங்களுக்கு பாடம் நடத்திருக்கேன், அப்புறம் டாக்டர்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் போலீஸ் ஆபீசருக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இப்படி எல்லாருக்குமே நான் கிளாஸ் எடுத்துட்டேன். சிறை கைதிகளுக்கு முதற்கொண்டு பாடம் நடத்தியாச்சு. ஆனா என் மனசுல ஒரு ஏக்கம் இருந்தது, ஏன் இந்த விவசாயிகள்கிட்ட என்னென்ன இறைவன் கொண்டு போய் சேர்க்கல அப்படின்ட்டு. இன்னைக்கு காரைக்கால் FM மூலியமா விவசாயிகளுக்கு இந்த யோகத்துக்கு போய் சேர்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது அவங்க செய்யக்கூடிய விவசாயமே ஒரு யோகம் தான் அப்படிங்கறத இன்னைக்கு அவங்கள்ட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்கு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா அவங்க கீழே குனிஞ்சு அந்த நாத்து நடுவாங்க, களை புடுங்குவாங்க, அது ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா பாதஹஸ்த ஆசனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி. அதுல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா காலை மடக்கி செய்வாங்க, அது உட்கட்ட ஆசனா அப்படின்னு பேரு. சில பேர் பாத்தீங்கன்னா எல் ஷேப்ல, அதாவது குனிந்த நிலை எல் ஷேப்ல செய்வாங்க, அது கேமல் ஆசனம் இப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளுமே யோக பயிற்சியா இருக்கு. அதோட மூச்சை நம்ம கணக்கும் சேர்த்து செய்யும் போது அது யோகாவா மாறுது. இதை அவங்களுக்கு நான் ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க. அதனால இந்த காரை FM-க்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: சரிங்க சார். யோகா அப்படின்னு பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணா உடற்பயிற்சி உடம்புலாம் வளர்ச்சி பண்ணணும், இப்படி மூச்சு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டமான பயிற்சியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிக்கிறாங்களே சார், இதை பத்தி நான் உங்களுடைய கருத்து என்ன சார் இருக்கு?
2: நம்ம சாதாரணமா சுகமா கீழே உட்காடுறோம்ல, அதுவே சுகாசனம் தான், தியானத்துக்கு உகந்த ஆசனம் அது. அதனால ஆசனங்கள் அப்படின்னா நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு விளம்பர பலகையில மிகவும் கடினமான ஆசனங்களை விளம்பர பலகையில கொடுத்ததுனால யோகா அப்படின்னா அது ஏதோ ஒரு கடினமான பயிற்சி, உடல் வளையின்தன்மை உள்ளவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு மக்களுக்குள்ள ஒரு தவறான கருத்து பதிவாயிட்டு எந்த உடவு அசையமும் இல்ல என்னால உட்காரதான் முடியும் அப்படின்னா அவங்க இந்த பயிற்சிக்கு தகுதியானவங்க தான். அதாவது என்னோட ஆசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஒரு மனிதன் மூச்சை இழுத்து விட தெரிஞ்சது அப்படின்னா அவன் யோகாவுக்கு தகுதியானவங்க, மூச்சை இழுத்து விட தெரியும்னா அவன் சவம், அது கூட சவாசனான்னு யோகாசல சொல்லியிருக்காங்க.
1: எல்லாமே நம்ம வந்து யோகா நிலையில தான் இருக்கணும்.
2: ஆமா, நிச்சயமா.
1: நிற்பது, பேசுவது, நடப்பது, கவனிப்பது எல்லாமே யோகத்துலதான் வரும்.
2: ஆமா, நிக்கிறதுன்னு சொன்னீங்களா அது தண்டாசனான்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. காலை நீட்டி உட்கார்ந்து இருந்தா சமதள ஸ்திதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைகளுமே, உதாரணத்துக்கு நம்ம குழந்தை பருவத்துல அம்மா வயிற்றுக்குள்ள உடலை சுருக்கி உட்கார்ந்துருக்கும், அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பவன முக்த ஆசனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை. கை கட்ட விரல வந்து நான்கு விரலாலும் மூடி இருப்போம், அது ஆதி முத்ரான்னு பேர். யாருமே யோகா எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. நம்ம கருவுல இருக்கும் போதே யோகா நிலையில தான் நம்ம இருந்திருக்கோம். பிறந்து வெளியில

0: வந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளுமே யோக நிலைகள் தான். மொத்தம் 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கு. இந்த ஆசனங்கள் எல்லாமே யோக நிலைகள் தான். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நிலையுமே ஆசனங்களை சார்ந்துதான் இருக்கும்.
1: சார், இப்ப நம்ம மத்திய அரசினுடைய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆர்வத்தின் பேரில் யோகா கலையை வந்து உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கறதுனால சர்வதேச யோகா தினத்தை கடைபிடிக்கிறாங்க. அப்ப இந்த ஆண்டு 12வது சர்வதேச யோகா தினம் கருப்பொருள் அப்படின்னா யோகா ஃபார் ஹெல்த் ஏஜிங், அதாவது ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா அப்படிங்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து நீங்க வந்திருக்கிறோம், விவசாயிகள் நிறைய பேர் கொஞ்சம் வயதான மகளிர்களும் இருக்கிறார்கள்.
0: யோகத்தை விட்டு விலகுறாங்க, அவங்களுக்கு தான் இது தேவை. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் ஆஜித நோய்கள் அநாஜித நோய்கள் அப்படின்னு நோயை இரண்டா பிரிச்சிருக்காங்க. ஆஜித நோய்கள் அப்படின்னா மனசுனால வரக்கூடியது, அநாஜித நோய்கள் அப்படின்னா விபத்துனால வரக்கூடியது. இந்த வயதானவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு தன்னை யாரும் பொறுப்பு எடுத்துக்கல அப்படிங்கிற ஒரு மன இயக்கத்தினால தனிமையினால ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. இதனாலேயே அவங்களுக்கு பல தரப்பட்ட வியாதிகள் உருவாகுது. அவங்களுடைய மனசை நம்ம ஒழுங்குபடுத்தினால வியாதிகள்ல இருந்து வெளில வந்துருவாங்க. கொஞ்சம் வயசாயிட்டனாலே அவங்க தன்னுடைய உடம்பு எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தனக்கு கால் வலி வருதுன்னா அது எதனால வந்த கால் வலினே தெரியாது. உதாரணத்துக்கு ஒருத்தங்களுக்கு உடம்புல வாதம் சொல்லக்கூடிய காற்றோட அளவு அதிகமா இருக்கும், அதனால மூட்டுகள்ல வலி உண்டாகும். ஆனா வயதானவங்க என்ன நினைச்சுவாங்க, வயசாயிட்டு அதனால எலும்பு தேய்மானம் ஆயிட்டுன்னு நினைச்சுப்பாங்க. அது ஒரு சாதாரண எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே அந்த வாதமானது ரிலீஸ் ஆயிடும். இத பத்தி அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
1: வாதம், பித்தம், கபம், இது மூன்று நிலைகள் என்ன, அதை பத்தி நான் கொஞ்சம் கருத்துக்களை சொல்லுங்க.
0: வாதம் அப்படிங்கறது நம்ம உடம்புல காற்றின் அளவு அதிகமா இருந்தா வாத உடம்பு அப்படிம்பாங்க. பித்தம் அப்படின்னா நம்ம உடம்பு சூடு அதிகமா இருந்தா அது பித்த உடம்பு அப்படிம்பாங்க. கபம் அப்படின்னா அவங்க உடம்புல நீர்த்தன்மை அதிகமா இருந்ததுன்னா அவங்க வந்து கப உடம்புன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கப உடம்புக்காரவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கும், கொஞ்சம் பருத்த உடலா இருப்பாங்க, அவங்கள்ட்ட சில மந்தத்தன்மை இருக்கும், அது அவங்க இயல்பான குணம். அதாவது கப உடம்புக்காரங்களை போய் சுறுசுறுப்பா இரு அப்படின்னு சொன்னா அவங்களால முடியும், ஆனா கொஞ்சம் அது கடினப்பட்டு செய்வாங்க. அதே வாத உடம்புக்காரங்க பாத்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க, மனசு பரபரப்பாக இருக்கும், உடலும் சுறுசுறுப்பா இருக்கும், அவங்களுக்கு சில சேசான உடல் சோர்ந்த வலிகள் உண்டாகும், இது வாத உடம்பு. பித்த உடம்புக்காரங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இளைத்த உடம்பாக இருப்பாங்க, அவங்க பாக்குறதுக்கு சில நேரங்களில் சிவந்த உடம்பா இருப்பாங்க. உடல்ல மத்த அதாவது வாதமோ கபமோ ஏதோ ஒண்ணு ஏறும் போது முகமோ இல்ல உடலோ கருத்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும்.
1: எல்லாமே யோகம் தான். காலையில தூங்கி எழுக்கிறது, இரவு தூங்க போறதுக்கு வரைக்குமே நம்ம பண்றது யோகா தான். தூங்குறதும் ஒரு யோகா தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் இந்த காலத்துல வந்து நிறைய மன அழுத்தத்துக்கு உண்டாகுறாங்க. செல்போன் பாக்குறாங்க, ரீல்ஸ் பாக்குறாங்க, நினைவு ஆற்றல் வந்து மிகவும் குறைவாக போய்கொண்டிருக்கிறது. இதை மேம்படுத்துவதற்காக யோகாவில ஏகப்பட்ட ஆசனங்கள் இருக்கு, அதை பத்தி நான் சொல்லுங்க சார்.
0: இப்ப செல்போன் அப்படின்னு சொன்னதுனால ஒரு மாணவன் ஒரு ரீல்ஸ் பாக்குறாங்க, ஏதோ ஒரு வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா அவங்களை நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா கண் இமைக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை முறை கண் இமைக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அவன் கண் இமைக்காம இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா நம்ம கண் இமைக்கிறதுக்கு நம்ம உடம்புல 10 விதமான காத்துக்கள் செயல்படுது. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதட்டன், தன 10 வகையான காத்துக்கள் நம்ம உடம்ப ஆட்டி படைக்குது. அதுல இந்த கூர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காற்றானது கண் இமைக்கிறதுக்கு செயல்படுது. கண் இமைக்காம ஒரு செல்போனை பார்க்கும் போது அவனுடைய அறிவாற்றல் கம்மியாகுது. ஏன்னா கூர்மன் காற்றோட அளவு குறையறதுனால அவனோட கவன சிதறல்ல பிரச்சனை ஏற்படும், மெமரி பவர்ல பிரச்சனை ஏற்படும். அப்புறம் எதுக்கு கோவப்படணும் எதுக்கு கோவப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவன் மாறுபடுவான். இது எல்லாத்தையும் தாண்டி அவன் பேரண்ட்ஸுக்கு அடங்காத ஒரு குழந்தையா மாறுவான். அதனால செல்போனை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேறணும் அப்படின்னா அந்த மாணவனை கொண்டு வந்து யோக பயிற்சியில சேர்க்கிறது மிகவும் நல்லது.
1: அதாவது கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம விவசாயிகளுக்கு நீங்க சில ஆசனங்களை சொல்லிக் கொடுத்திருக்கீங்க. ஆசனங்கள் சொல்லிக் கொடுத்த பிறகு அந்த ஆசனங்கள் எந்த விதமான முறையில வந்து அவங்களுக்கு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இடையில காரைக்கால் மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் செந்தில், அதாவது நான் செந்தில்குமரன், யோகா ஆசிரியர் செந்தில்குமார், இப்ப வந்து நம்ம கூட பேச போற பேராசிரியர் ஏஎல் நாராயணன் சார் இருக்காங்க, செந்தில் சார் இருக்காங்க. இப்ப முதல்ல ஏஎல் நாராயணன் சார் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஏன்னா ஏஎல் நாராயணன் சார் அவர்களுக்கும் காரைக்கால் எஃப்எம்க்கும் வந்து பாத்தீங்கன்னா மிக நீண்ட தொடர்பு, அதாவது காலநிலை எல்லா நிலையும் அவங்க வந்து நம்ம ரேடியோல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப உடல் நிலையை பத்தியும் சொல்லிருக்காங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி எங்களுடைய வாழ்த்துக்கள் என்னவாக இருக்கிறது?
2: சாப்பிடுற உணவுல வந்து அதிக நச்சுத்தன்மை மற்றும் வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில வந்து உற்பத்தி எல்லாம் நிறைய இருக்கனால ஆஃப்லைட் நம்ம என்ன சொல்றோம், நம்மளோட உணவு பழக்கங்களை மாத்தணும். அதே சமயத்துல நம்மளோட வாழ்க்கை முறையும் நிறைய மாற்ற வேண்டியது இருக்கு. ஒரு நபர் வந்து எந்த அளவுக்கு உணவு சாப்பிடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயிற்சி இல்லாம ஒரு நாள் போயிட்டே இருக்கு. அதுதான் இந்த யோகா தினத்துல நம்ம என்ன சொல்றோம், குறைஞ்சபட்ச பயிற்சி காலை இல்ல மாலை எப்ப

0: டைம் கிடைக்குதோ அதை பண்ணோம்னா நம்ம சாப்பிடுற உணவை ஜீர்ணிச்சு நம்ம உடல் நலம் வந்து ஆரோக்கியம் அதிகமாக்கி நச்சுத்தன்மை வெளியேற்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சர்வதேச யோகா தினத்தை வந்து நம்ம கருத்துல எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு, அதாவது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஏஜ் இருக்கனால எவ்வளவு அவங்களால பயிற்சி செய்ய முடியும்ன்றத அவங்க தான் நிர்ணயிச்சுக்கணும். நடை பயிற்சி இல்ல வந்து உடல் பயிற்சி இல்ல வீட்டிலே ஒரு 10 நிமிஷம் அதை நம்ம செய்யணும்ன்றத ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்றதுக்காக தான் மெயினா இந்த ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. அந்த வகையில நேர்கள் அனைவருக்கும் நம்ம 10 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் ஒதுக்கி நம்மளோட உடல் நிலைய பாதுகாக்கிறதுக்கு நச்சுத்தன்மை வெளியேற்றதுக்கு இந்த பயிற்சியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தினத்துல அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: மிக சிறப்பாக பேராசிரியர் கே எல் நாராயண் சார் அவங்க வந்து உங்களுடைய ஏஜ் பர்சனுக்கு வந்து என்ன செய்யணும், அவங்களோட நேரத்தை எப்படி ஒதுக்கணும் அப்படிங்கறத பத்தி மிக சிறப்பாக சொன்னாங்க. அடுத்தது தொழில்நுட்ப வல்லுநர் செந்தில் சார் வந்திருக்காங்க. சொல்லுங்க செந்தில் சார், யோகாவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அதை பத்தின தங்கள் கருத்துக்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்.
2: வணக்கம் சார், ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி. இப்ப வந்துட்டு நம்ம மாண்புமிகு பாரத பிரதமருடைய 12 ஆண்டு கால சிறப்பான ஒரு நிர்வாகத்துல நாடு முழுவதும் மக்களுக்கு வருட வருடம் நம்ம வந்து இந்த சர்வதேச யோகா தினத்தை நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் என்ற கருப்பொருள் பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு இருப்பாங்க, இப்ப வாழ்க நலமுடன்ன்ற ஒரு நோக்கத்துக்கு நம்ம போயிட்டோம். அது யோகான்றது ஒவ்வொரு வாழ்வியல்லையும்,
1: அது உடல் நலமா இருந்தாலே வளம் தானாக வந்துடும் இல்லையா?
2: கண்டிப்பா. இப்ப ஏன்னா வந்து அந்த மாதிரியான ஒரு நம்ம நோக்கத்துக்கு நம்ம போயிருக்கோம். அதுக்காக தான் வந்து இப்ப இந்த மாதிரி வேளாண் அறிவு நிலையம், வேளாண் துறை, இப்ப காரைக்கால் பண்பலை, வேளாண் கல்லூரி இதெல்லாம் இணைந்து இந்த ஒரு முத்தாய்ப்பான நிகழ்ச்சி நம்ம இங்க பொதுமக்களோடையும் விவசாயிகளோடய நடத்திட்டு இருக்கோம். இதனுடைய நோக்கம் சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஒரு அந்த கருப்பொருளை வச்சு நம்ம பண்றோம். கண்டிப்பா எல்லாரும் இந்த யோகான்றது தினந்தோறும், அதாவது சிறு வயது முதல்ல இப்ப பள்ளி கல்லூரி அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கிற நேரங்கள்ல அவங்கவுங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆலோசனை மூலம் செஞ்சோம்னா நம்மளுடைய உடல் நலம், மண், இப்ப நாங்க மண் நலத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். மண் நலமும் முக்கியம், அதே மாதிரி மனநலமும் முக்கியம்,
3: உன்னலமும் முக்கியம்
2: அப்படின்ற மாதிரி இப்ப மண்ணலம் மனநலம் அது ரெண்டுமே. இப்ப நீங்க மண் நலத்தை பத்தி நம்ம இங்க நீங்க உர பயன்பாடு அதை பத்தியான ஒரு விழிப்புணர்வும் ஒரு பக்கம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
3: சற்று நேரத்துல
2: வந்து உடல் நலத்தை பத்தி, ஏன்னா உடல் நலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விடயமா இருக்குது நம்ம. அதனாலதான் இப்ப இந்த காரைக்கால் பண்பலை வந்து நம்மளுக்கு எடுத்திருக்கிற ஒரு முன்னெடுப்பான ஒரு விஷயத்துக்கு நம்ம மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இதற்கு உள்வேலபடிய நம்ம வந்துட்டு எல்லா சார்பாகவும் நம்ம அவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதை நாம கடைபிடிச்சு வாழ்வில் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் நீண்ட நெடிய நம்மளுக்கான அடுத்த தலைமுறைக்கான நல்ல ஒரு விஷயங்களையும் நம்ம கொண்டு போகணும்ன்றதான் இந்த நேரத்துல நம்ம எடுத்திருக்கிற உறுதிமொழியா இருக்குன்னு நான் நம்புறேன்.
1: யோகாவில் முனைவர் பட்டம் பெற்ற யோகா ஆசிரியர் என் செந்தில்குமார் அவங்க வந்து உங்களுக்கு சில யோகா ஆசனங்கள் வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிற நிலையிலேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க. இந்த நிலையில் இந்த யோகா ஆசனங்கள் வந்து நீங்க சொல்லிக் கொடுக்கறது நம்முடைய காரைக்கால் பண்பலை 100.3 போக போகுது. சார் வணக்கம், சொல்லுங்க, இப்ப என்ன விதமான ஒரு யோக நிலைகளை வந்து நம்ம விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கீங்க?
4: இங்க இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயது மூப்பு அடைந்தவர்களா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஆசன பயிற்சிகளும் எளிமையான மூச்சு பயிற்சிகளும், அதாவது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை கூட அதை சீர் செய்யக்கூடிய சில நல்ல அற்புதமான மூச்சு பயிற்சிகளையும் இங்க சொல்லி தரப்போறேன்.
1: இப்ப நீங்க வந்து விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த பயிற்சியானது எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க, எந்த விதமான சொல்லிடுங்க, விவசாயிகள் வந்து எந்த விதமான மூலையை இதை கத்துக்கிட்டாங்க சொல்லிக்கிட்டே நீங்க வந்து அவங்களுக்கு பயிற்சியை கத்துக் கொடுக்கலாம்.
4: நிச்சயமா, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பலன் அடைகிற வகையில நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன். இப்ப நம்ம அமர்ந்த நிலையிலேயே ஒரு சில பயிற்சிகள் செய்ய போறோம். உங்களுடைய கை விரல்களை பயன்படுத்தி ஒரு சில பயிற்சிகள் செய்ய போறோம். இப்ப நம்ம அதிகமா சந்தோஷமா இருந்தாலும் நீங்க உங்களையே அறியாம ஒண்ணு செய்வீங்க, என்னன்னா கைகளை உதறுவீங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிகப்படியான ஒரு பணம் வருவாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா கையை உதறுவோம். தாங்க முடியாத துக்கம் ஏற்பட்டால் என்ன செய்வோம், கைகளை உதறுவீங்க. அது எதோடைய வெளிப்பாடு அப்படின்னா, அதிக சந்தோஷத்தையும் உங்க உடம்பால தாங்க முடியாது, அதிக துக்கத்தையும் உங்க உடலால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அதனால ஏற்படக்கூடிய அந்த வீரியத்தை, அந்த அதிர்வுகளை இந்த விரல்கள் வழியா வெளியில உங்க உடம்பு இயற்கையாவே வெளியில தள்ளும். அதை இப்ப நம்ம பயிற்சியா செய்ய போறோம். இல்லாமா உங்களுடைய இரு கை விரல்களையும் இப்படி நேரம் லூசா விட்டுங்க, தோல் பட்டுங்க, இணையா வச்சுங்க. இப்ப ஒண்ணு இல்லை, நீங்க சும்மா அப்படி கை விரல்களை உதறுங்க, ரிலாக்ஸா உதறுங்க. உடம்புல வேற எந்த இடத்துலயும் அழுத்தம் கொடுக்காம சின்ன சாதாரணமா ஒரு ஓய்வு நிலையில அப்படியே உதறுங்க. உங்களால எவ்வளவு வேகம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கை விரல்களை, அதாவது சாப்பிட்டுட்டு கையை உதறுவோம்ல அது போல, சாப்பிட்ட பிறகு அந்த கையில இருக்கக்கூடிய ஈரத்தை உதறுவோம்ல அது போல, உதறிட்டு உங்களுடைய கைகளை தொடை மேல அப்படியே வச்சுட்டு கண்ணை மூடி அந்த விரல் நுனிகளை மட்டும் கவனிங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிற ஒரு உணர்வு ஏற்படும். இது வந்து பிராண சக்தி ஓட்டம் உடம்புல அதிகரிக்குது அப்படிங்கறதோட அடையாளம். இது மிகவும் எளிமையான பயிற்சி தான். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா விவசாய மக்களுக்கு கீழே குனிந்து வேலைகள் செய்வதனால கழுத்துல நிறைய பிரச்சனைகள் வருது. இதை நம்ம யாரோ ஒரு போன் டாக்டர் கிட்ட போவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, பிசியோதெரபிஸ்ட போய் கான்டாக்ட் பண்ணுங்க. பிசியோதெரபிஸ்ட் எடுத்த வயதுக்கு உங்களுக்கு கடினமான பயிற்சிகள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய சில பயிற்சிகள் தான் கொடுப்பாங்க, அதை இங்க உங்களுக்கு சொல்லித்தர. முதல்ல கழுத்துக்கான பயிற்சி, உங்களுடைய தலைய மேல தூக்குறது, கீழே இறக்குறது. இதை மூச்சை பயன்படுத்தி செய்ய போறோம். மூச்சை இழுத்துக்கிட்டே தலையை மேல தூக்கு.

மூச்சை விட்டுகிட்டே கீழே கொண்டு வாங்க. திருப்பி மூச்சை இழுத்து தலையை மேல தூக்குங்க. மீண்டும் மூச்சை விட்டுகிட்டே கீழே கொண்டு வாங்க. இது போல வீட்டுல பயிற்சி நேரம் கருதி நான் கம்மியா கொடுக்கறேன். வீட்டுல செய்யும் போது 10 முறை செய்யணும். அதே போல வலது அப்புறம் இடது பக்கம் அது மூச்சை கனெக்ட் பண்ணி வலது இடது இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு உங்களுடைய வலது கைய வலது பக்கம் தலையிட்ட வைங்களேன். இப்ப இந்த வலது கை என்ன பண்ணணும், தலையை தள்ளணும். ஆனா தலை தள்ள விடாம லேசா அழுத்தி பிடிக்கணும். ரொம்ப வெயிட் கொடுக்காம சாதாரணமா செய்யுங்க. இதுல ஒரு முறை மூச்சை இழுத்து விடுங்க. அதே மாதிரி எதிர் திசையில ஒரு முறை மூச்சை இழுத்து விடுங்க. இது பேர் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. பிசியோதெரபிஸ்ட் பின் பக்கம் அதே மாதிரி மூச்சை இழுத்து விடுங்க. கழுத்து தேய்மானம், கழுத்து வலி, நாள்பட்ட கழுத்து வலி இது எல்லாமே இதுல குணமடையும். அதே போல நெத்திக்கு முன்பக்கம் நல்ல மூச்சு இழுத்து விடணும். மூச்சு தான் முக்கியம். அதே போல தாடையில இந்த இரண்டு கட்டை விரல்களையும் வைத்து கீழே வச்சு விரல அழுத்தணும். ஆனா விரல் கீழே இறங்க கூடாது. அது போல இந்த நிலையில ஒரு மூச்சு இழுத்து விடும். இது உங்க கழுத்தை சுத்தி இருக்கக்கூடிய தசை நார்களை இது என்ன பண்ணும், இலகுவாக்கி விடும். அதனால கழுத்து தேய்மானம் ஏற்படாது. கையில ஏன் வளையல் போடுறோம் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? கையில இந்த இடத்துல கழுத்து வலிக்கான அந்த பாயிண்ட் இருக்கு, அந்த அக்குப்ரஷர் அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கு. அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய இரண்டு கைகளையும் கட்டை விரல் தொடுற மாதிரி வச்சுட்டு கை இருக்குல்ல கட்டை விரல் முடியிற இடத்துல இருந்து ஒரு 4 விரல் தள்ளி வச்சீங்கன்னா 4வது விரல் முடியக்கூடிய இடத்துல ஒரு மேடும் பள்ளமும் இருக்கா? எல்லா வரும்பு புள்ளிகளுமே ஒரு பள்ளத்துக்குள்ளதான் இருக்கும்பாங்க. அந்த இடத்த ரெகுலரா யார் அழுத்தி விடுறாங்களோ அவங்களுடைய லங்ஸும் நல்லா இருக்கும், கழுத்து சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் குணமடையும். இந்த இடம் இந்த இடத்த யார் ரெகுலரா பிரஷர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல ரிலாக்ஸ. கையை வச்சுங்க. உங்களுடைய இரண்டு கைகளையும் இப்படி எடுத்துங்க. சுண்டு விரல், மோதிர விரல் இந்த இரு விரல்களையும் மடக்கி கட்டை விரல் நுனியோடு தொடுங்க. இது செய்யும் போதே உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா உங்க உடம்புல பிராண சக்தி குறைபாடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி எனக்கு செய்ய வரமாட்டேங்குது, விரல்லாம் இழுக்குது அப்படின்னா உங்க உடம்புல பிராண சக்தி குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் இதுக்கு முனிவர்களும் சித்தர்கள்லாம் இதுக்கு பேரு பிராண முத்திரைன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த முத்திரையை அப்படியே கொண்டு போய் உங்களுடைய துடை மேல வச்சிருங்க. கண்ணு மூடி சும்மா ஒரு 3 மூச்சு இழுத்து பாருங்களேன். உங்க உடம்புல மூச்சு இழுக்கும் போது சக்தி அதிகரிக்கும். வெளிமூச்சு அதாவது மூச்சை விடும் போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய அழுத்தங்கள் வெளியில போகும். மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ள இழுத்து பாருங்க. கண் மூடி உடம்புல சக்தி ஓட்டம் அதிகமாகும். மூச்சை விடும் போது உங்க உடம்புல ஒரு தளர்ச்சி ஏற்படும். இது போல 10 நிமிடம் கண் திறந்துக்கலாம். இது போல 10 நிமிடம் யார் செய்யறாங்களோ அவங்க உடம்புல பிராண சக்தி அதிகமாகும். சொல்லுவீங்களா ஏன் என் பிராணனை வாங்குறேன்னு? அந்த பிராண சக்தி குறைபாடு இல்லாம இந்த பிராண முத்திரை உங்களை ஒழுங்குபடுத்தும். அடுத்தது ஒரு எளிமையான பயிற்சி. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா, உட்கார்ந்த நிலையில உங்க கால் முட்டியை பிடிச்சி மேல தூக்குங்க. நிறைய பேருக்கு கீழே உட்கார முடியல, படுக்க முடியலங்கிறீங்களே, உங்களுடைய நெத்தியை கொண்டு போய் கீழே அந்த முட்டி மேல வைங்க. இந்த நிலையில ஆக்சுவலா 5 மூச்சு இழுத்து விடணும். 1 மூச்சு இழுத்து விடுங்க. அந்த காலை இறக்கிட்டு அடுத்த காலை தூக்கி பிடிங்க. மூச்சை இழுத்து விடணும். நிதானமா ஓய்வுக்கு வந்துருங்க. இந்த பயிற்சி பேரு அமர்ந்த நிலையில நீங்க பவன முக்தாசனம். அதாவது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட காற்ற, நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபுள் வருதுல, அதுதான் போன் தேய்மானத்துக்கான காரணம். அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபுள இது எளிமையான ஆசனம். கேஸ்ட்ரிக் ட்ரபுள என்ன பண்ணு, முழுமையா எடுத்துரும். இறுதியா நம்ம ஒரு மூச்சு பயிற்சி பார்ப்போம். அந்த பயிற்சியோட பேரு பஸ்திரிக்கான்னு பேர். உங்களுடைய இரு கைகளையும் இப்படி வச்சுங்களேன், தோள்பட்டுக்கு இணையா வச்சுங்க. ஒண்ணு இல்ல, உங்களோட கைகள் மேல போகும்போது விரல் திறக்கணும். கைகள் வேகமா கீழே இறங்கும் போது, இந்த வேகத்துக்கு இறங்கும் போது உங்க வெளிமூச்சில ஒரு பிரஷர், ஒரு வெளிமூச்சில ஒரு சின்ன பிரஷர் கொடுக்கும். இன்னு சொல்லும் போது உங்களுடைய கைகள் மேல உயர்த்தப்படணும். நம்பர் 1, 2, 3 சொல்லும் போது கைகள் வேகமா கீழே இறங்கணும். இதை செஞ்சு பார்த்துட்டு கையை தொடமையில வச்சு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கரண்ட் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துன்னு சொன்னீங்களே, அதே ஃபீல் இதுல கிடைக்கும். இல்லாம ரெடி, கண்களை மூடி ஒரு 5 சுற்று வேணும். கண்ணை திறந்து செஞ்சு பாருங்க. இன் பொறுமையா கை மேல சட்டுன்னு கை இறங்குங்க. அந்த மூக்குல ஒரு பிரஷர், காத்த வெளியில தள்ளணும். இன் 2 இன் 3 இன் 4 இன் 5 இன் 6 இன் 7 இப்ப கண் மூடி. இன் 8 இன் 9 கீழே வரும்போது விரல் மூடணும். இன் 10 கடைசி சுற்று. இன் அப்படியே கண் மூடியே தொட மேல கைய வச்சுட்டு விரல் நுனிகளை கவனிங்க. அதே அதிர்வுகள் விரல்கள்லயோ இல்ல முகத்திலயோ ஏற்படும். இருக்கா இது என்னன்னா, உங்க உடம்புல சடனா இமீடியட்டா உங்க இடம்புல எனர்ஜி அதிகமாகுதுன்னு அர்த்தம். கரெக்ட். இந்த நெற்றி பகுதி, முகம், தாடை இந்த இடத்துல எல்லாம் விறுவிறுன்னு இருக்குல்ல, அது என்னன்னா பிராண சக்தி உங்க உடம்புல இமீடியட்டா அதிகமாகுதோடைய அடையாளங்கள் தான் இது. ஒண்ணு இல்ல, நீங்க விவசாயம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் களைப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களே, அந்த நேரத்துக்கு நம்ம என்ன பண்றோம், அதிகமா தேநீர் எடுக்கிறோம், டீ குடிக்கிறோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஓய்வு நேரத்துல இந்த பயிற்சியை 3 முறை செய்யணும். ஒரு முறைக்கு 15 தடவை, அது போல 3 முறை செய்து பார்த்துட்டு ஒரு கண்ணை மூடி கொஞ்சம் ஓய்வு எடுத்து பாருங்க. நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா நிம்மதியா தூங்கி எந்திரிச்சா இப்படி ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். அந்த சுறுசுறுப்பு இது மீட்டு கொடுக்கும். இது பேரே பஸ்திரிக்கான்னு பேரு. அந்த காலத்துல வந்து கொள்ளன் பற்றையில இரும்பு அடிக்கும் போது ஒரு பைய வச்சு வேகமா அழுத்துவாங்களா, அப்ப ஒரு பஸ்ன்னு ஒரு சவுண்ட் வந்து வரும். அது போல உங்க லங்ஸ் என்ன பண்றீங்க, வேகமா அடிச்சு பிராண சக்தியை உள்ள அதிகமா எடுக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் உருவாக்குன பயிற்சி. இந்த பயிற்சி
முயற்சிகளை நம்ம செய்யறதை விட்டதுனாலதான்

0: நமக்கு வியாதிகள் வரும். விவசாயிகளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த நோய்கள் அப்படின்னு பார்த்தா மிகவும் கம்மியா தான் இருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம், அதிகமா வியாதிகள் பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனை தான். நமக்கு நிறைச்ச நேரத்துக்கு மழை பெய்ய மாட்டேங்குது, இந்த விவசாயம் செஞ்சிருப்போம் அதுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் வரமாட்டேங்குது, இப்படி விவசாயத்துல நிறைய பிரச்சனைகள், நிறைய கடன், அதனால மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அதுக்கு ஏதாவது மருந்துகள் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா அதுக்கு தீர்வு எங்க இருக்குன்னா யோக பயிற்சியில இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது போல அமைப்புகள் வச்சுக்கிட்டு என்னையே நீங்க கூப்பிடலாம், இல்ல நீங்க நம்ம காரைக்கால் பன்மலை வரிசை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களே ஒரு ஆசிரியர், யோகா ஆசிரியரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க. அவங்க வந்து சிறப்பாசிரியர், அதாவது இலவசமாவே அவங்க வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. நானே தயாரா இருக்கிறேன். அதனால இது போல இலவசமான பயிற்சிகள் எல்லாம் கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம், அந்த பயிற்சியை பயன்படுத்திக்கிட்டு மனம் சார்ந்த நோய்கள்ல இருந்து வெளில வரலாம். உதாரணத்துக்கு அதிகப்படியான மன அழுத்தத்துல இருக்கீங்க, சோகமா இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணும், உங்களுக்கு லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், ரொம்ப மனசுல அழுத்தத்தை அழுத்துறீங்க அப்படின்னா தைராய்டு ப்ராப்ளம் வரும், ஓவரா டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னா பித்தம் சார்ந்த நோய்கள் வரும். இப்படி இந்த நோய்கள்ல இருந்து வெளில வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி யோக பயிற்சி தான். இந்த வாய்ப்பு அளிச்ச உங்க எல்லாருக்கும் நான் மிகவும் நன்றி பட்டிருக்கேன். நன்றி,
1: ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப சிறப்பான முறையில வந்து விவசாயிகளுக்கு ஏற்றவாறு அவங்க என்ன செய்ய முடியுமோ, ஒரு சேர்ல உட்காந்துட்டு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த வகையான ஒரு யோக பயிற்சியை வந்து மிக சிறப்பான முறையில வந்து நம்ம விவசாய பெருமக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த யோக பயிற்சி வந்து செய்த இந்த ஊரின் மூத்த முன்னோடி விவசாயியான ஐயா அவர்களை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பாலசுப்ரமணியன்.
1: சொல்லுங்க ஐயா, இந்த விவசாயம் அப்படிங்கிற செய்யறவங்களுக்கு யோக பயிற்சி முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனா உங்களுக்கு தான் இது ரொம்ப முக்கியம். நம்ம யோக ஆசிரியர் சொன்னது போல மனக்கஷ்டம் தான்
2: நாளைக்கு
1: மனசுல என்ன அலைகள் அதிகமாகுது, இது எதோட வெளிப்பாடுன்னா மனசுல இருக்கக்கூடிய எண்ண அலைகள் வந்து நம்ம உடம்புல வாதத்தை அதிகப்படுத்தும், அதனால கூட தூக்கம் வராம இருக்கும். இப்ப ஜெனரலா தூக்கம் வரணும் அப்படின்னா முத்திரை அப்படின்னு பாக்கும்போது இது பேர் வாயு முத்திரைன்னு பேர். உங்களுடைய கட்டை விரல மேல வச்சுங்க, இந்த ஆள் காட்டி விரல் கட்டை விரலோட கீழ்பகுதியில போய் பட்டுடணும். இந்த மேல நீட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கட்டை விரல் அப்படியே அந்த ஆள் காட்டி விரல தொட்டுடணும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது புரியல அப்படின்னா உங்களுடைய செல்போன்ல நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு வாயு முத்திரை அப்படின்னு போட்டீங்கன்னா அதுல முதல் பலனே பாத்தீங்கன்னா தூக்கம் நல்லா வரும் தான் அந்த கூகுள்ல காட்டும். இந்த வாயு முத்திரையை கையில வச்சுக்கிட்டு நம்ம எதையும் சிந்திக்காம மூச்சை கொஞ்ச நேரம் கவனிச்சீங்கன்னா அதிகபட்சம் 10 நிமிஷத்துல நம்ம தூங்கி இருப்போம். இரண்டாவதா இன்னொரு டெக்னிக் சொல்லித்தரேன், வாதம் எல்லாம் ஒழுங்கா இருக்கு ஆனா எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா உங்களுடைய துண்டு விரல் முடியக்கூடிய இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கும், அது இதயத்தோடைய 7வது ஒரு முக்கியமான புள்ளி, அக்குபிரஷர் பாயிண்ட். இந்த இடத்தை அழுத்தணும், இதுல இருந்து 4 விரல் தள்ளி, உங்களுடைய 4 விரல் தள்ளி இந்த இடம், இந்த இடத்தையும் சேர்த்து தொட்டீங்க அப்படின்னாலும் 10 நிமிஷத்துல தூங்கிடுங்க. நல்லா பாக்கணும் அப்படின்னா நீங்க தூக்கம் வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா கை எங்க போகும், சத்தமா சொல்லுங்க எங்க போகும், தலைக்கு தான் போகுது. எதனால அப்படின்னா உங்க உடம்புக்கு எல்லாமே தெரியும், நீங்க ஆக்சுவலா நீங்க முழுமையான அறிவாளிகள். அந்த மூளை என்ன பண்ணுது, இந்த கையை கொண்டு போய் இங்க வை அப்படிங்கிற, அப்ப இந்த இடமும் இந்த இடமும் அழுத்தப்படுறதுனால எல்லா கவலைகளையும் மறந்து இமிடியட்டா தூங்கும். இவ்வளவுதான் விஷயம் ஐயா, கொஞ்சம் தெளிவுபடுத்தாச்சு உங்களுக்கு. மழை தேடும் விழிகளை உன் கண்ணின் சோர்வு நீங்க கொஞ்சம் நெஞ்சுக்குள் தேடு அமைதி வழியே. காற்றை அறுவடை செய்ய முடியாது ஆனால் சுவாசத்தை சீரமைக்க முடியும். உலகிற்கு சோரிடும் பெருங்குடியே உன் உடலினும் நிலத்தையும் கொஞ்சம் கவனி. வேர்வை முத்தாய் உதிர்க்கும் நீ ஆரோக்கியத்தை ஆயுளாய் அறுவடை செய்ய 4 செய்வோம் யோகா நலமாய் வாழ்வோம் வாரி. ஆம் நேரில் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.1 காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலையம் இணைந்து வழங்கிய இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்காக மிகச்சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கிய வேளாண் அறிவியல் நிலைய முதல்வர் மற்றும் கதிர்மன் சார், செந்தில் சார், பேராசிரியர் ஏஎல் நாராயணன் சார் அவர்களுக்கும், இந்நிகழ்வை ஏற்பாடு செய்த காரைக்கால் வானொலி நிலைய உதவி இயக்குநர் காயத்ரி தேவி மேடம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைத்து விவசாயிகளுக்கும் மிக்க மிக்க நன்றியை கூறிக்கொண்டு நிலையம் திரும்ப வருகிறோம் நேர்களே.

0: இதுவரை கேட்டது நலம் நல்கும் யோகா. உடல் நலம் பேணும் தினசரி யோகா குறித்து காரைக்கால் மாதூர் வேளாண் மற்றும் அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் 19ஆம் தேதி அன்று நடைபெற்ற சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியின் சில பகுதிகள். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் யோகாவில் முனைவர் பட்டம் பெற்ற யோகா ஆசிரியர் என் செந்தில்குமார் அவர்கள்.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நீங்கள் 8:31 கேட்க இருப்பது நாச்சியார் கோவில் நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்று நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் நாச்சியார் கோயில்.
2: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா. நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
3: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் அரசமர திருநாச்சியார் கோவில்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காற்றில் வரும் கான நிகழ்ச்சியில் தனக்கு பிடித்தமான பாடல்களை கேட்பதற்காக நிறைய நேயர்கள் நம்முடைய ஃபோன் லைன்ல வந்துட்டு இருக்காங்க. இதற்கு இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம எப்போதும் போல் காற்றில் வரும் கான நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்போம். இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், 5 பைசா 10 பைசா நினைவலைகள். நம்ம சின்ன வயசில் 5 பைசா 10 பைசா வச்சு என்னென்ன நம்மலாம் வந்து என்னென்ன வாங்கி சாப்பிட்ருக்கோம், அதை வச்சு என்னென்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ சேமிச்சிருக்கோம், தீபாவளிக்கு சேமிப்போம், வெடி வாங்குறதுக்கெல்லாம் சேமித்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான நினைவலைகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா, ஏதாவது நிகழ்ச்சியான நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லலாம் நேயர்களே. முதல் பாடல் கேட்க வருகிறார். வணக்கம்.
8: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
8: பேரலாம் செந்தில் கண்ணன்.
1: சொல்லுங்க, எந்த படம் இந்த பாடல்?
8: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். கடலோர கவிதைகள் படத்திலிருந்து அடி ஆத்தாடி ரக்க கட்டி பறக்குது மனசு.
1: ஜானகியும் இளையராஜாவும் பாடிய பாடல் வருகிறது.
8: ஆமா சார், ஆமா சார்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்றைய காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். உங்களுடைய சிறு வயதில் 5 பைசா 10 பைசா நினைவலைகள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறோம். நிறைய நேயர்கள் நம்மளுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. நீங்களும் இப்போ நிறைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நேயர்களே. காற்றில் விரும்பான நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: நேயர் வணக்கம். சித்ரா மணக்குடி.
2: சொல்லுங்கம்மா, எந்த படத்துல பாடல் உங்களுக்கு?
3: சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கும்மா, சொல்லுங்கம்மா.
3: படம் பாஞ்சாலங்குறிச்சி. பாடல் உதட்டோரம் சிவப்பு மருதாணி கடங்கேக்கும் அந்த பாடல் கொடுங்க.
2: ஹரிகரன் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் கே இசை தேவா வருகிறது பாடல் உங்களுக்காக.
3: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதலின் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
5: விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்இஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராம நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராம நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை காலை 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து செய்தி வழங்குகிறார் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர்.
10: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஆட்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
14: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: காற்றில் வரும் காண நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்.
15: இரவு வணக்கம் சார்.
2: யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
15: வேளாக்குடி ரமணா சகாதேவன்.
2: சொல்லுங்க ரமணா சகாதேவன், என்ன படத்துல இருந்து பாடல் உங்களுக்கு?
15: வானத்தை போல படத்துல ரோஜாப்பூ மாலை இல்லையா?
2: மனோவும் சித்ராவும் பாடிய பாடலுக்கு இசை SA ராஜகுமார் வருகிறது பாடல் உங்களுக்காக.
15: நன்றிங்க சார்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வணக்கம், காற்றில் வரும் கானம். வணக்கம்.
3: அன்பான இரவு வணக்கம் சார்.
2: யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
3: தில்லூர் சதாகோதமன்.
2: நலமா இருக்கிறோம், சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கும் ஐயா.
2: ஆஹா, சொல்லுங்க.
3: எனக்கு சிந்தமணி பூ படத்துல இருந்து அடி

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றில் வரும் கானம். நம்முடைய காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, 5 பைசா 10 பைசா நினைவலைகள் அப்படின்ட்டு நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நாச்சியார் கோயில் நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ்,
1: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
0: நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: அதாவது நம்ம சின்ன வயசுல பாத்தீங்கன்னா 5 பைசா 10 பைசா எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு பாட்டிமா என்ன செய்வாங்கன்னா, நிறைய இளந்தப்பழம், நெல்லிக்காய், தேன்மிட்டாய், குருவி ரொட்டி, குச்சி மிட்டாய்,

0: அதாவது நம்ம சின்ன வயசில் பார்த்திங்கன்னா 5 பைசா 10 பைசா எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு பாட்டிமார் என்ன செய்வாங்கன்னா, நிறைய இளந்தப்பழம், நெல்லிக்காய், தேன் மிட்டாய், குருவி ரொட்டி, குச்சி மிட்டாய், மாங்காய் வடு இதெல்லாம் நிறைய வச்சுட்டு விற்பாங்க. ஒரு 5 பைசா நம்ம கொடுத்தோம்னா நம்மளுடைய கை நிறைய எடுத்து கொடுக்குற காலம் அது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய அப்பாக்கள் சொல்லியிருப்பாங்க, அந்த காலத்தில் இந்த காசில் ஓட்டை இருக்கும், ஓட்டை காசு, அதை வந்து அரங்கான கயிற்றில் இடுப்பில் கட்டியிருப்போம். தீபாவளி வரும்பொழுது அதெல்லாம் எடுத்து நாங்கள் வெடி வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் நிறைய நேயர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய கடலூர் மாவட்டம் விளக்கம்பாடி செந்தில்முருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுமார் 25 வருடங்களுக்கு முன் என் பள்ளி காலங்களில் வெளியே பாட்டி விற்கும் மாங்காய் வத்தல் மற்றும் சிறு சிறு மிட்டாய்கள் வாங்கிய ஞாபகம் வருகிறது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரெக்டாக ஞாபகப்படுத்திட்டீங்க சார், 10 காசு 5 காசு 20 காசு எல்லாம் இப்போதும் சேமித்து ஒரு டின்னுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் சார் ஞாபகம் இருக்கிறதுக்காக அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேரளம் செந்தில்கண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிறு வயதில் சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு 25 பைசா சினிமா டிக்கெட், 10 பைசா பால் பன், 25 பைசா முறுக்கு, 5 பைசா மிட்டாய், 50 பைசா பஸ் டிக்கெட், போஸ்ட்காரின் விலை 10 பைசா, அந்த ஞாபகம் வந்ததே நண்பனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுமார் 1965 ஆண்டு முதல் எனக்கு நிகழ்ந்த நாடுகளில் 5 பைசா 10 பைசா நாணயங்களை இரும்பு கலந்ததாகவும் பிறகு அலுமினியம் வர தொடங்கிய காலம் அது, என்றும் மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து 5 பைசா 10 பைசா 2 பைசா 1 பைசா எல்லாம் நான் வந்து திருமூலரும் வீரசுந்தரி சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து 15 பைசாவுக்கே பொட்டல் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு நாணய சேகரிப்பாளர், எம்மிடம் சில பைசாக்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷன் சொல்லியிருக்காங்க, இது என் பள்ளி பருவத்தை நினைவு நினைவுப்படுத்துகிறது, 1 பைசா சக்கரை மிட்டாய் வாங்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமன்ற சரவணம் மறக்க முடியாத அனுபவம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் போல ஜான் ஹாஜான் நிஜபுத்தின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 10 பைசா 5 பைசா என்றவுடன் 45 ஆண்டுகளுக்கு முன்பு உறவினர் வீட்டுக்கு வந்துவிட்டு செல்லும்பொழுது அன்பாக உறவினர்கள் கொடுக்கும் காசு தான் சார் ஞாபகம் வருது, அதை எடுத்துக்கொண்டு பெட்டி கடையில் சூடான தேன் மிட்டாய், கமர்கட்டு கடலை மிட்டாய் வாங்கிங்கிற ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேர்களை இதுவரை கேட்டு ரசித்தது திராட்சியார் கோவில் நெல்லை ஹோம் அப்ளையன்ஸ் மொபைல்ஸ் வழங்கிய காற்றில் வரும் கவனம் நிகழ்ச்சியை வழங்கி ஒரு நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் நாச்சியார் கோயில்.
1: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா. நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
2: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் அரசமர திருநாச்சியார் கோவில்.
0: 5 பைசா 10 பைசா நினைவலைகளோடு
3: 5 பைசா 10 பைசா.

0: ஆம் நேயர்களே, 5 பைசா 10 பைசா நினைவுகளை நிறைய நேயர்கள் நம்முடைய தேன் மிட்டாய் சாப்பிட்டது, கமர்கட்டு சாப்பிட்டதெல்லாம், முறுக்கு வாங்கி சாப்பிட்டதெல்லாம் நினைவுகளில் நிழலாடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
1: This is Akashvani and I am Subhadra Ramachandran with the news at 9. The headlines. India-UK free trade agreement, most comprehensive agreement so far, says Commerce and Industry Minister Piyush Goyal. Death toll rises to 164 after massive earthquakes hit Venezuela. Prime Minister Narendra Modi expresses condolences and offers support for rescue and relief operations. FIR registered in Ram Mandir donation embezzlement case after recommendation of Uttar Pradesh SIT's preliminary report. Fees for 36-page fresh passport or reissue hiked to 2,500 rupees from 1st of July. Tatkal to cost 5,000 rupees. India to resume tourist visas for Bangladeshi nationals from 28th of June. Bangladesh set target of 137 runs against India in ICC Women's T20 World Cup at Manchester. And in FIFA World Cup.

0: சுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: சூரியன் மறைந்து நாலு திக்கிலும் இருள் சூழ்ந்து வந்த நேரத்தில் வானதி குடந்தை திருவாரூர் சாலையில் பல்லக்கில் போய்க் கொண்டிருந்தாள். அவளுடைய உள்ளம் குழம்பியிருந்தது. நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு போக வேண்டும் என்றும், அங்கே காய்ச்சல் வந்து படுத்திருக்கும் இளவரசருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் அவள் மனம் துடித்தது. ஆனால் அது எப்படி சாத்தியமாகும்? புத்த பிக்ஷுக்களின் விகாரத்துக்குள் தன்னை அனுமதிப்பார்களா? அங்கே இளவரசரை தான் பார்க்க இயலுமா? பார்த்தாலும் பணிவிடை செய்ய முடியுமா என்பதையெல்லாம் எண்ணிய போது ஒரே மலைப்பாயிருந்தது. நாகைப்பட்டினத்துக்கு தனியாக பிரயாணம் செய்ய வேண்டியிருப்பதை எண்ணிய போது அதைரியம் உண்டாயிற்று. மனதில் உறுதி பண்ணி கொண்டு அவள் முயற்சி செய்தாள். உலகில் பெரிய காரியம் எதுதான் எளிதில் சாத்தியமாகும்? ஒவ்வொருவர் எடுத்த காரியத்தை சாதிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள்! அந்த ஓடக்கார பெண் கடலில் தனியாக படகு செலுத்திக் கொண்டு போக எவ்வளவு நெஞ்சு துணிவு உள்ளவளாயிருக்க வேண்டும்! புயலிலும் மழையிலும் மலை போன்ற அலைகளுக்கு மத்தியில் படகு விட்டு கொண்டு போய் இளவரசரை காப்பாற்றியதற்கு எவ்வளவு நெஞ்சு துணிவு அவளுக்கு இருக்க வேண்டும்! தான் இந்த சிறிய பிரயாணத்தை குறித்து பயப்படுவது எவ்வளவு பேதமை! சூடாமணி விகாரத்துக்குள் உடனே போக முடியாவிட்டால் பாதகமில்லை. அக்கம் பக்கத்தில் இருந்து இளவரசரை பற்றிய செய்தி தெரிந்து கொண்டிருந்தாலும் போதும். இளவரசரை பார்க்க முடியாவிட்டாலும் பாதகமில்லை. அந்த ஓடக்கார பெண்ணையாவது பார்க்க முடிந்தால் போதும். ஆம், அதுதான் சரி. அவளை எப்படியாவது தெரிந்து கொண்டால் அவள் மூலமாக இளவரசரை பார்க்க முடிந்தாலும் முடியலாம். அவரிடம் தனக்குள்ள அன்பு ஏதோ ஒரு பிரயோஜனத்தை காட்டிவிட வேண்டும். அதற்கு பிறகு இந்த உயிரை விட்டாலும் விட்டுவிடலாம், அல்லது புத்த சங்கத்தில் சேர்ந்து பிக்ஷுணியானாலும் ஆகிவிடலாம். மறுநாள் எந்த நேரத்துக்கு நாகைப்பட்டினம் போய்ச் சேரலாம் என்று பல்லக்கு சுமப்பவர்களை விசாரிப்பதற்காக வானதி பல்லக்கின் திரையை விலக்கி வெளியே பார்த்தாள். சாலை ஓரத்தில் ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களுக்கு பின்னால் சில உருவங்கள் மறைந்து நிற்பது போல அவளுக்கு தோன்றியது. இன்னும் சிறிது கவனமாக உற்று பார்த்தாள். மறைந்து நின்றவர்கள் வீர சைவ காலாமுகர்கள் என்று தெரிந்தது. இதை குறித்து வானதிக்கு சிறிதும் கவலை உண்டாகவில்லை. அவள் குடும்பாளூர் அரண்மனையில் வளர்ந்த காலத்தில் அடிக்கடி காலாமுகர்கள் அங்கே வருவதுண்டு. அவளுடைய பெரிய தந்தையிடம் பேசி தங்களுக்கு வேண்டிய பொருள்களை பெற்றுப்போவதுண்டு. காலாமுகர்களின் பெரிய குருவே ஒரு சமயம் குடும்பாளூர் வந்திருக்கிறார். அவருக்கு உபச்சாரங்கள் பூஜைகளெல்லாம் நடந்தன. அவளுடைய பெரிய தகப்பனார் பூதி விக்ரம கேசரி பல திருக்கோயில்களில் காலாமுகர்களுக்கு அன்னம் படைப்பதற்கென்று நிபந்தங்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகையால் காலாமுகர்கள் தனக்கு கெடுதல் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஒருவேளை உதவி செய்தாலும் செய்வார்கள். இன்றைக்கு அவர்களுடைய மகாசங்கம் கூடுகிறது என்பதும் வானதிக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் அன்று பழையாறையிலிருந்து குடந்தைக்கு வந்தபோது கூட சாலையில் காலாமுகர் கூட்டங்களை அவள் பார்க்கும்படி நேர்ந்தது. ஆனாலும் இவர்கள் எதற்காக மரத்தின் பின்னால் ஒளிந்து நிற்கிறார்கள்? தன்னை ஒருவேளை வேறு யாரோ என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு ஏதாவது தீங்கு செய்யலாமல்லவா? இப்படி அவள் எண்ணிக்கொண்டிருந்த போதே மறைந்திருந்தவர்கள் திடுதிடுவென்று ஓடி வந்தார்கள். பல்லக்கை சூழ்ந்து கொண்டார்கள். அப்போதும் அவள் பயப்படவில்லை. தான் யார் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க எண்ணினாள். எப்படி அதை செய்வது என்று யோசிப்பதற்குள் பல்லக்குடன் வந்த பணிப்பெண்ணை இரண்டு பேர் பிடித்து மரத்தோடு கட்டுவதை பார்த்தாள். உடனே அவளை எரியாமல் பீதியுடன் கூடிய கூச்சல் ஒன்று அவள் வாயிலிருந்து வந்தது. பல்லக்கை சூழ்ந்திருந்த காலாமுகர்களில் ஒருவன் ஒரு திரிசூலத்தை எடுத்து அவள் முகத்துக்கு நேரே காட்டி, பெண்ணே, கூச்சல் போடாதே. கூச்சல் போடாதிருந்தால் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம். இல்லாவிட்டால் இந்த சூலத்தினால் குத்தி கொன்று விடுவோம் என்றான். வானதிக்கு சிறிது தைரியம் வந்தது. கம்பீரமாக பேச எண்ணிக்கொண்டு, நான் யார் தெரியுமா? குடும்பாளூர் வேளார் மகள். என்னை தொட்டீர்களானால் நீங்கள் நிர்மூலமாவீர்கள் என்றாள். அவளுடைய மனதில் தைரியம் இருந்ததே தவிர பேசும்போது குரல் நடுங்கிற்று. அதை கேட்ட காலாமுகன், எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் உனக்காக காத்திருந்தோம். கொஞ்ச நேரம் சத்தம் போடாமல் இரு, லெனா என்று மறுபடியும் திரிசூலத்தை எடுத்து நீட்டினான். அதே சமயத்தில் சாட்டையினால் சுளீர் சுளீர் என்று அடிக்கும் சத்தமும் ஐயோ என்ற குரலும் கேட்டது. அப்படி அடிபட்டு அலறியவர்கள் சிவிகை தூக்குவோர் என்பதை வானதி அறிந்தாள். அவர்களை சில காலாமுகர்கள் சாட்டையினால் அடித்திருக்க வேண்டும். அதை பற்றி வானதி ஆத்திரப்பட்டு பல்லக்கிலிருந்து கீழே இறங்கிவிட எண்ணினாள்.

0: அதற்கு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. ஏனென்றால் சிவிகை தூக்கிகள் பல்லக்கைச் சுமந்து கொண்டு ஓடத் தொடங்கினார்கள். காலாமுகர்களும் பல்லக்கைச் சூழ்ந்த வண்ணம் ஓடி வந்தார்கள். ஓடும்போது அவர்கள் பயங்கரமாக கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடினார்கள். ஆகையால் வானதிதான் கூச்சல் போடுவதில் பயனில்லை என்பதை உணர்ந்தாள். ஓடும் பல்லக்கிலிருந்து கீழே குதிப்பதும் இயலாத காரியம். அப்படி குதித்தாலும் இந்த பயங்கர மனிதர்களுக்கு மத்தியில்தானே குதிக்க வேண்டும்? இவர்கள் எங்கேதான் தன்னை கொண்டு போகிறார்கள், எதற்காக கொண்டு போகிறார்கள் பார்க்கலாம் என்ற எண்ணமும் இடையிடையே தோன்றியது. சுமார் அரை நாழிகை நேரம் ஓடிய பிறகு மரங்களின் மறைவிலிருந்து ஒரு பழைய துர்கை கோவிலுக்கு அருகில் வந்து நின்றார்கள். இதற்குள் நன்றாக இருள் சூழ்ந்து விட்டது. ஒருவன் கோயிலுக்குள் சென்று அங்கே எரிந்து கொண்டிருந்த தீபத்தை எடுத்து கொண்டு வந்து வானதியின் முகத்துக்கு எதிரே காட்டினான். காலாமுகர்களில் ஒருவன் வானதியை உற்று பார்த்து, பெண்ணே, நாங்கள் கேட்கும் விவரத்தை சொல்லிவிடு. உன்னை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுகிறோம். அல்லது நீ எங்கே போக விரும்புகிறாயோ அங்கே கொண்டு போய் பத்திரமாகச் சேர்த்து விடுகிறோம் என்றான். வானதியின் மனத்தில் இதுவரை தோன்றாத சந்தேகம் உதித்தது.
1: எனக்கு என்ன விவரம் தெரியும்? என்ன என்ன கேட்கப் போகிறீர்கள் என்றாள்.
0: பெண்ணே, யாரோ ஒருவரை அந்தரங்கமாக சந்திப்பதற்கே இப்படி தனியாக பிரயாணம் தொடங்கினாயல்லவா? அவர் யார்? யாரை சந்திப்பதற்காக புறப்பட்டாய்? வானதியின் சந்தேகம் உறுதிப்பட்டது. ஒரு கண நேரத்தில் அவளுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாயிற்று. ஒரு சிறிய சத்தத்தை கேட்டாலும் பயந்து மிரண்டு கொண்டிருந்த பெண்மான் உலகில் எதற்கும் அஞ்சாத பெண் சிங்கமாக மாறியது.
1: நான் யாரை சந்திக்க புறப்பட்டால் உங்களுக்கு என்ன? நீங்கள் யார் அதை பற்றி கேட்பதற்கு? சொல்ல முடியாது என்றாள் வானதி.
0: காலாமுகன் சிரித்தான். அதை நீ சொல்ல வேண்டாம், எங்களுக்கே தெரியும். இளவரசன் அருள்மொழிவர்மனை சந்திப்பதற்காகத்தான் நீ புறப்பட்டாள். அவன் எங்கே ஒளிந்திருக்கிறான் என்று சொல்லிவிடு. உன்னை ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுகிறோம் என்றான்.
1: நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். என்னிடமிருந்து எந்த விவரமும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது என்று வானதி அழுத்தம் திருத்தமாய் கூறினாள்.
0: உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்றா சொல்லுகிறாய்? நாங்கள் செய்யப்போவதும் என்னவென்று அறிந்தால் இப்படி சொல்ல துணியமாட்டாய்.
1: என்ன செய்யப் போகிறீர்கள்? அதையும் சொல்லி பார்த்து விடுங்கள்.
0: முதலில் உன் அழகான பூ போன்ற கரங்களில் ஒன்றை இந்த தீவர்த்தி பிழம்பில் வைத்து கொளுத்துவோம். பிறகு இன்னொரு கையையும் கொளுத்துவோம். பின்னர் உன் கரிய கூந்தலில் தீவர்த்தியை காட்டி எரிப்போம்.
1: நன்றாக செய்து கொள்ளுங்கள். இதோ என் கை, தீவர்த்தியை அருகில் கொண்டு வாருங்கள் என்றாள் வானதி.
0: ராஜ்யத்தில் நடந்து வந்த சூழ்ச்சிகள் சதிகள் எல்லாம் வானதிக்கு தெரிந்துதான் இருந்தன. இந்த துஷ்டர்கள் சதிகாரர்களின் ஆட்களாக இருக்க வேண்டும். இளவரசர் இருக்குமிடத்தை கண்டுபிடிக்க பார்க்கிறார்கள். அவருக்கு கெடுதி செய்யும் நோக்கத்துடனேதான் இருக்க வேண்டும். இளவரசருக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக நான் இத்தகைய கொடூரங்களை அனுபவிக்கும்படி நேர்ந்தால் அதை காட்டிலும் பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறது? இவ்வாறு எண்ணினாள் கொடும்பாளூர் இளவரசி வானதி. அந்த எண்ணம்தான் அவளுக்கு அத்தகைய மனோதைரியத்தை அளித்தது.
2: பெண்ணே, யோசித்துச் சொல். வீண் பிடிவாதம் வேண்டாம், பிறகு வருத்தப்படுவாய். உன் ஆயுள் உள்ள வரையில் கண் தெரியாத குரூபியாயிருப்பாய்
0: என்றான் காலாமுகன்.
1: என்னை நீங்கள் அணு அணுவாக கொளுத்துங்கள். என் சதையை துண்டு துண்டாக வெட்டுங்கள். ஆனாலும் என்னிடமிருந்து ஒரு விவரமும் அறிய மாட்டீர்கள் என்றாள்.
2: அப்படியானால் எங்களுடைய காரியத்தை பார்க்க வேண்டியதுதான். ஏய் சீடா, கொண்டு வா அந்த தீவர்த்தியை இங்கே
0: என்றான் காளாமுகன்.
1: அந்தச் சமயம் வானதியின் கவனம் சற்று தூரத்தில் சென்றது.
0: யானைகள், குதிரைகள், காலாட்படைகள், பல்லக்குகள் முதலியன் அடங்கிய நீண்ட ஊர்வலம் ஒன்று அவர்கள் இருந்த இடத்தை நெருங்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். தெய்வத்தின் அருளால் தனக்கு ஏதோ எதிர்பாராத உதவி வருகிறது என்று எண்ணினாள்.
1: ஜாக்கிரதை, அதோ பாருங்கள் என்று சுட்டிக்காட்டினாள்.
0: காளாமுகன் மறுபடியும் சிரித்தான். வருகிறது யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான்.
1: முதன் மந்திரி அனிருத்தர் மாதிரி இருக்கிறது. நான் இப்போது கூச்சல் போட்டால் அவர்களுக்கு காது கேட்கும். ஜாக்கிரதை, என்னை விட்டுவிட்டு ஓடிப்போய் விடுங்கள். இல்லாவிட்டால் என்றாள் வானதி.
2: ஆம் பெண்ணே, வருகிறவர் முதன் மந்திரி அன்பில் அனிருத்தர்தான். அவருடைய கட்டளையின் பேரில்தான் உன்னை நாங்கள் பிடித்து கொண்டு வந்தோம் என்றான் காலாமுகன்.
0: இப்போது வானதியை மறுபடியும் திகில் பற்றி கொண்டது. அவளை அறியாமல் பீதி நிறைந்த கூச்சல் அவள் தொண்டையிலிருந்து வந்தது. இதை அடக்கிக் கொள்வதற்காகத்தான் தன்னுடைய வாயை தானே பொத்திக் கொள்ள முயன்றாள்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: ஆற்றல் மிகுந்த சமத்துவவாதிகள் தோன்றி மறைஞ்சாலும் மௌனமாக இயங்கிக் கொண்டிருக்கிற கால சக்கரம் பேராற்றல் கொண்டது. அக உணர்வு நிலையில ஒருவருக்கு மன மாற்றத்தை ஏற்படுத்துறதுல இதுக்கு நிகர் இதுதான். உலகமே தடங்கள் மயந்தான், ஆனாலும் உறுதி குலையாமல் அத்தனையையும் கடந்து வந்திருக்கான் இந்த வல்லவரையன். ஓடக்கார பெண் பூங்குழலி வந்தியத்தேவனையும் பொன்னியின் செல்வரையும் எத்தனை இளையோர்களுக்கு இடையில காப்பாற்றி கொண்டு வந்திருக்கா, முதல்ல அவளை பார்க்கணும். அவ மூலமா இளவரசரை பார்க்க முடியும். பொன்னியின் செல்வரிடம் தனக்குள்ள அன்பு எத்தகையதுன்னு நிரூபிக்கணும். வானதி அமைதியான பெண்தான், இருந்தாலும் ஈழத்துப்பட்ட சிறிய வேளாரின் மகளாச்சே. வந்தியத்தேவன் கோடிக்கரையிலிருந்து பழையாறைக்கு வந்துகிட்டு இருந்தபோது எதிர்பாராத விதமா நந்தினியை சந்திச்ச நிகழ்ச்சி நினைவிருக்கும். அந்த சந்திப்புக்கு பிறகு முரண்பாடான சிந்தனைகளோட பயணத்தை தொடர்ந்தான். மரத்தடியில படுத்திருந்து கண் விழிச்ச போது தொலைவில் ரெண்டு காலாமுகர்கள் வர்றதை பார்த்து மறுபடியும் கண்களை மூடி தூங்குற மாதிரி பாசாங்க செய்தான். விரைவில் இவனுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அவர்களில் ஒருத்தன் சொன்னதையும் கேட்டோம். காலாமுகர் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். காலா கருப்பு, நெற்றியில சாம்பலால கருப்பு கோடுகள் போட்டிருந்ததால காலாமுகர்னு பேரு. சைவ சமய மரபில நாலு பிரிவுகள், அகம், புறம், அகப்புறம், புறப்புறம். இவற்றில் அகப்புறம் என்கிற பிரிவில் மிக பழமையானது பாசுபதம். இதிலிருந்து பிரிஞ்ச வழிபாட்டு முறைதான் காலாமுகம். பக்தியோட பாடி ஆடி மந்திரம் ஜபித்து வழிபட்டவங்க காலாமுகர். சிறந்த கல்விமான்கள், மடங்கள் நிறுவி சமூக நற்பணிகள் மேற்கொண்டவங்க, கல்வி மேம்பாட்டுக்கு நிறைய செய்திருக்காங்க. குறிப்பிடத்தக்க மடங்கள் கொடும்பாளூர், திருவற்றியூர், மேற்பாடி. கல்வெட்டு செய்திகளில் ஒன்று, வானதியின் பெரிய தந்தை பூத்தி விக்ரமகேசரி அமைச்சிருந்த மடத்தில் காலாமுகத்தைச் சேர்ந்த மல்லிகார்ஜுனர் என்னும் ஞானி வசித்திருக்கார். 50 துறவிகளின் உணவு தேவைக்காக 11 கிராமங்களை மானியமாக வழங்கியிருக்கார் பூத்தி விக்ரமகேசரி என்பதையெல்லாம் குறிப்பிடுது. மேற்பாடியில் அமைஞ்சிருந்த மடம் கோவில் நிர்வாகம், கல்வி பணிகள், சமூக அறப்பணிகள் இப்படி பல அம்சங்களில் பங்காற்றியதை குறிப்பிடுது. சுந்தர சோழரின் தந்தை அறிஞ்சயர் வீர சொர்க்கம் அடைஞ்சதையும் பிற்காலத்தில் அவர் நினைவா இங்கே எழுப்பப்பட்ட பள்ளிப்படை பற்றியும் ஏற்கனவே பார்த்துருக்கோம்.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 9:30.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
6: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
2: இசை ஊஞ்சல் இது இடைக்கால பாடல்களின் இடைவிடாத இசைச்சரம். இன்றைய இசை ஊஞ்சலில் நாம் கேட்க இருப்பது ஒருபட பாடல்கள். அந்த வரிசையில் பூமணி என்ற திரையிலிருந்து சில பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேரில். முதல் பாடலாக வருகிறது இளையராஜாவும் சுஜாதாவும் இணைந்து பாடிய பாடல்

0: அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
2: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
3: பூமணி திரையிலிருந்து ஒருபட பாடலாக பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் நேர்களே. அந்த வகையில் சித்ரா பாடிய பாடல் வருகிறது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
3: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
4: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:30 பைக்கிங் பணியின் பிரிவிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
5: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
4: நாளை மாலை 5:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்.
4: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.

0: நாளை மாலை 6:45 கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட், காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கும். மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர்.
1: இனி அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில். காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமகால் ஏசி, விஐபி நகர், செல்லூர், காரைக்கால்.
2: கும்பகோணத்தில்
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கப்படுவதற்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது, தார்பாய்கள், கிரினட், ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
0: இன்றைய இசை ஊஞ்சலில் நாம் பூமணி என்ற திரையிலிருந்து சில இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நேர்களே. அந்த வகையில் வருகிறது இளையராஜா அவர்கள் பாடிய பாடல்.

0: நாளை மாலை 5:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ் இப்போது வாங்கலாம்.
0: இசை ஊஞ்சல். பூமணி திரையிலிருந்து ஒரு பட பாடலாக பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நேர்களே. அந்த வகையில் அடுத்து வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியமும் மணிவண்ணனும் இணைந்து பாடிய பாடல்.
2: எடுத்து விடுடா மாப்பிள்ளை மாப்பிள்ளை, அவுத்து விடுடா மாப்பிள்ளை மாப்பிள்ளை.

0: நேயர்களின் நினைவிற்கு நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு நாச்சியார் கோவில் நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
0: நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்றிரவு 10 மணிக்கு இரவும் மலரும் காலத்தை வென்ற கானங்கள் உலாவரும் நேரம் அது. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:54.
3: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
4: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடைக்காரை நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தாய்ப்பாய்கள் கிரீநெட் வோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி என்று ஒன்று உள்ளது. அது மிகவும் பழமையான மொழி, பண்பட்ட மொழி, தகுதியான மொழி என்பதை மேலை நாட்டினர் அறிந்தது திருக்குறளால்தான் என்றால் அது மிக இல்லை. அள்ளிப் பருகினும் ஆசை தீராதது திருக்குறள். தமிழுக்கும் தமிழனுக்கும்

தனிப்புகழ் தருவதில் வள்ளுவம் தலைசிறந்து விளங்குகிறது. திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்று மூன்று பிரிவுகளை உடையது. அதிகாரத்திற்கு 10 குறள் வீதம், 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள் அமைந்துள்ளது. ஆ என்ற எழுத்தில் தொடங்கி இன் என்ற எழுத்தில் முடிகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்கி ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம்

0: எழுத்தில் முடிகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்கி ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப்பெறின் என்று இன் என்ற இடத்திலே முடிகின்றது. அறத்துப்பாலில் திருவள்ளுவர் அறவுரை கூறும் வகையிலே அமைந்துள்ளது. பொருட்பாலில் தேர்ந்த ஒரு அரசியல் அறிஞரை போன்று அவருடைய கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இன்பத்துப்பாலில் கற்பனை செல்வம் மிகுந்த ஒரு கவிஞராக விளங்கி காதலனையும் காதலியையும் பேசச் செய்கின்றார். நீதி நூல்களில் சிறந்தது திருக்குறள். 1.25 அடியில் உலகையே அளந்தது திருக்குறள். தமிழில் உள்ள இலக்கியங்களில் திருக்குறள் தான் அதிகமான மொழிபெயர்ப்புகளை கொண்டுள்ளது. இது நீதி நூல் அறநூல் மட்டுமன்று, இது ஒரு வாழ்வியல் சார்ந்த நூலாகும். சாதி சமய வேறுபாடுகள் இல்லாமல் அனைவருக்கும் பொதுவான கருத்துக்களை கூறுவதால் இந்நூல் உலகப் பொதுமறை என்று போற்றப்படுகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று கூறியிருப்பது திருக்குறளின் தனி சிறப்பாகும். வாழ்விற்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த ஞானத்தை புகட்டும் செம்மொழியின் தொகுப்பு இதுபோல் உலக இலக்கியத்தில் வேறு எங்கும் இல்லை என்று போற்றியிருக்கின்றார். பண்புடன் வாழ வேண்டும் என்பது வள்ளுவம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள்.
2: நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரினட் போஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
3: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
4: இந்த இனிய இரவை மேலும் இதமாக்க இசை சாரலாய் ஒலிக்க வருகிறது இரவும் மலரும். இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியில் நாம் காலித்து வென்ற கானங்கள் சிலவற்றை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நேரிலே

அந்த வகையில் முதல் பாடல் வருகிறது. குடியிருந்த கோயில் என்ற திரைக்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் வாலி. 1968 வெளிவந்த இந்த படத்திலிருந்து வருகிறது பாடல்.

பழகலாம். அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாள்.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருகிறது. 1956 வெளிவந்த தாய்க்கு பின் தாரம் என்ற திரைக்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவிப்பு. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி, குடிநீர் வரி மற்றும் தொழில் உரிமம் கட்டணம் நிலுவை தொகையினை 2026-27 வரை செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ளுமாறும், 2 ஆண்டுகளுக்கு மேல் குடிநீர் வரி நிலுவை வைத்திருப்போர் கட்டணம் செலுத்த தவறும் பட்சத்தில் எவ்வித முன் அறிவிப்புமின்றி குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என்பதை திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவிக்கின்றார்.
1: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
2: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
0: நேயர்கள், இனியிருக்கு நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
3: காரைக்கால் GL மருத்துவமனை,
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் மிதழ் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனையும்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்இஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.

0: நாளை காலை 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர்.
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லாமது
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது பரிசு என்ற திரைக்காக டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷீலாவும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன் கண்ணதாசன் வரிகளுக்காக வருகிறது.

0: கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
1: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
2: இரவும் மலரும். இன்றைய நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற கானங்கள் சிலவற்றை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. அந்த வகையில் வருகிறது படித்தால் மட்டும் போதுமா என்ற திரைக்காக.

டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன். 1962 வெளிவந்த படத்தில் இருந்து பாடல் வருகிறது. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை.

வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையே. நான்

இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது கலாட்டா கல்யாணம் என்ற திரைக்காக டி எம் சௌந்தரராஜனும் பி சுஷீலாவும் இணைந்து பாடிய பாடல். இப்படம் 1968 வெளிவந்த இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் வாலி.

0: புதிய பூமி என்ற திரைக்காக வருகிற டி எம் சவுந்தரராஜனும் பி சுச்சிலாவும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன்.
1: விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வரா

இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது சபாஸ் மீனா என்ற திரைக்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலுக்கு இசை டி ஜி லிங்கப்பா.

0: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
1: நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ், அரசமர திருநாச்சியார் கோவில்.
2: 10:31 நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 ஈரவும் மலரும் நிகழ்ச்சியோடு. அடுத்து வருகிறது 1961 வெளிவந்த திருடாதே என்ற திரைக்காக பி வி ஸ்ரீனிவாசும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு, வரிகள் கண்ணதாசன்.

0: நாளை மாலை 5:30 காரைக்கால் சக்தி டிவிஎஸ் வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார்.
1: டிவிஎஸ் ஐக்யூப் குடும்பத்திற்கேற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் காரைக்கால் சக்தி டிவிஎஸ்இல் இப்போது வாங்கலாம்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை மாலை 6:45 கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட் காரைக்கால் செல்லூர் அன்புமகால் ஏசி வழங்கும் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர்.
3: எங்கேயும் போக வேண்டாம், எல்லாமே இருக்கு நமது கோட்டுச்சேரி உதயம் சூப்பர் மார்க்கெட்டில்.
4: காரைக்காலில் மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் அன்புமகால் ஏசி விஐபி நகர் செல்லூர் காரைக்கால்.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரினட் ஓசு நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சிகள் எடுத்து வருகிறது. 1962 வெளிவந்த ஆலயமணி என்ற திரைக்காக டி எம் சவுந்தரராஜனும் எல்ஆர் ஈஸ்வரியும் சேர்ந்து பாடிய பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன்.

0: பேரை காப்பாத்திட்டீங்க.
1: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் நாச்சியார் கோயில்,
3: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்ஸ் இன்று முதல் பிரம்மாண்ட திறப்பு விழா.
1: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. அமரதீபம் படத்திற்காக பாடல் வருகிறது. ஏ.எம். ராஜாவும் பி. சுசீலாவும் இணைந்து பாடிய பாடல்.

0: நமது பண்பலியில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. 1967 வெளிவந்த படத்திலிருந்து இரவு மலரும் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது. விவசாயி என்ற திரைக்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், வரிகள் உடுமலை நாராயண கவி.
1: நல்ல நிலமா பார்த்து பண்படுத்தி விதை விதைக்கிற மாதிரி நல்ல உள்ளங்களை தயார் பண்ணி அதில் அறிவை விதைக்கணும்.

மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறையை

நமது பண்புலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஒரு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது மிஸ்ஸியம்மா என்ற திரைக்காக ராஜாவும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை எஸ் ராஜேஸ்வர ராவ், வரிகள் டி என் ராமையா தாஸ்.

இரவு முழுவதும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் 10:52. வல்லவனுக்கு வல்லவன் என்ற திரைக்காக பாடல் வருகிறது. டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷீலாவும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை வேதா.

0: கோமல் கண் சிவந்தே.
1: நிறைவு பெறுகிறது இரவும் மலரும். எழுதியிருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நம் நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை 6 மணிக்கு குரல் ஓசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி எசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சூர் TC அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுவன் எம் முகேஷ். 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ. 7:55 காரைக்கால் செல்லூர் அன்பு மகள் AC வழங்கும் அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார். அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருமேனி நாகராசன் அவர்கள். 8:00 துள்ளி வரும் பாட்டு. மயிலாடுதுறை ASI நடேசி சட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். 8:05 காந்தி அஞ்சலி. 8:15 துள்ளி வரும் பாட்டு. 8:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வைக்கிங் பனியன் பிரிவிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 0.2 முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 9:05 9:30 நாகப்பட்டினம் UPN கண் மருத்துவமனை திருவாரூர் அருண் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த

0: செய்திகள் வழங்குகிறார் காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர் பி பாலு என்கிற பக்கீர்சாமி அவர்கள். 9:40 9:45 12வது சர்வதேச யோகா தினம். பலம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 10 நாமக்கல் எம்இஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 சிந்தனையரங்கம். மகிழ்ச்சிக்கு அடிப்படை பணமா மனமா. 10:45 மாப்போசி பிறந்தநாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்து நிலவன் அவர்கள். 11 வணக்கம் தோழி. 12 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமநிலையமாகி வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுவன் எம் முகேஷ். 12:55 பண்ணைசை. 1 போதைக்கு அடிமையாகும் மூளை ஒரு உளவியல் பார்வை. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை ஒட்டிய நிகழ்ச்சி. திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பயன்பாடு உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் ராஜகுமாரி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 1:55 மெல்லிசை. 2 உழவை போற்றுவோம். பழத்தோட்டத்தில் ஊடுபயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ வெங்கடேஸ்வரன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. 4 ஊரும் உறவும். நாளைய ஊரும் உரமானது மயிலாடுதுறை மாவட்டம் தேரழுந்தூர் கடைத்தறிவிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். 4:30 வைக்கிங் பணியின் பிரிப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். மாலை 5 வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பக்கிங் சந்திர சட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை. வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள். 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. 5:30 அற்புத திருவந்தாதி அருளிய அம்மையார். அருள்மிகு காரைக்கால் அம்மையார் கோயில் மாங்கனி திருவிழா சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் தமிழ் மாமணி திருவேடி நாகராசன் அவர்கள். 5:35 விளக்கேற்றும் வேலை. 6 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்த சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லும்போது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். கேட்டது காற்றலையில் நாளை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
1: This is Akashvani, the news read by Renuka. Commerce and Industry Minister Piyush Goyal has said India-UK Comprehensive Economic and Trade Agreement will act as force multiplier to support the global economy. Addressing the India Global Forum IGF UK-India Week in London today, Mr. Goyal said Free Trade Agreement FTA with the United Kingdom is the most comprehensive agreement that India has entered into so far. The minister reached the UK on a 3-day visit to review the preparedness of both countries for the implementation of the India-UK Comprehensive Economic and Trade Agreement CETA, which will enter into force from 15th of next month. Mr. Goyal added that the agreement will further integrate both countries into global value chains and open new avenues for economic cooperation and growth.
2: Partnership with UK is taking many more dimensions. So now we have a very highly strategic partnership, whether it comes to technology, investments, defense, and critical minerals, our shared objective to fight against terrorism, our effort to bring global peace and stability, our joint effort in several multilateral fora to bring good practices which will make it equal for all countries to do business in a fair and equitable manner.
1: Venezuela's acting president Delcy Rodriguez has said that 164 people have died and 971 others were injured after a pair of powerful quakes hit the country. Last night, 7.2 and 7.5 magnitude earthquakes hit the country. Buildings were evacuated in places as far away as Brazil's Amazon, about 1,700 kilometers from Venezuela's capital, Caracas. Meanwhile, the president of Venezuela has acknowledged the solidarity expressed by India in the aftermath of the earthquakes, saying it is in keeping with the spirit of cooperation between the people of India and Venezuela in times of difficulty. She welcomed the remarks by Prime Minister Narendra Modi, who expressed his condolences and India's willingness to support relief efforts in the wake of the severe consequences.